புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 30ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நேரம் இப்போது 5:56:35. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் 6 மணி. குரலோசை. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனித மக்கட்பேறு என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்த தம் மக்களின் அறிவுடைமை தமக்கு இன்பம் பயப்பதை விட உலகத்து உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த இன்பம் பயப்பதாகும். குறள் எண் 68. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனித. குறளோசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி. 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொலமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வன் நிரஞ்சன் சிவா. 7:00 திரை இசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. காலை 8:05 காந்தி அஞ்சலி. 8:15 துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். காலை 10:00 சிந்தனை அரங்கம் நல்ல நட்பின் அடையாளம் என்ற தலைப்பில் நேர்கள் தங்கள் கருத்துக்களை இன்று பகிர்ந்து கொள்ளலாம். காலை 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேர்களின் மன விருப்பத்தில் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். 12:55 பன்னிசை பார்த்தாலும் என தொடங்கும் பாடல் பாடியவர் மழையூர் சதாசிவம் அவர்கள். 1:00 முதுமை இனிதாக உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோட்டிக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர். சோபனா தேவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம் மண்வள மேலாண்மை. நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே. தனுஷ்கோடி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3:00 காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். இன்று மாலை 4:00 ஊரும் புறவும் திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடைவீதியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக. மாலை 5:00 திரை இசை. 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை கைத்தலை என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே. வெங்கடேசன் அவர்கள். 6:20 நாச்சார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லமுது. 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. 6:45 இசைத்தோரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவிரி சட்டின் உழவர் அரங்கம். நெல்லும் காய்கறி சாகுபடியும் நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுதனமங்கலம் ஆர். திருநாவுக்கரசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காட்சியில் வரும் காணம். 8:30 காட்சியில் வரும் காணம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொலமுது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன் இன்று ஒளிபரப்ப

உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள் காலை 8 மணிக்கு ஏஆர்சி நடேசெட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம், மாலை 5:15 சீர்காழி பரஞ்சோதி ஜுவல்லரியின் சிட்டுக்கு ஒரு பாட்டு. நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: இணைத்தானும் நல்லவை கேட்க முயற்சியால் முன்னேறுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள்.
1: முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார் என்பது நம் முன்னோர் பொன்மொழி. உலகில் வாழும் ஒவ்வொருவரும் இருப்பது 365 நாட்கள், 24 மணி நேரம், இரவு பகல் என்பது பொதுவானது. ஆனால் இதில் ஒருவர் சாதனை படைத்து சரித்திரமாக திகழ்கிறார், மற்றொருவர் சாதாரணமாக உண்டு கழித்து வாழ்கிறார். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையான பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று மகாகவி பாரதி பாடினார். இன்று பலர் வேடிக்கை மனிதர், வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று வாழ்கின்றார்கள். குறிக்கோள் வேண்டும், அதனை அடைய பயிற்சியும் முயற்சியும் வேண்டும். நீச்சல் வீரன் குற்றாலீஸ்வரன் சிறு வயதிலே நீச்சலிலே சாதனை படைத்தான். அதற்கு அவன் முயற்சியே காரணம். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை. இயற்கை நமக்கு சொல்லும் முதல் பாடம் இதுதான். விழுவது தவறல்ல, எழாமல் இருப்பதுதான் தவறு. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். விதி காரணமாக ஒரு செயல் கைகூடாமல் போனாலும் அந்த முயற்சியானது நீங்கள் உடம்பை வருத்தி உழைத்ததற்கான பலனையாவது தப்பாமல் தரும் என்பது இதன் பொருளாகும். கடலுள் மற்றும் ஊழ்வினையை நம்பி சோம்பி இருக்காமல் இடைவிடாது முயற்சி செய்ய வேண்டும் என்பதைத்தான் வள்ளுவர் தெளிவாக கூறுகிறார். விவசாயி விதை விதைத்தவுடன் அறுவடை நடப்பது இல்லை. நிலத்தை உழுகிறான், விதை விதைக்கிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறான், களைகளை அகற்றுகிறான், பொறுமையாக காத்திருக்கிறார். அதன் பிறகுதான் விளைச்சல் கிடைக்கிறது. நம் வாழ்க்கையும் அதுபோலத்தான். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சாதாரண குக்கிராமம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். அரசு பள்ளியில் படித்தார். குடும்பம் வறுமையில் வாடியது. காலை 4 மணிக்கு பேப்பர் போடுவார். சைக்கிளில் வீடு வீடாக சென்று பேப்பர் போட்டுவிட்டு பின் படிக்கச் செல்வார். ஆனால் தன்னம்பிக்கை, விடாமுயற்சியோடு படித்தார். அதன் விளைவு பேப்பர் போட்ட அப்துல் கலாம் பேப்பரில் தலைப்புச் செய்தியாக வந்தார் என்றால் அதுதான் முயற்சி. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்க பல ஆயிரக்கணக்கான முறை முயற்சிகள் செய்தார். இறுதியில் வெற்றி பெற்றார். நாம் ஒவ்வொரு முறையும் தோல்வியடையவில்லை, வேலை செய்யாத பல ஆயிரம் வழிகளை கண்டுபிடித்தேன், இதுதான் முயற்சியின் மனப்பான்மை. ஒரு சிற்பி பெரிய பாறையை உளியால் செதுக்கி கொண்டிருந்தார். 100 முறை சம்மட்டியால் அடித்தும் உடையவில்லை. 101வது முறை அடித்தபோது பாறை உடைந்தது. அதை பார்த்த ஒருவர் சொன்னார், கடைசி அடிதான் சூப்பர், பாறை உடைந்தது என்றார். உடனே சிரித்தபடி சிற்பி சொன்னார், இல்லை இல்லை, முதல் 100 அடிகளும் சேர்ந்துதான் இந்த ஒரு அடிக்கு வெற்றியை கொடுத்தன என்றார். 100 அடியின் முயற்சி 101 வெற்றியை தந்தது. இடைவிடாத முயற்சி இமாலய வெற்றியை தரும். தெளிவான இலக்கு இருக்க வேண்டும். நேரத்தை வீண் செய்யாமல், தோல்வியை கண்டு கலங்காமல் முயற்சி செய்தால் வெற்றி நம் கையில்.

0: எல்லோரும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்தி பா மலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் மலேசிய வாசுதேவன் பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:23. அடுத்து வரும் பாடல் என் லத்திகா பாடியது.

0: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
1: லஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
2: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
0: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
2: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
0: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
2: மாலை 6
0: இன்னிசையாய் உலாவரும்
2: பன்னிசை.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: www.pmsuryagar.gov.in
0: காரைக்கால் பண்பலை 100.3 பொன்னியின் செல்வங்கள். கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசித்தளிப்பவர் ராமசுவாமி சுதர்சன்.
6: ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன்.
0: தினம்தோறும் காற்றலையில் 9:15 பொன்னியின் செல்வங்கள்.
7: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 4 வெள்ளிக்கிழமை. காரைக்கால் ONGC காவிரிய செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரிய செட் காரைக்கால்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
9: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
11: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
8: ONGC என்றும் மக்கள் பணியில்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
12: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
13: உழவர்களுக்கு
14: சித்ரா, சித்ரா, சித்ரா ஆளே இருக்கிற மாதிரி தெரியலையே.
15: அக்கா இங்க பாருங்க, மேல இருக்க, மேல வாங்க.
14: இந்த நேரத்துல அங்கே

0: பண்ணிட்டு இருக்க? இரு இரு வர. அட சித்ரா, இங்க இவ்வளவு செடி வச்சிருக்கியா? நான் இன்னைக்கு தானே பாக்குறேன் இதெல்லாம். நீயும் சொல்லவே இல்ல பாத்தியா?
1: நாளே உங்களை ஒரு நாள் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து காட்டலாம் தந்தேன். இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க பாருங்க.
0: அது சரிம்மா, இது என்னம்மா அந்த மூணு க்ரோ பேக்கும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கு?
1: அதை ஏங்கா கேக்குறீங்க? அந்த மூணுலயுமே கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன். நல்லா வளர்ந்து வர மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு.
0: ஓ, கொத்தமல்லியா? அத வளர்க்கறது அவ்வளவு சுலபம் இல்லையம்மா. இன்னும் சொல்ல போனா சவாலான விஷயம்னு கூட சொல்லலாம்.
1: நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொத்தமல்லி வளர்க்கறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போல இருக்கே.
0: இல்லையா பின்ன, நான் எத்தனை தடவை கொத்தமல்லி போட்டு வளர்த்துருக்கேன்.
1: அப்படின்னா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: ஒன்றும் இல்லைம்மா சித்ரா, இந்த மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா மண்கலவை பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. மணல் கலந்த செம்மண்ணை தான் பயன்படுத்தணும். அதுவும் நல்லா வடிகால் வசதி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும்.
1: ஓஹோ.
0: ஏன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம போட்ட கொத்தமல்லி அத்தனையும் அழுகி போயிடும்.
1: ஏங்கா, இந்த மண்ணு கலவைன்னு சொல்கிறீங்களே, அது எப்படிக்கா பண்ணுறது?
0: அது ஒன்றும் இல்லைம்மா. இப்போ செம்மண்ணோ இல்ல நல்ல தோட்டத்து மண்ணோ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோயே, அதுல ரெண்டு மடங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழு உரம், அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், அப்படி அதுவும் கிடைக்கலனு வச்சுக்கோ, காய்கறி கழுவுல இருந்து எடுக்கிறோம் பாரு உரம், அந்த உரத்தையாவது ஒரு மடங்கு அதுல கலக்கணும். அது மட்டும் இல்லாம வேப்ப முன்னாக்கு இருக்கு பாரு, அது ஒரு கைப்பிடி கலந்துக்கணும். அது கூட முக்கியமா உயிர் உரம் சொல்லுவோம்ல.
1: ஆமா.
0: சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், ட்ரைகோடெர்மா விரிடி, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த மாதிரி உயிர் உரங்கள்ல ஏதாவது ஒன்று ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா கலந்துக்கணும். அது மட்டும் இல்ல, ஈரப்பதத்தோட அந்த மண்ணு ஒரு ஏழு நாள் இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல வச்சிடணும். அதுக்கும் பிறகுதான் நம்ம விதைய விதைக்கவே ஆரம்பிக்கணும்.
1: அது சரிக்கா, மண்ணே இப்படி கலந்துக்கலாம், இந்த விதைய அப்படியே விதைக்கலாமா இல்ல அதுக்கும் வேற ஏதாவது முறை இருக்கா?
0: கொத்தமல்லிக்கு பொதுவா பாத்தீங்கன்னா வெயில் அப்படிங்கறதே ஆகாத ஒண்ணு, குளிர்காலத்துல நல்லா வளரும். கொத்தமல்லி விதைய அப்படியே நம்ம விதைச்சிடாம ரெண்டா உடைச்சி பிரிச்சு விதைக்கணும். அந்த மாதிரி நம்ம ரெண்டா உடைக்கும் போது விதை பாதிக்காம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுலயும் இந்த ட்ரைகோடெர்மா, சூடோமோனாஸ், இந்த மாதிரி உயிர் உரங்கள்ல விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைச்சோம்னு வச்சுக்கோ, அருமையா வளருமா.
1: இதுல கூட விதை நேர்த்தி இருக்காக்கா, அது எப்படி பண்றது?
0: அது ரொம்ப சுலபம்தான். சாதம் அடிச்ச கஞ்சி இருக்கு பாரு, அதுல இந்த உயிர் உரங்களை சேறு பதத்துல கலந்து விதைகளை அதில் நல்லா கலக்கி நிழல்ல ஒரு அரை மணி நேரம் உலர்த்தணும். உலர்த்திட்டு உடனடியாக அந்த விதைகளை விதைச்சிட வேண்டியதுதான். இது இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பஞ்சகாவியம், அமிர்த கரைசல், இப்படி எது இருந்தாலுமே அந்த கரைசலில் விதையை ஊற வச்சு கூட விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம்.
1: அக்கா, இன்னைக்கு நீங்கள் வந்ததுக்கு ஒரு அருமையான விஷயத்த சொல்லிட்டீங்கக்கா.
0: ஆனால் நான் வந்தது எதுக்குன்னு நீ கடைசி வர கேட்கவே இல்லையே.
1: மறந்தே போயிட்டனே, எதுக்குக்கா வந்தீங்க?
0: அது ஒண்ணு இல்ல சித்ரா, நாளைக்கு நர்சரி போலான் இருக்கேன் ரோஜா செடி வாங்குறதுக்கு. அதுக்கு ஒன்னால சத்த வர முடியுமான்னு கேக்குறதுக்கு தான்.
1: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்ன கூட்டிட்டு போகலன்னா தான் நான் வருத்தப்படுவேன்.
0: அப்ப சரி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: வேளாண் பெருமக்களின் இணைய கவனத்திற்கு, இன்று பிற்பகல் 2 மணிக்கு உழவை போற்றுவோம். மண் வள மேலாண்மை, நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. இரவு 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி சற்றின் உழவர் அரங்கத்தில் நெல்லும் காய்கறி சாகுபடியும் நாகப்பட்டினம் மாவட்டம் நிர்தனமங்கலமார் திருநாவுக்கரசு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்டது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஓஎன்ஜிசி காவிரி செட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:40. ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் இணையின் இன்சொலமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகம்.

0: காண நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர்
2: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ் பூமெக்ஸ்.
3: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை, ஒரு தேடல் இருக்கும், ஏன் வியாதி வருது? எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க ஆத்தா வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க அம்மா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப நாமெல்லாம் மாத்திரைகளே மருந்தா சாப்பிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மனித வாழ்க்கைங்கிறது நோய்களோட, நோய் சார்ந்த துன்பங்களோட போயிட்டு இருக்குது. இன்றைக்கு வரையும் துன்பம் பத்தி தானா? ஆமாங்க. அப்படின்னா இந்த தெளிவு வேணும்ல. ஒரு மருத்துவர்கிட்ட போய் எனக்கு ஏன் நோய் வந்தது அப்படின்னு கேட்டா அந்த மருத்துவர் காரணம் சொல்றாங்களோ இல்லையோ நிறைய மருந்துகளை தருவாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நோய் வந்த பிறகு என்ன செய்யறதுங்கிறதோட நோய் வராம தடுத்து வாழ்றது எப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கு விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ஏன் வியாதி வருதுன்னு சொல்லுதுங்க. என்னது? தன்னைத்தான் பேணாதாலும், சரீரத்தின் தண்டிப்பாலும், பின்புற்ற விகாரத்தாலும், பின் சல மலத்தினாலும், அன்னத்தை ஒறுப்பதாலும், அரை உடல் முழுகலாலும், தன்மத்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும். நோய்ங்கிறது திடீர்னு வர்றதில்ல, அது நம் வாழ்க்கை முறையின் விளைவா உருவாகுதுன்னு சொல்றாங்க. எப்படி? நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கை முறையோட நெருக்கமாக அந்த பாட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு வாழ்க்கை முறை நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகரித்து வர்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி பாட்டு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்குது. என்னது? உடம்பை பேணாமல் இருக்கிறது, இந்த உடலுக்கு ஏற்ற உழைப்பு உடற்பயிற்சி தராமல் இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக உழைக்கிறது அல்லது ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்கிறது, மலசல கழிவுகளை முறையாத வெளியேற்றாத நிலை, நேரம் தவறி சாப்பிட்றது, உடலை தூய்மையாக வச்சுக்காமல் இருக்கிறது, இதுதான் உடல்நலத்தை பாதித்து நமக்கு நோய் கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இதோட நிற்கிறாரா? இல்லை, கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னது? தன்மத்தை இகழ்வதாலும் அப்படின்னா என்னங்க? அறநெறியை புறக்கணித்து வாழ்றது மனிதனை பாதிக்கும், அது வியாதி வர வைக்கும்னு சொல்லலாம். அர்த்தமல்ல, அந்த அறமான வாழ்க்கை இருக்குல்ல அது மன நிம்மதியை தரும். மனத்திற்கு நிம்மதிங்கிறது உடலுக்கு ஒரு பெரிய மருந்து அமைங்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகமாக தான் சொல்லுது, நல்ல உணவு, ஒரு தினசரி நல்ல உடற்பயிற்சி, போதுமான உறக்கம், தூய்மை, இது மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறப்போ நிறைய வியாதிகளே வராதுங்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் ஒரு நல்ல உடல்நலத்தினோட தூண்கள் சொல்றாங்க. இதை இப்ப சொல்லலைங்க, இதை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. உடலை நேசிக்கிறது, உணவில் ஒழுங்கை கடைபிடிக்கிறது, உழைப்பிலும் ஓய்விலும் சமநிலையை காக்கிறது, மனதை அறநெறியில் நிலை நிறுத்துறது, அப்பதான் ஆரோக்கியம் நம்மை தேடி வரும். அறம் செய்யாவிட்டால் நோய் வரும் அப்படின்னு நேரடியா சொல்லாம அறமுள்ள மனம் மன அமைதியை தருகிறது, மன அமைதி உடல் நலத்திற்கு துணை புரிகிறதுங்கிறதுல நோய் என்பது நம் வாழ்க்கை முறையோடு தொடர்புடையதாக இருக்கலாங்கிறது மைய கருத்தை புரிஞ்சுக்கிறது. நோய் போன்ற அறிகுறி தென்பட்டா உடனே மருத்துவரை போய் பார்க்கறோம், அவங்க செய்யற மருந்தெல்லாம் வாங்கணுமாண்ணா? வாங்குங்க. மருந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிடலாமா? நம்ம உடம்புக்கு நோய் வராம காப்பாத்திக்கிட்டோம்னா எந்த மருந்துமே தேவையில்லை. நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
0: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மா பெங்களூர் இணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதம்பாள் சித்தா பார்மாஸ், பிடங்களூர் எண்ணெய்.
5: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு பிடங்களூர் எண்ணெய்.
6: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
1: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
2: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பூமெக்ஸ்.

0: நேர்களே, இன்று நண்பகல் ஒரு மணிக்கு முதுமை இனிதாக உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோட்டிக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

0: தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் பல்வேறு துறை செயலாளர்களுடன் புதுதில்லியில் நேற்று அவர் ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்தார். பிரதமர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறைகளின் எதிர்கால செயல்திட்டம் குறித்து விவாதிக்கப்பட்டது. தரவு என்பது தேசிய சொத்து என்று குறிப்பிட்ட பிரதமர் அது எதிர்காலத்திற்கான வளம் என்று கூறினார். அதன் பயன்பாட்டை உறுதி செய்யுமாறும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களிடையே ஈடுபாட்டை அதிகரித்து கொள்கைகளை வகுப்பதில் புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்துமாறும் அவர் வலியுறுத்தினார். மனிதர்களின் தலையீட்டையும் நிபுணத்துவத்தையும் உறுதிப்படுத்திக் கொண்டு செயற்கை நுண்ணறிவின் திறன்களையும் புதுமையான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கூறினார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில்களில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து சமீபத்தில் வாரணாசி புதுதில்லி வந்தே பாரத் விரைவு ரயிலில் பயணம் செய்த பயணி ஒருவர் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவுக்கு சமூக வலைதளம் வாயிலாக புகார் அனுப்பியிருந்தார். அந்த புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் உணவு விநியோகம் செய்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளருக்கு இந்திய ரயில்வே மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக நிறுவனம் 2 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாகவும் ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் சமையலறையில் கவனக்குறைவாக செயல்பட்டதற்காக ஒப்பந்ததாரர் மீது 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் ரயில்வே அமைச்சகம் மேலும் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மே மாதம் தாவேக அரசு நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தபோது அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25 பேர் அக்கட்சியின் கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தனர். இதனையடுத்து அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி பேரவைத் தலைவரிடம் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மனு அளித்தார். இதற்கிடையே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியை ராஜினாமா செய்த நிலையில் அவர்களை தவிர்த்து 21 பேர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு மீண்டும் பேரவைத் தலைவரிடம் திரு பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். ஆனால் தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிடுவதாக அறிவித்த போது அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பளித்த தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொறடா உத்தரவை மீறி வாக்களித்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மன்னிப்பு கோரியதை திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டுள்ளதால் பேரவைத் தலைவரும் தகுதி நீக்க நடவடிக்கை கைவிட்டுள்ளதாகவும் இது சரியான முடிவுதான் என்றும் கூறியுள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும் இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது.

0: சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: ஈரப்பதம் மற்றும் மாறிவரும் வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் H1N1 எனப்படும் பன்றிக் காய்ச்சல் மற்றும் பிற சுவாச தொற்றுகள் அதிகரித்து வருவதாக சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். மழைக்காலங்களில் இன்ஃபுளுயன்சா போன்ற பருவகால தொற்றுகள் பொதுவாகவே அதிகரிக்கக்கூடும் என்று குறிப்பிட்டுள்ள நிபுணர்கள், முதியவர்கள் மற்றும் இணை நோய்கள் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய பிரிவினர் உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். காய்ச்சல், சளி, மூக்கடைப்பு அல்லது இருமல் மற்றும் கடுமையான உடல்வலி அல்லது சோர்வு போன்ற அறிகுறிகள் இந்த பருவத்தில் பரவலாக காணப்படுகின்றன. பன்றிக் காய்ச்சல் தொற்று தவிர்க்க தடுப்பூசிகள் உள்ளதாகவும், பொதுமக்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதுடன் தற்காலிக மருத்துவ பரிசோதனைகளை தவிர்த்து காய்ச்சல் அறிகுறிகள் தென்பட்டவுடன் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறு நிபுணர்கள் அறிவுறுத்துகிறார்கள். தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று மாலை இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. கடலூர் மாநகரில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்றிரவு ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பெய்த மழையால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா புதிதாக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடை பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் விமர்சித்துள்ளது. புதுதில்லியில் உள்ள கடமைப்பாதை பல்வேறு வசதிகளுடன் மறுசீரமைக்கப்படும் என்று மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பெங்களூரு யஷ்வந்த்பூரில் இருந்து தருமபுரி, சேலம், ஈரோடு வழியாக திருவனந்தபுரத்திற்கு இன்று பிற்பகல் சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உதகை அருகே மேலூர் அரைஹட்டி கிராமத்தில் குட்டியுடன் உலாவரும் யானை கூட்டத்தை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்று கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே ரஹமானியாபுரத்தில் மர்ம காய்ச்சலுக்கு 3 பேர் உயிரிழந்ததை அடுத்து அப்பகுதியில் சுகாதாரத்துறையினர் முகாமிட்டு தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களில் தூர்வாரும் பணியை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னையில் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படை தன்மையுடன் கட்டட வரைபட அனுமதி பெறுதல் தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட நில அளவையர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டியில் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி இணை சீனாவின் லியாங் வெய்கெங் மற்றும் வாங்சாங் இணையை எதிர்கொள்ள உள்ளனர். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் த்ரீசா ஜாலி மற்றும் காயத்ரி கோபிச்சந்த் இணை சீனாவின் ஜியா இ பியான் மற்றும் ஜாங் ஷூ கியான் இணையை சந்திக்க உள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. சென்னையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 140 ரன் எடுத்தது. 141 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய நெல்லை அணி 16.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 146 ரன் எடுத்தது. முன்னதாக நடைபெற்ற மற்றொரு போட்டியில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் மதுரை அணியை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்டாம் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் எதிர்காலத்தை சிறந்த உள்கட்டமைப்புடன் உருவாக்கும் நோக்கில் அரசின் உயரதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ரயில் பயணிகள் அளிக்கும் புகார்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படுவதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 21 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கையை பேரவைத் தலைவர் கைவிட்டதில் எந்த தவறும் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மரம் வளர்ப்போம், மண் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55. காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிண்ணை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
4: வணக்கம் அக்கா.
3: உங்க பேர் என்ன?
4: நிரஞ்சன் சிவா.
3: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
4: 5th.
3: அப்படிங்களா? ஓகே. நீங்க எந்த ஊரு?
4: காரைக்கால்.
3: இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: ஆங்கிலத்துல பாடல் பாட போறேன்.
3: அப்படிங்களா? பாடுங்க கேப்போம்.
4: Today our papa is searching everywhere. He has lost his spectacles. It was his only pair. He can't read the newspaper, he can't watch TV, he can't cut the vegetables, oh where can it be?
3: Super, அழகா பாடிட்டீங்களே, வேற ஏதாவது சொல்றீங்களா?
4: சரி, GK question சொல்றேன்.
3: சொல்லுங்க கேப்போம்.
4: GK question, which is the capital of India? New Delhi. Which is the largest planet in our solar system? Answer, Jupiter. Who wrote the Indian national anthem? Answer, Rabindranath Tagore. Which is the highest mountain in the world? Answer, Mount Everest. Which organ pumps blood throughout the human body? Answer, heart. Which is the smallest continent? Answer, Australia. Who is known as the Missile Man of India? Answer, APJ Abdul Kalam. Which is the largest mammal in the world? Answer, Blue Whale. Who was the first Prime Minister of India? Answer, Jawaharlal Nehru. Which is the largest ocean in the world? Answer, Pacific Ocean. Thank you.
3: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்க வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
4: பிரைம் மினிஸ்டர் ஆக ஆசைப்படுறேன்.
3: நீங்க வருங்காலத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
3: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.
0: நேர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாறு

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்,
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன்ஹால் ரோட், கும்பகோணம்.
0: வான் அலைகளில் வசந்த அலை, இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. திரையிசை தொடக்கமாக வருகிறது. சலங்கை ஒளி திரைப்பட பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகள்.

0: திரையிசையில் அடுத்து வருகிறது ராஜாதி ராஜா திரைப்படத்திற்காக மனோ பாடிய பாடல், இளைய ராஜாவின் இசையில் வாலியின் வரிகள்.
1: சிலு சிலு வென குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து

திரை இசையில் நிறைவாக அம்மன் கோவில் கிழக்காலை திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகள்.

0: நிறைவு பெற்றது திரை இசை. நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 10 மணிக்கு சிந்தனை அரங்கம், நல்ல நட்பின் அடையாளம் என்ற தலைப்பில். ஊரும் புறவும் இன்று மாலை 4 மணிக்கு திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடைவீதியிலிருந்த நேயர்கள் மத்தியில் நேரலையாக இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. இந்தியாவுக்கு வருகை தந்துள்ள ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது இந்தியா மற்றும் ஜப்பான் இடையேயான சிறப்பு உத்திசார் மற்றும் கூட்டு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்த தனது தொலைநோக்கு பார்வையை பகிர்ந்து கொண்டதாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் அமைதி ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதில் இரு நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் பன்னாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு எவ்வளவு முக்கியமானது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். குறிப்பாக இந்தியாவுக்கான உற்பத்தி இயக்கத்தின் கீழ் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படுதல் மற்றும் உற்பத்தி போன்ற நடவடிக்கைகளில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுடன் ஜப்பான் இணைந்து செயல்பட வாய்ப்புகள் உள்ளதாக அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையே உள்ள இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் கொய்சுமி பிரதமரிடம் விளக்கியதுடன் இந்தியாவுடன் உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜப்பான் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை மாதம் இந்தியாவின் 16வது இந்தியா ஜப்பான் வருடாந்திர உச்சி மாநாட்டிற்காக இந்தியாவுக்கு வருகை தந்திருந்த ஜப்பான் பிரதமர் திரு சானே தகாய்ச்சியுடன் தான் நடத்திய விரிவான ஆலோசனைகளையும் பிரதமர் மோடி நினைவு கூர்ந்தார். பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மற்றும் உயர் பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள். தகவல் தொடர்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், புதுமை மற்றும் டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். புதுமையை புகுத்துதல், ஒத்துழைத்தல் மற்றும் மாற்றியமைத்தல் என்பதே இந்த மாநாட்டின் கருப்பொருளாகும். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, இணைய பாதுகாப்பு போன்ற முக்கிய விஷயங்கள் குறித்து பிரிக்ஸ் நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள இந்த மாநாட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லடாக் பகுதியில் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தின் புதிய அமர்வை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த தகவலை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தனது சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். லடாக்கின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் குடிமக்கள் தங்களுக்குடைய சட்ட சேவைகளை பெறுவதற்கான காலத்தை குறைப்பதன் மூலம் நீதித்துறைக்கான அணுகலை இந்த முடிவு கணிசமாக மேம்படுத்தும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் லடாக்கின் அனைத்து பரிமாணங்களிலான வளர்ச்சிக்கும் அரசியலமைப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் அரசு முழுமையாக உறுதுணையுடன் இருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய வினாக்களுக்கான விடைகளை அறிந்து கொள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கும் போது அது அதிக செலவாகும் என்பது தவறான தகவல் என்று தேர்வு முகமை கூறியுள்ளது. உரிய விடைகளை தெரிந்து கொள்ள ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்றும், இதன் மூலம் பொறியியல் சேர்க்கைக்கான அகில இந்திய நுழைவுத் தேர்வு, மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, யுஜிசி, நெட் தேர்வு போன்ற தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் தாங்கள் எழுதிய விடைகள் தவறு என்று மதிப்பெண் குறைக்கப்பட்டிருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் ஆட்சேபனையை வினாத்தாள் தயாரித்த நிபுணர்கள் ஏற்றுக்கொண்டால் அதற்காக மாணவர்கள் செலுத்திய விண்ணப்பத் தொகை திருப்பித் தரப்படும் என்றும் தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

புதுதில்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இடஒதுக்கீட்டில் சீர்திருத்தம் கோரி போராட்டம் நடத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவல்கள் முற்றிலும் தவறானவை என்று தில்லி காவல்துறை தெளிவுபடுத்தியுள்ளது. தில்லி மாவட்டத்தில் ஏற்கனவே தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் போராட்டங்கள், ஊர்வலங்கள் மற்றும் 5க்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை

0: ஐந்துக்கும் மேற்பட்டோர் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. வதந்திகளை பரப்புவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரித்துள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. இந்த தடையை பொருளாதார பயங்கரவாதம் மற்றும் மனிதமைக்கு எதிரான குற்றங்கள் என்று வர்ணித்துள்ள அந்த அமைச்சகம், ஈரானிய மக்களுக்கு எதிரான விரோத போக்கை அமெரிக்கா பல தசாப்தங்களாக தொடர்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா அறிவித்துள்ள இந்த புதிய தடைகள் ஈரானிய மக்களுக்கு எதிராக அமெரிக்கா கொள்கை வகுப்பாளர்கள் கடந்த 73 ஆண்டுகளாக தொடரும் விரோத போக்கின் மற்றொரு வெளிப்பாடாகும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவின் ஆதிக்க மனப்பான்மையையும் சட்டவிரோதமான மற்றும் மனிதநேயமற்ற தன்மையையும் மீண்டும் நிரூபிப்பதாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. உலக தரத்திலான ரயில் தண்டவாளங்களை உருவாக்குவதன் வாயிலாக ரயில் போக்குவரத்து சேவையை பிலாய் உருக்காலை பெரிதும் உதவி செய்து வருகிறது. கடந்த 65 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் இந்த பொதுத்துறை நிறுவனம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 1959 ஆண்டு நாட்டின் 2வது 5ஆண்டு திட்டத்தின் கீழ் சோவியத் ஒன்றியத்தின் ஒத்துழைப்புடன் அமைக்கப்பட்ட பிலாய் உருக்காலை இன்று நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களில் மிகவும் சீரான செயல்திறன் கொண்டதாக திகழ்கிறது. தற்போது வருடத்திற்கு 70 லட்சம் டன் உற்பத்தி திறனை கொண்டுள்ள பிலாய் உருக்காலையினை 1 கோடி டன் உற்பத்தி கொண்டதாக மாற்றும் பணியில் மத்திய அரசு தீவிரம் காட்டி வருகிறது. கடந்த 6 தசாப்தங்களாக பிலாய் எஃகு ஆலையால் இந்திய ரயில்வேக்கு வழங்கப்படும் உலகத்தரம் வாய்ந்த தண்டவாளங்கள் நாடு முழுவதும் பரவியுள்ளன. ஆலையால் உற்பத்தி செய்யப்படும் TMT தயாரிப்புகள் நிலநடுக்கம் மற்றும் அரிப்பை எதிர்க்கும் பண்புகளுடன் உயர்ந்த தரத்தில் உள்ளது. உயரமான கட்டிடங்கள், கனரக இயந்திரங்கள், எண்ணெய் மற்றும் எரிவாயுத்துறை, விண்வெளித்துறை, அணுசக்தி திட்டங்கள் உள்ளிட்டவற்றில் பிலாய் உருக்காலையின் தயாரிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
0: குடியுரிமை சட்டம் தொடர்பாக 2024 வெளியிடப்பட்ட அரசு உத்தரவு சில குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பொருந்தாது என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத், ராஜஸ்தான், பஞ்சாப், மேற்கு வங்கம், அசாம் மற்றும் திரிபுரா மாநிலத்தில் பழங்குடியின பகுதிகள் தவிர பிற பகுதிகள், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களுக்கு இந்த உத்தரவில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. வடக்கு ஹாலந்தில் உள்ள ஆம்ஸ்டர்வீன் நகரில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி 9:30 தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்திய வீரர்கள் இன்று சீன வீரர்களை எதிர்கொள்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. ஈட்டி எறிதல் வீரர் ஷிவ்பால் சிங் தடை செய்யப்பட்ட மெத்தாண்டியனின் என்ற ஊக்கமருந்தை பயன்படுத்தியது பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதால் தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவால் 10 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 2019 தோஹா ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தவிர மேலும் சில வீரர் வீராங்கனைகள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தடகள வீராங்கனையான ஸ்வப்னா பர்மன் தடை செய்யப்பட்ட ஊக்கமருந்தை பயன்படுத்தியதாக கண்டறியப்பட்டு தேசிய ஊக்கமருந்து தடுப்பு முகமையால் தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் 2018 ஜகார்த்தா ஆசிய போட்டிகளில் தங்கம் வென்றவர். வீராங்கனை MV ஜில்னா மெபன்டர்மின் ஊக்கமருந்து பரிசோதனையில் சிக்கியதால் 2வது முறையாக தற்காலிகமாக இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ஹாக்கி வீரர் மயங்க் ஷர்மா 4 ஆண்டுகளுக்கும், 19 வயது ஓட்டப்பந்தய வீராங்கனை சஞ்சனா சிங் 5 ஆண்டுகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இந்தியாவும் ஜப்பானும் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளன. பிரிக்ஸ் நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் மாநாடு இன்று புனேயில் தொடங்க உள்ளது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் தேர்வு விடைகளை சரிபார்க்கும் நடைமுறைகள் மாணவர்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சமீபத்தில் விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் பொருளாதார பயங்கரவாதம் என்று ஈரான் கண்டித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.

0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
1: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை, நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: வாரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
3: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
4: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
5: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
6: தலைமுறையா
7: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ் மகிட்டா டிவால்ட் ஆர்கைடைல்ஸ் கட்டர் வெல்டிங் மிஷின் செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
8: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
9: முகத்தில் பருவா சைபால்,
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
11: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
10: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
11: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
12: உங்கள் கடை காரைக்கால்,
13: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
14: இமயமலை அடிவாரத்தில் ஒரு மடம், அங்கே ஒரு சன்னியாசி இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தர் வந்தார், சுவாமி ஆசையை உதற நினைக்கிறேன், முடியல, ஒட்டிக்கிட்டே வருது அப்படின்னாராம். இப்படி உட்கார ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல ஆரம்பித்தாராம். அவர் சொன்ன கதை என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவன் பேர் குப்புசாமி. அவங்கிட்ட எப்பவும் ஒரு பழைய தொப்பி இருக்கும், விடவே மாட்டான். அதனால் அவனை எல்லோரும் தொப்பி சாமி அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். ஒரு புது தொப்பி வாங்கிக்கப்படாதாப்பா அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க. பணத்துக்கு எங்கே போவேன் அப்படின்னு விட்டானான். பணம் வச்சிருக்கான், செலவு பண்ண மனசு வரல, மகா கஞ்சன். பழைய பாட்டில்கள்லாம் வாங்கி விற்றுக்கிட்டு இருந்தான். அப்படி ஒரு தடவை பழைய கண்ணாடி சாமான்களை ஏலத்தில் எடுத்தப்போ அதில் ஒரு அருமையான சென்ட்டு பாட்டில் கிடச்சிது. உடனே ஒரு ஐடியா பண்ணான், அந்த சென்ட்டை வந்து சின்ன சின்ன பாட்டில்களில் அடைச்சி ஜன்னல் ஓரமாக அடுக்கி வச்சுட்டான். அதை விற்றா நிறைய பணம் கிடைக்குமே. அதனால் இதுக்கு இடையில் ஒரு நாள் அவன் வந்து அப்படியே உட்காந்துருந்தான். அந்த நேரம் நண்பன் வந்தான், ஏண்டா உன் பழைய தொப்பியை மாற்றப்படாதா, ஊரில் எல்லோரும் கேலி பேசுகிறாங்களே உன்னை தொப்பி சாமின்னு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். இந்த சென்ட்டு பாட்டில் விற்றதும் பணம் வரும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நானா இவன். சரி வா, நீச்சல் குளத்துக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு கூப்பிட்ருக்கான் நண்பன். ரெண்டு பேரும் போனாங்க. அதே நேரம் அந்த ஊர் நீதிபதியும் அங்கே குளிக்க வந்தாராம். அவர்கிட்ட இருந்தது விலை உசந்த ஒரு புது தொப்பி, அதை அங்கே இருந்த ஸ்டாண்டில் மாட்டிவிட்டு குளிக்க போனார். இதுக்கிடையில் குப்புசாமி குளிச்சுட்டு வந்தான், அவனுடைய பழைய தொப்பியை காணலை. அந்த புது தொப்பியை பார்த்தான், இது நண்பனுடைய வேலை தான் அப்படிங்கிறதாக புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து மாட்டிகிட்டு வந்துட்டான். நீதிபதி குளிச்சுட்டு வந்து பார்க்குறாரு, தொப்பியை காணும். போலீஸில் புகார் கொடுத்தார். அவங்க வந்து தேடினாங்க, ஒரு மூலையில் பழைய தொப்பி கிடச்சிது. அடடா.

0: இது நம்ம குப்புசாமியோட தொப்பி இல்லையா அப்படின்னு நானா ஒருத்தன். உடனே அவன் வீட்டுக்கு தேடிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா புது தொப்பி அங்கே இருக்குது. உடனே அவனுக்கு 1000 ரூபா அபராதம் போட்டாங்களாம். அவன் பணத்தை கட்டிவிட்டு ரொம்ப எரிச்சலோடு வீட்டுக்கு வந்தான். பழைய தொப்பி கண்ணில் பட்டது மறுபடியும். உன்னால் தானே எனக்கு 1000 ரூபா நஷ்டம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு அப்படி போயிருக்கான். அந்த ஊர் குளத்தில் வீசி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அது மீன் பிடிக்கிற ஒருத்தன் கையில் சிக்கிச்சு. அவன் வர்ற வழியில் அதை எடுத்து வேகமாக வீசி எறிஞ்சான். அது நேராக குப்புசாமி வீட்டு ஜன்னல் வழியாக உள்ளே வந்து இந்த சென்ட்டு பாட்டில்கள் மேலே உழுந்து எல்லாம் உடஞ்சி நொறுங்கி போச்சு. குப்புசாமி பார்த்தான், தோட்டத்தில் ஆழமாக ஒரு குழியை வெட்டினான், அந்த தொப்பியை போட்டான், மூடிவிட்டான். இதை அடுத்த வீட்டுக்காரன் பார்த்தான், ஏதோ புதையல் தான் வச்சுருக்கான் போல இருக்குன்னு நினச்சான். போலீஸில் போய் புகார் கொடுத்துட்டான். மறுபடியும் போலீஸ் குழியை தோண்டினாங்க. பழைய தொப்பி மறுபடியும் வெளியில் வந்தது. எல்லோரும் சிரிக்கிறாங்க. அன்னைக்கு ராத்திரியே அந்த தொப்பியை எடுத்துக்கிட்டு நேராக புறப்பட்டான். ஒரு கல்லில் அதை சேர்த்து கட்டி குடிநீர் தொட்டி இருக்கும்ல அதில் போட்டுட்டு வந்துட்டான். இனிமேல் என்ன பண்ணும் பார்ப்போன்னு. ஒரு நாள் திடீர்னு குழாயெல்லாம் அடப்பட்டு போச்சு. மாநகராட்சி அலுவலர்கள் வந்து என்னன்னு பார்த்தா அந்த பழைய தொப்பி குழாயை அடைச்சிக்கிட்டு இருக்குது. இது குப்புசாமியோட தொப்பிங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியுமே. உடனே குடிநீரை வந்து பாழாக்கணத்துக்காக குப்புசாமிக்கு கோர்ட்டு 2500 ரூபா அபராதம் போட்டுவிட்டது. அதையும் கட்டிவிட்டு வெளில வந்தான். கடைசியாக முடிவு பண்ணான், ஒரு நெருப்பு குச்சியை கிழிச்சா தொப்பியை கொளுத்தினான், எரிஞ்சுது, எடுத்து வெளில எரிஞ்சான். கொஞ்ச நேரத்தில் தீ அணைப்பு படம் வந்துட்டுது. ஆமாம், இவன் எடுத்து எறிஞ்சது வெளியில் விழுந்து வீட்டுக்கூரையே பற்றிக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுட்டுது. அவனோட பணத்தாசையும் அதோடு சேர்ந்து எரிஞ்சு போச்சான். இப்படி ஒரு கதை. இந்த கதையை சொல்லி முடித்தார் அந்த இமயமலை அடிவாரத்தில் இருந்த சன்னியாசி. இப்போ அந்த குப்புசாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டார் எதிரில் இருந்தவர். இதோ உன் எதிரிலே இருக்கிறான், நான் தான் அந்த குப்புசாமி அப்படின்னாரான் அந்த சன்னியாசி. அந்த குப்புசாமிகிட்ட இருந்தது மாதிரி ஒரு பழைய தொப்பி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் உண்டு. அதை எப்படி தொலைக்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கிறோம். அது என்ன தொப்பிங்கிறீங்களா? அதுதான் நம்மை சூழ்ந்திருக்கிற மாயை அப்படிங்கிறார் சுவாமி சின்மயானந்தர். மெய்ஞானம் கிடைக்கிறப்போ மாயை வந்து எரிஞ்சு போகும் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்தார். காலில் மாட்டியிருந்த பழைய செருப்பு ரெண்டையும் ஆவேசமாக தூக்கி ஒரு கிணத்துல போட்டுட்டு வெறுங்காலோடு நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோம். அந்த செருப்புக்கு சொந்தக்காரன் வந்து பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கிறான், அதனால் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறார் இவர்.
1: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்த இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
7: திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
7: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால் கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
8: உங்கள் கடை காரைக்கால்.
9: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.

நேர்களே, மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு, வான் அமுதத்தை மண்ணில் சேகரிப்போம். உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரை.

0: காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, முதுமை என்பது இழந்த இளமையின் நினைவல்ல, பெற்ற அனுபவத்தின் பெருமை. இவ்வாறு சொன்னார் மார்க் ட்வைன் என்ற அறிஞர். காரைக்கால் பண்பலையின் அன்பான உலக மூத்த குடிமக்கள் தின வாழ்த்துக்கள். மூத்தவர்களின் அனுபவங்கள் நம் வாழ்க்கைக்கான வழிகாட்டும் விளக்குகள். அன்பு, அனுபவம், அறிவுரை என தங்கள் வாழ்நாள் முழுவதும் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய மூத்தோர்களின் சிறப்பையும் அவர்களின் நலனையும் போற்றி கொண்டாடும் நாள் இன்று. மூத்தோரின் அனுபவம் இளையோரின் வழிகாட்டுதல். அவர்களின் அனுபவங்களை கேளுங்கள், அறிவுரைகளை மதியுங்கள், மூத்தோரை அன்பால் அரவணையுங்கள். இன்றைய மூத்தோர் நமது குடும்பத்தின் வேர்கள், நமது சமுதாயத்தின் அனுபவ செல்வங்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் உலக மூத்த குடிமக்கள் தின வாழ்த்துக்கள்.

0: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
1: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
0: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

புதுச்சேரி அரசு காரைக்கால் சார்பு கோட்ட நீதிபதி அலுவலகம் விடுக்கும் அறிவிப்பு. எதிர்வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு காரைக்கால் பகுதியில் தற்காலிக பட்டாசு சில்லறை விற்பனை கடை நடத்த உரிமம் பெற விரும்புவோர் அதற்கான விண்ணப்ப படிவங்களை ஆன்லைன் மூலம் www.sws.collected.py.gov.in என்ற இணையதளத்தில் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை விண்ணப்பித்து இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் எந்த காரணத்தை கொண்டும் தேதி நீட்டிக்கப்படாது என அறிவிக்கப்படுகிறது. எனவே செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்து தகுதியுடைய விண்ணப்பங்களுக்கு மட்டும் பட்டாசு உரிமம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்படுகிறது.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்படி.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
4: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. சேவை செய்திகள். வடபாதிமங்கலம் உச்சிவாடி ஸ்ரீ நர்தன விநாயகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ வரமாகாளியம்மன், ஸ்ரீ ஐயனார், ஸ்ரீ ராஜவீரன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று காலை சீர்வரிசை எடுத்து வருதல், மாலை முளைப்பாரி எடுத்தல். திருமலை ராயன்பட்டினம் போலகம் ஸ்ரீ மகாகணபதி, ஸ்ரீ மகாகாளியம்மன், ஸ்ரீ பாலமுருகன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் இன்று மாலை திருவிளக்கு பூஜை. சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒளிபரப்பு உதவியாளர் பிஏஎஸ் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அலுவலக தேவைக்கேற்ப பணிகள்

வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் aar@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். மின்னஞ்சல் முகவரி karaikalair@gmail.com. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி ஆகஸ்ட் மாதம் 31 தேதி.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் விடுக்கும் அறிவிப்பு: பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டம் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது அப்பெண் குழந்தைக்கு 50,000 ரூபாய்க்கான வைப்புத் தொகை ரசீதும், 2 பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபாய் வீதம் வைப்புத் தொகை ரசீதும் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இத்தொகையினை வட்டியுடன் பெற்றுக்கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்புத் தொகை ரசீதிகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், கொரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் ஊர் நல அலுவலர்களிடம் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும்போது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்புத் தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கிக் கணக்கு முன் அட்டை நகல், பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்ரி பப்ளிக் சான்று, முழு பெயர் மாற்றம் இருப்பின் அரசிதழ் நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நேயர்கள் கேட்டது பிஎஸ்ஆர் தங்கமாளிகை காரைக்கால் வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8:00.
3: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
4: அனைத்தையும்
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
5: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: ஸ்ரீ நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஸ்ரீ நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
1: புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
2: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
3: நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சரி, அதோட மேன்மையை மட்டுமே பத்தி யோசிக்கணும். ஒரு வித்தியாசமான மாணவன் ஒருத்தர் இருந்தார். 5வது வகுப்பு படிக்கும் போது ஆசிரியர் கேக்குறாரு, எதிர்காலத்தில் நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்ப வந்து ஒரு மாணவர் சொல்றாரு, நான் இன்ஜினியர் ஆகணும், நான் பாடகர் ஆகணும், நான் மருத்துவர் ஆகணும், நான் ஆசிரியர் ஆகணும், இப்படி ஒரு ஒருத்தவங்க ஒன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரே ஒரு மாணவன் மட்டும் எழுந்திருச்சு, நான் வந்து குதிரை வண்டி ஓட்ட போறேன் அப்படின்னு சொன்னோன்னு கிளாஸ்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னா அந்த மாணவனுக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு, என்னடா நான் குதிரை வண்டி தானே ஓட்ட போறேன்னு சொன்னேன், இதுக்கே எல்லாம் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5வது படிக்கும் போது இந்த பையனுக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் சிரிச்சாங்க. அவனுக்கு அந்த வருத்தத்தோட வீட்டுக்கு வந்தான். அம்மாவை பாக்குறாங்க, ஏப்பா அப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து வகுப்புல நடந்ததெல்லாம் சொல்றான். அந்த தாய் என்ன பண்ணாங்கன்னா, அவன் முதுகுல தட்டி கொடுத்து அந்த சோத்துல மாட்டிருந்த கிருஷ்ணர் படத்தை காட்டுறாங்க. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனருக்கு தேர் ஓட்டுற மாதிரி ஒரு படம் அங்க வீட்டுல மாட்டிருந்தது. அதை காட்டினோன்னு, அப்பா நீயும் வந்து குதிரை வண்டி ஓட்டணும் ஆசைப்படுற, குதிரை வண்டி ஓட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா கிருஷ்ணன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அந்த வாழ்த்து தான் பழிச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறுவன் தான் நரேந்திரன். பிற்காலத்துல பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா ரொம்ப உலக புகழ்பெற்ற விவேகானந்தரா மாறினாரு. ஏதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய தொழிலுடைய மேன்மையை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். எந்த ஒர்க் வேணாலும் செய்யலாம், ஆனா அதுல வந்து பர்ஃபெக்டா செஞ்சு பாருங்க. அந்த வேலையை வந்து உங்களால அந்த வேலைக்கு ஒரு புகழோ பெருமையோ கூடுற அளவுக்கு நீங்க செஞ்சு பாருங்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க, ஆனா பொசிஷன்ல மட்டுமே இருப்பாங்களே தவிர அவங்கள்ட்ட செயல்பாடு இருக்காது. அந்த பொசிஷனுக்கு அவங்க போயிருப்பாங்க. ரொம்ப அழகா சொல்லுவாங்க, லீடர்ஷிப் இஸ் ஆக்ஷன் நாட் ஏ பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தலைமை அப்படிங்கிறது வந்து நம்ம செயல்படுறத பொறுத்தே தவிர நம்ம அந்த பொறுப்புல இருக்கிறத பொறுத்து கிடையாது. அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்ம எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, அந்த நம்ம கிடைச்சிருக்க அந்த வாய்ப்பை, நம்ம செய்யக்கூடிய அந்த வேலையை எவ்வளவு திறம்பட செய்ய முடியும், அதுல எவ்வளவு நம்மளுடைய திறமைகளை பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு நம்ம வந்து அதுல வந்து இன்வால்மெண்டோட இருக்கிறோமோ, அதுல ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா அந்த தொழில் வந்து ஒரு மேன்மை அடையும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு கூட இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்தவங்களா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஐஏஎம்ல படிச்சுட்டு அம்மாட்ட இருந்த இட்லிய தலையில தூக்கி வித்துட்டு இருந்த ஒரு பையன், இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இட்லிய வந்து எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா இட்லி தானே அப்படின்னு நினைக்காம அந்த தொழில எந்த அளவுக்கு செய்ய முடியும், அந்த தொழில வந்து நம்ம எப்படி வந்து புதுமையை கொண்டு வர முடியும், எப்படி மாடர்னைஸ் பண்ண முடியும். அப்ப மேன்மை அடையணும் அப்படின்னா நீங்க அதுல இன்வால்வ் பண்ணணும். சொல்லுவாங்க, இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எந்தெந்த தொழிலெல்லாம் ஈடுபட்டு செய்றீங்களோ அங்க உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்க முக்கியத்துவம் அடைகிறதால அந்த தொழில் வந்து மேன்மை அடையும். அப்படி மேன்மை அடைகிறதால ஒரு காலத்துல உங்களே திருப்பி சொல்லுவாங்க, இப்போ சாதாரண ஒரு பிசினஸ் இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்த்திருக்கா இருப்பாரு, இது வந்து ஆரம்பிக்கும் போது சாதாரணமா தான் நினைச்சோம், ஆனா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிசினஸா உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளை மத்தவங்க பாராட்டுற அளவுக்கு நம்மளால வர முடியும். அப்ப நம்ம எந்த வேலை செய்யறோம் அப்படிங்கறது வந்து எந்த ஒரு வேலையும் இழிவான வேலை கிடையாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே அந்த வேலையை வந்து இன்வால்மெண்டோட பண்ணுங்க, முழு முயற்சியும் கொடுங்க, அதுல புதுமையா என்ன செய்யலாம்னு பாருங்க. அப்படி புதுமையா செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அந்த பிசினஸ் வந்து அடுத்த லேடருக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அப்படி நீங்க கொண்டு போகும்பொழுது யாரெல்லாம் பார்த்து இனிஷியலா உங்களை பார்த்து சிரிச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை பார்த்து நக்கல் பண்ணாங்களோ, அவங்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செயலை உன்னை தவிர வேற யாரும் இவ்வளவு சிறப்பா செய்ய முடியாதுன்னு பாராட்டுவாங்க. சோ வித்தியாசமான மாணவரா நம்மளுடைய விவேகானந்தர் இருந்த மாதிரி வித்தியாசமான சிந்தனை பண்ணீங்கன்னா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். வாழ்த்துக்கள், நன்றி.
2: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெறுவது முடிவில் கண்டுகொண்டே. வாசிப்பவர் கே. பரந்தாமன் அவர்கள்.
1: குஜராத் முழுவதிலும் கங்கா பெண் தேடி அலைந்துவிட்டு கடைசியாக பரோடா சமஸ்தானத்தில் பீஜாப்பூர் என்ற இடத்தில் கைராட்டையை அவர் கண்டுபிடித்தார். அங்கே அநேகம் பேர் தங்கள் வீடுகளில் கைராட்டைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் வெகு காலத்திற்கு முன்னாலேயே அவைகளெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதவை என்று கருதி மரைக்கட்டைகளோடு மரைக்கட்டையாக அவைகளை பரன்களில் தூக்கி போட்டு விட்டார்கள். ஒழுங்காக யாராவது பட்டை போட்ட பஞ்சு கொண்டு வந்து கொடுத்து நூற்ற நூலையும் வாங்கிக் கொள்வதாக இருந்தால் தாங்கள் திரும்பவும் ராட்டையில் நூற்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கங்கா பெண்ணிடம் அறிவித்தனர். இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை கங்கா பெண் எனக்கு அனுப்பினார். பட்டை போட்ட பஞ்சுக்கு ஏற்பாடு செய்வது கஷ்டமாக இருந்தது. இதை குறித்து காலஞ்சென்ற உமர் சோஃபானியிடம் கூறினேன். அவர் தம்முடைய மில்லிலிருந்து பட்டை போட்ட பஞ்சை போதுமான அளவு கொடுப்பதாக உடனே கூறி இக்கஷ்டத்தை நிவர்த்தி செய்துவிட்டார். உமர் சோபானியிடம் இருந்து வந்த பட்டை போட்ட பஞ்சை கங்கா பெண்ணுக்கு அனுப்பினேன். உடனே நூற்ற நூல் ஏராளமாக வந்து குவிய தொடங்கிவிட்டது. அந்த நூலை என்ன செய்வது என்பது பிறகு ஒரு பிரச்சனையாகிவிட்டது. ஸ்ரீ உமர் சோபானி மிகுந்த தாராளமான குணமுடையவர்தான். ஆனால் அவருடைய தாராளத்தை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது கூடாது. பட்டை போட்ட பஞ்சை தொடர்ந்து அவரிடமிருந்து வாங்கி கொண்டிருப்பது என்பது என் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. மேலும் மில்லில் தயாரான இப்பஞ்சை உபயோகித்துக் கொள்வது அடிப்படையிலேயே தவறு என்றும் எனக்கு தோன்றிற்று. மில்லில் பட்டை போட்ட பஞ்சை உபயோகிக்கலாம் என்றால் மில் நூலையே ஏன் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது? முன்காலத்தில் எல்லாம் கயிறாட்டையில் நூற்றவர்கள் வேண்டிய பஞ்சை பட்டை போட்டு எவ்வாறு தயாரித்துக் கொண்டு வந்தார்கள்? என் மனதில் எழுந்த இத்தகைய எண்ணங்களோடு கங்கா பெண்ணுக்கு ஒரு யோசனை கூறினேன். பஞ்சடித்து பட்டை போட்டு கொடுக்கக்கூடியவர்களை கண்டுபிடிக்குமாறு அவரை கேட்டுக்கொண்டேன். அவரும் நம்பிக்கையோடு அவ்வேளையை ஏற்றுக்கொண்டார். பஞ்சு கொட்டி பட்டை போட்டு தரக்கூடிய ஒருவரை அவர் அமர்த்தினார். அந்த ஆசாமியோ தமக்கு அதிகம் கொடுக்கவிட்டாலும் மாதம் 35 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றார். அந்த சமயத்தில் அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதிகமல்ல என்று எண்ணினி. கொட்டிய பஞ்சிலிருந்து பட்டை போடுவதற்கு சில இளைஞர்களையும் கங்கா பெண் பழக்கினார். யாராவது பஞ்சு கொடுத்து உதவ வேண்டும் என்று பம்பாயில் கொடுக்க முன்வந்தார். இவ்விதம் கங்கா பெண்ணின் முயற்சி எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பலன் தந்தது. பீஜாப்பூரில் தயாரான நூலை நெய்வதற்கும் நெசவாளர்களுக்கு அவர் ஏற்பாடு செய்தார். சீக்கிரத்தில் பீஜாப்பூர் கதர் புகழ்பெற்று விளங்கியது. பீஜாப்பூரில் இந்த அபிவிருத்திகளெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆசிரமத்திலும் கைராட்டினம் துரிதமாக நிலை பெற்று வந்தது. மகன்லால் காந்தி தமக்குள்ள எந்திர நுட்ப ஆற்றலையெல்லாம் பயன்படுத்தி ராட்டினத்தில் பல அபிவிருத்திகளை செய்தார். ராட்டினத்தின் சக்கரத்தையும் மற்ற சாமான்களையும் ஆசிரமத்திலேயே தயாரிக்க ஆரம்பித்தார். ஆசிரமத்தில் தயாரான முதல் கதர் கெஜம் 17 ஆனா விலையாயிற்று. அதிக முரடாயிருந்த இந்த கதரை அந்த விலைக்கு நண்பர்களுக்கு சிபாரிசு செய்ய நான் தயங்கவே இல்லை. அவர்களும் மனமும் வந்து அவ்விலையை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். நான் பம்பாயில் படுத்த படுக்கையாக இருந்தேன் என்றாலும் அங்கேயும் ராட்டினங்களை தேடுவதற்கு வேண்டிய சக்தி எனக்கு இருந்தது. கடைசியாக நூல் நூற்கக்கூடியவர்கள் இருவர் தென்பட்டனர். ஒரு சேர், அதாவது 28 தோலா அல்லது சுமார் 3/4 ராத்தால் நூலுக்கு 1 ரூபாய் விலை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். கதரின் பொருளாதார தத்துவத்தை குறித்து அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. கையினால் நூற்ற நூலுக்கு என்ன விலையும் கொடுக்கலாம் என்று எண்ணினேன். பீஜாப்பூரில் கொடுக்கப்படும் விலையையும் நான் கொடுத்த விலையையும் ஒப்பிட்டு பார்த்தபோது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதை கண்டேன். நூற்றவர்களோ விலையில் எதையும் குறைத்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆகையால் அவர்களை அனுப்பிவிட வேண்டியதாயிற்று. என்றாலும் அவர்களை அமர்த்தியிருந்ததால் பயனில்லாது போகவில்லை. ஸ்ரீமதிகள் அவதிகா பாய், ராமிபாய் காம்தார், ஸ்ரீ சங்கர்லால் பாங்கரின் தாயார் ஸ்ரீமதி வாசுமதி பெண் ஆகியவர்களுக்கு அவர்களை நூற்க கற்றுக் கொடுத்திருந்தார்கள். என் அறையில் ராட்டினம் ஆனந்தமாக சுழன்று இனிய கீதத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. நான் நோயினின்றும் குணமடைவதற்கு அந்த கீதம் பெருமளவு துணை செய்தது என்று நான் கூறினால் அது மிகையாகாது. அதனால் உடலுக்கு ஏற்பட்ட நன்மையை விட மனதிற்கு ஏற்பட்ட நற்பலன் அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள நான் தயார். அப்படியானால்

0: மனிதனின் உடலில் மாறுதலை உண்டாக்குவதற்கு மனதிற்கு அபார சக்தி இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. நானும் ராட்டையில் நூற்க ஆரம்பித்தேன். ஆனால் அச்சமயம் நான் அதிகமாக எதுவும் நூற்கவில்லை. கையினால் கொட்டி தயாரித்த பஞ்சுப்பட்டைகளை சம்பாதிக்கும் பிரச்சனை மீண்டும் பம்பாயில் ஏற்பட்டது. பஞ்சு கொட்டுகிறவர் ஒருவர் பஞ்சு கொட்டும் வில்லுடன் அந்த வில்லின் நாணிலிருந்து ஒலி எழுப்பிக் கொண்டு ஸ்ரீ ரேவாசங்கரின் வீட்டு வழியே தினம் போய்கொண்டிருப்பார். அவரை கூப்பிட்டு அனுப்பினேன். அவரை விசாரித்ததில் அவர் மெத்தைகளுக்கு திணிக்கும் பஞ்சை கொட்டுகிறவர் என்று தெரிந்தது. நூற்பதற்கு பஞ்சுப்பட்டைகள் போட்டுத்தர அவர் சம்மதித்தார். ஆனால் அதிகமாக கூலி கேட்டார். என்றாலும் நான் கொடுத்தேன். இவ்வாறு நூற்று நூலை பவித்ர ஏகாதசி என்று சுவாமிக்கு மாலை போடுவதற்காக சில வைஷ்ணவ நண்பர்கள் வாங்கி கொண்டார்கள். ஸ்ரீ சிவ்ஜி நூற்க கற்றுக் கொடுக்கும் வகுப்பு ஒன்றை பம்பாயில் ஆரம்பித்தார். இந்த பரிசோதனைகளுக்கு எல்லாம் அதிக பணம் செலவாயிற்று. ஆனால் கதரில் நம்பிக்கையுள்ள, தாய்நாட்டிடம் பக்தியுள்ள தேசாபிமான நண்பர்கள் இச்செலவையெல்லாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதம் செலவான பணம் வீணாகிவிடவில்லை என்பதே என்னுடைய பணிவான கருத்து. இதனால் எங்களுக்கு அதிக அனுபவம் ஏற்பட்டதோடு கைராட்டையின் சாத்தியங்களும் எங்களுக்கு தெரியலாயின. நான் கதரை மாத்திரமே உடுத்த வேண்டும் என்ற பேராவா அப்பொழுது எனக்கு பலமாக ஏற்பட்டது. அப்பொழுது இந்திய ஆலைகளில் தயாரான வேட்டியையே கட்டி கொண்டிருந்தேன். ஆசிரமத்திலும் பீஜாபூரிலும் தயாரான முரட்டு கதர் துணி 30 அங்குல அகலமே இருக்கும். ஆகையால் கங்கா பெண்ணுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை செய்தேன். 1 மாத காலத்திற்குள் 45 அங்குல அகலத்திற்கு எனக்கு கதர் வேட்டி தயாரித்து கொடுக்காது போனால் அகலக்கட்டையாக இருக்கும் முரட்டு கதரையே கட்டிக்கொள்ளப் போகிறேன் என்று அவருக்கு தெரிவித்தேன். இந்த இறுதி எச்சரிக்கை அவரை திடுக்கிட செய்துவிட்டது. ஆனால் அவரிடம் கேட்டதை அவர் நிறைவேற்றிவிட்டார். 1 மாதத்திற்குள்ளேயே 45 அங்குல அகலத்தில் 1 ஜதை கதர் வேட்டிகளை அவர் எனக்கு அனுப்பினார். இதன் மூலம் எனக்கு ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டு விடாமல் அவர் காப்பாற்றிவிட்டார். அதே சமயத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தாஸ் லாதியிலிருந்து ஸ்ரீ ராம்ஜி என்ற நெசவுக்காரரையும் அவர் மனைவி கங்கா பெண்ணையும் ஆசிரமத்திற்கு அழைத்து வந்து ஆசிரமத்திலேயே கதர் வெட்டி நெசவாகும்படி செய்தார். கதர் பரவுவதில் இத்தம்பதிகள் செய்திருக்கும் சேவை அற்பமானது அன்று. குஜராத்தில் மாத்திரமேயல்லாமல் வெளியிலும் கையால் நூற்ற நூலை கொண்டு நெய்வதற்கு அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். கங்கா பெண் தரியில் நெய்வதை பார்ப்பதே மிகவும் உற்சாகம் ஊட்டும் காட்சியாகும். எழுதப்படிக்க தெரியாத ஆற்றல் மிக்க இச்சகோதரி கைத்தறியில் வேலை செய்ய உட்கார்ந்துவிட்டால் அவர் மனம் முழுவதும் அதிலேயே ஆழ்ந்துவிடும். பிறகு அவர் மனதையும் கண்களையும் தரியிலிருந்து வேறு இடத்திற்கு திருப்புவது என்பது மிகவும் கஷ்டமான காரியமே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை சுயசரிதை தொடரிலிருந்து ஒரு பகுதி. இன்று இடம்பெற்றது முடிவில் கண்டுகொண்டே. வாசித்தவர் கே. பரந்தாமன் அவர்கள்.

0: நேரம் 8:15. நாம் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையோடு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். தொல்லை வரும் பாட்டு. நேர்களை துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, மனித கண்கள் எத்தனை வயது வரை வளரும்? மனித

கண்கள் எத்தனை வயது வரை வளரும்? இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா ஃபேஸ்புக்கில் கமெண்ட் பக்கத்தில் உங்களோட பேர் ஊரோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணி போஸ்ட் பண்ணிவிடுங்க. தலைவரும் பாடல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0436 8 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311 2311 2994 8 0 மற்றும் 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. கால் பண்ணுங்கள், பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: 8:20 அபி பேரிச்சை, ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபி பேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபி பேரிச்சை.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5,000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: மற்றும் அனைத்து உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த ஆடியில்

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு, எங்கிருந்து அழைக்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
5: என்ன
0: பாடல் கேட்க போறீங்க?
5: ரப்பர் பந்து படத்துல இருந்து ஜில்லாஞ்சலி கேட்டு விடுங்க.
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாரிப்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் கானமும். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப் சிங் நன்பேண்டா.
3: PSR தங்க மாளிகை
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேரம் 8:26 ஆகுது.

0: பாட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யார், எங்கிருந்து வைக்கிறாங்க? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நன்றி மேடம்.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர்.
1: வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: காரைக்கால்
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: இருக்கு.
1: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
2: நேர்களே, இன்னைக்கு இதில் வரும் பாட நிகழ்ச்சியில் உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, மனித கண்கள் வந்து எத்தனை வயது வரை வளரும்? இதுதான் வந்து உங்களுக்காக கேட்கப்பட்டிருந்த கேள்வி. இதற்கான சரியான விடை என்ன அப்படின்னா, மனித கண்கள் சுமார் 13-15 வயது வரை வளருது. அதோட வந்து பெரும்பான்மையான வளர்ச்சி வந்து முடிவடைஞ்சிருது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன வளர்ச்சிகள் வேணால் ஒரு 20 வயசு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் 13-15 பெரும்பான்மையான வளர்ச்சி வந்து முடிவடைஞ்சிருது. நிறைய நேயர்கள் வந்து உங்களோட ஆன்சர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 74 பேர் இதுவரை சொல்லியிருக்கீங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் ராஜேந்திரன், கண்ணாரப்பாளையம் பேரளம் சந்தோஷ்குமார், நெடுஞ்செழியன் இடங்கண்ணி, அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, கடலூர் மாவட்டம் விளக்குப்பாடி செந்தில் முருகன், ஜோதி சதீஷ் அன்னப்பன்பேட்டை, ரவிச்சந்திரன் மயிலாடுதுறை, கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல், நாகைக்குமரன் அனிலம் நாகைக்குமரன், அடுத்து நாகூர் முகமது ரஃபிக் அயாவடி, அசோக்ராஜ் கனிமொழி, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அப்புறம் ஆன்சர் பண்ணியிருக்காரு. அடுத்து புழுவப்பாளையம் ஆனந்த முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் பிரபு அவங்க வண்ணாரப்பேட்டையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்துலேருந்து இளங்கோவன் வைத்தியலிங்கம் அவங்க சரியான வேலை சொல்லியிருக்காங்க. அடுத்து மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவிலேருந்து, பூவம் நிலாஸ்ரீ சொல்லியிருக்காங்க, நந்தினி சுரேஷ் திருவோணத்துலேருந்து, பூவம் குபீர் அவங்களும் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க, ஆண்டிமடம் கார்த்திகேயன், மல்லியம் ரவி அவங்களும் வந்து சரியான வேலை சொல்லியிருக்காங்க, மதுரையிலேருந்து சண்முக சுந்தரம், மேல வாஞ்சூர் ஃபாத்திமா அவங்க சொல்லியிருக்காங்க, ஆண்டிமடத்துலேருந்து சதீஷ் சுபிதா, அடுத்து வேலங்குடி குணசுந்தரி, பூவம் தினேஷ் ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, நாகூர்லேருந்து ஜகபர் சாதிக், அடுத்து காரைக்கால் ஸ்ரீதர் சொல்லியிருக்காரு, கலாவதி ராஜமோகன் இரவாஞ்சேரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், அடுத்து காரைக்கால் பண்பலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விடை சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா அம்மு சரவணன் அப்படிங்கிற அவங்களோட பேர் மட்டும்தான் இருக்குது. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, புதுத்துறையிலிருந்து செல்வகுமார், அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன், அடுத்து பிரதாமராபபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அவங்களும் சொல்லியிருக்காங்க, நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ் அவங்க சொல்லியிருக்காங்க, குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் உங்களோட பெயர்களும் படிக்கப்படும்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: தெளிவரும்பாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான், ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து வரப்போற நேயர் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? ஓகே, ஒரு நேயர் லைன்ல வந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு தெரியல. அவங்க லைன்ல ஏதோ ப்ராப்ளமா இருக்கலாம். அவங்களுக்காகவும் மற்றும் இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் நம்ம ஒரு பாடல் கேட்டுடலாம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம் 8:45.
3: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
4: இன்னும்
3: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: தொழில்வரும் பாடல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்மா, ஆப்பூர் மடப்புறத்துல இருந்து நாச்சியா மன்சூர் பேசுறேன்.
2: சொல்லுங்க நாச்சியா மன்சூர், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
5: பிகில் படத்துல இருந்து சிங்கப்பெண்ணே பாட்டு.
2: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க. நன்றி.
5: நன்றிமா.

நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிபரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ், ஆகாஷ்

0: இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர், மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.
1: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
1: தொலைவரும் பாட்டு நிகழ்ச்சியில அடுத்து யார் வந்திருக்காங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: நன்றி.
1: நேர்களை பாடலை கேட்பதற்கு முன், இன்னைக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் மனித கண்கள் எத்தனை வயது வரை வளரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதற்கான சரியான விடையை வந்து நிறைய நேயர்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில நேயர்கள் வந்து ஆல்ரெடி நம்ம படித்தாச்சு, மீதி நிறைய நேயர்கள் இருக்காங்க. அவங்க யாரெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கலாம். அதம்பாரிலேருந்து கலைச்செல்வி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து டிஆர் பட்டினம் நளினி, பரவாச்சரி பிரியா, கண்ணன் காரைக்கால் நளினி, சீதா கலைபெருமாள் சேத்தூர், சிங்காரவேல் அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு, அடுத்து பேரத்துலேருந்து செந்தில் கண்ணன், எஞ்சிக்குடி மின்சார கண்ணன், அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி, அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், முள்ளக்காடு பாபு, அடுத்து பழனிவேல் ஆயக்காரம்புலத்திலேருந்து, மேல ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன், திருமுலஸ்தானத்திலேருந்து வீரசுந்தரி அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து ரேக்கி ராமதாஸ் மங்கநல்லூர்லேருந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனந்த செல்வம் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. எந்த ஊர் அப்படின்னா இல்லை, எந்த ஊர் அப்படிங்கிறது இல்லை. அடுத்து ராமன் அதம்பார்லேருந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கண் ஃபோட்டோவோடு அனுப்பியிருக்கீங்க. சில கண்கள் ரொம்ப கோபமாக தெரியுது, சில கண்கள் சந்தோஷமாக இருக்குது, சில கண்கள் கண்ணீரோட கூட இருக்குது. அடுத்து யாருன்னா கடலங்குடியிலேருந்து பூங்கோதை அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோவில் டீ மனுப்புரம் வேல் முருகன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்திரவேல் ராதாநல்லூர்லேருந்து நாகப்பட்டினம் ரஜினி கண்ணன் அவங்க, திஷிதா ஜெயகிருஷ்ணன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, அடுத்து திட்டச்சேரியிலேருந்து நிஷான் ஹலீம், அப்புறம் கனகசுந்தரி பாஸ்கர் திருத்துறைப்பூண்டியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து மஞ்சை அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து உஷா அக்கரை வட்டத்திலேருந்து அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து யார், நிம்மலிலேருந்து நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான்லேருந்து துரை சொல்லியிருக்காங்க. கம்பர் கபிலன் பாரி தலைங்காயர்லேருந்து சொல்லியிருக்காங்க. மீன் சுருட்டியிலேருந்து ஆர் ராஜா அவரும் சொல்லியிருக்காரு. நன்னிலம் சுகுணா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க. கைலாசபுரத்துலேருந்து யார் அப்படின்னா ரவி அவங்க சொல்லியிருக்காங்க. மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன் அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னிலத்திலேருந்து அம்பலவாணன் சொல்லியிருக்காங்க. அடுத்து யாருன்னா மேட்டுப்பாளையம் நாகராஜன், குத்தாலத்திலேருந்து தில்லை வில்லாளன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மலேசியாவிலேருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன் அவங்க, வேதாரண்யத்திலேருந்து பைத்தவரங்காடுலேருந்து வடுகநாதன் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து பைசூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அம்மாப்பேட்டையிலேருந்து வைத்தியநாதன், சிவபுரியிலேருந்து கீர்த்திராஜன், சத்யா மணக்குடியிலேருந்து நச்சுப்பிள்ளை அவங்க நிறவிலேருந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா நேயர்களுமே வந்து நம்ம இன்றைக்கி படித்தாச்சு. ஆன்சர் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் வந்து பாராட்டுக்கள். 88 நேயர்கள் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு எங்களது பாராட்டுக்கள். இப்போ அந்த நேயர் கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: மின்சாரம் என்பது ஆடம்பரமல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி. காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கும் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இல்லையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
8: திருத்துறைப்பூண்டி.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் பாட. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
2: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
6: அடுதா தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லுசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
8: வணக்கம், நான் டாக்டர் சக்தி, ஆயுர்வேத மருத்துவர். இன்னைக்கு நம்ம இந்த வானொலி மூலமா ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி சம்பந்தமான நோய்களை பத்தி பேசுறோம். ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலிங்கிறது வந்து அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா நிறைய வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயாக இருந்துச்சு. பட் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா இளைஞர்களுக்கு இது மாதிரியான மூட்டு வலி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இப்போ நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற தவறான நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையும் நம்மளோட உணவு முறைகள்லாம் மாறுபட்டதுனால, அன்றைக்கி கிடைச்ச சத்துக்கள் நமக்கு இன்றைக்கி கிடைக்காததுனாலையும் தான் இந்த மாதிரியான நோய்கள்லாம் நமக்கு தாக்க காரணமாக இருக்கிறது. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய்க்கான முக்கிய காரணமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவு தான். அதாவது உணவை கரெக்டாக நம்ம சாப்பிடும்போது உணவே ஒரு மருந்தாக இருக்குது. அதே உணவை நம்ம தவறான முறையில் எடுக்கும்போதும், அந்த உணவை சரியான செரிமானம் ஆகாமல் அடுத்த உணவுகளை நம்ம எடுக்கும் போதும் அது நமக்கு டாக்ஸின்ஸாக மாறி நோய்க்கான காரணமாக மாறுது. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வாத நோய்களுக்கு கீழே கொண்டு வரப்படுது. மனுஷங்களோட உடலே அமைப்பே எப்படின்னா ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறது வாதம் பித்தம் கஃபம், இந்த மூணு தோஷங்களோட சமநிலையில தான் ஒரு ஆரோக்கியமே சார்ந்திருக்குது. அதுவே இந்த தோஷங்கள் வந்து சமநிலை மாறுபடுவை ஏற்படும் போது அது நோய்களாக நமக்கு காமிக்கும். வயசான காலத்தில் பொதுவாகவே வாதம் நம்மளோட உடலில் அதிகமாக இருக்கும். அந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அந்த காலகட்டத்தில் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரத்துக்கு முக்கிய காரணமே அந்த வயசில் வாதம் அதிகமாகிறதுனால தான் வரும். மூட்டு வலிகளில் பல விதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க போகிறது எதுனா சந்திவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வாதத்தை சந்திவாதம்னு சொல்லுவாங்க. ஆமவாதம் அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. வாத ரத்தம் அப்படின்னா கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு மூட்டு வலிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் எதோட காரணங்கள்னால இந்த நோய்கள் நமக்கு வருது, இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூட்டு வலிகளில் நிறைய விதங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தெரியாமல் நம்ம பொதுவான மருத்துவம் எல்லா மூட்டு வலிக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் எடுத்தோன்னா நோய் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல இந்த நோய் எப்படி நமக்கு சிம்டம்ஸ் காமிக்குது, அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த காரணங்களில் நம்ம தவிர்த்தாலே பாதி அந்த நோயிலேருந்து நம்மளை தடுத்துக்கலாம். இல்லை நோய் வந்திருந்தாலும் அந்த மேற்கொண்டு அது அதிகப்படியாக ஆகாமல் அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். ஸோ பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்க்கான முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோன்னா நமக்கு வயோதிகத்தினாலே ஏற்படுறது ஒரு காரணம், இல்லை நம்மளோட தாய் தந்த வழியில இருந்து நமக்கு வரக்கூடிய முறை இருக்கு. உடல் எடை அதிகரிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக மூட்டு வலிகள் வரும். அதே மாதிரி முன்னாடியே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கோம், அதை நம்ம வந்து அந்த டைம்ல ப்ராப்பராக டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம ரெஸ்ட் எடுக்காமலோ அதுக்கான கரெக்டான மருந்து மாத்திரைகளை நம்ம எடுக்காமல் இருக்கும்போது என்ன ஆகும்னா நாளடைவில் அது ஒரு மூட்டு வலிக்கான காரணமாகி மூட்டு வலியை அதிகரிக்க செய்யும். அதுவே ஒரு காரணமாக இருக்கும்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
1: நேயர்கள் கேட்டது

0: காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய்வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
1: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். பாயிண்ட் டு பாயிண்ட். இன்று ஆகஸ்ட் 21 உலக மூத்த குடிமக்கள் தினம். அதனால் இன்னைக்கு உங்கள் குடும்ப மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு அந்த பாயிண்ட்டை கேட்டிருக்கிறோம். இதற்கான உங்களுடைய பதிலை காரைக்கால் பண்பலை முகநூலில் நீங்கள் தெரிவிக்கலாம். ஃபேஸ்புக்கில் காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் டைப் பண்ணிங்கன்னா வரக்கூடிய பக்கத்தில் இதற்கான போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பகுதியில் உங்களுடைய கமெண்ட்டுகளை எழுதுங்கள். உங்கள் குடும்ப மூத்தவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன?
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னைக்கு உங்கள் குடும்ப மூத்தவர்களிடம் நீங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். முதல் கமெண்ட்டை எழுதியிருக்காங்க கடலூர் துறைமுகம் சுரேஷ். என் அப்பாவிடம் இருந்து நான் கற்றுக்கொண்டது பிறருக்கு உதவி செய்வது, அதே போல் கடன் வாங்கி எதையும் செய்யாதே, நம்ம சக்திக்கு என்ன முடிகிறதோ அதை செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பதை வைத்து அளவோடு வாழுங்கள் அப்படிங்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து வேதாரண்யம் பாய்த்தவரங்காடு வடுகநாதன், எனது தந்தையாரிடமும் கடன் வாங்க மாட்டார், யாரிடமும் கடன் வாங்க மாட்டார், என் தாய் கடினமாக உழைப்பார், எனது தாத்தா எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பார், இதையெல்லாம் நான் கற்றுக்கொண்டு கடைபிடித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது, தவறு செய்தால் ஒப்புக்கொள், இல்லாவிட்டால் செய்யாத தவறுக்கு பழி ஏற்க நேரிடும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க அப்படின்னு மதுரை சோ சண்முக சுந்தரம் எழுதியிருக்காங்க.
1: பெரியவங்களை மதித்து நடக்க வேண்டும், பிறருக்கு தன்னால் முடிந்த உதவியாக இருக்க கற்றுக்கொண்டு

0: கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல் அவர் சொல்லியிருக்காரு.
1: அடுத்து மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன் சொல்கிறாங்க, மூத்தோர் சொல்லை கேட்க வேண்டும், அவர்கள் அனுபவத்தை தான் நமக்கு பாடமாக கற்றுக் கொடுப்பார்கள். அவர்கள் எது சொன்னாலும் சரியாக இருக்கும், எந்த ஒரு செயலில் இறங்கினாலும் பெரியவர்களை ஆலோசித்து ஆசி பெற்று அந்த செயலில் இறங்குவேன். வயதில் மூத்தவர்கள் யார் இருந்தாலும் அவர்களுடைய பாதம் தொட்டு ஆசி வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன். உண்மை பேசுதல், நேர்மை, கடமை தவறாமை, நேரம் தவறாமை, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பிறருக்கு உதவி செய்தல், அனைவருக்குமே நன்மை மட்டுமே செய்தல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: திட்டச்சேரி ஃபைசூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க, என் தாயாரிடமிருந்து பொறுமையையும் அன்பையும் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு.
0: அடுத்து பேரலம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் எங்கள் வீட்டு குடும்பத்தார்கிட்ட கற்றுக்கொண்ட இது வந்து அன்பு மற்றும் பாசம், அடுத்தவருக்கு உதவுவது. எனக்கு எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள்கிட்ட நான் ரொம்ப பாசமாக இருப்பேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு.
1: அடுத்து விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன் சொல்லியிருக்காங்க, நாட்டு வைத்தியமும் விவசாய வேலை நுணுக்கங்களையும் என் தாத்தாவிடம் நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சூப்பராக சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து யார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பொறுமையை இழக்காதே, உழைப்பையும் நேர்மையையும் ஒருபோதும் கைவிடாதே, காலம் மாறும், நம் முயற்சியும் நிச்சயம் பலன் தரும், மூத்தவரின் அனுபவம் நம் வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய பல தவறுகளுக்கு முன்கூட்டியே வழிகாட்டும் ஒரு புத்தகம் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
1: திருமூலஸ்தானம் வீரசுந்தரியை எழுதியிருக்காங்க, நேர்மை அது எந்த சூழலிலும் நம் பெயரை கைவிடாமல் வாழ்வது, சேமிப்பு எதிர்கால தேவைக்காக சிறிதளதாவது சேர்த்து வைக்கக்கூடிய பழக்கம், அடுத்து உறவு குடும்பத்தாரிடமும் மற்றவர்களிடமும் அன்பாக பழகுதல், மன உறுதி, தோல்விகளை கண்டு பயப்படாமல் எதிர்த்து நிற்க வேண்டும், இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க.
0: கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார்லேருந்து, மாட்டார் மன்னார்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கற்றுக்கொண்ட பாடம் பொறுமை, சிந்தித்து செயலாற்றுவது, சேமிப்பு, எந்த ஒரு செயலிலும் நிதானத்தை கடைபிடிப்பது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ 100 காரைக்கால் பண்பலை 100.3. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்களை சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை, இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொலமுது.
6: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: ஜிஎல் மருத்துவமனை
7: காரைக்கால்.
4: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை,
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: பிபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
10: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
11: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
12: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
13: வீட்டு உபயோக பொருட்கள்
14: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாம் அந்த வயதை எட்டும் போதுதான் தெரியும். என் அப்பா சொல்லிய பல விஷயங்கள் இப்போது என் வாழ்வில் சிக்கலான நேரங்களில் மிகவும் உறுதுணையாக அந்த சிக்கலை கையாள செய்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அதாவது தர்மம் பற்றி தாயிடமும் சிக்கனம் சேமிப்பு பற்றி தந்தையிடமும் கற்றுக்கொண்டேன். அதே போல் நேரம் தவறாமல் இந்த நற்பண்புகளை சிறு வயது முதலே நான் மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்டேன். செம்னார் கோயில் குணசேகர் எழுதியிருக்காங்க.
0: எங்கள் தாத்தா ராமலிங்க அடிகளார் கொள்கையை பின்பற்றுபவர். யார் பசி என்று வந்தாலும் அப்படி கண்டினியூ பண்ணுங்க.
1: உணவு அளிக்க வேண்டும், அடுத்தவர் பொருளை அபகரிக்க கூடாது, கடன் வாங்கக்கூடாது, இருப்பதை வைத்து சிறப்பாக வாழ வேண்டும்னு தாத்தா சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சிவபுரியிலேருந்து சோமசுந்தரம் எழுதியிருக்காங்க.
0: ஓகே, திரும்ப எனக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்துருச்சு. அடுத்து வந்து ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி அவங்க சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் காலை வணக்கம். என் தந்தையாரிடம் நம்பிக்கை, நாணயம், கடின உழைப்பு, பிறருக்கு உதவி செய்தல் என் தந்தையாரிடம் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயில். நேர்மையை என் அப்பா இளம் வயதிலேயே எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தார். அந்த நேர்மை எங்களுக்கு மட்டுமல்ல எங்கள் பிள்ளைகளுக்கும் அதே வழியில் அவர்கள் வாழ்கிறார்கள். நாம் என்ன சொல்லி வளர்க்கிறோமோ அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கை அமையும். நேர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் நம் வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும்னு எழுதியிருக்காங்க.
0: நெய்விளக்கு தூயமணி, என் பாட்டியிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம் என்றால், இதில் கோபம் கொண்டாலும் உண்ணும் உணவு மீது எப்பவும் கோபம் கொள்ளாதே என்று. வீட்டில் உணவு மீது கோபம் கொண்டாலும் ஹோட்டலில் சென்று சாப்பிட்டாலும் அதே உணவு தானே சாப்பிட வேண்டும் என்று கூறுவார்.
1: குறைவாக பேசு, அதிகமாக கேள், மதியாதார் தலைவாசல் மிதியாதே, தர்மம் செய், இதுதான் நான் கற்றுக்கொண்ட பாடம்னு கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் எழுதியிருக்காங்க.
0: பொறுமை தேவை என்று அன்பு ராணி சென்னையிலேருந்து சொல்லியிருக்காங்க. பொறுமையாக இருக்கணும்னு அவங்க பெரியோர்கள் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அடுத்து நாகை சிக்கல் சரண்யா சரவணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் தாத்தா ஆத்தா இருவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது பொறுமை, தன்னடக்கம், அனுசரிப்பு, அன்பு, தன்னம்பிக்கை, உழைப்பு இவையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: என் குடும்ப மூத்தவர்களை நான் கற்றுக்கிட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் வீட்டு விசேஷங்களில் நாம் பொறுப்பெடுத்துக் கொள்வது, ஏதாவது ஒரு வேலை செய்து அவர்களது கஷ்டத்தில் நாம் உதவுவது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி காரைக்கால் நிறைவிலேருந்து நச்சப்பிள்ளை அண்ட் ஃபேமிலி எழுதியிருக்காங்க.
0: அன்பையும் அறிவையும் கற்றுக்கொண்ட என்ன நாகூர் யூசுப் மாலியம் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது, நம்மிடம் பழகுபவர்கள் மனம் வருந்தக்கூடாது, நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு உதவ வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நம்மிடம் குறை சொல்லும் விஷயங்கள் நம்மை குழப்பமடைய செய்யும், எங்கள் குடும்ப பெரியோர்கள் அந்த இடத்திலேயே விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் கலந்து ஒரு முடிவு எடுத்தால் வெற்றி கிடைக்கும், என் குடும்ப பெரியோர்கள் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்காங்க.
1: நேயர்கள் கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: நேர்லே பாயிண்ட் டு பாயிண்ட்ல இன்னைக்கு உங்கள் குடும்ப மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம்.
1: அடுத்து யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெரியவர்களிடம் மரியாதையோடு நடந்து கொள்ளுதல், அனைவரிடமும் அன்பு செலுத்துதல், வீட்டிற்கு வருபவர்களை அன்புடன் உபசரித்தல், உண்மை அன்பு நேர்மை இவற்றை எப்பொழுதும் கடைபிடித்தல் என் தந்தை எனக்கு கற்றுத்தந்த பாடம் அப்படின்னு குத்தாலத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க சொல்லியிருக்காங்க.
0: உறவுகளை மதித்து வாழ வேண்டும், இதை எங்கப்பா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. உறவுகளோடு இணங்கி இணக்கமாக ஒற்றுமையாக வாழ்வது, அதுதான் என் தந்தை கற்றுக் கொடுத்த பாடம்னு ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் எழுதியிருக்காங்க.
1: கோவை கார்த்திகேயன் குடவாசிலேருந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூத்தவர்கள் சொல் இளம் வயதில் புரியாது,

0: நேரம் 9:30. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
4: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
4: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வழி இல்லா, தையல் இல்லா, நவீன

0: லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
0: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
1: டிபிஎன் கண் மருத்துவமனை, நீலாமேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: இன்று ஆகஸ்ட் 21ஆம் தேதி. இந்த நாளில் நிகழ்ந்த வரலாற்று நிகழ்வுகளை இந்த நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம். இன்று உலக மூத்த குடிமக்கள் தினம். நம் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் வழிகாட்டியாக இருக்கும் மூத்தோரின் அனுபவம் ஒரு பொக்கிஷம். அவர்களை மதித்து அன்பும் மரியாதையும் செலுத்துவோம்.
5: இன்று உலகம் முழுவதும் தீவிரவாத செயல்களால் பாதிக்கப்பட்டு உயிர் இழந்தவர்களை நினைவுகூரும் நாளாக இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரிமெம்பரன்ஸ் அண்ட் ட்ரிபியூட் டு த விக்டிம்ஸ் ஆஃப் டெரரிசம், அதாவது தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து மரியாதை செலுத்தும் சர்வதேச நாள் அனுசரிக்கப்படுகிறது. தீவிரவாதத்தால் உயிரிழந்த அப்பாவி மக்களை நினைவு கூர்வதுடன் உயிர் பிழைத்தவர்களின் வலி, துணிவு, போராட்டத்தையும் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. வன்முறை எந்த வடிவில் இருந்தாலும் அது மனித உயிர்களையும் அமைதியையும் பாதிக்கிறது. அமைதி, மனிதநேயம், ஒற்றுமை ஆகியவற்றை மதித்து வெறுப்பையும் வன்முறையையும் நிராகரிப்போம். தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களை மரியாதையுடன் நினைவுகூர்வோம். அமைதியான உலகமே மனித குலத்தின் வெற்றி.
2: தமிழக எழுத்தாளரும் தமிழறிஞரும் ஆன மாவை பசுபதி அவர்களின் பிறந்த நாள் என்று. கும்பகோணம் அருகிலுள்ள திருப்பனந்தாள் என்னும் ஊரில் பிறந்தவர் அவர். திருப்பனந்தாளில் உள்ள காசிமடம் நடத்தும் செந்தமிழ் கல்லூரியில் புலவர் பட்டம், முதுகலை பட்டம் படித்து அதே கல்லூரியிலேயே விரிவுரையாளராக, பேராசிரியராக பணியாற்றி அக்கல்லூரியின் முதல்வர் நிலைக்கு உயர்ந்தவர். 2000ஆம் ஆண்டில் கல்லூரி பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். பணி ஓய்வுக்கு பிறகு 2002ஆம் ஆண்டில் சென்னை பெசன்ட் நகரில் உள்ள உவேசா நூலகத்தில் காப்பாட்சியராக பொறுப்பேற்றார். அப்போது பழஞ்சுவடிகளை நூல்களாக தொகுக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டார். அதில் பண விடுத்துவது தொடர்பான ஓலைச்சுவடிகளை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார். இது நாணயவியல் ஆய்வுக்கு உதவுவதாக இருக்கிறது. இவர் பதிப்புகள், உரைநடை நூல்கள் என்று இதுவரைக்கும் 50க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியும் தொகுத்தும் உள்ளார். கம்பன் கதை என்னும் நூலினையும் எழுதியுள்ளார்.
5: இன்று ஜீவா அவர்களுடைய பிறந்த நாள். சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர் மற்றும் பொது உடைமை இயக்க தலைவர். அவர் பிறந்த ஆண்டு 1907.
2: யமைக்காவில் பிறந்த தடகள ஆட்டக்காரர் உசைன் போல்ட் என்கிற உசைன் செயின்ட் லியோ போல்ட் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 2008 பெய்ஜிங் ஒலிம்பிக்கில் 9.69 நேரத்தில் 100 மீட்டர் விரைவோட்டத்தை ஓடி உலக சாதனை படைத்தவர். அத்துடன் 200 மீட்டர் ஓட்டம் போட்டியிலும் ஒலிம்பிக் மற்றும் உலக சாதனைகளை புரிந்தவர். தன் நாட்டு சக வீரர்களுடன் இணைந்து 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் 37.10 வினாடிகளில் ஓடி சாதனை புரிந்தார். இவை அனைத்தையும் போல்ட் 2008 பெய்ஜிங் கோடை ஒலிம்பிக்கில் நிகழ்த்தினார். 2003 200 மீட்டர் விரைவோட்டத்திலும் உலக இளையோர் சாதனை படைத்தார். ஒலிம்பிக்கின் 3 விரைவோட்ட பந்தயங்களில் 100, 200, 400 என நடப்பு முதன்மை சாம்பியன் இவர்தான். 9 முறை உலக முதன்மை வீரன். ஒலிம்பிக் விரைவோட்ட பந்தயங்களில் 6 தங்கப்பதக்கங்களை வென்ற முதல் வீரர் இவர். இம்மூன்று விரைவோட்ட பந்தயங்களில் நடப்பு உலக சாதனையின் சொந்தக்காரர் என பல சிறப்புகளை உடையவர் போல்ட்.
5: 1972 ஆகஸ்ட் 21, இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது. வனவிலங்குகள், பறவைகள், தாவரங்களை பாதுகாப்பதற்கும் வேட்டையாடுதல் மற்றும் சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த சட்டம்தான் முக்கியமான அடித்தளமாக அமைந்தது. இயற்கையை பாதுகாப்பது என்பது நம்முடைய எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும்.
2: வானியல் இயற்பியலாளர் சுப்பிரமணிய சந்திரசேகர் அவர்களின் நினைவு நாள் என்று. இவர் பிரித்தானிய இந்தியாவில் லாகூரில் பிறந்தவர். ஐக்கிய அமெரிக்க சிகாகோவில் தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை கழித்தவர். விண்மீன்கள் பற்றிய இவரது ஆய்விற்காக இவருக்கும் வில்லியம் பவுலருக்கும் 1980

0: 2003 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது.
1: 2006 இதே நாளில் இந்தியாவின் பாரம்பரிய இசையின் பெருமையை உலக அளவிற்கு எடுத்துச் சென்ற புகழ்பெற்ற ஷெனாய் இசைக்கலைஞர் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் மறைந்தார். பாரத ரத்னா விருது பெற்றவர் அவர்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோ ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.

0: பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம்.
1: அடுத்த பாயிண்ட்டு வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன். நான் என்னுடைய குடும்ப மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்டது என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது, நம்மிடம் பழகுபவர்கள் மனம் வருந்தக்கூடாது, நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும், அடுத்தவர்களை பற்றி நம்மிடம் குறை சொல்லும் விஷயங்கள் நம்மை குழப்பமடைய செய்யும், இதை எங்கள் குடும்ப பெரியோர்கள் அந்த இடத்திலேயே விட்டுவிடு என்று சொல்லியிருக்கிறார்கள். கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவெடுத்தால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என் குடும்ப பெரியோர்கள் எங்களுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து பொறுமையும் கடின உழைப்பும் அப்படின்ட்டு நீடாமங்கலம் கங்கலாஞ்சரி மணிமாறன். அடுத்து பொறுமையாக இருப்பது தெளிவாக முடிவெடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி அன்னப்பன் பட்டேலன் சொல்லியிருக்காங்க.
1: நன்னிலம் சுப்பிரமணியன், அனைவரிடமும் அன்பு செலுத்துவதையும் எப்போதும் நேர்மையை கடைபிடிப்பதையும் என் தந்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க.
0: மலையம் ரவி என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா, எனது தாத்தாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், எந்த இடத்திலிருந்து எதை எடுத்தாலும் மீண்டும் அதை அங்கேயே வைத்துவிட வேண்டும், பயன்படுத்தி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
1: அனைவரிடமும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், இந்த உலகத்தில் யாரையும் நம்பி வாழக்கூடாது, சூழ்நிலைக்கு ஏற்ப காலத்திற்கு ஏற்ப மாறிக்கொள்ள வேண்டும், நீங்கள் பாதிக்கும் போது நான் சொல்வதை உணர்ந்து கொள்வாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குவாகம் இளங்கோவன் எழுதியிருக்காங்க.
0: வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் தாத்தா அடிக்கடி சொல்வார்கள், விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போகிறவர்கள் விட்டு கொடுப்பதில்லை, அதனால் விட்டு கொடுக்கும் பழக்கத்தை வைத்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: யாருக்கிட்டையும் கோபப்படக்கூடாது, மூத்தோரை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்னு நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் சொல்லியிருக்காங்க.
0: அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேல், வாழ்வில் நிதானம் தேவை, அவசரப்பட்டு யாரையும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: என் பாட்டி விட்டு கொடுத்து போனவர்கள் கெட்டு போவதில்லை அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே போல் எங்கள் அப்பா வந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வார், அதை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன்னு அதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்து
1: காரைக்கால் நளினி, எங்கள் அப்பா எனக்கு கற்றுத்தந்த பாடம், அனைவரிடமும் அன்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், கோபம் வரக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்குறாங்க.
0: அடுத்து இரவாஞ்சரி கலாவதி ராஜமோகன், அன்பான கலைவன், அடுத்தவரிடம் கை நீட்டி உணவு வாங்கி சாப்பிடக்கூடாது என்பது எங்கள் பாட்டி சொல்லி தந்தது, தன்னிடம் உள்ளவற்றில் சிறிதளவு சேமித்துவிட்டு அன்றாட செலவுகளை செய்ய வேண்டும் என்பது என் மாமியார் கற்றுக் கொடுத்தது, தன்னிடத்தில் இருப்பதில் சிறிதளவேனும் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பது என் அப்பா சொல்லிக் கொடுத்தது, பாரபட்சம் பார்க்காமல் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது என் கணவர் மகன் கற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: சாப்பாட்டை வீணாக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சத்யா மணக்குடியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. அதே போல் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வது, யாரிடமும் பகைமை பாராட்டாமல் இருப்பது அப்படிங்கிறத கீழே

0: குடிப்பு ஜான்சி கவியரசி சொல்லியிருக்காங்க.
1: பாட்டி அம்மா என் மூத்தவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட பாடம், நமக்கு யாரு தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு திருப்பி நீ தீங்கு நினைக்க கூட வேண்டாம் என்று சொல்வார்கள். ஏனென்று கேட்கும் பொழுது, நாம் என்ன செய்கிறோம் என்று மனிதர்கள் கவனிக்காவிட்டாலும் இயற்கை நம்மை கவனித்து கொண்டுதான் இருக்கும். அதையே இறைவன் என்றும் நாம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இறைவன் என்பது நமது மனதுக்குள்ளே தான். நாம் தீங்கு செய்துவிட்டு நல்லவர் போல் நடித்தால் நம்மளுடைய எண்ணம் நம்மளையே வந்து கொன்றுவிடும். இதைத்தான் பட்டினத்தார் சொல்லியிருக்கார். அடுத்து, தன்வினை தன்னை சுடும், மோட்டு வினை வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வீட்டை அப்பம்னு ஒரு வார்த்தை வரும்ல, இதில் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று சொல்வார்கள். அதை தான் நானும் கற்றுக்கொண்டேன். அது இன்று சிறப்பாக தான் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு சீதா கலைபெருமாள் சொல்லியிருக்காங்க.
0: தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன் எழுதும்போது, என் அப்பாவிடம் நான் கற்றுக்கொண்டது உழைப்பு, யாரையும் ஏமாற்றி காயப்படுத்தி செயல்படாமல் இருப்பது, தன்னுடைய வேலையை முறையாக திட்டமிட்டு செய்யும் முறை, எதற்காகவும் பரிந்துரைக்காக நிற்காதே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து, ஆக்குறுமணப்புரம் நாச்சியா மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் கற்றுக்கொண்ட பாடம் உண்மை பேசுதல், சமையல் சேமிப்பு நல்லது நிறைய சொல்லியிருக்கிறார்கள், அதன்படி நடப்பேன். என்னுடைய மாமா ஆச்சி சொன்னது நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: நெகிழ்வுத்தன்மை, விட்டு கொடுத்தல், மரியாதை, பணிவு, இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேங்க அப்படின்னு காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க.

முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்த

0: எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவி. மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: நேரம் 9:47 ஆகுது. பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க.
4: அடுத்து எழுதியிருக்காங்க, குத்தாலம் சிவசுப்பிரமணியன். என் குடும்ப மூத்தவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம் சிக்கனம் மற்றும் சேமிப்பு, அனைவரிடமும் அன்பாக பழகுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து நாகூர்லேருந்து முகமது ரஃபீக், குடும்பம் வந்து உதவி செய்தல், உண்மை பேசுதல், நேர்மை,
4: அடுத்து
3: பிள்ளைத்திருவாசல் ஆரோக்கியதா செல்வம், எனது அப்பா தாத்தா பாட்டி இவர்களிடம் இருந்து கற்றுக்கொண்ட பாடம் உண்மை உழைப்பு, பெரியவர்களுக்கு மரியாதை, ஒழுக்கம், இன்னும் பல கற்றுக்கொண்டோம், அது போன்று வாழ்கிறோம் அப்படின்னு வேற சொல்லிருக்காங்க.
4: வாழும் வரைக்கும் எல்லாரிடமும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ஜெகபர் சாதிக் நாகூர்லேருந்து சொல்லியிருக்காங்க.
3: என் குடும்பத்திற்கு எந்த செயல் செய்தாலும் திருப்பி அவர்கள் கொடுக்கும் பரிசு பெரிய தொகையாக இருக்கும், அது அறிவித்தவர்கள் தான் தெரியும். என்ன சொல்ல வராருன்னு புரியல, யாருன்னா மேட்டுப்பாளையம் ரவி, அவங்க தான் சொல்லியிருக்காங்க.
4: சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேடவாஞ்சூர் ஃபாத்திமா, சிக்கனமாக இருக்கணும், அடுத்தவங்களை மதிக்கணும், வயசுக்கு மரியாதை கொடுக்கணும், பிறருக்கு நம்மால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க.
3: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், நாம் மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்டது கூட்டு குடும்பம், தன்னால் முடிந்த பிறருக்கு உதவி செய்வது, அனைவரிடத்திலும் ஒற்றுமையாக இருப்பது போன்ற நல்ல பழக்க வழக்கங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ பாருங்களேன், இந்த கூட்டு குடும்பம் சொன்னது எனக்கு ஞாபகம், அந்த காலத்தில் வருஷ கணக்கில் வந்து கூட்டு குடும்பமாக எனக்கு தெரிஞ்சே நாங்களுமே இருந்திருக்கோம். ஆனால் இன்னும் இப்போ வந்து கொஞ்சம் நிறைய மாற்றங்கள், கூட்டு குடும்பம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு 4 நாள் சேர்ந்து ஒரு வீட்டில் கூடுனாங்க அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு கருத்து வேற்றுப்பாடு அதெல்லாம் வந்து வந்துடுது. இன்னும் போக போக எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. ஒருவேளை திரும்ப பழைய மாதிரி ரிவர்ஸில் எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
4: நிச்சயமாக அந்த கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை, அதனால தான் ஊரில் வருஷம் திருவிழா வச்சு எல்லாரையும் கூப்பிடுறோம்.
3: ஆமாம்,
4: அந்த பண்டிகை காலங்களில் எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து அதுக்கு நிகர் எதுவுமே இல்லை இல்லையா?
3: கண்டிப்பாக.
4: அடுத்தது டிஆர் பட்டினம் ரமேஷ், என்னுடைய மூத்த சகோதரர்களிடம் நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக்கொண்டேன், வெளி உலக வாழ்க்கை தொழில் அனுபவ படிப்பினையும் நிறைய அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் அளவாக கடன் வாங்கி வளமாக குடும்பம் நடத்துகிறேன், தாயிடம் பொறுமை அமைதியான குணத்தை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து திருச்சி நிஷான் ஹலீம், ஆடம்பரங்களை விட எளிமையான வாழ்வியலும் கிடைத்ததை கொண்டு வாழும் மன நிறைவுமே நிரந்தர நிம்மதி தரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: எளிய வாழ்க்கையை கற்றுக்கொண்டேன், சேமிப்பு நிதானத்தை கற்றுக்கொண்டேன். ஓசூர்லேருந்து கோ குமார் எழுதியிருக்காங்க.
3: காட்டுமன்னார் கோவில் மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் தாயிடம் கற்றுக்கொண்டது, நாங்கள் எதுவுமே உனக்கு சேர்த்து வைக்கலை, உன் திறமைக்கு வாழ கற்றுக்கொள், பொறுத்தார் பூமி ஆழ்வார், கோபம் படாதேன்னு நினைக்கிறேன். ஓகே, படாதே என்று சொன்னதும் இன்றும் மனதை விட்டு அகலவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: அடுத்து பூங்குன்றன் காவாலக்குடி, மற்றவர்களுக்கு எளிமையோடு வாழ்வது, மற்றவர்களை தன் குடும்பமாக எண்ணி உதவுவது, ஆனால் இந்த காலத்தில் அந்த மனப்பான்மை இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: முள்ளக்காடு பாபு என்ன சொல்லியிருக்காங்க, அவங்க வீட்டில் உள்ள பெரியவங்களாம் நம்மால் யாருக்கும் எந்த திங்கும் நேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அடுத்து டிஆர் பட்டினம் நளினி சங்கர், என் அப்பாவிடமிருந்து நான் கற்றுக்கொண்டது அடுத்தவருக்கு உதவி செய்வது, பெரியவர்களை மதித்து வாழ வேண்டும், மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்பது என் அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
4: செய்த உதவியை சொல்லி காட்டக்கூடாது, விருந்தோம்பல் பண்பு அனைவருக்கும் தேவைங்கிறத கீதா கார்த்திகேயன் சொல்லியிருக்காங்க.
3: அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் மூத்தவர்களிடம் கற்றுக்கொண்டது உண்மை நேர்மை பிறருக்கு எந்த வகையிலும் தீங்கு செய்யாமல் இருப்பது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாமல் இருப்பது, மற்றவர்கள் மனம் நோகாமல்

0: பேசுவது, இப்படி நல்ல பழக்க வழக்கங்கள் தான் கற்றுக் கொடுத்து உள்ளார்கள். நன்றி நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து, எனது பாட்டனாரிடம் நான் கற்றுக்கொண்டது பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலபுத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி.
0: அடுத்து யார் என்ன,
1: நல்ல விஷயம், சேமிப்பு. விருந்தாளிகளை எப்படி உபசரிக்கணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. மற்றவர்களை மதித்து நடக்கக்கூடிய பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள்னு தெத்தியிலேருந்து செல்வி எழுதியிருக்காங்க.
0: திருச்சேரி ஆனந்த செல்வம், சகிப்புத்தன்மை, பிள்ளைகள் மீது அக்கறை, எதிர்கால சேமிப்பு, இது போன்ற பல விஷயங்கள் மூத்த குடிமக்கள் பேசி கேட்கும்போது நாம் பல முன்னேற்றம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: பாயிண்ட் பாய் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. 9:57 ஆக போகுது. இன்னும் யாரெல்லாம் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து சொல்லியிருக்காங்க, முதியவர்கள்கிட்ட இருந்து என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அடுத்து சிவ சண்முகம் அவங்க வந்து சீர்காழியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதியோர்கள் அளவோடு பேச அளவோடு பழகு, அதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.

0: இருக்காங்களா. அடுத்து நன்னீல மம்பளவாணன், என் தந்தையாரிடம் கற்றுக்கொண்டது எல்லோரையும் மரியாதையாக பழக வேண்டும், அடுத்தவருக்கு நம்மால் இயன்ற உதவி செய்ய வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தவறுதலாக நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் வெளியில் சொல்லக்கூடாது, அப்படி சொல்கிறது தப்புன்னு எங்கள் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பனங்காட்டாங்குடி அனுஷையா சொல்லியிருக்காங்க.
0: எனது பாட்டியிடம் கற்றுக்கொண்ட பாடம் தான தர்மம் செய்தல், தன் இறப்பு நாளை முன்கூட்டியே அறியலாம் என்பதை. ஆம், அவர்கள் இறக்கும் நாளை முன்கூட்டியே கூறினார்கள், அதன்படியே அவர்கள் கூறிய நாளில் உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருக்காங்க.
1: அதிசயமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செந்தில்கண்ணன் பேரளத்திலேருந்து எந்த விஷயமா இருந்தாலும் பதட்டப்படக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், அதே நேரத்தில் செய்ய வேண்டியதை சரியாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மெய்ப்பொருள் அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரசாக் திருச்செயிலேன்னு சொல்லியிருக்காங்க.
1: எந்த வேலையை செய்தாலும் நமக்குன்னு தனி அடையாளம் இருக்கணும்னா எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்கன்னு ஆனந்த் பக்ரிசாமி எழுதியிருக்காங்க.
0: எனக்கு நல் வழிகாட்டிய தாத்தா பாட்டி என் வாழ்க்கையில் சிறந்த வழிகாட்டியாக இருக்கிறார்கள், அவர்களிடம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டு இன்று வரை மட்டுமல்ல என் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவேன், சேமிக்கும் பழக்கம் அவர்களிடமிருந்து, யாரிடமும் கையேந்தாமல் வாழ்வதற்கு நம் சேமிப்பு மட்டுமே உதவும் என்று சொல்வார்கள், சிறிய தொகையாக இருந்தாலும் அதிலும் சேமிக்கும் பழக்கத்தை நான் கற்றுக்கொண்டேன், மற்றவர்களுடன் பழகும்போது அவர்களிடம் இருக்கும் நல்ல மனதை பார்க்க வேண்டுமே தவிர அவர்களின் வசதி வாய்ப்புகளை பார்த்து பழகக்கூடாது என்ற கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள், மற்றவர்களிடம் தகுதி பார்த்து பழகக்கூடாது என்பது நான் கற்றுக்கொண்டேன், எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் இழக்காமல் வாழ்வது வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பார்கள். பொறுப்பு, சகிப்புத்தன்மை, பணிவு, மரியாதை இப்படி நிறைய கற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திருபுவனம் ரவி, மீன் சுருட்டி ராஜா, அகரக்குந்தகை கார்த்திகேசன், அவரிக்காடு வித்யா வீரமணி, காங்கேயம் நந்தகுமார்,
0: மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், ரவி பிள்ளை பாப்பா கோவில்லிருந்து,
1: திட்டச்சேரி ஆனந்த செல்வம், அப்புறம் காருண்யா சித்ரா,
0: ஆமாம்,
1: மற்றும் எல்லா நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது பாயிண்ட் டு பாயிண்ட், நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியை தொடர்கிறார் பிரபாகரன்.

இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை அரங்கம். நல்ல நட்பின் அடையாளம். நேர்களே, உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்கிறது வள்ளுவர் திருமறை. நல்ல நட்பின் அடையாளம் என்று நீங்கள் சொல்லும் அந்த அடையாளம் எது? ஒரு நண்பனை நல்ல நண்பன் என்று எப்போது நீங்கள் எப்படி கண்டுபிடித்தீர்கள்?

0: நீங்கள் மற்றவருக்கு நல்ல நட்பின் அடையாளமாக எப்படி திகழ்ந்தீர்கள்? இப்படி பல கோணங்களிலே இந்த நல்ல நட்பின் அடையாளம் குறித்த உங்களது அனுபவ கருத்துக்களை சுருக்கமாக சுவையாக காரைக்கால் பண்பலையோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231231, மற்றொரு எண் 299480, இன்னொரு எண் 299580. அலைபேசி எண்ணில் அழைக்க 9566427231. நல்ல நட்பின் அடையாளம். முதலில் வரும் நம் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: வேதாரண்ய வட்டம் சேத்தாகுடி வடக்கு செல்வ பாரதி.
0: சொல்லுங்க செல்வ பாரதி.
1: நல்ல நட்பின் அடையாளம், அதாவது இன்பம் துன்பம் ரெண்டுலயுமே பகிர்ந்துக்கிறது தான் ஒரு நல்ல நட்பு.
0: சரி.
1: அதாவது இன்பத்துல பகிர்ந்துக்கிறத விட நமக்கு ஒரு கஷ்டம் துன்பங்கிற நேரத்துல வந்து ஓடி வந்து உதவி செய்யறது, இதுவரை நம்ம தெரியாம இருக்கிறது தான் உண்மையான நட்பு.
0: அருமை, அருமைங்க.
1: நன்றி சார்.
0: சிறப்பு. துன்பத்தை பகிர்ந்து கொள்வது, இன்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கு எல்லாரும் வருவாங்க, நல்ல நட்பு வந்து துன்பத்தையும் பகிர்ந்து கொள்ள வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேரம் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
2: ஐயாவுக்கு வணக்கம் கூறுவது, காலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன் மணக்குடி.
0: சொல்லுங்க ஐயா.
2: ஐயாவது அதாவது ஒரு நல்ல நட்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐயா, நம்ம கஷ்டத்தை போய் அவங்ககிட்ட சொன்னோம்
0: வச்சுங்களேன்,
2: அந்த அந்த கஷ்டத்தை வந்து காது கொடுத்து வாங்கி தன்னுள் வச்சுக்கிறவங்க தான் உண்மையான நண்பன். ஒரு கஷ்டத்தை நான் வந்து உங்ககிட்ட ஒரு கஷ்டத்தை சொல்றேன், நீங்க என்னோட நண்பர், என்னோட கஷ்டங்களை கேட்டு உங்க மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை, அதாவது சில நண்பர்கள் என்ன இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க அதை வாங்கி நாலு பேருக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லாம நம்மளுடைய கஷ்டங்களை அவங்க மனசுக்குள்ளே வச்சு நமக்கு எந்த அளவுக்கு அவங்க உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நமக்கு வந்து தோல் கொடுப்பாங்க. அது யார்கிட்டயும் வெளியில சொல்ல மாட்டாங்க, யார்கிட்டயும் வெளியில சொல்லாம நம்ம கஷ்டத்தை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய அனுசரித்து நம்ம குடும்ப சூழ்நிலை நம்மளுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் அனுசரிச்சுட்டு வந்து செய்யறவங்க தான் உண்மையான நட்பு. அப்படி ஒரு நட்பு எனக்கு, நானும் அதே மாதிரிதான் பண்றேன் எல்லாருக்கும். எனக்கு எனக்கு அப்படி ஒரு நண்பர் கிடைச்சாரு, அதான் நண்பர் இப்ப இல்ல, அவர் காலமாயிட்டா இருக்கு கொரோனாவில. அவருடைய நேம் வந்து காமராஜ், சொந்த ஊர் வந்து கரூர் பக்கத்துல புலிவளம் கிடைக்கும்.
3: எதிர்பார்க்காம ரவி நல்லவன், ரவி இந்த மாதிரி செய்வான் அப்படின்னு எதிர்பார்க்காம என்னுடைய நண்பர் சென்னையில இருந்தாரு.
0: சரிங்க.
3: சேகர், அவர் பேரு சேகர். அவர் என்ன செஞ்சாருன்னா, நாங்க இங்க இருந்து குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம், சென்னைக்கு வந்திருக்கோம், அவர்கிட்ட கையில காசு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க வைப்புக்கும் தெரியாம எனக்கும் தெரியாம என் பையில ஒரு 2000 காசு வச்சுட்டு நான் போய் அங்க எங்க சுத்தி பார்க்க போகும்போது அவர் சொன்னாரு, போன் பண்றாரு, நீ போய் வரும்போது ஸ்டாப்பிங் போயிட்டு ரவி அப்படின்னாரு. எல்லாம் எப்படி என் காசு இல்லாம இருக்கணும் அப்படின்னா, இல்ல இல்ல உன் பையில நான் 2000 பணம் வச்சிருக்கேன், நம்மளுடைய துன்பம் இன்பம் எல்லாம் அவங்க இந்த ஒரு ஆள் தாங்க சார். எனக்கு நல்ல நண்பர்னா சென்னை சேகர் தான்.
0: சிறப்புங்க, நன்றி.
3: வாய்ப்புகள் அவர் இல்ல உயிரோட.
0: நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். நல்ல நட்பின் அடையாளம். அடுத்து வரும் நேயர் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
4: கத்திரிப்பழத்துல இருந்து பாக்கியராஜ் பேசுறேன்
0: சார். பேசுங்க ஐயா.
4: எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக உறவுணுங்க. நன்றி சார்.
0: அருமை, அருமை. நன்றிங்க. வணக்கம்.
5: காற்று மண்டலத்தை கல்கண்டு மண்டல மக்கள் காரை பண்பலையின் சிந்தனை அரங்கத்தையும் அன்பான அறிவிப்பாளரை வணங்குவது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொல்லுங்க.
0: சொல்லுங்க.
5: நட்பின் அடையாளம், அதாவது

0: இழந்தவன் கை போலாங்க, இடுக்கன் கலைவன் நட்பன் வள்ளுவர் பிறந்தே சொல்லியிருக்காரு. அது போல ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய நல்ல நட்பு.
1: சரிங்க.
0: ஆமாம், நன்றி.
1: ஓடோடி வந்து உதவ வேண்டும், வேகமாக வந்து உதவி செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் மனோகரன் பேசுகிறேன்.
1: ம், சொல்லுங்கய்யா.
2: நல்லா நட்பின் அடையாளம் வந்து எப்பயுமே ஒளியும் மறைவு இருக்கக்கூடாது.
1: ம்,
2: யாருக்கிட்டையுமே நம்ம வந்து நம்ம ஏதாச்சும் மறுத்தோம்னு வச்சுக்கோங்களா, அதுவே நட்பை வந்து உடைக்கிற அளவுக்கு போயிடும். அதனால வந்து எப்பயுமே நம்ம வந்து நட்பை வந்து நம்ம தூய்மையா நினைக்கணும். அவங்களும் நம்மள மாதிரி ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து பழகணுமே தவிர எடுத்து அறிஞ்சு பேசக்கூடாது. நம்ம கிட்ட நல்லா பழகிறாங்கிறதுக்காக எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. அதே மாதிரி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வார்த்தைகளை வந்து அளந்து பேசணுமோ, நண்பரா இருந்தா கூட வார்த்தைகளை அதிகமா விட்டுறக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகமான அவ்வை போல இருக்கணும். தனக்கு கிடைச்ச நெல்லிக்கனியை கூட அவர் வந்து அவ்வைக்கு கொடுத்தாங்களாம். ஏன்னா அந்த நீங்க தமிழுக்கு நிறைய தொண்டாற்றுறீங்க, அதனால வந்து நீங்க தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாராம். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நட்பும் இருக்கும். எல்லா நட்பும் வந்து நம்ம எல்லாமே சிறந்த நட்பா இருக்காது. ஒரு சில நண்பனை வந்து தேர்ந்தெடுக்கணும். நல்லவங்களா பார்த்து, இவங்க நல்ல பழக்கம் உள்ளவங்க, நல்ல பேச்சு உள்ளவங்க, இவங்கள்ட்ட பேசினா நம்ம நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொரு இடத்துலயும் பேசி பழகினோம்னா நம்ம நட்பு எப்பயுமே நல்லா இருக்கும். வருஷ கணக்குல பல வருஷங்களுக்கு தொடருங்கிறதே என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, சிறப்பா சொன்னீங்க. நன்றி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மற்றும்
1: காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் நல்ல நட்பின் அடையாளம், இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள்ட்ட நாம் பேசிகிட்ருக்கிறோம். அடுத்து இணையும் நம் நேயர்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: அலம்பார் ராமன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு சார். கஷ்ட காலத்தில் ஓடி வந்து உதவணும்.
1: சரி, அப்படி எத்தனை நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு?
2: இருக்காங்க சார், இருக்காங்க. இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கு ஒருவர் துணையா நிற்கணும் சார்.
1: சரிங்க.
2: சிறந்த நட்பு சார். முகநக நட்பது நட்பன்று, நெஞ்சத்து அகநக நட்பதே நட்பு.
1: அருமை, அருமை.
2: அதான் இக்கட்டான நேரத்திலும் கூப்பிடாமலே வந்து உதவி செய்யணும். தவறு செய்யும் போது தைரியமா திருத்தணும். நம்முடைய ரகசியங்களை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க சார். அதுதான் உண்மையான நட்பு.
1: சரி, நன்றிங்க, நன்றி. அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்
1: சார்.
3: வணக்கம், சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன் சார். ஒரு உறவினர் இறந்துட்டாங்க. அப்ப ஒரு அப்ப சொந்தக்காரங்க வழியில இருந்து வரத்துக்கு இல்ல, ரொம்ப தாமதமா ஆச்சு. நைட்டு 12 மணி. அப்ப எங்க பக்கத்து வீட்டுல அவங்க இருந்து நீங்க சாப்பிடாம கிளாஸ் நிறைய பால் அவ்வளவு அன்பா கனியா சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அவங்க வர வரையில இருந்து சார், அவங்க நான் சொன்னேன், நீங்க டயர்டா ஆயிட்டீங்க, நீங்க அப்ப இருந்து இருக்கீங்க, நீ அவங்க எல்லாம் வந்துட்டாங்க, நீங்க 1 மணி ஆச்சு அவங்க வரத்துக்கு, நீங்க போங்கனாலும் கேட்கல, இருந்து எல்லாம் முடிச்சுக்கலாம். அதுதான் சார் நம்ம அந்த மாதிரி நடந்துக்கிறதுல சார் இருக்கு.

0: அதனால அதெல்லாம் அந்த நான் சொல்லிட்டேன், நன்றி உயிரில் உள்ள அந்த நன்றியை மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டேன்
1: சார். சரி,
0: அப்போதான் அந்த நட்பெல்லாம் நீடிக்கும்.
1: நன்றி.
0: நன்றி சார்.
1: நன்றி, அழகாக சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: ம்,
2: நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்.
1: பேசுங்க.
2: அதாவது உதவி செய்கிறவங்க எல்லாரும் நண்பர்களாக இருக்கும்.
1: ம்,
2: உதவி கிடைக்கிறதுங்கிறது ஒரு டெண்டன்சி.
1: ம்,
2: அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வு தான் இது.
1: ம்,
2: இது ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரவே வராது.
1: சரி,
2: ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற. அதாவது நாம் ஒருத்தர்கிட்ட பழகிறோம் அப்படின்னா அவங்கள வாழ்நாள் பூரா மனசில் வச்சிருக்கோம்.
1: சரி,
2: அது தப்பா இருந்தாலுமே. அதாவது இப்ப இப்ப இப்ப சமீப காலங்கள்ல எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன தவறுகள் செஞ்சா கூட உடனே அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறது. முன்னாடி உள்ள விஷயங்களை பத்தி யோசிக்கிறது இல்ல, பின்னாடி நடக்க போற விஷயங்களையும் பத்தி யோசிக்கிறது கிடையாது. இப்படி நம்ம நம்மளோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிச்சம் மீதி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட உணர்வுகள் மட்டும்தான் இருக்குமே தவிர அடுத்தவங்கள்ட்ட நம்ம அந்த உணர்வை பகிர்ந்துக்க கூடிய ஆள் நம்மள்ட்ட இல்லாம போயிடும்.
1: சரிங்க.
2: அதனால ஃப்ரெண்ட்ஷிப்க்கு முதல்ல நாம தகுதியா இருக்கோமோ அப்படிங்கறத நம்ம முதல்ல நம்ம சுயபரிசோதனை செஞ்சுக்கணும் சார். நாம செஞ்சுக்கிட்டோம்னாதான் அடுத்தவன் போகும்போது அவங்களோட உணர்வுகளை என்னன்னு புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா அது வேஸ்ட் சார். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, அருமையா சொன்னீங்க, நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். அரியலூர் மாவட்டம் உண்டையனக்கு சுப்ரபு.
1: பேசுங்கய்யா, ஆனா ரேடியோ சவுண்டை குறைச்சிட்டு பேசுங்க. சொல்லுங்கய்யா.
3: வணக்கம். நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட பழக நட்பு வளர்க்கறோம்னாங்க, நம்மளால ஏதாவது செய்ய முடியுங்கிற எண்ணம் இருந்தால் நட்பு வளர்க்கணும்.
1: சரி,
3: நம்ம போய் அதே மாதிரிதான். நான் என்னுடைய வயசுக்கு நான் பார்த்தது மேல் அதிகாரிகள்கிட்ட நட்பு கொள்ளணும். அதை வச்சுதான் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் உதவி தொகை வாங்கி கொடுத்தேன் முடிஞ்ச அளவுக்கு.
1: சரி,
3: ஏன்னா இன்னைக்கு நம்மளை நான் போன் மட்டும் ஒரு நல்லது கெட்டது சொல்லணும்னா இறங்கி வந்து என்னான்னு
1: கேட்பேன்.
3: இல்லைன்னா அந்த எண்ணம் எனக்கு இல்லாம போயிருந்தால்,
1: சரி,
3: என்னை விட உயர்ந்தவங்ககிட்ட பழகிருக்கேன் அரசியல்வாதிகிட்ட கூட, அது ஏன் என்னட்டு சொல்ற, நீ நேரா போக வேண்டியதானே அப்படின்னாங்கன்னா, அப்ப அவனுடைய என்ன என்னன்னு நினைச்சிருக்காங்கன்னு பாருங்க. பெரும் அரசியல்வாதி, அவங்க கிட்ட சொல்றேன் இந்த மாதிரி செய்யணும்னு, அது ஏன் என்னட்டு சொல்ற, அப்ப எனக்கு அங்க இடம் இருக்குன்னு அர்த்தம். நன்றி,
1: நன்றி, நன்றி. மற்றவர்களுக்கு நம்ம நட்பின் மூலமாக நன்மை செய்ய முடியும் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: சோமசுந்தரம் பேசுறேன்.
1: ஆ, பேசுங்க.
4: நட்பின் அடையாளம். நட்பின் அடையாளம்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து கர்ணன் துரியோதனன் தாங்க ஞாபகத்துக்கு வருது.
1: சரி,
4: அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் குசேலர். நட்புனா அந்த மாதிரி ஒரு ஆழமான நட்பு வந்து இப்ப எல்லாம் நமக்கு கிடைக்குதான்னா அது மாதிரிலாம் கிடைக்கலங்க. ஏன்னா கர்ணன் வந்து துரியோதனன் வந்து கர்ணன் இருக்கும் போது அவங்க அம்மா வந்து ஏ நீ அங்க சேராத இடத்துல சேர்ந்துட்டே நீங்க வா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லும் போது கூட அந்த கர்ணன் வரமாட்டேன்ட்டார்ல. அப்ப தாய் பாசத்தை விட அங்க நட்பு தானே வந்து மேலோங்கி நிக்குது.
1: சரி,
4: அதனால வந்து நட்பு வந்து ரொம்ப வந்து விசுவாசமா இருக்கணும். அந்த நேரத்துல இயல்பா பழகணும். அதாவது இங்க சொல்றதை இன்னொருத்தவங்க சொல்ல கூடாது, அவங்க சொல்றதை இங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனையால நிறைய நட்பு வந்து வீணா போயிடுதுங்க.
1: சரி,
4: நன்றிங்க.
1: சிறப்பு, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: ரேடியோ சவுண்ட குறைச்சிருங்க.
5: குறைச்சிட்டாங்க.
1: சொல்லுங்க.
5: மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
5: நல்ல நட்பு. அதாவது காசு பணம் கொடுத்து உதவுனா கூட நமக்கு ஒரு ஆலோசனை, நல்ல ஒரு ஆலோசனை செய்யணும் சொல்லணும்.
1: சரி,
5: நமக்கு தோள் கொடுக்கணும். எந்த ஒரு உனக்கு ஒரு நட்பு இருந்தாப்ல, அதாவது எங்க அப்பா இருந்தப்ப காலையில இருந்து மறுநாள் தான் எடுத்தோம். அந்த மறுநாள் வரைக்கும் ஒரு சாப்பிடாம கொள்ளாம என்ன சாப்பிட சொன்னாரு அவரு சாப்பிடல, அந்த அளவுக்கு ஒரு நட்பா இருந்தாரு. அது மாதிரி அவர் கொண்டு வைக்கிற வரைக்கும் கூடவே

0: இருக்கும்போது என்ன வந்து வீட்டுல நான் விட்டுட்டு அப்புறமா அவர் போறாருங்க. அது மாதிரி மட்டும் வந்து நம்ம காசு பணம் உதவி செய்ய வேண்டியது இல்ல, கூட இருந்து கிட்ட இருந்து நமக்கு ஒரு நல்லது கெட்டு செஞ்சா கூட அதே போதுமானது. நட்பு வணக்கம்,
1: அருமை, நன்றி.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும்

நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய்வாடு. தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3.

0: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
2: காரைக்கால் பண்பலையின் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேர்லே காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தில் இன்னைக்கு நல்ல நட்பின் அடையாளம் இந்த தலைப்பில் நம்ம நேயர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்து இணையும் நம் நேயர். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
4: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால்
2: பேசுங்க ஐயா.
4: உடுக்கை இழந்தவன் கைவோல் அங்கே இருக்கன் தலைவர் தான் நினைப்பு வள்ளுவர் சொல்லியிருக்காருங்க.
2: சரிங்க.
4: அதாவது அந்த அர்த்தம் எல்லாருக்கும் தெரியும். இந்த நட்பு நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளோ பள்ளி பருவம், கல்லூரி பருவம், வேலை செய்யற இடத்துல தான் நிறைய நட்பு கிடைச்சிருக்கு. அந்த நட்பு வந்து நம்ம அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்காமலேயே அவங்க வந்து நமக்கு உதவி செய்யணும். நட்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒளிவு முறை இருக்கக்கூடாது, வாக்குறுதியை காப்பாற்றணும், நேர்மையா நடந்துக்கணும். அது மாதிரி எல்லாருமே நமக்கு பேசுறவங்க எல்லாருமே நட்பாயிட்டாது, நம்ம கேட்காமலே நமக்கு உதவி செய்யணும். அவங்க தான் நம்முடைய உண்மையான நட்பு. நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
2: சொல்லுங்க.
5: வைத்தீஸ்வரன் கோயில், தமிழ் தாமரை செல்வி.
2: சொல்லுங்க தாமரை செல்வி.
5: உண்மையான நண்பனுக்கு அடையாளம், உண்மையான நண்பன் என்பவனும் உன்னை தாழ்ந்த நிலையிலும் கைவிட மாட்டான், உயர்ந்த நிலையிலும் உன்னை மறக்க மாட்டான். அதே போல நம்ம வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு வழிகாட்டியா இருப்பாங்க, அந்த வளர்ச்சிக்கு வந்து தடையா இருக்க மாட்டாங்க.
2: சரிங்க.
5: இப்போ அது வந்து உண்மையா இருக்கணும், அந்த நட்பு வந்து எந்த ஒரு எது செஞ்சாலும் உண்மையை மறக்க கூடாது, அதுக்கு வந்து நம்பிக்கையா இருக்கணும். அதே மாதிரி நான் வந்து எனக்கு என்ன சொல்றது, எனக்கு ரெண்டு போன் இருக்கு. ஒரு போன் வந்து என்னுடைய பாலிய நண்பர், மூணாவது வரையில இருந்தா நான் அவர் கூட படிச்சேன், வேற மாத்தி வந்துட்டோம். அவரு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு ஒரு மொபைல். அடுத்த மொபைல் வந்து நான் ஒரு இணைய வானொலியில இருக்கும் போது எனக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்காக நண்பர்கள், வானொலி நண்பர்கள்லாம் சேர்ந்து வாங்கி கொடுத்ததுதான் இன்னொரு மொபைல். அது மாதிரி எந்த நீ நல்லா பண்ற உனக்கு வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பணம் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. அது வந்து மறக்க முடியாது இல்லையா நட்பு. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட என்ன நிகழ்ச்சி பண்ணலையான்னு தேடி வீடு தேடியே பஸ் ஏறி வந்தவங்களும் இருக்கிறாங்க, என்னை பாக்குறது உடம்பு முடியலையான்னு பாக்குறதுக்கு அந்த மாதிரி நட்பும் இருக்கிறாங்க.
2: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம்.
2: சொல்லுங்க.
6: அரியலூர் மாவட்டம் தேவனூர், ஜோதிலட்சுமி.
2: சொல்லுங்க ஜோதிலட்சுமி.
6: வாழ்க்கையில பல உறவுகள் தானாகவே அமையும், ஆனா நம்ம தேடி பெற்று நம்ம இதயத்துக்கு அருகில வச்சுக்கிற ஒரே உறவு எதுனா அது நட்பு.
2: நட்பு மட்டும்தான். சரி.
6: ரத்த சம்பந்தம் இல்லாத அந்த உறவுலதான் அந்த தூய்மையும் அன்பும் இருக்குது. உண்மையான நட்பின் அடையாளம் காலத்தையும் வென்றதா இருக்கு.
2: சரி.
6: நட்பின் அசைக்க முடியாத அடித்தளம் அடையாளம், இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை தான். நம்முடைய பயங்களையும் பலவீனங்களையும் ரகசியங்களையும் நமது நண்பர்களிடம் சொல்றாங்க, அவர்கள் வந்து அதை ஒருபோதுமே அதை அடுத்தவங்கள்ட்ட சொல்லவும் கூடாது, சொல்லவும் மாட்டாங்க, தவறாகவும் பயன்படுத்த மாட்டாங்க. இந்த அசைக்க முடியாத அந்த உறுதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான்.

0: நட்பின் அடையாளம்.
1: அதுதான் நல்ல நட்பு.
0: ஆமா, நல்ல நட்பு அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, முகமுடிகள் அணிந்து வாழுற உலகத்துல எந்த பாசாங்கும் இல்லாம உண்மையான முகத்தை காட்டணும். அதாவது என்ன சொல்றது, வெளிப்படத்தன்மைன்னு சொல்லுவாங்க.
1: சரி,
0: ஒரு கருத்துல உடன்பாடு இல்ல அப்படின்னா அத முகத்துக்கு நேரம் அன்போட எடுத்து சொல்லலாம். ஆனா அதை விட்டுட்டு முகத்துக்கு பின்னால பேசுவதை தவிர்க்கணும். அதாவது தெரியாத எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கணும், மறைக்க கூடாது. பொருள் செல்வம் நமக்கு நிலைச்சாது, தற்காலிகமானது. ஆனா அந்த உண்மையான நம்பிக்கையான இந்த நட்பின் பாலம் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னு வச்சீங்களா, வாழ்க்கையில வந்து நம்ம என்னைக்கும் பேசிக்கிட்டே இருக்கு.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கய்யா.
2: வணக்கம் ஐயா, தாங்கிட்டு இருந்து நந்தகுமார் பேசுறேங்க. ஆ,
1: சொல்லுங்க நந்தகுமார்.
2: நான் படிக்கிற முடிச்சுட்டு மேற்கொண்டு படிக்க முடியல, அதனால தொழில் தொடங்கலாம்னு பார்க்கும்போது பெரிய செண்டூர்ல ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சேங்க.
1: சரிங்க.
2: ஆரம்பிச்சோன்னு எடுத்தனுமே கொஞ்சம் இழப்பாயிருச்சுங்க. ஒரு சொந்தக்காரங்க உற்றார் உறவினர்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பாத்தீங்கன்னா, நண்பர் ஒருத்தர் ரமேஷ்ங்கிறவரு வண்டி புக்க அடமான வச்சு பணம் கொஞ்சம் கொடுத்து ஸ்கைப் பண்ணாருங்க. அப்புறம் ஒரு கை காசு கொஞ்சம் கொடுத்தாருங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க.
1: சரிங்க, சிறப்புங்க,
2: ரொம்ப நன்றிங்கய்யா.
1: அருமை அருமை. நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறது உண்மையான நண்பர்கள் தான். உறவுகளை விட நட்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பலருக்கும் வாய்த்து விடுவது உண்டு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். நன்றி, நன்றி. நிறைய பேர் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன், அதாவது ரகசியங்களை பகிராமல் இருப்பது. நல்ல நண்பர்கிட்ட நம்ம சொல்கிற விஷயத்த யார்கிட்டையும் லீக் அவுட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: உடையார் பழையம் பற்றி.
1: ஆ, சொல்லுங்கய்யா.
3: துரியோதனன்ட்ட எத்தனையோ குறைகள் உண்டு சார்.
1: ம்,
3: ஆனா அவன் வந்து கர்ணன்ட்ட காட்டிய அந்த பாசம் நட்பு பாராட்டுக்குரியது.
1: அருமை, அருமை.
3: ஒரு சமயம் துரியோதனனும் அவனுடைய மனைவியும், அதாவது துரியோதனுடைய மனைவி கர்ணனோட சொக்கட்டான் விளையாடுறாங்க.
1: சரி,
3: விளையாடிக்கிட்டு இருக்கும் போது துரியோதன வந்துடுறாரு. அப்ப கணவனை பார்த்த உடனே ஒரு மரியாதை நிமித்தமா அவன் அவங்க சம்சாரம் எந்திரிக்கிறாங்க. அப்ப கர்ணன் என்ன நினைக்கிறாரு, போத்துருவோங்கிற அச்சத்துலதான் எந்திரிக்கிறாங்க நினைச்சிட்டு அந்த அம்மாவுடைய இடையை பற்றி இழுக்காரு. அந்த நேரம் அந்த இடையில உள்ள மேகலை அறுபட்டு அந்த முத்து சிதறி ஓடுது. கர்ணன் நிமிர்ந்து பார்த்த போது எதிரில நன்மை நிக்கிறது தெரியுது. இருவரையும் தவறாக துரியோதனம் புரிந்து கொள்வானோ என்ற கர்ணனுடைய நெஞ்சம் பதறுது. ஆனால் நண்பன் துரியோதன புன்னகைத்தவாறு சிதறிய முத்துக்களை எடுக்கவோ போக்கவோ என கேட்டவாறு முத்துக்களை பொறுக்கிறான். அப்ப மனைவியின் கற்பின் மீதும் கர்ணனுடைய நட்பு மீதும் இருந்த ஆழமான அழுத்தமான நட்பு தான் சார் நல்ல நட்புக்கு அடையாளம். நன்றி சார்.
1: அருமை, நன்றி.

நேர்களே, இன்னைக்கு சிந்தனை அரங்கத்தில் நல்ல நட்பின் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். நிறைய நேயர்கள் தொலைபேசி வழியாக இணைந்து தாங்கள் அடையாளமாக கருதுகிற விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அதே போல் முகநூல்லையும் கிட்டத்தட்ட 31 கமெண்ட் இது வரைக்கும் வந்திருக்கு. நல்ல நட்பின் அடையாளம் அதிகமான ஔவையார் தன் உயிரை காக்கும் அரிய நெல்லிக்கனியை தமிழ் வளர வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் கொடுத்து உதவிய நட்பின் இலக்கணம் அந்த நட்பு அப்படின்னு சொல்லி கடலூர் துறைமுகம் சுரேஷ் எழுதியிருக்காங்க. நல்ல நட்பின் அடையாளம் விட்டு கொடுத்து போவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, எந்த ஒரு செயலும் எதிர்பார்க்காம நம்மிடம் பழகும் நல்ல நட்புகள் அவர்கள் தான் நம்முடைய உண்மையான நண்பர்கள்னு சொல்லியிருக்காங்க. மனம் திறந்து பேசும்போது நமக்கு நிம்மதி கிடைக்கும், லேசாக

ஒரு உணர்வு. அந்த உணர்வை தருகிறவர்கள் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க திருமூலஸ்தானம் வீரசுந்தரி. துன்பத்தில் உதவி, இக்கட்டான காலகட்டத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் ஓடோடி வந்து உதவுவது நட்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன். தோழி, உன்னை காண வந்தேன், உன்னை கண்டு மனமகிழ்ந்தேன், என் குடும்ப சோகத்தை கேட்டேன், கவலைப்பட வேண்டாம், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லி என்னை சுற்றி வந்து எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய போது நான் மிகுந்த மன நிம்மதி பெருமை அடைகிறேன். எதையும் எதிர்பார்க்காத அந்த அன்பு இருக்கில்லையா, அதுதாங்க அந்த நல்ல நட்பினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன். காட்டுமன்னார் கோயில் டீமடப்புறம் வேல்முருகன். நான் நண்பனை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம், என் வாழ்க்கை என்பது நண்பர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது சீதா காளியபெருமாள் சேத்தூர்லேருந்து. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் வரும்போது அதற்கு தக்கவாறு தானே முன்வந்து உதவி செய்வது நல்ல நட்பு. அதே போல் எனக்கு நிறைய நண்பர்கள் நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் கடைசி வரைக்கும் இருப்பது நல்ல நட்பு அப்படின்னு பாபு முள்ளிக்காடு. அடுத்து நாம் உடுத்தியிருக்கும் உடையை நழுவினால் நம் கை எப்படி உடனே அந்த ஆடையை சரி செய்கிறதோ அதே போல் நாம் நட்பு கொண்டோரின் கஷ்டங்களையும் ஆபத்து சூழ்நிலைகளையும் தெரிந்து கொண்டு உடனே உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி வள்ளுவத்தினுடைய விளக்கத்தை எழுதிவிட்டார்கள் பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர். அடுத்து நல்ல மனசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தகுமார். ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர். ஒரு நல்ல புத்தகம் 100 நல்ல நண்பர்களுக்கு சமம், நல்ல நண்பர்கள் ஒரு நூலகத்திற்கே சமம், அதுபோலத்தான் என்னுடைய நட்பு, அந்த நட்பில் உண்மையாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் எழுதும்போது நல்ல நட்பின் அடையாளம் விட்டு கொடுத்தல், யாரிடமும் நம்மை பற்றி குறை கூறாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லி அற்புதமாக 2 பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நன்னிலம் அம்பலவாணன். நல்ல நட்பின் அடையாளம் என்பது நிபந்தனையற்ற அன்பு, முழுமையான நம்பிக்கை மற்றும் கடினமான காலங்களில் உடனிருந்து தாங்கும் ஆதரவு. பணம் பொருள் முக்கியம் இல்லைங்க, பரஸ்பர புரிதல் தான் நல்ல நட்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்புமின்றி நம்முடைய நல்லதை நினச்சி பழகிறது தான் நல்ல நட்பு. அதாவது மற்றவர்கள் வந்து நம்மளுடைய நன்மை நினச்சி யார் நம்மள்கிட்ட பழகிறாங்களோ அதை வந்து நல்ல நட்பின் அடையாளமாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது காரைக்கால் நளினி. கள்ளம் கபடம் இல்லாமல் பழகுவது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா யார் போய் முதல்ல நிற்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நட்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்னிலம் சுப்பிரமணியன். நம்முடைய மகிழ்ச்சியில் மட்டும் இல்லைங்க, கஷ்டத்துலேயும் யார் துணை நிற்கிறா, தவறு செய்யும்போது யார் தட்டி கேட்குறா, யார் சரியான பாதையை காட்டுறா, யார் நம்ம வெற்றியை பார்த்து பொறாமப்படாமல் மனசார பாராட்டுறா, அவங்க தாங்க நல்ல நண்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உண்மை பரஸ்பர நம்பிக்கை ஆபத்தில் உதவுதல் அப்படின்னு ஜோதி அன்னப்பன்பேட்டை. அடுத்து மேட வாஞ்சூர் ஃபாத்திமா. இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு போட்டு கொள்வது. துன்பம் வரும்போது தூரத்தில் இருப்பது நல்ல நட்பு அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன். துன்பத்திலும் தோள் கொடுப்பது, தவறான வழியில் செல்லும்போது அவனை அழைத்து திருத்தி நல்வழிப்படுத்தி நல்ல வழிக்கு கொண்டு வருவது, இதுவும் நட்பின் அடையாளம்தான். பணத்தால் பிரிந்த நட்புகளை எவ்வளவோ நாம் பார்த்திருக்கிறோம். பண விஷயத்தில் நண்பர்களிடம் கவனமாக இருந்தால் அதுவே நல்ல நட்பின் அடையாளம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேதாரண்யம் பயத்தவரங்காடு மருத வடுகநாதன். நட்பு என்பது நண்பர்கள் நல்லது செய்யும்போது முதுகில் தட்டி கொடுத்து பாராட்டுவது, தவறுகள் செய்யும்போது பதமாக இதமாக சொல்லி திருத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபத்தில் உதவுபவன் சிறந்த நண்பன். அதாவது அந்த அளவுக்கு நண்பர்கள் இல்லை என்றாலும் ஒரு குறைந்த அளவிலாவது நல்ல நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்றைய காலகட்டத்திலும் தீய பழக்கங்கள் இல்லாமல் குடும்பத்தில் கஷ்டம் வரும்போது உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்கள், நல்ல மனம் கொண்டவர்கள் நல்ல நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமை அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாங்க. எஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன். அடுத்தது திருக்கொள்ளிக்காடு அருண் இலக்கியா. நல்ல நட்பு என்பது இன்பம் துன்பம் எல்லாவற்றிலும் கடைசியிலும்

0: கூட இருப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சி அடையும் போதும் தோல்வி அடையும் போதும் ஊக்கப்படுத்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரகசியங்களையும் பலவீனங்களையும் பாதுகாப்பது, இதை நானும் கடைபிடிக்கிறேன், என் நண்பர்களும் இதையே கடைபிடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி திட்டச்சேரி அப்துல் ரஜாக் எழுதியிருக்கிறாங்க. நம் வெற்றியில் மகிழ்ந்து நம் தோல்வியில் துணை நின்று நம்முடைய நன்மையை நல்ல விஷயங்களை எல்லோரிடமும் எடுத்துச் சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு கொடுக்காமல் இருப்பது தான் நல்ல நட்பின் அடையாளம் அப்படின்னு கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா சொல்லியிருக்காங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நல்ல நட்பின் அடையாளம் எது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம நேயர்கள் நல்ல பதில்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி வழியாக தொடர்ந்து இணையும் நம்ம நேயர்கள், வணக்கம்.
5: வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க.
5: இரவாந்தேரி கலா தாஜ்மஹன்.
4: ஆ, பேசுங்க.
5: நல்ல நட்பின் அடையாளம், நல்ல நட்பு, உண்மையான நட்புங்கிறது சார், தண்ணீரை துடைப்பதிலும் குரல் கொடுக்காமல் மனதை புரிந்து கொள்வதிலும் வெளிப்படும்.
4: குரல் கொடுக்காமல்.
5: ஆமாங்க, அன்பும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அதில்.
4: சரி,
5: வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் பார்வையே பேசும். நாம சோகத்துல நம்ம வாடும் போது தோல் கொடுக்கும் நிழல் போன்றது நட்பு சார்.
4: சரிங்க.
5: சாயங்கள் வந்து ஆயிரம் நம்ம தான் பட்டாலும் கை பிடித்து உடன் நிற்பது நட்பு. நம்ம மனசை வந்து புரிஞ்சு விலை மதிப்பற்ற செல்வம் வந்து என்னன்னாக்க நட்பு தான்.
4: சரிங்க.
5: நமக்கு விடையலை தருகின்ற வெளிச்சம் போன்றது நட்பு. வாய்ப்பிற்கு நன்றி.
4: சிறப்பு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
6: நல்லா
4: இருக்கும், சொல்லுங்க சார்.
6: நண்பனை பற்றி சொல், உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, சொல்லுவாங்க பெரியவங்க.
4: சரி,
6: அதாவது நட்புக்கு இலக்கணமா இருந்தா கோப்பெருஞ்சோழன் பிச்சிராந்தையார் அவங்க ரெண்டு பேரும் யாருன்னே தெரியாமலே பழகிட்டு நான் கஷ்டத்துல இருக்கேன்னதுமே அவரை தேடி போனவரு பிச்சிராந்தையார். பிச்சிராந்தையாரு
4: இந்த
6: மாதிரி வருவாருன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நட்புனா உடுக்கன் இருந்தவன் கை போல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு. அவங்க துன்பத்தை நீக்கி உயிர் நீக்கி சொல்ல கொடுக்காம இருக்கிறது நல்ல நட்பு
4: சார்.
6: செந்தில்கண்ணன் பேரலாம். வாய்ப்புக்கு நன்றி.
4: நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
7: பழகட மாறிய போ நன்னிலம்.
4: சொல்லுங்கய்யா.
7: இன்பத்திலிருந்து முதல் சிரித்ததுங்க மகனே. எதுக்கு ஒரு காலம் வரும் போயிட்டு மகனே. பாக்கெட்ல பணம் இருக்கா பணம் இருக்கான்னு பார்த்து பழகக்கூடாது.
4: அருமை அருமை. பாக்கெட்டே பார்க்கக்கூடாது, பாக்கெட்டே வேண்டி இல்லைன்ட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
8: வணக்கம் சார்.
4: வணக்கம், சொல்லுங்க.
8: பாக்கம்பருத்தி சுமதி.
4: சொல்லுங்க சுமதி.
8: நட்பின் சேர்க்கை சரியா இருந்தால் வாழ்க்கை சரியா இருக்கும்.
4: சரி,
8: அது நாம தவிக்கும் போது நமக்கு துடுப்பை கொடுத்து உதவணும்.
4: சரி,
8: தட்டு தடு மாதிரி கரை சேர்ந்த பிறகு துடுப்பை கொடுத்து பலன் இல்லை.
4: அதான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான்
8: கேக்குறோம். அதான் நாம காயப்படும் காயப்பட்டு இருக்கும் போது
4: காயப்பட்டு கண்டுபிடிக்கணுங்கிறீங்களா?
8: ஆமா, காயப்பட்டு இருக்கும் போது.
4: சரி சரி சரி, கஷ்டத்துல கண்டுபிடிச்சிடலாம். இல்ல, நல்ல நட்பு யாருன்னு கஷ்டம் வரும்போது கண்டுபிடிச்சிடலாம்.
8: கண்டுபிடிச்சிடலாம். அந்த இடத்துல நம்ம குணப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நகர வைக்கிறாங்க பாருங்க சார்.
4: அருமை அருமை.

0: உண்மையான நம்ம உண்மையான நட்பு அதுதான் சார்.
1: சரிங்க.
0: நாம சிரிப்பதற்கும் அழுவதற்கும் ஆயிரம் காரணம் இருக்கும். அதை சொல்லி பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கணும் சார். அதாவது நமக்கு நட்பு வந்து நம்ம புகழப்படும் இடத்துல வந்து நம்ம அடக்கமா இருக்கணும், நம்ம நேசிக்கப்படுற இடத்துல அன்பா இருக்கணும். புகழப்படுற இடங்கள்ல வந்து நட்பு வந்து நம்ம அப்பதான் சார் நமக்கு வந்து நம் நட்பு நம்ம வசப்படும்.
1: சரி
0: நன்றி சார்,
1: அருமையா சொன்னீங்க, நன்றி. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
2: நெடுஞ்சாட்டுல வீரம் பேசுறேன்.
1: பேசுங்க.
2: நட்பு வந்து தவளையும் எலியும் போல இருக்க கூடாது. தவளை பாத்தீங்கன்னா அது நீர்லயும் வாழும் நிலத்திலயும் வாழும். அதை நம்பி எலி போனதுன்னா அது என்ன ஆகும் கதி? அது மாதிரி இருக்க கூடாது.
1: சரி,
2: நட்பு எப்படி இருக்குன்னா தாகமும் தண்ணி போல இருக்கணும், பசியும் உணவு போல இருக்கணும். இதே மாதிரி இருந்தாலும் நட்பு நீடிக்கும். நம்ம அடுத்தவங்க ஒண்ணு நட்பு கிட்ட வந்து நம்ம வந்து கடன் வாங்கக்கூடாது.
1: கடன் வாங்காம இருந்தா நல்ல நட்பு.
2: நட்பு அது முடிஞ்சிடும், எப்படியாப்பட்ட நட்பா இருந்தாலும் முடிஞ்சிடும். நட்பு கிட்ட கடன் வாங்க கூடாது.
1: சரி,
2: நட்பு கிட்ட எந்த முறையில பேசணுமோ அதே மாதிரி பேசணும். அது மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாதான் நட்பு நீடிக்கும். நம்ம அவங்க ஒரு டீ வாங்கி கொடுத்தா நம்ம நாளைக்கு அதை வாங்கி கொடுத்துடணும்.
1: நேர்களே, நல்ல நட்பின் அடையாளம், நல்ல கருத்துக்களை நம்ம நேர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய வெற்றியை யார் மனதாக பாராட்டுகிறார்? நம்ம ஒரு தப்பு செஞ்சோம்னா யார் அதை சரியாக சுட்டி காட்டுகிறார்? நம்முடைய ரகசியத்தை யார் பாதுகாப்பார்? நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகளை யார் நாம் சொல்லாமல் புரிந்து கொள்வார்? நாம் இல்லாத நேரத்தில் நம்மை பற்றி யார் நல்லதாக பேசுவார்? அவர் நம் நல்ல நண்பராக இருப்பார். நல்ல நட்பை நாளும் போற்றுவோம். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்வது நெடுங்காடு கா. பிரபாகரன்.

உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நேரம் 11 மணி. சிந்தனை துளி. குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்தும் மின் கருவிகளை நோக்கி மாறுவோம், மின் ஆற்றலை சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி வணக்கம் தோழி. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில மனிதர்கள் நம்மை அறியாமலேயே சிரிக்க வச்சிடுவாங்க. அவர்களோட இருக்கிற அந்த தருணம் வந்து நம்மளால மறக்கவே முடியாது. அது நண்பராக இருக்கலாம், குடும்பத்துல ஒருத்தவங்களா இருக்கலாம், ஆசிரியரா இருக்கலாம், ஏன் நம்ம குழந்தைகளா கூட இருக்கலாம். அவர்களோட பேச்சு, சேட்டை, நகைச்சுவை, அவருக்கு செய்த ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலும் இருக்கிறாங்களா? உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த ஒரு நபர், அவர் செய்த அல்லது சொன்ன நகைச்சுவையான விஷயம் என்ன? இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் உங்கள் மனதில் இருக்கும் அந்த சிரிப்பான நினைவுகளோடு எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தோழிகளே.

உங்கள் கதைகளோடு சேர்ந்து நாமும் கொஞ்சம் சிரிப்போம், நிறைய மகிழ்வோம். வணக்கம் தோழி. அழைக்கலாம் சுழி 4368 என்ற முன்னிணைப்பு எண்ணை தொட்டு 231-231 அல்லது 299-48 சுழி அல்லது 299-58 சுழி.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: வணக்கம். தோழி நிகழ்ச்சிக்காக இணைய வரும் முதல் தோழியை சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
3: காரைக்கால் நளினி. நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாருமே நல்லமா இருக்கோம்மா. சொல்லுங்கம்மா, உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த ஒரு நபர்னா?

0: நீங்க யாரை சொல்வீங்க?
1: எங்க வீட்டு செல்ல குட்டி ஷாலினி ரியா தான், என் தம்பி பொண்ணு. செம்ம சேட்டை பொண்ணும், பேசுறதே அழகா இருக்கும், பதிலுக்கு பதில் கொடுக்கும், சண்டை நல்லா போடும். அது கூட விளையாடுறதுதான் நல்லா ஜாலியா இருக்கும்.
0: ஆஹா, அதாவது உங்க வீட்டில் வந்து உங்க செல்லக்குட்டி ரியா தான் உங்களை வந்து சிரிக்கிற வைக்கிற ஒரு நபர் இல்லைங்களா?
1: ஆமா மேடம்,
0: ரொம்ப சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தோட ஒரு பாடல் ஒன்று கேளுங்க.
1: கண்ணுப்படா போகுதையா படத்துல இருந்து முக்குத்தி.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
1: விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை, தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி வருக, வணக்கம்.
7: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
7: நான் காட்டுமன்னார்பேட்டையில இருந்து கோமதி பேசுறேன் மேடம்.
2: கோமதிமா, உங்களை அதிகமா சிரிக்க வைத்த ஒரு நபர்னா நீங்க யார சொல்வீங்க?
7: அதிகமா சிரிக்க வைக்கிற நபர்னா என்னுடைய தம்பி பையன் தான் மேடம். அவன் பேர் திவாகர். அவன் வந்து இப்பொழுதுக்கு காலேஜ்ல படிக்கிறான். வந்துட்டாக்க எங்க வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் வருவான். வந்து ஏதாவது இந்த சேட்டை பண்ணிட்டு விளையாட்டு சிரிக்கிறது, ஜாலியா இருக்கும் அவன் வந்தாலே.
2: சூப்பர்மா, சூப்பர்மா. இந்த மகிழ்ச்சியோட ஒரு நல்ல பாடல் ஒண்ணு கேளுங்க.
7: எனக்கு வந்து மேடம் நீ வருவாய் அந்த படத்துல இருந்து அதிகாலை இசை வேலையே அந்த பாடல் கொடுங்க மேடம்.
2: நன்றி,
7: நன்றி மேடம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடை வீதியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரலையாக ஒளிபரப்பாகும். பொன்னிறை நேயர்களே காத்திருங்கள், இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக. நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன் கோ தான் சரி.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொன்னம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி. வணக்கம் தோழி.
6: வணக்கங்க மேடம்.
2: சொல்லுங்கம்மா, யார் இங்க நடிக்கிறீங்க?
6: அதாவது
2: சிரித்த முகத்துக்கும் ஒரு இனிமையான ஒரு நபர் வந்தா அந்த இடமே ஒரே சந்தோஷமா மகிழ்ச்சியான தருணமா மாறிடும் இல்லீங்களா?
6: சொல்லுங்கம்மா,
2: உங்களுக்கு பிடித்த பாடல்?
6: பேரழகன் படத்துல இருந்து அம்புலி மாமா போடுங்க மேடம்.
2: நன்றி.
6: நன்றிங்க மேடம்.

0: நேர்களே, நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழியை நாம் சந்திக்கலாம். வணக்கம் தோழி.
4: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
4: மணக்குடியிலேருந்து தனலட்சுமி பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் உங்களை அதிகமாக சிரிக்கிற வைக்கிற ஒரு நபர்னா யார்?
4: எங்கள் தம்பி பொருளுக்கு போய் எட்டுக்குடியில் போய் முடி எடுத்துட்டு வந்தோம் மேடம்.
0: ஆஹா.
4: அங்கே முடி எடுக்கிறப்பெல்லாம் ஒன்றுமே சொல்லலை, 7-8 உட்கார்ந்துருந்தா. வீட்டுக்கு வந்தோடனே முடியை கொண்டாங்க, எனக்கு முடியெல்லாம் ஏன் கட் பண்ணீங்கன்னு உளுந்து வாசலில் உளுந்து பெறல்றா பாருங்க, அழுவுறா அடம்பிடிக்கிறா. எங்களுக்கு சிரிப்பும் வேற. சின்ன பொண்ணு தானே இப்படி அடம் பண்ணி அழுகுறாளேன்னு சொல்லி மத்த சம்பளத்துக்குள்ள போறும்னு ஆயிட்டு
0: போதும்னு ஆயிட்டு. அந்த சம்பவத்தை இப்ப நினைச்சா கூட உங்களுக்கு சிரிப்பா வருது.
4: ஆமா மேடம், சின்ன பிள்ளைகளா அப்படி இருந்ததுமே இப்ப பெரியவன் ஆயிட்டா இருந்தாலும் அந்த சம்பவத்தை மறக்க முடியல, நினைச்சாலும் சிரிப்பு தான் வருது,
0: சிரிப்பு தான் வருது. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்?
4: கோகுலத்திலிருந்து செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்து இருந்தேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: கடைசியா கேக்குறீங்கம்மா, எல்லாருமே நல்லா இருக்கும். ரொம்ப நன்றிம்மா. பாடலை கேட்கலாம். அதற்கு முன்னதாக ஃபேஸ்புக்கில் நிறைய தோழிகள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். புவங்கன் புவனகிரி, சுமதி பாபு, ரேணு என் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த நபர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் இல்லையா? ஆக்கூர், மடப்புறம், நாச்சியார், மன்சூர், நான் எப்பொழுதும் எல்லோரையும் சிரிக்க வைப்பேன், நான் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கல், சரண்யா, சரவணன், அதிகமாக சிரிப்பு வைப்பவர் எங்கள் தாய் மாமன் தான், அவங்க செயல் பேச்சு ஒரே சிரிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ணப்பன்பேட்டை எஸ் ஜோதி, என் அண்ணன் தான் தோழி, செம்ம ஜாலியான டைப்புன்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம், சுகுணா, சுப்பிரமணியம், என்னை அதிகமாக சிரிக்க வைத்து என் மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்கள் என் கணவரும் என் மகளும் தான் சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில், டி மடப்புறம், தோப்பு தெரு, ஆனந்தவல்லி, எனது தோழி ராணின்னு சொல்லியிருக்காங்க. வேலங்குடி, குணசுந்தரி, செல்வநாதன், அருமையான தலைப்பு, அதாவது என்னை பார் யோகம் வரும் என்று சொல்லும் போது எனக்கு சிரிப்பு தான் வரும், ஏனென்றால் நாங்கள் வாங்கி செல்வது ஸ்வீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அருண் இலக்கியா, திருக்கொள்ளிக்காடு, நானே எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், எங்க வீட்டு செல்லக்குட்டி இளைய மகன் நல்லா கலகலவென்று சிரிப்பாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்லியம், அமுதா, எதை பற்றி பேசினாலும் அதை நகைச்சுவையாக பேசுவது என் கணவருக்கு பழக்கம். எங்க குழம்பு நல்லா இருக்கா? இப்போ ஒரே குழப்பமா இருக்கு, அப்புறமா சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காரைக்கால் புதுத்துறை, சித்ராதேவி, அன்பு தோழிக்கு அன்பான காலை வணக்கம். என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? என்னுடைய அன்பு மகள் ஓவியாஸ்ரீ ஏதாவது படத்தின் உள்ள காமெடியை சொல்லி சிரிக்க வைத்து விடுவார்.

அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமி இளவரசன் பஞ்சநதி குலத்துல இருந்து என்னை அதிகம் சிரிக்க வைத்தவர்கள் என் பேரன்கள் இரட்டையர்கள் கீழையூர் அருண்குமார் சரவன்குமார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோமல் ராசாத்தி என் சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பனங்காட்டாங்குடி அனுஷ்யா சங்கர் நான் தான் அனைவரையும் சிரிக்க வைப்பேன், நான் இருக்கும் இடம் கலகலப்பாக இருக்கும், ஜாலியாக பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி கனிமொழி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய கணவர் மற்றும் எங்கள் அக்கா ரெண்டு பேருமே நல்லா சிரிக்க வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தோழி கேட்ட அந்த பாடல்

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலங்கணித நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
3: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களை அதிகமா சிரிக்க வச்ச ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். எல்லா தோழிகளுமே ரொம்ப கலகலப்பா அவங்களோட பேத்தி அவங்களோட அண்ணன் பையன் சொல்லிட்டு வித்தியாச வித்தியாசமான ஒரு நபர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வரக்கூடிய தோழி யார சொல்ல போறாங்க கேட்கலாம். வருக வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க?
5: சிஆர்பட்டினம் திருப்பதி. நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோம் திருமதியம்மா. சொல்லுங்கம்மா, உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த ஒரு நபர் யாரு?
5: என்ன
0: பண்ணுவாங்க
5: அவங்க? சரிங்கம்மா,
0: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல்
5: சொக்கலங்கத்துல வந்து என் ஜன்னல் நிலவுக்கு.
0: நன்றி
5: நன்றி மேடம்.

0: நேர்களே, நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளைய நிகழ்ச்சி கணத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி. வணக்கம் தோழி.
5: முற்பகல் வணக்கம் சித்ரா. மணக்குடி
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு அதிகமா சிரிக்க வைக்கிறவங்க மகிழ்ச்சி படுத்துறவங்க யாரு?
5: அதிகமா சிரிக்க வைக்கிறவங்க மகிழ்ச்சி படுறவங்க என் பேரம்பேத்தி தாமா. பேத்தியும் பேரன் தாமா எனக்கு இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
0: ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்.
5: ஆமா, என் பேரன் கூட கிண்ணஸ்தானம் பண்ணிருக்காமா, ரொம்ப இதா
0: இருப்பாமா.
5: எல்லாம் என் பேரம்பேத்தி தாமா எனக்கு முதல்ல, அடுத்ததான் எல்லாருமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன பாடல்மா?
5: படம் பாஞ்சாலங்குறிச்சி, பாடல் குதிரத்தோரம் சிவப்பு மருதாணி கிடங்கு, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: நன்றி
5: நன்றிம்மா.

0: நிகழ்ச்சிக்காக இணைய வரும் அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் தோழி, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? நலமா இருக்கும் தேவிமா, சொல்லுங்கம்மா. உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த ஒரு நபர்?
1: பையன் சின்ன வயசுல, 5 வயசு இருக்குள்ள, நாங்க சென்னைக்கு போயிருந்தோம் மேடம் ஒரு விஷயத்துக்கு. போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு வரலான்ட்டு பீச்சுக்கு எங்க நாசனா எங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே போயிட்டு இருக்கோம். போயிட்டு பீச் எல்லாம் பாத்துட்டு வந்து பஸ் ஏறதுக்கு நின்றுட்டு இருக்கக்குள்ள ஒரு பஸ் வந்தது, கூட்டமா இருந்துச்சு. ஆனா அதுல சரி ஏறலாம், பூந்தமல்லி போகணும் நாங்க ஏறலான்ட்டு பேசிட்டு இருக்கக்குள்ள இவன் ஏறிட்டான் மேடம், அந்த ஃபர்ஸ்ட் இதுல ஏறிட்டான் இவன்.
0: அச்சுச்சோ, அப்புறம் என்னாச்சு?
1: ஏறி போயிட்டு வண்டியில நாங்க திரும்பி பாக்கணும், பிள்ளைய காணும். எங்க வீட்டுக்காரங்களோட அக்கா வீட்டுக்காரர் போன் பண்ணி, அவங்க எங்க வீட்டுக்காரங்க வரல, வீட்டுல இருந்தாங்க, அவங்கள்ட்ட போன் ஏன் உன் பிள்ளைய தொலைச்சிட்டாங்க, எல்லாரும் கதை பேசிட்டு உங்க பொண்டாட்டி எங்க பொண்டாட்டி எல்லாம் சேர்ந்து உன் பிள்ளைய தொலைச்சிட்டாங்கன்னு சொல்லி போன் பண்ணிட்டாங்க.

0: அவரு
1: ஆ
0: போன்லயே கத்துறாரு, இவன் இறங்கி எங்களை தேடி பார்த்துட்டு இறங்கிட்டான் மேடம், வண்டி லைட்டா தான் மூவ் ஆச்சு, கூட்டமா இருந்ததுனால இறங்கிட்டான்.
1: சூப்பர்மா சூப்பர்மா.
0: என்னை வரைக்கும் நினைச்சா அவன்கிட்ட சொல்லுவேன், நீ மெட்ராஸ்ல காணாம போயிருப்படா அப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்பா, என்ன கால் அடிக்க பாத்துருங்க.
1: கண்டிப்பா அது வந்து அந்த நேரத்துல
0: ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சுட்டே இருப்பான் மேடம்.
1: அந்த நேரத்துல ஒரே பதட்டமா இருந்தாலும் அதை நினைச்சு பார்க்கும் போது இப்ப கூட சிரிப்பா இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பாமா. சொல்லுமா, உங்களுக்கு பிடித்த பாடல்?
0: உடன்பிறப்பு படத்துல இருந்து நன்றி சொல்லவே உனக்கு வார்த்தை.
1: நன்றி.

உங்களை அதிகமாக சிரிக்க வைத்த ஒரு நபர் யாருன்னு தோழிகள்கிட்ட கேட்டிருந்தோம். நிகழ்ச்சியில் ஃபேஸ்புக்கில் நிறைய தோழிகள் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. இன்னும் சில கமெண்ட்ஸ். பந்தநல்லூர் ரபேகா, என்னையும் என் அம்மாவையும் அதிகம் சிரிக்க வைப்பது என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை மாலதி, வேற யாருங்க, என் கணவர் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ் சுடர், கடலூர் துறைமுகம், என் பையன், அவன் பண்ணுறது சேட்டை கோபமே வராது, சிரிப்பு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. டிஆர் பட்டினம் நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இருக்கும் இடமே கலகலப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், தோழி நித்யா தான் அடிக்கடி வந்து என்னை வந்து சிக்கி வச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் மல்லிகா, என்னை அதிகமாக சிரிக்க வைத்த நபர் என் மகன் தான், செம ஜாலியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பொறவாச்சேரி பிரியா கண்ணன், நோய்க்கு சிறந்த மருந்து சிரிப்பை தவிர வேறொன்றும் இல்லை, எங்கள் வீட்டில் எங்கள் தந்தை தான் அடிக்கடி நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செந்தில் கண்ணன் பேரலம், எங்கள் வீட்டில் சிரிக்க வைப்பவர் என் கணவர் தான், நிகழ்ச்சியில் பாடல் மிகவும் அருமையாக உள்ளது, ஷோபா செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நாகூர்லேருந்து தாமரை கண்ணன், எங்களை சிரிக்க வைப்பவர் எங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பந்தநல்லூர் ரபிகா, என்னையும் என் அம்மாவையும் அதிகம் சிரிக்க வைப்பது என் பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, என்னை அதிகமாக சிரிக்க வைத்தது என் தங்கை பையன்தான், அவன் பேசுகிற பேச்சு தான் சிரிப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவரைக்காடு வித்யா வீரமணி, எனக்கு நானே நான் இருக்கும் இடம் எப்போதும் சிரிப்பாக கலகலப்பாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் மிதிக்க மிதக்க வைப்பது என் சுட்டி மகன் சிவபாலன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சிக்குடி தீபா சொல்லியிருக்காங்க.

முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவர்கள் பங்குபெறும் நேரலை. 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். மண் வள மேலாண்மை நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 3 மணிக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 மணிக்கு ஊரும் புறவும் திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடைவீதியிலிருந்து நேரடியாக ஒலிபரப்பாகும். மாலை 5 மணிக்கு திரை இசை, 5:30 விளக்கேற்றும் வேலை, 6 மணிக்கு பன்னிசை கைத்தல என தொடங்கும் பாடல், பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுரா ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தோரிகை.

இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நெல்லும் காய்கறி சாகுபடியும் நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இரவு 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன்.

பயணத்தின் போது அலைபேசி அழைப்பு ஆயுளை குறைக்கும். கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்து வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய ரோஜா பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. தேத்தாக்குடி செல்வபாரதி, வனிதா, சித்தார்த். தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார் பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் GL மருத்துவமனை,
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: GL மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல், திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: VPN கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
5: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
6: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நேஷிலினி தொடர்ந்து கேட்கலாம் உன்னிமேனன் ஸ்வர்ணலதா பாடிய உயிரே பட பாடல். இவர்களுக்காக கொடைக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், முகமது ஜாஃபர் ஹுசைன், ஷாகுல் ஹமீத் ராஜா, திருச்சேரி நிஷான் ஹலீம், ஷாகுல் ஹமீத், பவித்ர மாணிக்கம் ரகுபதி, மாதா கோவில்பட்டி மலையரசு பாண்டியன், பேரலம் செந்தில்கண்ணன், ஷோபா அபர்ணா, பிரவீன், சாந்தா, ஸ்ரீனிவாசன்.

0: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வெலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.

0: பொங்கல் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் AR ரஹ்மான் இசியல் வைரமுத்து வரிகளில் ஷோபா பாடிய மே மாதம் படப்பாடல். இவர்களுக்காக சீர்காழி மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, சமணார்கோவில் குணசேகரன் திலகவதி, பாண்டரிகபுரம் கணேசன் பானுமதி, பாலியூர் செல்வராஜ் செல்வி, ஆண்டிமடை பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ்.

0: நேர்லி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமது.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியினை தொடர்ந்து கேட்கலாம் ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் வாலியின் வரிகளில் ரூக்குமார் ரத்தோட் திப்பு பாடிய மென்னிலை பட பாடல். இவர்களுக்காக வருகிறது நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிகளை ஷாகுல் ஹமீத், சிதம்பரம் சிலுவை சந்தானராஜ்.

நிகழ்ச்சி நிறைவாக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் தனுஷ் ஸ்வேதா மோகன் பாடிய தங்க மகன் பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. டிஆர் படினம் பூங்குடி தேவா, மீனா செல்வம், ரேணு பழனிவேல், கீதா கண்ணா, சரதா தட்சிணாமூர்த்தி, மோனிஷா, ஹேமா, அனுஹாசினி, தர்ணீஸ்வர் மற்றும் கைலாஷ்வர்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்ட பாடல்கள் இடம்பெற்ற நிகழ்ச்சி. சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். நீங்க ஸ்மார்ட்னு தெரியும்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சஹஜா அமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்யா சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்கள் முக்கிய பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டுள்ளனர். தகவல் தொடர்பு, தொழில்நுட்பங்களை மேம்படுத்துதல், மின்னணு கட்டமைப்புகள் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. எழுச்சி மிக்க எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான புதிய கண்டுபிடிப்புகள், ஒத்துழைப்பு மற்றும் மாற்றம் என்பது இக்கூட்டத்தின் கருப்பொருளாகும். இதனிடையே பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறவுள்ளது. 2 நாள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நீடித்த மற்றும் நம்பிக்கை மிக்க சுற்றுலா கட்டமைப்பை ஏற்படுத்துவது, திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து வசதி, செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளன. பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தொலைத்தொடர்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், வளர்ந்து வரும் நாடுகளின் தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி சுற்றுலாத்துறை அமைச்சர்களின் கூட்டம் ஜெய்ப்பூரில் சற்று முன் தொடங்கியது. பிரதமரின் ஆஷா திட்டத்தின் கீழ் விவசாயிகள் பயன்பெறுவதற்கான நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைப்பதற்கான இத்திட்டத்திற்கு கடந்த 2024-25 5400 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும், நடப்பு நிதியாண்டில் இது 7000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைத்து நிலையான வருவாய் பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் கவாக்காளி மைதானத்தில் புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை அவர் தொடங்கி வைக்கிறார். மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி மற்றும் மாநில அமைச்சர்கள் இதில் கலந்து கொள்கிறார்கள். குற்றவியல் நடைமுறை சட்டம் தொடர்பான விழிப்புணர்வை அனைத்து தரப்பினரிடமும் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி இம்மாதம் 26ஆம் தேதி வரை நடைபெறும். பின்னர் மேற்குவங்க மாநில பிஜேபி நிர்வாக

0: நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களையும் திரு அமித்ஷா இன்று மாலை சந்தித்து பேசவுள்ளார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக மூன்றாவது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கையை ரயில்வே துறை மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று மூன்றாவது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் அளிக்கப்படுவதாக கூறியுள்ளார். வந்தே பாரத் ரயில் வசதி தங்களுக்கு கிடைத்துள்ளதற்கு உதம்பூர் மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த ரயில் சேவையின் மூலம் அப்பகுதியின் பொருளாதாரம் சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் திரு ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். சிங்கப்பூர் உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கிடையே பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். நான்காவது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் நிலையிலான பொருளாதார மற்றும் வர்த்தக சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் வளர்ச்சி குறித்தும் விரைந்து வளர்ச்சி பெற்று வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்றும் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தொழில்கள் மற்றும் வர்த்தகத்தை பெருக்குவதற்கான நடவடிக்கையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டத்தையொட்டி திரு பியூஷ் கோயல் குளோபல் ஃபைனான்ஸ் அண்டு டெக்னாலஜி நெட்வொர்க் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சொப்னேந்து மொஹந்தியை சந்தித்து முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்தார். இந்தியா சிங்கப்பூர் இடையேயான நிதிசார் ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, மின்னணு பொருளாதாரம் உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா, சிங்கப்பூரின் வெளியுறவு மற்றும் வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு கன்ஷியோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: நாடு முழுவதும் மத்திய அரசின் முத்ரா வங்கி கடனுதவி திட்டத்தின் கீழ் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் மத்திய அரசின் கடனுதவி பெற்று தொழில் தொடங்கி பயன்பெற்று வருவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: பாரத பிரதமர் மோடி ஐயா முத்ரா திட்டத்தின் கீழ் எனக்கு முத்ரா லோன் கடன் திட்டம் வந்து நல்லபடியாக அது கிடைச்சிது. அதை பயன்படுத்தி நான் வேலை இல்லாத இளைஞராக இருந்தனால எனக்கு அந்த திட்டத்தின் மூலமா என்னுடைய வாழ்வு வந்து நல்லபடியாக மாறி இருக்கு. இதுக்கு வந்து நான் பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றினை தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த திட்டத்தை எல்லாரும் தெரியாதவங்க தெரிஞ்சு இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
3: பாரத பிரதமர் மோடி ஐயா அவர்கள் முத்ரா திட்டத்தின் கீழ் ஃபர்ஸ்ட் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்று அந்த இதில் சிறு தொழில் செஞ்சு அடுத்து 5 லட்சம் வரைக்கும் ஐயா கொடுக்குறாங்க. எல்லாரும் பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியமாகிறது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். தனியார் வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் ஈரான் மேலும் அணு ஆயுதங்கள் வாங்குவதை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தார். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கை சரியானது என்று தெரிவித்த திரு டிரம்ப், இந்த போர்ச்சூழல் காரணமாக அமெரிக்க மக்கள் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உயர்வை சந்தித்து வருவதாக கூறினார். ஈரானில் அணு ஆயுத உற்பத்திக்கு ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்றும், அந்நாட்டு ராணுவம் தனது வலிமையை முற்றிலும் இழந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ உற்பத்தி செய்ய முடியாத நிலையில் ஈரான் உள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானிடம் அணு ஆயுதங்கள் கிடைத்துவிட்டால் இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த அந்நாடு முற்படும் என்றும் திரு டிரம்ப் கூறினார். சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்த ஈரான் திட்டமிட்டுள்ளதாகவும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். சோமாலியாவின் பண்ட்லன் கடற்கரை பகுதியில் கேமரூன் நாட்டைச் சேர்ந்த சரக்கு கப்பலை கடற்கொள்ளையர்கள் கடத்தியுள்ளனர். அதில் பயணம் செய்த 10 மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள். லுபூஃப் என்ற பெயரிலான இந்த கப்பல் கடத்தப்பட்ட பின் நூகால் பகுதிக்கு கொள்ளையர்கள் கப்பலை கொண்டு சென்றுள்ளனர். இந்த கப்பலில் துருக்கி நாட்டின் ராணுவ பயிற்சிக்காக தளவாடங்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தொலைத்தொடர்பு கருவிகள் மற்றும் செயற்கைக்கோளில் பயன்படுத்தும் கருவிகளும் கொண்டு செல்லப்பட்டுள்ளன.

0: இதில் சென்ற மாலுமிகளில் 6 பேர் இந்தியர்கள், தலா ஒருவர் துருக்கி மற்றும் ஜார்ஜியாவைச் சேர்ந்தவர்கள், 2 பேர் செர்ஜியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு காவலர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோரப் பகுதிகளில் இன்று அலையின் சீற்றம் கடுமையாக இருக்கக்கூடும் என்று தேசிய கடல்சார் தகவல் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 1 முதல் 1.5 மீட்டர் உயரம் வரை எட்டக்கூடிய அலைகள் திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் பகுதிகளில் இந்த அலையின் சீற்றம் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜெர்மனியின் கரோலினை வென்றார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் திண்டுக்கல் கோவை அணியையும் சேப்பாக் திருச்சி அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டையொட்டி தொலைத்தொடர்பு அமைச்சர்கள் கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் இன்று தொடங்கியது. மேற்குவங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உத்தம்பூர் வழியாக வந்தே பாரத் ரயில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார். ஈரான் நாட்டை இணைக்கும் அனைத்து நீர்வழி தடங்களையும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியது அவசியம் என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஜெர்மனி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலாபல்லி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். மெடிக்கல் காலேஜ் ரோட், தஞ்சாவூர்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமநகை மாளிகையின் பசந்தலு. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் தம்பி.
3: வணக்கம் அக்கா.
2: உங்க பேர் என்ன?
3: நிரஞ்சன் சிவா.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க?
3: 5th.
2: அப்படிங்களா? ஓகே. நீங்க எந்த ஊரு?
3: காரைக்கால்.
2: இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க?
3: ஆங்கிலத்துல பாடல் பாட போறேன்.
2: அப்படிங்களா? பாடுங்க கேப்போம்.
3: Today our papa is searching everywhere. He has lost his spectacles. It was his only pair. He can't read the newspaper. He can't watch TV. He can't cut the vegetables. Oh, where can it be?
2: Super! அழகா பாடிட்டீங்களே. வேற ஏதாவது சொல்றீங்களா?
3: சரி, GK question சொல்றேன்.
2: சொல்லுங்க கேப்போம்.
3: GK question. Which is the capital of India? New Delhi. Which is the largest planet in our solar system? Answer, Jupiter. Who wrote the Indian national anthem? Answer, Rabindranath Tagore. Which is the highest mountain in the world? Answer, Mount Everest. Which organ pump blood throughout the human body? Answer, heart. Which is the smallest continent? Answer, Australia. Who is known as

0: ஆஸ்க் த மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஆன்சர் ஏபிஜே அப்துல் கலாம். விச் இஸ் த லார்ஜஸ்ட் மேன்மல் இன் த வேர்ல்ட்? ஆன்சர் ப்ளூ வேல். ஹூ வாஸ் த ஃபஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஆன்சர் ஜவஹர்லால் நேரு. விச் இஸ் த லார்ஜஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்ட்? ஆன்சர் பசிபிக் ஓஷன். தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்களே. இப்போ நீங்க வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: பிரைம் மினிஸ்டர் ஆக ஆசைப்படுறேன்.
1: நீங்க வருங்காலத்துல ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
1: ரொம்ப அழகா கியூட்டா மழலை மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: சிந்தனை துளி. நாம் காப்போம் சாலையை, சாலை காக்கும் நம் உயிரை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 1 மணி. இது நம் காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களே, உலக மூத்த குடிமக்கள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சி. முதுமை இனிதாக. வயது முதிர்வு என்பது வாழ்வின் அனுபவ செழுமை. ஆனால் வயது கூடும் போது ஏற்படும் எலும்பு, தசை, மூட்டு சார்ந்த பிரச்சனைகள் முதியோர்களின் அன்றாட செயல்பாடுகளுக்கு சவாலாக அமைகின்றன. இந்த சூழலில் நவீன மருத்துவமான செயற்கை உறுப்புகள், ஆர்த்தோடெக்ஸ் நுட்பங்கள் முதியவர்களோட வாழ்க்கையை எப்படி எளிதாக்குவது, அவர்கள் மீண்டும் தன்னம்பிக்கையோடு எப்படி நடை போடுவது என்பது குறித்து பேசலாம். முதுமை இனிதாக. உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோடெக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிற முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவங்களை வரவேற்றலாம். வணக்கம் மேடம்.
3: அனைவருக்கும் வணக்கம்.
0: சொல்லுங்க மேம், முதியவர்களோட நலன்ல ப்ரோஸ்தட்டிக்ஸ் ஆர்த்தோடிக்ஸ் துறையோட முக்கியத்துவம் என்ன? ப்ரோஸ்தட்டிக்ஸ் ஆர்த்தோடிக்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி ஒரு சிறிய அறிமுகம்.
3: அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து நம்ம ப்ரோஸ்தட்டிக்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோஸ்தட்டிக்ஸ்ன்றது சர்க்கரை வியாதினாலேயோ இல்லை எதனா ஆக்சிடென்ட்லேயோ செயற்கையாக கை கால் எதனா வந்து அவங்களுக்கு இழந்தவங்களுக்காக ஆர்டிஃபிஷியலாக, அதாவது செயற்கையாக அந்த இடத்துல அவங்களுக்கு நம்ம பொறுத்து போகிற ஒரு இணைப்பாக கருதப்படுறது தான் ப்ராஸ்தட்டிக்ஸ்க்கான முக்கியமான துறையே. நாங்கள் வந்து அவங்களுக்காக தனித்துவமாக தனியாக அளவெடுத்து அவங்களுக்கு பொருந்துற மாதிரி செய்வோம் அந்த இடத்துல.
0: ஓகே மேம், ஆர்த்தோடிக்ஸ்னா என்ன?
3: ஆர்த்தோடிக்ஸ்ன்றது எப்படின்னா அவங்களுக்கு உதவியாக, இன்னும் கூடுதல் உதவியாக கொடுக்கறதுக்காக செயல்படக்கூடிய உபகரணங்கள் தான் ஆர்த்தோடிக்ஸ்னு சொல்லுவோம். ஒருத்தவங்களால் இப்போது நடக்க முடியலை ரொம்ப, அந்த இடத்துல வந்து ஒரு குச்சி, கோல், வீல் சேரோ அந்த மாதிரி சக்கரை நாற்காலி நிறைய இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து உதவியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு நடப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஆர்த்தோடிக்ஸ் டிவைசஸ்ன்னு சொல்லுவோம்.
0: ஓகே மேம், வயது முதிர்வால் முதியவங்க சந்திக்கும் பிரதானமான மூட்டு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள்னா என்னென்ன பிரச்சனைகள் மேடம் சந்திக்கிறாங்க அவங்க? தொடர்ந்து நாம் பேசலாம் நேர்களே, ஒரு பாடலுக்கு பிறகு.

0: முதுமை இனிதாக. உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோட்டிக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர். சோபனா தேவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. பாடலுக்கு முன்னாடி ப்ரோஸ்தட்டிக்ஸ் ஆர்த்தோட்டிக்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வயசானவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, அதுக்கான கருவிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி சொல்லிடுங்க மேடம்.
1: வயசானவங்களுக்கு முதல்ல வர பிரச்சனைனா மூட்டு வலியாக தான் இருக்கும் மேம். அப்படி மூட்டு வலி இருக்கவங்களுக்காக எங்கள் கிட்டே இருந்து கொடுக்குற முதல் பொருள்னா மூட்டு வலி பெல்ட்டு தான் மேம் கொடுப்போம். அவங்களுக்காக அவங்க நேரடியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருந்துற அளவுக்கு நாங்கள் கொடுப்போம். எங்கள் கிட்ட மூணு அளவில் இருக்குது, சின்னது மீடியமு லார்ஜும் இருக்கும். மூணு அளவில் அவங்களுக்கு எந்த மாதிரி பொருந்துமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கொடுப்போம். அது போட போட கொஞ்சம் அவங்களுக்கு வலி இருக்கிறது மறந்து அவங்க கொஞ்சம் அதுலேருந்து விலகி வேலை செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
0: ஓகே மேம், இந்த கருவிகள்லாம் நாங்களை வந்து வாங்கிக்கணும்னா நாங்கள் எங்கே உங்களை வந்து அணுகலாம்?
1: எங்கள் அலுவலகத்தில் வந்து நீங்கள் அணுகலாம். தேவையான வந்து ஆவணங்கள் வந்து கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வரணும். ஆதார் கார்டு நிகழ் ஒன்று, ரேஷன் கார்டு நிகழ் ஒன்று, ஃபோட்டோ ஒன்று, இந்த மூணு வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் நேரடியாக வாங்கிட்டு போயிடலாம்.
0: ஓகே மேம், அதாவது ஃபுட் ஆர்த்தோட்டிக்ஸ் நீ பிரேசஸ் வந்து எப்படி வந்து அவங்களுக்கு வந்து நிவாரணம் தருது? போக போக வந்து அவங்க நல்லா நடப்பாங்களா, என்ன பண்ணுவாங்க மேம்?
1: அதை அவங்க யூஸ் பண்ண வந்து மேம் அந்த இடத்துல வந்து ஒரு மறதி மாதிரி இருக்கும். வலி இருக்கிறது அவங்க சுற்றி அது போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வலி இருக்க நினைவு இருக்காது. ஒரு சூடாக இருக்க மாதிரி இருக்கும் மேம், கொஞ்சம்
0: நம்ம
1: கதகதப்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துல அவங்களுக்கு வலி தெரியாது. எப்பவுமே நமக்கு வலி ஒன்று

0: அது கதகதப்புக்காக நம்ம உத்தரவு கொடுக்கறது அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இதுவும். ஸோ நம்ம அந்த பெல்ட்டு போட போட அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வலி வந்து நீங்கும்.
1: ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, செயற்கை கால்கள் அதுக்கப்புறமா செயற்கையான உறுப்புகள், அதாவது கீழே ஏதாவது நம்ம விழுந்துட்டோன்னா அல்லது நம்ம வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நமக்கு வயசாகிடுச்சு அப்படின்ற போது செயற்கை கால்கள் அதுக்கான வீல் சேர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க மேம். இதனால் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்களா?
0: ஆ, அடைஞ்சிருக்காங்க மேம். கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் மட்டும் 230 பேர்கிட்ட காரைக்கால்லேருந்து மட்டும் வந்து வாங்கியிருக்காங்க மேம்.
1: ஓகே மேம், அதாவது காரைக்கால் ரெசிடென்சிஸ் மட்டும்தான் உங்கள் ஆஃபீஸில் அப்ரோச் பண்ணலாமா இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்க்கும் அப்ரோச்?
0: எல்லாருமே வாங்கிக்கலாம் மேம், காரைக்கால் மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக எல்லாருமே வாங்கிக்கலாம். இது வரைக்கும் 109 கிளைகள் இருக்குது மேம் எங்களுக்கு.
1: ஓகே மேம், எங்கெங்கே மேம் இருக்குது?
0: சவுத் சைட்லன்னு பார்த்தா சென்னையில் 3 இருக்குது மேம், மதுரையில் 1 இருக்குது, தூத்துக்குடியில் 1 இருக்குது. சென்னையில் மட்டுமே கேகே நகர் இஎஸ்ஐ 1 இருக்குது, முட்டுக்காடு கோவளமில் மேட் அங்கே 1 இருக்குது, எங்கள் காரைக்கால் பிரான்ச் 1 இருக்குது, பூந்தமல்லியில் பார்வையற்றோ ஸ்கூல் அங்கே 1 இருக்குது மேம்.
1: ஓகே மேம், இப்போ வந்து வயசானவங்களையும் தாண்டி நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா மேம்?
0: ஆமாம் மேம், எங்களுடைய வந்து முதல் கோரிக்கை நாங்கள் என்ன செய்வோம்னா, மாற்றுத்திறனாளிகளுக்காக தான் முதல்ல பொருள் கொடுக்க ஆரம்பித்தது. அதன் பிறகாக தான் நாங்கள் முதியோர்களுக்கும் பொருள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து அவங்களுக்காக தனியாக ஒரு கார்டு இருக்குது, யூடிஐடி கார்டுன்னு சொல்லுவோம் மேம். அது சமூக நலத்துறையில் போய் அவங்க பதிஞ்சிட்டு வந்து அவங்களுக்கு உதவிப்படுற பொருட்கள், கால் ஊனமற்றவங்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், வீல் சேரோ எங்ககிட்ட வந்து நாங்களாக ஓனாக ப்ரொவைட் பண்ணுற பேட்டரி ஆப்ரேட்டட் ட்ரைசைக்கிள்னு ஒன்று சொல்லுவோம் மேம். சார்ஜ் போட்டு அவங்க வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அவங்கள தனித்துவமாக அவங்க வந்து வெளியே போயிட்டு வர்றதுக்கு அது பயனாக அமையுது. அதே மாதிரி பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் கொடுப்போம். அப்புறமேட்டு அவங்களுக்காகவே பிடிச்சி நடக்கிறதுக்காக அந்த பிரெய்லி கெயின் வந்து சென்சார் வச்சு அட்வான்ஸாக இன்னும் இருக்குது. அதன் பிறகு காது கேளாதவர்கள், இது மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு மட்டும் இல்லை, முதியவங்களுக்கும் காது வயதாக முதியவங்களுக்கும் காது கேட்காம போகும் சிலருக்கு, அவங்களுக்காகவும் நம்ம காது கருவி வந்து இலவசமாக தான் கொடுக்குறோம் மேம்.
1: ஓகே மேம், தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீனட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: முதுமை இனிதாக. உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோட்டிக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. முதியோர்களுக்கு செயற்கை உறுப்பு எப்படி பொறுத்துறது, அது பொறுத்துறதுனால அவங்க எப்படி நல்லா இருக்காங்க, எங்க வந்து நம்ம வாங்கணும் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காங்க சோபனா தேவி. அவங்க கிட்ட அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம்னா, ஸ்ட்ரோக் அதாவது பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நீங்க வந்து கருவிகள் கொடுப்பீங்க மேம்?
1: பக்கவாதம்ன்றதை பொறுத்த வரைக்கும் மேம், அவங்க எந்த வகையான பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றத முதல்ல நம்ம கவனிக்கணும் மேம். சிலருக்கு வந்து ஒரு பக்கத்தில் இருக்க கையும் காலும் பக்கவாதத்தால் இழந்திருப்பாங்க, சிலர் வந்து ரெண்டு காலும் இழந்திருப்பாங்க. அதை நம்ம கவனித்து அவங்களுக்கு என்ன மாதிரி பொருள் கொடுத்தா உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரெண்டு காலும் பக்கவாதத்தால் இழந்தவங்களுக்கு வந்து சுத்தமாக எழுந்து நடக்க முடியாது, அவங்களுக்காக சக்கரை நாற்காலி கொடுப்போம். குடுவை வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டூல் கமோடுன்னு சொல்லுவோம் மேம், அவங்க வெளியே போகிறதுக்காக சிரமப்படுறதுனால அவங்களும் அதையும் கொடுத்துருவோம் சேர்த்து. ஒரு பக்கத்தில் மட்டும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மறுபக்கத்தில் வந்து கோல் மாதிரி பிடிச்சி நடந்து அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்க மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரிலாம் கொடுப்போம் மேம்.
0: ஓகே மேம், அதாவது சர்க்கரை நோய் விபத்து காலத்தில் காலை இழந்த முதியவங்களுக்கு செயற்கை உறுப்பு அப்படின்றத எப்படி மேம் பொறுத்துறாங்க?
1: செயற்கை உறுப்பு பொறுத்த வரைக்கும் மேம், அவங்களுக்கு வந்து தனித்துவமாக அவங்களுடைய அளவுக்கு தான் நம்ம செய்ய முடியும். ஒருத்தவங்களுடைய செயற்கை உறுப்பு மற்றவங்களுக்குன்னு போட முடியாது, அவங்களுக்காகவே தனித்துவமாக அவங்களுடைய மீதி கால் வந்து எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம கவனித்து அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்து அதுக்காக தனியாக வந்து நிறைய பொருட்கள்லாம் இருக்குது மேம். கீழே கால் பகுதியிலேருந்து மீதி பாகங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா தயாரித்து அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அதனால் வேறு எதனா அவங்களுக்கு தவிர்க்க முடியாத சூழல் எதனா வருதா, சரியாக இருக்கா, அது எதனா பிடிப்பு அந்த மாதிரி இருக்கா, அலர்ஜி மாதிரி எதனா வருதா அந்த மெட்டீரியல்னால, அதை எதனால் நல்லா கவனித்து அப்படி எதனா அலர்ஜியோ அப்படி இறுக்கமாக இருக்கா எதனா செக் பண்ணிவிட்டு அந்த பொருட்களை வந்து மாற்றி வேறு எதனா பொருள் அந்த இடத்துல வைக்கணும். அவங்க எந்த அளவுக்கு இழந்திருக்காங்கன்றதையும் பார்க்கணும் மேம். அவங்களுடைய வயதையும் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும்.
0: ஆமாம்,
1: ஏன்னா ரொம்ப வயசானவங்கன்னா அவங்களையும் நம்ம வந்து போட்டே ஆகணும் நடந்து ஆகணும்னா அதை இன்னும் அவங்களுக்கு சிரமமாக போயிடும்.
0: ஆமாம்,
1: ஒரு 60-70 வயசுக்குள்ளே இருக்கவங்கன்னா போட்டு அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கலாம், ஏன்னா அவங்களும் வந்து புதுசாக பிறந்த குழந்த மாதிரி தான், அவங்களால டக்குன்னு ஒரு புது பொருளை கொடுத்துட்டு நடந்து வாங்கன்னா நடந்து வர முடியாது. அவங்களுக்கு கால் வந்து போட்டு விட்டுட்டு ஃபஸ்ட் முதல்ல வந்து வாக்கன்னு சொல்லுவோம், 4 சைடும் வந்து பா வடிவத்தில் இருக்கப்படும், அந்த உதவி பொருளை வச்சு தான் முதல்ல அவங்க நடப்பாங்க. அது போக போக போக வந்து கூட மனிதர்கள் யாருன்னா தோள்பட்டையில் கை வச்சு அந்த மாதிரி நடக்கிறது, அதன் அப்புறம் படிக்கட்டு ஏறி இறங்கிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து உதவியாக சொல்லி கொடுக்கணும். ஒரு 1-2 மாதம் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், போக போக அவங்க போட போட வந்து அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், தனியாக அவங்களும் யாரோட உதவியும் இல்லாமல் அதுக்கப்புறம் எங்கே வேணாலும் அவங்க அதை போட்டுட்டு போயிட்டு வரலாம். அதே மாதிரி இப்போ அவங்க செயற்கை கால் போடுறாங்கன்னா அதை வந்து அவங்க பராமரிக்கணும், எப்பவுமே போடுறதுக்கு முன்னாடி அதை துடைக்கிறது, போட்டு வச்சுட்டு அதை துடைக்கிறது, ஈரம் படாமல் கொஞ்சம் பார்த்துக்கணும், பூஞ்சை பிடிச்சிரும் ஈரம் பட்டுருச்சுன்னா, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படியும் மீறி அவங்களுக்கு வேறு எதனா போட்டுட்டு இருக்கும்போது சிலருக்கு வந்து சக்கரை வியாதின்றதுனால புண்ணு வந்து சீக்கிரம் ஆறாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அடிக்கடி 3-4 மாதமோ வந்து அடிக்கடி டாக்டர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு போகணும். ஏன் சிலர் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனாலையும் சிலரால் புண்ணு வந்துடும் அந்த இடத்துலையும். சக்கரை வியாதி அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு வெட்டியாச்சு மறுபரிசோதனை செஞ்சு தான் ஆகணும். அதே மாதிரி வேறு எதனா இறுக்கமாக இருக்குது, செகந்து போயிருக்கு, மீதி காலில் வந்து செகந்து போயிருக்கு, அந்த மாதிரினாலும் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகணும் திருப்பி வந்து. வேறு எதனா ஏத்த இறக்கமாக இருக்குது, கொஞ்சம் எனக்கு நடக்கும்போது சிரமமாக இருக்குது நடக்க முடியலை அப்படின்னாலும் வந்து என்ன ஏதுன்னு வந்து பரிசோதனை செஞ்சுட்டு போகணும்.
0: ஓகே மேம், தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.
2: எங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை ஏதோ பிறந்தோம் ஏதோ உலர்ந்தோம்னு ஒரு சாதாரண வாழ்க்கையாக இல்லாமல் குடும்பம்னா இப்படித்தான் இருக்கணும்னு இந்த ஊரே சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு. அந்த சந்தோஷ ஊஞ்சலில் ஆடி தெரிந்த எங்களுக்கு காத்தடிச்சு அனுபவிக்கிற மனநிலையை கொடுத்த ஆண்டவன் புயல் அடித்தான்

0: முதுமை இனிதாக. உலக மூத்த குடிமக்கள் தினத்தையொட்டி காரைக்கால் மருத்துவ செயற்கை உறுப்பு மற்றும் ஆர்த்தோட்டிக்ஸ் வல்லுநர் முதன்மை அலுவலர் ஆர் சோபனா தேவி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி இது. செயற்கை உறுப்புகளை பொறுத்துறத பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. மேடம், இப்போ நடக்கிறதுக்கு குச்சி வாக்கர் அப்படின்ற உதவி சாதனங்களை பயன்படுத்துறதுல வந்து நிறைய பேர் தயக்கம் காமிக்கிறாங்க, அந்த தயக்கம் வந்து தேவைதானா?
1: இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அது அதில் வந்து அவங்க தயக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை என்னைய கேட்டால். ஏன்னா இப்போ வந்து அவங்க சிலருடைய உதவியோடு தான் நடந்து போவாங்க, படி ஏறுறது இறங்குறதுக்கோ சிலரால் சுத்தமாக நடக்கவே முடியாது, வருவாங்க. எனக்கு வாக்கர் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா அந்த இடத்துல வந்து வாக்கர் கொடுத்து தான் ஆகணும், வாக்கர் பிடிச்சி தான் அவங்களால நடந்து ஆக முடியும். அப்படி இருக்கவங்க ஆனால் எனக்கு தயக்கமாக இருக்குது, இது வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு கால் வச்சிருக்க ஸ்டிக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு வந்து அது உபயோகமாக இருக்காது, அவ்வளவும் கீழே தடுமாறி விழுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வாக்கர் தான் கொடுக்கணும், அது அவங்களுக்கு வந்து நாலு சைடும் வந்து சப்போர்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக அவங்க அதை நடக்க முடியும் அதை வச்சு. ஆனால் நிறைய பேருக்கு தயக்கம்ன்றதுனால அதை ஒதுக்கி வச்சிடுறாங்க.
0: ஓகே மேம், அதாவது இந்த நம்மளால் முடியலன்றதுனால தான் இதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம வந்து எப்படி சொல்கிறது, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போனால் இதை பயன்படுத்தி தான் ஆகணுன்ற அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சுன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே மேம், இப்போ வந்து செயற்கை கால்களோ அல்லது வந்து செயற்கை உறுப்பு நம்ம பொருத்தும் போது சரியான வடிவமைப்பில் இல்லை, ஒரு சம்டைம்ஸ் மாறிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஏற்படலாம், அதை எப்படி தவிர்க்கலாம்?
1: அவங்களுக்கு வந்து சரியான அமைப்பில் இல்லைன்னா முதல்ல வந்து இறுக்கி பிடிக்கும், அதாவது சின்னதாக ஆயிடுச்சுன்னா ரொம்ப அவங்களுக்கு டைட்டாக இருக்கும், ரொம்ப செவந்து போகும், அந்த மீதி இருக்க கால் பகுதி வந்து ரொம்ப செவந்து போகும், புண்ணாகும் மூணாவது. அப்புறமேட்டு ஏத்த இறக்கம் இருக்கும், அதாவது அவங்க நீட்டை வந்து குறைஞ்சி போன மாதிரி காணப்படும், ஒரு பக்கம் ஏத்தமாகவும் ஒரு பக்கம் இறக்கமாகவும் இருக்கும். அதை அப்படியே விட்டுட்டு அவங்க நடந்தாலும் முதுகு தண்டு வரைக்கும் பிரச்சனை நீட்டிக்கும். முதுகு தண்டு பிரச்சனைன்னு வந்துட்டா அது இன்னும் நம்ம நிறைய போக வேண்டியதா இருக்கும் பிரச்சனை. அதுக்கு வந்து முன்னாடியே வந்து அப்பப்போ பரிசோதனை செஞ்சுக்கணும்னு சொல்றதுனால அதுதானே தான். இப்போ வந்து அவங்க முன்னாடியே பரிசோதனை செஞ்சிட்டாங்கன்னா வேற ஒரு செயற்கை கால் செஞ்சுக்கலாம். இப்போ முதல்ல ஒருத்தவங்க செயற்கை கால் போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 3 மாசம் தான் போட முடியும், ஏன்னா அவங்க அப்பதான் கால் எடுத்திருப்பாங்க, வீக்கமா இருக்கும். முதல் வாட்டி போட 3 மாசத்துல கொஞ்சம் வீக்கம் குறைஞ்சி போய் வத்தி போயிடும் வீக்கம். அதனால அவங்க வேற செயற்கை கால் செஞ்சுதான் ஆகணும், வேற அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்லை, அதேதான் அவங்களுக்கு ஒரே ஒரு வழி. 3 மாசமோ 6 மாசமோ தான், அதுக்கப்புறம் வராது. ஃபர்ஸ்ட் போடுற செயற்கை கால் எப்பவுமே 6 மாசம் தாண்டாது, அடுத்து இன்னொரு புது செயற்கை கால் தான் வச்சாகணும் அந்த இடத்துல அவங்களுக்கு. அப்படி அவங்க புது செயற்கை கால் வச்சாங்கன்னா அது ஒரு 2 வருஷம் அந்த அளவுக்கு கூட வரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்கு திருப்பியும் அந்த வத்தி போகுதல் இருக்கும் இன்னும், ஏன்னா அது போட்டு போட்டு அவங்க நடக்க நடக்க நடக்க வந்து அந்த இடத்துல வந்து தசை இல்லை, அவங்களுக்கு கொஞ்சமாக தான் தசை இருக்கும், ஏன்னா மீதி காலில் வந்து வெட்டி எடுத்ததுனால தசை குறைபாடு இருக்கிறதுனால வத்திடும். அந்த இடத்துல மீதி இன்னொரு செயற்கை கால் வச்சு அவங்க நடக்க நடக்க இன்னும் உதவி பொருளாக இருக்கும் அது.
0: ஓகே மேம், தொடர்ந்து நான் பேசலாம் நேர்களே ஒரு பாடலுக்கு பிறகு.

0: மற்றும் அனைத்து
1: காரைக்கால் பண்பலை 100.3

0: மேம், இப்போ செயற்கை உறுப்புகளோட டெக்னாலஜி எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கு? முன்னே எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது?
1: செயற்கை கால்ன்றது முன்னாடி வந்து வெறும் மரம் இருக்குல்ல மேம், அந்த மரத்தோடைய உள்ளே இருக்க பகுதியை வெட்டி எடுத்துட்டு அவங்க கால் வந்து அப்படியே லெதர் வச்சு சுற்றிட்டு அப்படி தான் இருந்தது முன்னே.

0: மரம்ன்றது ரொம்ப கனமாக இருக்கும், அவங்களால அதை தூக்கி வச்சு நடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் லெதர், அதான் மாட்டுத்தோல் அந்த மாதிரி வச்சு போட்டாங்கன்னா வேர்வை படப்பட வந்து அது பூஞ்சு பிடிக்கும், அழுகி போகும், இந்த மாதிரி நிலமெல்லாம் ஆகும். அதுவும் சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரிலாம் போட்டாங்கன்னா இன்னும் வந்து நிறைய கண்டிஷன்ஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகும், நிறையவே இன்ஃபெக்ஷன்ஸ் நிறைய வர சான்சஸ் நிறையவே இருக்கு. இது வந்து முன்னாடி இருந்தது இந்த மாதிரியெல்லாம், அதுவும் ரொம்ப கனமாக இருந்ததுனால யாரும் அது யூஸ் பண்ணவும் வரமாட்டாங்க, முன்னெடுத்து வைக்க மாட்டாங்க நடக்கிறதுக்காக. இது மிகப்பெரிய வந்து பிரச்சனையாகவே இருந்தது அப்போதைக்கு. இப்போ வந்து எல்லாம் அட்வான்ஸ் ஆகி பிளாஸ்டிக்கு, மைக்ரோ ஃபைபரு, ரொம்ப லைட் வெயிட் அந்த மாதிரி அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு இப்போ மரத்தை வந்து அவங்க உள்ளேருந்து செதுக்கி எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் மேம், அந்த இடத்துல வந்து இப்போது பிளாஸ்டிக் ஷீட்டு வந்துடுச்சு. அந்த இடத்துல பிளாஸ்டிக் ஷீட்டு வந்ததுனால வெயிட்டு ரொம்ப தக்கையாக போயிடும். கீழே மீதி பகுதிகளுக்கு வந்து டியூப் மாதிரி, வெறும் பைலான் டியூப் மாதிரி வச்சுருவாங்க அவங்க கால் சைஸுக்கு ஏற்ப. இப்போ கால் ஒருத்தவங்களுக்கு 25 சைஸ் இருக்குன்னா அதே மாதிரி இப்போ வலது காலில் வந்து 25 இருக்குது, இடது கால் இறந்துட்டாங்க அவங்க, அவங்களுக்கு இந்த கால் 25 அளவு இருக்குன்னா அதே மாதிரி இந்த சைடு வச்சுருவாங்க. அதே வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அட்வான்ஸ் ஆனால் இதே பிளாஸ்டிக்கு டியூபு கால் அவ்வளோதான். முன்னாடினா வெறும் கட்டையும் லெதரும் மட்டும்தான் இருந்தது. அப்போதைக்கும் இப்போதைக்கும் இப்போ இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போது மைக்ரோ ஃபைபர்னால் இன்னும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதுவே வந்து நான் முட்டிக்கு கீழே தான் சொல்லியிருக்கேன், முட்டிக்கு மேலேனா இப்போ கட்டினா ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. இப்போ முட்டிக்குன்னு தனியாக வந்து ஜாயிண்ட்டு அதுவும் லைட் வெயிட்டாக வந்துருச்சு. இப்போ முட்டி மடக்கி நீட்டுற அளவுக்கு நம்ம போடுற அளவுக்கும் வந்துருக்கு செயற்கை காலிலேயே. முட்டிக்கு மேலே அறுவை சிகிச்சை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்காக அந்த இடத்துல வந்து அந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் மாதிரி சொல்லியிருந்தேன் மேம், அது வந்து எங்கள் இதில் வந்து சாக்கெட்டுன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே வந்து அவங்க மீதி கால் வந்து உள்ளே போட்டுட்டு கீழே வந்து ஜாயிண்ட்டு கால் முட்டி மாதிரியே இருக்க செயற்கையான ஒரு ஜாயிண்ட்டு, அது அவங்க நீட்டவோ மடக்கவோ முடியும், நீட்டி மடக்கி அதில் நடக்க முடியும். மீதி இருக்க வந்து முட்டிக்கு கீழே இருக்க பகுதி வந்து இப்போ அவங்களுக்கு இல்லைன்னா அந்த இடத்துல டியூப் வந்துடும் திருப்பியும். அதுக்கு மேலே வந்து ஃபோம் மாதிரி சொல்லுவோம், பஞ்சு பஞ்சு சுற்றி அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலேயும் ஒரு சாக்கெட் மாதிரி போடுவோம், நம்ம ஷூ போடுறதுக்கு முன்னாடி சாக்ஸ் போடுற மாதிரி. அந்த மாதிரி அவங்க ஷூ சாக்ஸ்லாம் போட்டாங்கன்னா அவங்க செயற்கை கால் வச்சிருக்கதா தெரியவே தெரியாது, நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும் அவங்களுக்கு.
1: ஓகே மேம்,
0: இப்போத்தைய அட்வான்ஸ் வந்து இதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்ல முடியும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து அவங்களால நடக்க முடியாது, மடக்க முடியாது, போட்டிருக்கிறது தெரியும், ஏத்த இறக்கம் இருக்கும் கூட, நடக்கும்போது நீட்டியாக தான் நடக்க முடியும், மடித்து நடக்க முடியாது. இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, அவங்க நம்ம நடக்கிற மாதிரியே நார்மலாகவும் நடக்கலாம், இன்னும் போட்டிருக்கதே தெரியாமல் கூட நடக்க முடியும் இப்போ இருக்க அட்வான்ஸில்.
1: சரிங்க மேம், இப்போ நிறைவாக வயசானவங்க வந்து விழாமல் பாதுகாக்க நடக்கிறதுக்கு மூட்டை ஆரோக்கியத்தை பேணுறதுக்கு நீங்கள் தர எளிய அட்வைஸ்னால் என்னென்ன மேம்?
0: வயசானவங்களுக்கு வந்து அவங்க உடல்நிலையை நல்லா பார்த்துக்கணும், நேர நேரத்துக்கு சாப்பிடணும், அப்பப்போ கொஞ்சம் நடைப்பயிற்சி செய்கிற மாதிரி இருக்கணும். நடைப்பயிற்சி செய்கிறது இப்போதைக்கு நிறைய உபயோகமாக இருக்குது நிறைய பேருக்கு.
1: ஓகே மேம், ஓகே மேம், இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆர்த்ரெட்டிக்ஸ் ப்ரோஸ்தட்டிக்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தந்தீங்க, செயற்கை உறுப்புகள் பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் தந்தீங்க, நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி மேம்.
0: நன்றி மேம்.

நிறைவு பெற்றது முதுமை இனிதாக. நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருத்துறைப்பூண்டிவட்டம் பொன்னிறை கடை வீதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். தொடர்கிறது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவநாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு மன்றத்தில் இன்று உரையாற்றுகிறார். நம் நாட்டின் எதிர்கால பொருளாதாரம் குறித்த தமது எண்ணங்களை பிரதமர் இதில் பகிர்ந்து கொள்கிறார். மாறிவரும் உலகளாவிய பொருளாதார சூழலில் நம் தேசத்தின் பங்களிப்பு குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள், வர்த்தக பிரதிநிதிகள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு, மாறிவரும் உலக அரசியல் நிலைமை போன்றவை குறித்தும் ஆராயப்படுகிறது. தமிழகத்தில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்து வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்பட்டு வருவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சட்டம் மற்றும் எரிசக்தி மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்த அமைச்சர், மின் நுகர்வோருக்கு தொடக்கத்தில் இருந்தே வழிகாட்டுதலுடன் தேவையான அனைத்து ஒருங்கிணைப்பு உதவிகளும் வழங்கப்படும் என்றார். திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் முதற்கட்டமாக சூரிய மேற்கூரை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையில் சிறந்த நடைமுறைகளை ஆய்வு செய்து அவை அமல்படுத்தப்படும் என்றார். 27 சிறைச்சாலைகள் மற்றும் சிறைத்துறை தலைமையகத்தில் 160 கூடுதல் காணொலி உபகரணங்கள் நிறுவும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும், ஜனநாயக அமைப்புகளின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை வலுப்படுத்தவும், நீதித்துறையில் தேவையான ஆதாரங்களையும் நிர்வாக உதவிகளையும் அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க ஆண்டுதோறும் 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருவதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். பேரவையில் தமது துறைக்கான மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராம பகுதிகள் உள்ளிட்ட திருக்கோவில்களில் திருப்பணிகளை மேற்கொள்ள 2.5 லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 வல்லுநர்களை கொண்ட மண்டல மற்றும் மாநில அளவிலான குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து ஆய்வு செய்ய மீன்வளத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கொண்டு வந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த அமைச்சர், இந்த குழு அளிக்கும் அறிக்கைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆற்றில் இறந்து மிதந்த 2150 கிலோ மீன்கள் அனைத்தும் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இத்தீர்மானத்தின் மீது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் இச்சம்பவத்தால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினர் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டதாக அமைச்சர் திரு ராஜீவ் பதிலளித்தார். அரசு கடும் நிதி நெருக்கடியில் உள்ள நிலையில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கார் என்ற திட்டத்தை திமுக

0: சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்கப் போவதில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான விவாதத்தில் பேசிய அவர், அதே வேளையில் ஏழ்மையான உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதில் ஆட்சேபனை இல்லை என்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோரும் தங்கள் கட்சி உறுப்பினர்களுக்கும் கார் தேவையில்லை என்று கூறினர். இதனைத் தொடர்ந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, இது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுவானது எனவும், ஆளும் கட்சி தரப்பில் வசதியில்லாத உறுப்பினர்கள் காரை பெற்றுக் கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சட்டப்பேரவை நடவடிக்கைகள் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட பகுதிகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பாவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இப்பிரச்சினை உரிமை குழுவின் ஆய்விற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், இதன் பின்னர் இதுகுறித்து பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் பேரவை நிகழ்வுகள் நேரலையில் ஒளிபரப்பப்படுவதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பிரிக்ஸ் தொலைத்தொடர்பு அமைச்சர்களின் 12வது கூட்டம் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தலைமையில் புனேயில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தொலைத்தொடர்பு அமைச்சர்களும் உயர் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றுள்ளனர். தகவல் தொடர்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், மின்னணு மையம், படைப்பாற்றல் திறன், புதுமையான சிந்தனைகள், டிஜிட்டல் கட்டமைப்பு திறன்களை மேம்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தொலைத்தொடர்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்தியா பிரேசில் நாடுகளுக்கு இடையே இன்று கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தால் சைபர் பாதுகாப்பு, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் விரிவடையும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பான உள்ளடக்கிய டிஜிட்டல் எதிர்காலத்திற்கு இந்த உடன்படிக்கை வழிகோலும் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பிரிக்ஸ் சுற்றுலா அமைச்சர்களின் கூட்டம் இன்று பிற்பகல் ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. சுற்றுலா, தடையற்ற போக்குவரத்து, சுற்றுலாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணாக்கருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி காலத்தை தற்போது ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இது தொடர்பாக சென்ற ஆண்டு மே மாதம் வழங்கிய தீர்ப்பை மாற்றியமைத்து இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாட்டின் மருத்துவ ஒழுங்குமுறை கட்டமைப்புகளை மறு வடிவமைப்பு செய்த ஏதுவாக மருத்துவ உபகரண தொழிற்சாலைகள் கூடுதல் பங்களிப்பு வழங்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய மருந்தியல் துறை செயலர் திரு மனோஜ் ஜோஷி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் மருத்துவ தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்த விவகாரத்தில் தொழிற்சாலைகள் மற்றும் அரசுக்கு இடையே வலுவான பேச்சுவார்த்தைகள் அவசியம் என்றார். மருத்துவ உபகரணங்களின் வடிவங்களையும் உற்பத்தி பொருட்களையும் தீவிர பரிசோதனைக்கு உட்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்துள்ளது. 1934 இதே நாளில் இதன் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழர்களின் வாழ்வியலில் ஒன்றாக கலந்துவிட்ட மேட்டூர் அணை 100ஆண்டை நோக்கி சிறப்பாக பீடு நடை போடும் நிலையில் இன்று தன்னுடைய 93வது பிறந்த நாளை கொண்டாடுகிறது. கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூர் அணை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல, பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த நீர்வழி பாதை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது என்றால் அது மிகையல்ல. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: ரயில் விபத்துகளின் போது மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி திருச்சி ரயில்வே சார்பாக இன்று நடைபெற்றது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி தத்ரூபமாக நடைபெற்றதாக தேசிய பேரிடர் மீட்பு படை அதிகாரி தெரிவித்துள்ளார்.
3: ரயில்வே ஆக்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா அதுல மாட்டிட்டு இருக்க மக்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு பயிற்சி இது. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு 3 கோச்சஸ் வந்து டீரெயில் ஆன மாதிரியான ஒரு சினாரியோ, அதுல ஒரு கோச்சில் ஃபயர் ஸ்மோக் உண்டாகிற மாதிரியும், மற்ற கோச்சஸ்ல மக்கள் மாட்டிட்டு இருக்க மாதிரியும் காப்பலான மாதிரியான ஒரு சினாரியோ. தமிழ்நாடு ஃபயர் சர்வீசஸ் ஃபயர்

0: அணைச்சிட்டு அவங்க அந்த கோச்சஸ் ஒன்று ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. உள்ளே மாட்டிகிட்டு இருக்கவங்கள வேரியஸ் கட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக கட் பண்ணி உள்ளே போய் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்களுக்கு ரோப்பு மூலமாக காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்தோம்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக மீன்பிடிக்க செல்லாமல் இருந்த மீனவர்கள் இன்று கடலுக்கு புறப்பட்டுச் சென்றனர். புதுடில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதிக்கு த்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறி உள்ளது. காலிறுதியில் சீன இணையை 16-21, 21-15, 21-13 என்ற செட்களில் இந்திய இணை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடில்லியில் தி எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் உலக தலைவர்கள் கூட்டமைப்பு நிகழ்வில் இன்று உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் சூரிய மேற்கூரை அமைப்புகளை ஊக்குவிக்க ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் திட்டம் வகுக்கப்படுவதாக மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் இறந்து மிதந்த சம்பவம் குறித்து 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவின் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு வி கே ராஜீவ் கூறியுள்ளார். அவை குறிப்பிலிருந்து நீக்குவதாக அறிவிக்கப்பட்ட சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் ஒளிபரப்பப்படுவது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஜீவ நாடியாக விளங்கும் மேட்டூர் அணை 93வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: நேரம் 2 மணி. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி ஒரு நேர் கேட்டிருக்காரு, நான் 25 வருஷமாக சிகரெட் பிடிக்கிறேங்க, என்னோட அப்பாவுக்கு வந்துட்டு இப்போ நுரையீரல் கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். அவருக்கு வந்து ஸ்டேஜ் 4 இருக்கிறதுனால அவருடைய லைஃப் ரொம்ப கம்மின்றது டாக்டர் சொல்லிட்டாங்க. இப்போ நானும் குடிச்சிட்ருக்கேன் சார், 25 வருஷமாக நான் சிகரெட் பிடிச்சிட்ருக்கேன், எப்படி சார் குறைக்கிறது, எனக்கு இப்போ பயங்கர பயமாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. சார், ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சிகரெட் பிடிக்கிறது தவறுன்னு. ஒன்ஸ் தவறுன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் முதல் படியே ஏறிட்டீங்க. ரெண்டாவது படி என்ன பண்ணணும்னா, நீங்கள் கணக்கு வச்சு பாருங்கள். இப்போ இந்த ஒரு வாரம் ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க, டைரி வச்சுக்கோங்க. ஒரு டைமும் நீங்கள் சிகரெட் பிடிக்கும் போது என்ன டைமுக்கு பிடிக்கிறீங்க, எந்த காரணத்தினால பிடிக்கிறீங்க. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்சோன்னே ஒரு காஃபி ஒரு டீ ஒரு சிகரெட் பிடிச்சாதான் அவங்களுக்கு உடனே மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், அடுத்த வேலை செய்ய முடியும். சில பேர் காலை கடன், அதாவது இந்த பாத்ரூம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் வராது அவங்களுக்கு, சிகரெட் பிடிச்சாதான் பாத்ரூம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு டைரி வச்சுக்கிட்டு எத்தனை மணிக்கு நீங்கள் சிகரெட் பிடிச்சிங்க, என்ன காரணத்தினால பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் எக்ஸசைஸ் பண்ணணும். உங்களுக்கே புரிஞ்சிடும் ஏன் வந்து உங்களுக்கு அந்த சிகரெட்டினுடைய பிடியிலேருந்து வெளியில் வர முடியலன்னு. ஸோ உதாரணத்துக்கு ஒரு கணக்கு பிள்ளை இருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு அக்கௌண்ட்டு, அவருக்கு கணக்கு பண்ணணும், உடனே கனெக்ட் பண்ணுறதுக்கு மைண்ட் வேலை செய்யலை, ஒரு சிகரெட் பிடிச்சிட்டு வந்தோமா உடனே மைண்ட் அவங்களுக்கு ஃப்ரெஷ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இந்த மாதிரி ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவோம், ஏதாவது ஒரு காரணத்தினால உங்களுக்கு பிடிக்கணும்னு தோணும், இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் ரெண்டு, இல்லை நெகோஷியேஷன் பண்ணணும், இல்லை வாதாடணும், இந்த மாதிரி வக்கீல் வந்து போய் வாதாடணும் கேஸுக்கு முன்னாடி ஒரு சிகரெட் அடிச்சுட்டு போனால் நம்ம ஃப்ரெஷ் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை ஃபஸ்ட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும், அதுக்கப்புறம் அந்த ட்ரிகர் பாயிண்ட்ஸை எப்படி குறைக்கிறதுன்றது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ குறைக்கிறதுல நிறைய வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செல்ஃப் கான்ஷியஸாக, சரி இந்த மாதிரி ட்ரிகர் பாயிண்ட்ஸை அவாய்ட் பண்ணலாம், டென்ஷன் ஆகும்போது இந்த மாதிரி டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம், ஸோ அது மாதிரி டிசைட் பண்ணலாம். பட் இதுதான் இருக்கிறதுலே கஷ்டம், ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் டென்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது, வேலை எதுவும் மாறப்போகிறதில்லை, தினசரி பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அது மாற்றுறது ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது விஷயம் வந்து என்னென்னா, அந்த சிகரெட்டில் இருக்கிற ஒரு கெமிக்கல் நம்ம மூளைக்கு போய் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு, அந்த கெமிக்கல் பேர் நிக்கோட்டின். அந்த நிக்கோட்டின் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ சிகரெட்டில் இருக்க தீமைகள் இல்லாமல் சிகரெட்டில் உள்ள கரெக்டாக அந்த ஒரு கெமிக்கல் மட்டும், நமக்கு ஃப்ரெஷ்னஸ்க்கான இருக்கிற கெமிக்கல் மட்டும் நிக்கோட்டின்ன்ற இது சூயிங் கம்மில் விற்கிது, சில பொடிகள் முறைகளில் விற்கிது. ஸோ அதை சிகரெட்டுக்கு பதிலாக அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா அது ஒரு ரெண்டாவது முறை. மூன்றாவது முறை, ரொம்ப செயின் ஸ்மோக்கராக இருக்காங்க, நிமிஷத்துக்கு சிகரெட் பிடிக்காமல் ஆளை வந்து பார்க்கவே முடியாது, அந்த மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணுன்னா, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, மனநிலை நோயாளிகள் பார்க்குற டாக்டர், அவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் மருந்து இருக்குது. அந்த மருந்தை வந்துட்டு டெய்லி ஒரு காலையில் ஒரு டோஸு சாயந்தரம் ஒரு டோஸ் சாப்பிட்டாங்கன்னா தென் அந்த அர்ஜ் இருக்கு இல்லையா சிகரெட் பிடிக்கணுன்ற அர்ஜை வந்துட்டு அதை அப்படியே குறைச்சிரும். ஸோ இதுதான் மூணே வழி. ஃபஸ்ட்டு வந்து செல்ஃப் கண்ட்ரோல், செகண்ட் வந்துட்டு நிக்கோட்டின் கம், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸு, மூணாவது வந்துட்டு டாக்டர்ஸ். ஸோ இந்த மூணு டெக்னிக் வச்சு நம்ம சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தலாம்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 73 73 23 33 33. இந்த நம்பருக்கு

0: வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வினா நீங்க கேட்கலாம், நாங்க பதில் அளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.
2: நேரம் 2:05 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: லஞ்ச் பிரேக். உழவை போற்றுவோம். இன்றைய நிகழ்ச்சியில் மண் வள மேலாண்மை குறித்து நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். வணக்கம் மேடம்.
3: வணக்கம்.
2: இன்னைக்கு நம்ம வந்து மண் வள மேலாண்மை அது குறித்து தான் நம்ம வந்து பேசுறோம், பேச போறோம் உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில. மண் வள மேலாண்மை அப்படின்னா என்ன அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், சொல்லுங்க மேடம்.
3: கண்டிப்பா. மண் வள மேலாண்மை அப்படிங்கறது பொதுவாகவே இந்த பூமியில தாவரங்கள், விலங்குகள், மனிதன் அவங்க வந்து உயிர் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு மண்ணாக இருக்கிறது தான். ஏன்னா வந்துட்டு அவர்களுக்கு உயிர் வாழ்வதற்கோ அவங்களுடைய பயன்பாட்டிற்கோ இடையூறு இல்லாமல் அந்த மண் அமைந்தால் அது வந்து வளமுடைய மண் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இது நம்ம அவங்களுடைய பயன்பாட்டிற்கு தகுந்த மாதிரி, உயிர் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த மண் வளத்தை வந்துட்டு நம்ம எப்படி நம்ம மேம்படுத்துறோம் அப்படிங்கிற அந்த முறைகளை தான் மண் வள மேலாண்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா நம்ம விவசாயத்தை பொறுத்தவரையிலும் பயிர் சாகுபடிக்கு ஏற்றவாறு அந்த பயிர் வள அந்த மண்ணுடைய தன்மையை நல்ல சத்து உள்ள மண்ணாகவும், நீர் பாய்ச்சறது அந்த நீரை இறுக்கி பிடிச்சுக்கிற தன்மையுள்ள மண்ணாகவும், காற்றோட்டமான மண்ணாகவும், மற்றும் வந்து பாத்தீங்கன்னா மண்ணினுடைய வெப்பம் சீராக இருக்கக்கூடிய மண்ணாகவும், ஆழமாக வேர்கள் புகுவதற்கு ஏற்ற ஆழமாக இருக்கக்கூடிய மண்ணாகவும் நம்ம அது மேலாண்மை முறைகளை செய்யறது தான் மண் வள மேலாண்மை அப்படின்னு
2: சொல்றோம். ஓகே மேடம். இப்போ மண் வந்து ஒரு முக்கியமான இயற்கை வளமா இருக்கு, என்ன காரணம் மேடம் இதுக்கு?
3: இப்ப என்னன்னா நம்ம மனிதனுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு சொல்றது எல்லாமே நமக்கு முதல்ல நம்ம சொல்றது உணவு, உடை, உறைவிடம் தான் இல்லைங்களா. நம்ம இந்த மூணு அடிப்படை தேவைகளுமே எல்லாமே நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்ண நம்ம நம்பிதான் இருக்கும். மண் அமைப்பு அல்லது மண் இல்லை அப்படின்னா நம்மளுடைய தேவைகளை வந்துட்டு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாது. அதனால தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னா மண் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த இயற்கை வளத்தை நம்ம பாதுகாப்பது மிகவும் அவசியம்.
2: ஓகே மேடம். இப்போ இந்த மண்ணரிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, மண்ணரிப்பு அதனால நம்ம வந்து மரம்லாம் வளர்த்தோம் அப்படின்னா மண்ணரிப்புலேருந்து பாதுகாக்கலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பள்ளி மாணவர்கள்கிட்டேருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து சொல்லி புரிய வச்சிட்ருக்கோம். இப்போ இந்த மண்ணரிப்பு அப்படின்னா என்ன?

0: அதை வந்து எப்படி நம்ம தடுக்கலாம் சொல்லுங்க.
1: அதாவது மண் அரிப்புங்கிறது வந்து மண் அரிமானம் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க சொல்ற மாதிரி இப்ப வந்து பள்ளியில இருந்தே நிறைய குழந்தைகளுக்கு வந்துட்டு நம்ம அவங்களுடைய பாடத்துல வந்துட்டு சேர்த்திருக்கோம், குழந்தைகளுக்கு நிறைய நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மண் அரிப்பு அல்லது அரிமானம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அதிக மழைப்பொழிவின் காரணமாகவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய காற்று வந்து வேகமா அடிக்குது அப்படின்னா, இதன் மூலம் மழைப்பொழிவின் மூலமாகவோ அல்லது வந்துட்டு அதிக காற்றினுடைய அந்த வேகத்தின் மூலமாகவோ மண்ணை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய மேல் பகுதி, மண்ணுடைய மேல் பகுதியில இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு மணல்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து அடிச்சுட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல வந்து போய் அங்க போய் வந்துட்டு பாத்தீங்கன்னா சேர்க்கப்படுது. சோ இதுதான் நம்ம வந்துட்டு மண் அரிமானம் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போயிட்டு அடிச்சுட்டு போய் நம்ம வந்துட்டு இன்னொரு இடத்துல சேர்க்கறது தான். சோ இந்த மண் அரிமானத்தினால விளைவுகள் வந்து பாத்தீங்கன்னா பல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வயல்ல இருந்து மண் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய வயல்ல இருக்கக்கூடிய மண்ணோட சேர்த்து அந்த நிலத்தினோட இருக்கக்கூடிய சத்துக்களும் சேர்த்துதான் அடிச்சுட்டு போகுதுன்னு அர்த்தம். ஆக வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணினுடைய வளம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மண் அரிமானத்தினால வந்துட்டு குறைக்கப்படுது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மழைநீர், அதிக மழை நீரோட நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மண் அரிமானம் ஏற்படும் பொழுது அந்த சத்துக்களோட மேல் மண்ணினுடைய ஒரு அந்த ஒரு லேயர்னே சொல்லலாம், ஒரு அடுக்குன்னே சொல்லலாம், அந்த மேல் அடுக்கு முழுவதுமாக என்ன ஆகும்னா அடிச்சுட்டு போய் எங்க பள்ளமா இருக்கோ அங்க இடத்துல போய் சேர்க்கிறோம். சோ இதன் விளைவாக வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை அப்படிங்கிறது மிகவும் பாதிக்கப்படும். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகளை வந்து நம்ம கடைபிடிக்கலாம். மரம் நடுதல் கடைபிடிக்கலாம், மண்ணுடைய போர்வை அமைக்கலாம். சோ இந்த மாதிரி பல முறை வழிமுறைகள் வந்துட்டு இருக்கு, அதை கடைபிடித்தாலே இந்த மண் அரிமானத்தை நம்ம வந்துட்டு தடுக்கலாம்.
0: ஓகே மேடம், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, அவங்கள நம்ம சந்திச்சிடலாம். வணக்கம்.
2: இனிய மதிய வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் குருவது மணக்குடி ராஜேந்திரன். ஆமா மேடம், எனக்கு ரெண்டு கேள்விமா. இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா ஆற்றுல வர நீரின் தரமே கம்மியா இருக்கு, அது ஒரு காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு பாத்தீங்கன்னா வந்து சாகுபடி முறையில வந்து மாற்றுப்பயிர் இல்ல. மாற்றுப்பயிர் ஏன் இல்லைன்னா ஆள் பற்றாக்குறையினால நாங்க இயந்திரங்களை வச்சுதான் அறக்குறோம். அதனால உளுந்து பயிர் இல்ல, காவாள பசலி இதெல்லாம் இல்ல. அதுவும் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எட்டு இந்த காவாள பசலி இப்ப என்னுடைய காலங்கள்லயே அது இல்லாம போயிடுச்சு. இப்ப அதற்கு நாங்க வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் முதல்ல வந்து அந்த மண் வளத்தை பெருக்கிறதுக்கு வேற என்னமா பண்ண முடியும், இது ஒரு கேள்வி சொல்லுங்கம்மா. ரெண்டாவது கேள்வி, இயற்கையாக பெய்யக்கூடிய மழையின் நீரின் அளவு எப்படி நாங்க வந்து அந்த பங்குல ஒரு பங்குல வைக்கலாம் இல்ல ஒரு நாற்றங்கால வைக்கிறோம், வச்சோம்னா எப்படி அது எங்களுடைய மண்ணின் வளத்தை மேம்படுத்தும்? இந்த ரெண்டு கேள்விக்கு விளக்கம் கொடுங்கம்மா.
1: ஓகே, இப்ப நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா ஆற்றினுடைய தண்ணீருடைய தரம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஆற்றினுடைய நீர் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றுல மட்டும் வருது இல்லை, அதுல இருந்து பல பகுதிகளுக்கும் வந்துட்டு பிரிச்சு அனுப்புறாங்க. அந்த பல பகுதிகள்லயும் பல்வேறு சாகுபடி நிலத்தை எல்லாம் கடந்துதான் வந்து பாத்தீங்கன்னா வருது, திருப்பி வந்து ஆற்றுல வந்துட்டு திரும்ப சேரும். சோ இந்த மாதிரி பல இடங்கள்ல போயிட்டு வர்றதுனால அது எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகுதோ அங்க இருக்கக்கூடிய தன்மையையும் சேர்த்து அடிச்சுட்டு தான் வரும். அப்படி இருக்கும்பொழுது நமக்கு வந்து ஆற்றுல நமக்கு முதல்ல நமக்கு ஆற்று நீர் அப்படின்னாலே நம்ம மழை தண்ணி தான் வருது, அந்த தன்மையை வந்துட்டு ஒற்று இருக்காது. ஏன்னா பல இடத்துக்கு போயிட்டு வர்றதுனால அந்த தன்மையும் சேர்த்து வரும்பொழுது நம்ம ஒரிஜினலா நம்மளுடைய முதல்ல இருந்த நீரினுடைய தன்மையை இது வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்காது. அதனுடைய தன்மை கண்டிப்பா மாறிதான் இருக்கும். உவர்தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா மாறி இருக்கும். நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள் பயன்படுத்துவாங்க, வயல்ல பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவாங்க, அதெல்லாம் அடிச்சுட்டு வரும்போது அதனுடைய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரில வந்துட்டு இருக்கும். அதனாலதான் நாங்க வந்துட்டு ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் இதெல்லாம் அளவுக்கு அதிகமா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றது. அதனால இது வந்துட்டு முதல்ல ஆற்றினுடைய நீரினுடைய தன்மை ஏன் அப்படி வருது அப்படிங்கிறது பெரிய காரணங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாற்றுப்பயிர்கள் நம்ம நிறைய சொல்றோம் இல்லைங்களா. மாற்றுப்பயிர்கள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம தொடர்ந்து நம்ம நெல் சாகுபடியே பண்ணிட்டு இருக்க வேணாம். நெல் சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறதுனால பல இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறதுனால பல பிரச்சனைகள். ஒரு பயிரை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா சுரண்டப்படுதுன்னு சொல்றோம். அதனாலதான் நீங்க படி சுழற்சி பண்ணுங்க அப்படின்றோம். இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப எடுத்துக்காட்டா வந்து அதிக நீர் தேவையுள்ள பயிர்களை நம்ம வந்துட்டு சாகுபடி பண்ண முடியாது, ஏன்னா மழையினுடைய அளவுங்கிறது நம்ம குறைவு. அதனால வந்து பாத்தீங்கன்னா குறுகிய கால பயிர்கள், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள், எடுத்துக்காட்டா குறுகிய கால பயிர்கள்னா நம்ம தானிய நம்ம பயிர் வகை பயிர்களை சொல்லலாம். அதே மாதிரி வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பொதுவா வந்துட்டு இப்ப நம்ம எல்லா சிறுதானியங்களுமே நம்ம வந்துட்டு அதிக நீர் தேவையில்லாத பயிர்கள் தான், குறைவான நீர் இருந்தாலே போதும். இந்த மாதிரியான பயிர்களை வந்துட்டு நம்ம சாகுபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகளுக்கு நம்ம வந்து பரிந்துரை செய்யறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா வரக்கூடிய அந்த மழையினுடைய நீரை எப்படி சேமிக்கலாம்.

0: அப்படின்ட்டு. பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயுமே இப்ப மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்திருப்பாங்க. சோ இது வந்து வீட்டுக்கு நம்மளுடைய வயல்ல வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக ஊர்ல வந்துட்டு பொதுவாக குளம் குட்டைகள்னு இருக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்துட்டு சேமிப்பு முறைகள் வந்துட்டு இருக்கும். அது தவிர நம்ம விவசாயிகள் வந்துட்டு எங்கெங்க அவர்களுக்கு வசதி இருக்கோ அங்கெல்லாம் பண்ணை குட்டை அமைக்க சொல்றோம். இந்த பண்ணை குட்டை அமைக்கும் பொழுது அந்த வயல்ல இருந்து வரக்கூடிய பெறக்கூடிய அந்த மழை நீரை சேகரித்து ஒரு குட்டையில நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த பண்ணை குட்டையில இருந்து நமக்கு நம்மளுடைய கிணற்றுலையோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஆழ்துளை அந்த கிணற்றுலையோ நமக்கு தேவையானப்போ பாய்ச்சறதுக்கு நீர் இல்லை அப்படின்னும் போது இந்த பண்ணை குட்டையில இருக்கக்கூடிய சேர்த்து வைக்கக்கூடிய அந்த நீரை எடுத்து நம்ம சாகுபடிக்கு பயன்படுத்தலாம். சோ இதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு முறைகள், இது விவசாயிகள் கடைபிடிக்கலாம்.
1: ஓகே மேடம், அதாவது இப்போது இந்த காலநிலையும் நிறைய மாறிட்டே வருது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போது விவசாயிகள் வந்து ஒரு பருத்தி சாகுபடி செய்கிறாங்க அப்படின்னா அது அந்த பூ பூக்கக்கூடிய தருணம், வெடிக்கக்கூடியது எல்லாமே வந்து மாறுது. இப்போது நிறைய விவசாயிகள் சொன்னது இது, அது அதிலிருந்து தான் நான் கேட்குறேன். அப்போ வந்து இதுக்கும் மண்ணுக்கும் ஏதாவது பங்கு இருக்கா மேடம்?
0: கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பருவத்தை பயிர் செய்யணும் சொல்லுவோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா
1: நம்ம பருவமே என்னன்னு தெரியல,
0: நம்ம வந்து கணிக்கவே முடியாது. திடீர்னு பாத்தீங்கன்னா மழை வரும், இப்ப வந்து மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வறட்சி இருக்கும். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம், அதிக வெப்பநிலை இந்த மாதிரி எல்லாம் சந்திக்கிறோம். சோ இந்த மாதிரி காலநிலை மாற்றத்தினால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு போதுமான டைம்ல போதுமான அளவு நீர் கிடைக்கிறது இல்ல, வெப்பத்தினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இதனால வந்துட்டு மண்ணினுடைய வளம் வந்துட்டு பாதிக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருவேளை நம்ம அதிக அளவுக்கு அதிகமா மழை பெஞ்சது, திடீர்னு பாத்தீங்கன்னா நிறைய மழை வரும், அந்த மாதிரி நிறைய மழை வந்தது அப்படின்னும் பொழுது என்ன ஆகும்னா, நம்ம முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மண் அரிமானம், மண் அரிப்பு வந்துட்டு ஏற்படும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. இல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மழை வந்து போதுமானதாக இல்லை, வெப்பம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாகுபடிகள் வந்துட்டு செய்ய முடியாது, சாகுபடியினுடைய பரப்பு வந்துட்டு ரொம்ப குறையும். சாகுபடி பரப்பு குறையிறதோட மட்டுமல்லாமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா மண் வெப்பத்தினால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா அழிக்கப்படுது. சரிங்களா? ஆனா போதுமான அளவு மழை இல்லைனாலும் பிரச்சனை, அதிக வெப்பமாக இருந்தாலும் பிரச்சனை, அளவுக்கு அதிகமாக மழை வந்தாலுமே நமக்கு மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் அழிச்சிட்டு போயிடும், நம்மளால வந்து தொடர்ந்து நம்ம சாகுபடிகள் செய்ய முடியாது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலநிலை மாற்றத்தினால இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விவசாயிகள் எல்லாமே சந்திக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளாக இருக்கு.
1: நம்ம தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடித்த ஒரு பாடல் கேட்போம் இப்போ.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பால் சிதா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மண் வள மேலாண்மை அப்படின்னா என்ன? இயற்கை வளத்தில் வந்து இது ஏன் முக்கியமாக வந்து மண் வளத்தை நம்ம வச்சுருக்கோம், அடுத்து மண் அரிப்புனா என்ன, இப்படி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம். மேடம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, மண் வளத்தை பாதிக்கும் காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். சொல்லுங்கள் மேடம்.
5: மண்ணினுடைய வளத்தை பாதிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முதலிடத்துல இருக்கு.
0: சரி,
5: அதிகளவான மழை பெய்யறது, அதே மாதிரி மழை குறைவாக இருக்கிறது, அதிக வெப்பம், இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மண்ணினுடைய வளம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். எப்படின்னா நீங்க அதிக மழை பெய்யும் போது மண்ணினுடைய அரிமானம் எல்லாம் ஏற்படும், மண்ணில வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் எல்லாமே அடித்து செல்லப்படும். அதிக வெப்பம் பொழுது நம்மளுடைய சாகுபடியினுடைய அந்த பரப்பு குறையும், சாகுபடியினுடைய அளவும் வந்துட்டு குறையும். 3 போகம் பண்றவங்க வந்து

பாத்தீங்கன்னா ரெண்டு போகம் ஒரு போகம் சொல்லிட்டு அந்த சாகுபடி அளவும் வந்து குறையும். இது வந்து காலநிலை மாற்றத்தினால வர்றது. இது பெரிதும் வந்துட்டு மண் வளத்தை பாதிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீரினுடைய தன்மை. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆற்று நீரை ஒண்ணு சார்ந்திருப்போம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீரை தான் சார்ந்திருக்கிறோம். இந்த நிலத்தடி நீரினுடைய தன்மையோ அல்ல ஆற்று நீருடைய தன்மையோ மாறும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு மண்ணினுடைய வளம் பாதிக்கும். ஏன்னா நம்ம வந்து நிலத்தில நம்ம தொடர்ந்து அந்த நீரை பயன்படுத்தும் பொழுது அந்த நீரினுடைய தன்மை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணினுடைய தன்மை மாறும். எடுத்துக்காட்டா வந்து பாத்தீங்கன்னா உப்பு அதிகமா இருக்கக்கூடிய தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம தொடர்ந்து உப்பு அந்த உப்பு தண்ணியை நம்ம நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தும் பொழுது வயல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம அந்த உப்பு தொடர்ந்து சேகரிக்கப்பட்டுட்டே இருக்கு, சேர்க்கப்பட்டுட்டே இருக்கு. அப்படி சேர்க்கும் பொழுது என்னன்னா அந்த மண்ணில வந்துட்டு உப்பு தங்கும் பொழுது பின்னாடி நம்ம சாகுபடி செய்யும் பொழுது அந்த விதை முளைக்கிறதையோ அந்த பயிர்களுடைய வளர்ச்சி பருவத்தையோ அல்லது பூக்கும் தன்மையோ காயப்பிடிக்கும் தருணத்திலேயோ இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால நீரினுடைய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு

0: உப்பு தங்கும் பொழுது பின்னாடி நம்ம சாகுபடி செய்யும் பொழுது அந்த விதை முளைக்கிறதையோ அந்த பயிர்களினுடைய வளர்ச்சி பருவத்தையோ அல்லது பூக்கும் தன்மையோ காயப்பிடிக்கும் தருணத்திலேயோ இந்த உப்பு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகளை வந்துட்டு ஏற்படுத்தும். அதனால நீரினுடைய தன்மையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இது உவர நீராக இருந்ததுன்னா கண்டிப்பா மண்ணை வந்து பாதிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சாகுபடி முறைகள். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலநிலை மாற்றத்தினால ஒரு போகத்தை வேணா குறைச்சிருக்கலாம், ஆனா நமக்கு வந்து போதுமான அளவு நீர் இருந்தது, நமக்கு வந்து பருவம் வந்து ஏற்ற ரகமாக பருவமாக இருக்கு, நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்துட்டு தொடர்ந்து சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு முறைகளை வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க. தீவிரமாக அதாவது தொடர்ந்து 3 போகம் 4 போகம் போடக்கூடிய அந்த மாதிரியான விவசாயிகள் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி தீவிரமா சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு முறையுமே மண்ணினுடைய வளத்தை வந்து பாதிக்கும். எப்படின்னா நம்ம அந்த மண்ணை வந்துட்டு நம்ம ஃப்ரீயா ஒரு சீசனுக்கு கூட விடாம அது மூச்சு விடுறதுக்கே விடாம மண்ணுக்கு வந்து தொடர்ந்து நம்ம போட்டுட்டே இருந்தோம்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே சுரண்டப்படுதுன்னு சொல்றாங்க. அதனால தொடர்ந்து சாகுபடி பண்றத நம்ம தவிர்க்கணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரே பயிரை சாகுபடி பண்றதையும் நம்ம தடுக்கணும். நம்ம வந்து பல பயிர்கள் வந்து அதாவது வந்துட்டு ஒரே 2 தடவை நெல் போட்டீங்கன்னா அடுத்தது வந்துட்டு பயிர் வகைகளுக்கு போங்க அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி பயிர் சுழற்சி முறைகளை வந்துட்டு நீங்க கடைபிடிங்கன்னு சொல்றோம். வருஷத்துக்கு ஒரு முறையாவது கோடை உழவு நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஒரு போகத்துல நீங்க நம்ம சாகுபடி பண்றதை நம்ம ஏதாவது தவிர்த்துட்டு அதை கோடை உழவு செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். இதனால பல பயன்கள் இருக்கு. அதனால தொடர்ந்து சாகுபடி பண்ணக்கூடிய தீவிர சாகுபடி முறையை நம்ம வந்துட்டு குறைக்க அப்படின்னு சொல்றோம். இதனாலயும் நம்மளால மண்ணினுடைய வளம் வந்துட்டு பாதிக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இடுபொருட்களுடைய தன்மை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப விவசாயத்துல வந்து உரம் பூச்சிக்கொல்லி இல்லாத இப்ப நம்ம சாகுபடி பண்றதே கிடையாது. இயற்கை முறையிலயோ அங்கக முறையிலயோ சாகுபடி பண்ற அப்படிங்கிற விவசாயிகள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதிகரிச்சுட்டே இருக்காங்க. இந்த இடுபொருட்கள் உரம் பூச்சிக்கொல்லிகள் தொடர்ந்து நம்ம அதுவுக்கு அதிகமா பயன்படுத்தும் பொழுது அந்த உரத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, பூச்சிக்கொல்லினுடைய தன்மை எப்படி இருக்கோ அந்த தன்மை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மண்ணை போய் சென்றடையும். உரத்துல உப்பு நிறைய இருக்கு அப்படின்னா உப்பு தன்மை போய் சென்றடையும், மண் உப்பு தன்மையா மாறிடும். பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூஞ்சான கொல்லி மருந்துகள் எல்லாம் நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா பயன்படுத்துறதுனால அதனுடைய அந்த எஞ்சி அந்த அளவு வந்து பயன்படுத்தி அந்த எஞ்சி அளவு மண்ணை போய் சென்றடையும் போது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் எல்லாமே அழிக்கப்பட்டு விடும். இந்த மாதிரி நம்ம அதிக அளவு இடுபொருட்களை தேவைக்கு அதிகமாக ரசாயன இடுபொருட்களை நம்ம பயன்படுத்தும் பொழுதுதான் மண்ணினுடைய வளம் கண்டிப்பா வந்து பாதிக்கும்.
1: இப்போ நம்ம வந்து இப்ப ரசாயன உரம் வந்து இப்ப பருத்திக்கு மருந்து அடிக்கிறோம், பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய மருந்துகள் ஊட்டச்சத்து அது இதுன்னு அடிக்கிறோம். அதை அடிச்சு முடிஞ்சு பருத்தி வளர்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து அதுல நெல் சாகுபடி செய்யறோம் அப்படின்னா அந்த ரசாயன தன்மை வந்து அந்த மண்ணில இருந்து அந்த நெல்லுல வந்து அது வருமா?
0: கண்டிப்பா, இது ஒரு சுழற்சி பாதிதான். இதுல நம்ம அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா அந்த பருத்தி பயிர் எடுத்துக்காது, அந்த நிலத்துல அந்த டைமோட அது முடிஞ்சிடாது. கண்டிப்பா அதனுடைய எஞ்சிய தன்மை அடுத்த பயிருக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்தொடரும்.
1: இப்ப இயற்கை உரம் ரசாயன உரம் என்ன வித்தியாசம் மேடம் மண்ணை பொறுத்த வரைக்கும்?
0: பொதுவா நம்ம இயற்கை உரம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையா அதாவது நம்மளுடைய அங்கக கழிவுகள் எல்லாம் கிடைக்குது இல்லைங்களா. நமக்கு எடுத்துக்கிட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வச்சிருந்தாங்கன்னா அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றினுடைய எரு, மாட்டினுடைய சாணம், அதை வந்து நம்ம மக்க வச்சு பயன்படுத்துறோம். அதே மாதிரி பயிர்கள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்காட்டா நம்ம கரும்பு பயிர்கள் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தோகைகள் இருக்கு. இந்த மாதிரி பொருட்கள் எஞ்சிய பொருட்கள் அல்லது கால்நடைகளுடைய கழிவுகள் இதெல்லாம் நம்ம மக்க வச்சு நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா. இதெல்லாம் நம்ம இயற்கை உரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா பசுந்தாள் உரங்கள்னு நம்ம சொல்லுவோம், சன்னப்ப தக்கப்பூண்டு இந்த மாதிரி சொல்லுவோம். பசுந்தலை உரங்கள் நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல இருந்து தலைகளை வெட்டிட்டு வந்து நம்ம நெல்லு நடவு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம வயல்ல மிதிச்சு நல்ல மக்க வச்சு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நடவு செய்வோம். சோ இந்த மாதிரி மக்கு உரங்கள், தொழு உரங்கள், பயிர் கழிவுகளை மக்க வச்சு நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த மக்கு உரங்கள், ஆடு மாடினுடைய அதனுடைய கழிவுகள், எச்சங்கள், பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்கள், இதெல்லாமே நம்ம வந்துட்டு இயற்கை உரங்கள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இயற்கையா கிடைக்கக்கூடிய கழிவுகள், இதை நம்ம மக்க வச்சு பயன்படுத்துறோம், அதனால இயற்கை உரம்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரசாயன உரங்கள். இப்ப வந்து நம்ம சத்துக்கள் வயல்ல வந்து போதுமான அளவு இல்ல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா அந்த பயிரினுடைய வளர்ச்சி குன்றி இருப்பதை நம்ம கண் கூட பாக்கலாம். சோ அந்த சத்துக்கள் குறைவா இருக்கு. அப்ப அந்த சத்துக்களை வந்து எப்படி நம்ம வந்துட்டு நம்ம பயிருக்கு அளிக்கணும் அப்படின்னா நம்ம ஒண்ணு இயற்கை உரங்களை நம்ம ஆரம்பத்துல இருந்தே கடைபிடிச்சோம்னா பண்ணலாம். இல்ல இந்த தருணத்துல இப்ப உடனே அந்த பயிருக்கு போய் ஒரு சத்துக்கள் சேரணும் அப்படின் பொழுது நம்ம ரசாயன உரத்தை தான் நம்பி இருக்கோம். அந்த ரசாயன உரங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொழிற்சாலைகள்ல அந்த சத்துக்களை வழங்குவதற்காக உற்பத்தி செய்யக்கூடிய செயற்கையாக உற்பத்தி செய்யக்கூடிய உரங்கள். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூரியா சொல்லலாம், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் சொல்லலாம், அடுத்து வந்து பொட்டாஷ் சொல்லலாம், டிஏபி, இதெல்லாம்

0: நம்ம பயன்படுத்திக்கூடிய ரசாயன உரங்கள். சோ இந்த மாதிரி தொழிற்சாலைகளின் மூலமாக செயற்கையாக பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தயாரித்து நம்ம பயன்படுத்துறது எல்லாமே நம்ம ரசாயன உரங்கள் அப்படின்னு சொல்லலாம்.
1: ஓகே மேடம், ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நாம பேசலாம்.
2: என்னமோ பெருசா கழனி காட்ட பத்தி படிக்க வச்சுங்களே, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னேன், ஒரு டாக்டருக்கோ என்ஜினியருக்கோ படிக்க வைங்கன்னு. கேட்டீங்களா?
3: அரஞ்சனா தெரியுமா, இப்ப படிக்க வச்சதுல என்னடி குறைஞ்சு போச்சு? நீ சொல்றிய டாக்டர், அந்த டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த உலகத்துக்கே சோறு போடுறோம்? யார் தெரியுமா? யாரு யாருன்னு

0: நேயர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
1: டிசன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ABC கோல்டு பேலஸ்.

0: மதுரை பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் நன்பெண்டா.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நேர்களை இன்றைய உழவை போற்றுவோம் நிகழ்ச்சியில் மண்வள மேலாண்மை குறித்து நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்கு பெறும் நேரலை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்முடன் இனிவரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மண் பரிசோதனை எவ்வளவு ஆர்வமா கேக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விவசாய பெருமக்களை வந்துட்டு நம்ம இப்ப முதல்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா மண் பரிசோதனை அப்படிங்கிறது தான். மண் வளத்தை காக்குறதுல மண் பரிசோதனை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு விவசாயத்தை செம்மையா செய்யறதுக்கு வந்துட்டு மண் பரிசோதனை மிகவும் அவசியம். கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் 3 வருடத்திற்கு ஒரு முறை மண் பரிசோதனை செய்ய வேண்டும். தொடர்ந்து தீவிரமாக சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் ஒவ்வொரு வருடமும் வந்துட்டு மண் பரிசோதனை செய்வது மிக மிக அவசியம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக நம்ம மண் பரிசோதனைக்கு மாதிரிகளை பொறுத்தவரையிலையும் நீங்க எத்தனை மாதிரிகள் அப்படிங்கிறது இப்போ நீங்க என்னென்ன பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத பொறுத்துதான். நீங்க வெவ்வேறு பயிர்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கும் போது அது வெவ்வேறு பயிர்களுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு அந்த ஒவ்வொரு நிலத்திலயுமே நீங்க மாதிரிகள் எடுத்துட்டு வரணும். இப்ப எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா நெல் சாகுபடி பண்ணிருப்பீங்க, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நிலத்துல நீங்க கரும்பு சாகுபடி பண்ணிருப்பீங்க அப்படின்னா நெல் சாகுபடி பண்ணக்கூடிய நிலத்துல இருந்தும் நீங்க மண் மாதிரி எடுத்துட்டு வரணும். அதே மாதிரி நீங்க கரும்பு சாகுபடி செஞ்ச அந்த நிலத்துல இருந்து மண் மாதிரிகள் எடுத்துட்டு வரணும். மண் மாதிரிகளை எடுக்கும்பொழுது ஆழங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தது என்ன சாகுபடி செய்ய போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நீங்க வந்து ஆழத்தை வந்து நம்ம தேர்வு செய்யணும். இப்ப வந்து நம்ம சல்லி வேர்கள் கொண்ட பயிரா சாகுபடி பண்றீங்க, இப்ப வந்து எடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நெல், கரும்பு, சோளம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பயிர்களுக்கு எல்லாம் நீங்க முதல்ல ஒரு 1.5 அடி ஆழத்துல இருந்து எடுத்துட்டு வந்தா போதும். காய்கறி பயிர்கள், கிழங்கு வகை பயிர்கள் எல்லாம் நீங்க வேர்கள் ஆழமாக செய்யக்கூடிய அந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 1 அடி கூடிய அந்த ஆழத்துல இருந்து நீங்க மண் மாதிரிகள் எடுத்துட்டு வரணும். இதே வந்து பாத்தீங்கன்னா பல்லாண்டு பயிர்கள் மரப்பயிர்களா இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஒரு 3 அல்லது 5 அடி ஆழத்திற்கு வந்து ஒரு குழியை வெட்டி அந்த ஒவ்வொரு அடியில இருந்தும் அந்த குழியினுடைய ஒவ்வொரு அடியில இருந்தும் நீங்க மாதிரிகளை எடுத்துட்டு வரணும். இந்த மாதிரிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரியும் 1/2 கிலோவுக்கு குறைவா இல்லாத மாதிரி எடுத்துட்டு வாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க மாதிரிகளை எடுக்கும் பொழுது பயிர்கள் வந்துட்டு அந்த நிலத்துல இருக்கக்கூடாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். இல்லைன்னா நீங்க நடவு செய்யறதுக்கோ அல்ல விதைக்கிறதுக்கு முன்னாடியே தான் நீங்க வந்துட்டு மாதிரிகளை எடுக்கணும். அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். பயிர்கள் வயல்ல இருக்கும்போது எடுக்கக்கூடாது. இதே பல்லாண்டு பயிர்களாக இருந்ததுன்னா அந்த 2 வருடத்துக்கு நடுவுல ரெண்டு மரத்தினுடைய அந்த இடைவெளியில நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மாதிரிகள் எடுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மாதிரிகள் எடுத்துட்டு வரக்கூடிய அந்த முறைகள். மாதிரிகள் எடுத்துட்டு வரும்பொழுது அந்த மாதிரியில வந்துட்டு நீங்க உங்களுடைய பெயர், விலாசம், அந்த நிலத்தினுடைய முழு விவரங்களையுமே அதுல கொடுத்து குறிப்பிட்டு வர மாதிரி நீங்க எடுத்துட்டு வரணும். நம்ம வி ஷேப்ல ஒரு மண்வெட்டினால ஒரு கட் கொடுத்துதான் நம்ம மாதிரிகள் எடுக்கணும். வி ஷேப் கட் கொடுக்கும்போது மண் அந்த மண்வெட்டியில இருந்து வரக்கூடிய அந்த மண்ணை வந்துட்டு நம்ம அப்புறப்படுத்திடணும். அந்த வி ஷேப்ல குழி அமைத்ததுக்கு அப்புறம் அந்த சரிவுல இருந்து மட்டும்தான் நம்ம மாதிரிகள் எடுக்கணும். ஒரு இடத்துல வந்து நீங்க 1/2 கிலோ எடுக்கணும். பொதுவாக 1 ஏக்கர் நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா 5 to 6 இடத்துல நீங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அல்லது நீங்க எண்ணிக்கை வந்து நீங்க 10 ஆக கூட கூட்டலாம், 15 ஆக கூட கூட்டலாம். இது ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு ரிசல்ட் வந்துட்டு நமக்கு முடிவுகள் ரொம்ப தெளிவா வரும். இந்த மாதிரி நீங்க 10 இடத்துல எடுக்குறீங்க அப்படின்னா அந்த 10 இடத்துல எடுத்த மாதிரிகள் வந்து நமக்கு 1-5 கிலோ கிடைக்குதுன்னா அது நல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா கலந்து நீங்க அதுல இருந்து 1/2 கிலோ வந்துட்டு நீங்க எடுத்துட்டு வரணும். இது வந்து கால் குறைப்பு

0: முறையில அந்த 5 கிலோ வந்து அரை கிலோவா குறைக்கிறதுக்குரிய வழிமுறைகள் எல்லாம் இருக்கு. அந்த முறைகளை நம்ம கடைபிடித்து 1/2 கிலோவாக குறைத்து நம்ம அந்த 1/2 கிலோ மாதிரியே முழு விபரங்களோடு எடுத்துட்டு வந்தோம்னா மண் பரிசோதனை செய்து உங்களுக்கு மண் வளத்தை கொடுத்துருவாங்க.
1: மேடம், இதில் 2 டவுட் இருக்குது எனக்கு. அதாவது நீங்கள் அந்த செடி வந்து மண்ணில் இருக்கும்போது எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, மண்வெட்டியில் இருக்கிற மண் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க, இதுக்கு என்ன காரணம் மேடம்?
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயிர்கள் அந்த நிலத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதிரிகள் எடுத்துகிட்டு வரும்பொழுதும் சரி, அடுத்தது நாங்கள் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போதும் சரி, அது வந்து அந்த பயிர்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்துட்டு பசியோட இருக்காங்கிறது வந்து எப்படி தெரியும்? சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தெரியாது இல்லையா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தெரியும், வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க வயிற்புள்ள ஆயிடுச்சு அல்ல அவங்க பசியோட இருக்காங்க தெரியும். சாப்பிட்டே இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வேணும் எவ்வளவு வேணும்னு அவங்களால வந்துட்டு சொல்ல முடியாது இல்லையா. அதே மாதிரியே தான் ஒரு பயிர்கள் வயல்ல இருக்கும் பொழுது அந்த பயிர்களுக்கு எவ்வளவு ஊட்டச்சத்துக்கு தேவைப்படுது அப்படிங்கறதையும் நம்மளால சொல்ல முடியாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மண்ணில் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்மளால வந்துட்டு சரி நம்மளால வந்துட்டு நிர்ணயிக்க முடியாது. அதனாலதான் அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் இல்லது விதைக்கிறது முன்னாடி வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல இந்த வி ஷேப் கட் கொடுக்கும் பொழுது அது வந்து அந்த மண்பட்டியில இருந்து வரக்கூடிய அந்த மண்ணை வந்துட்டு அப்புறப்படுத்திடணும், அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றது காரணம் என்னன்னா, பொதுவாக எல்லா பயிர்களுடைய வேரினுடைய அமைப்பும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வி வடிவில தான் இருக்கும். ஒரு செடியை வந்துட்டு நீங்க எடுத்துட்டு தண்ணியில் அலசி பாத்தீங்கன்னா அந்த பயிர் அந்த பயிரினுடைய வேரினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அகலமா இருக்கும், போக போக குறுகி இருக்கும். வி ஷேப்ல ஒரு ஒரு வடிவம் வந்துட்டுதான் இருக்கும் அந்த வேரினுடைய அமைப்பு. அதனால அந்த வேர் எங்கெங்க போகுதுங்கிறத அடிப்படையா வச்சுதான் அந்த வி ஷேப் அப்படிங்கிற அந்த ஷேப் அந்த வடிவத்தை வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம மண் வெட்டியில வரக்கூடிய அந்த மண் வந்து பாத்தீங்கன்னா மேல அதிகமா இருக்கலாம், இல்ல போக போக குறுகி இருக்கும் பொழுது கம்மியா இருக்கலாம், தடிவர நமக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் வந்துட்டு வராது. அதனால வி ஷேப்ல கொடுங்க, மண் வெட்டியில இருந்து வரக்கூடிய மண்ணை வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்றோம்.
1: ஓகே மேடம், இப்போ ஒரு நேயர் இருக்காங்க, நம்ம அவங்க கூட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்ல தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க மேடம்.
1: சொல்லுங்க, நன்றி. யார் பேசுறீங்க?
2: அதம்பார் ராமன் மேடம்.
1: சொல்லுங்க ராமன்.
2: நடவு வயல்ல மேடம் எலி தொல்லை இருக்கும் போது வயல்ல வேஸ்ட் ஆயில் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க, இதனால மண் வளம் பாதிக்காதா, பாதிப்பு ஏற்படாதா? அப்படியானால் ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் பயன்படுத்தலாம்?
1: வேஸ்ட் ஆயில் தானே சொன்னீங்க?
2: ஆமா, வேஸ்ட் ஆயில் அந்த
1: பயன்படுத்தலாம்னா நீங்க எப்படி வயல் ஃபுல்லா தெளிப்பீங்களா, எப்படி என்ன பண்ணுவீங்க?
2: இல்ல அதே கிசான் வானில தான் ஒருத்தவங்க சொன்னாங்க, இதுல கலக்கலாம், மடவாயில கலக்கலாம்
1: அப்படின்னாங்க.
2: அது மண் வளம் பாதிக்குமா இல்ல பாதிப்பு ஏற்படாதா, இல்ல அப்படி பயன்படுத்தாம ஏக்கருக்கு எத்தனை லிட்டர் பயன்படுத்தலாம்?
0: இது
2: எங்க இருந்து உங்களுக்கு கிடைக்குது பாக்குற இடத்துல?
0: அதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தாதீங்க. எந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுதும் முன்னாடி அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுட்டுதான் நம்ம பயன்படுத்தணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இயற்கை உரம் மக்கு உரங்கிறது பிரச்சனை இல்லாதது, அதை நீங்க தாராளமா பயன்படுத்தலாம், எந்த அளவு வேணாலும் பயன்படுத்தலாம். ரசாயன உரங்களை பொறுத்தவரையிலையும் அதுலயும் ரசாயனங்கள் கலந்திருக்கு, அதனாலதான் வந்து பரிந்துரை செய்யப்பட்ட அளவு நீங்க வந்து பாத்தீங்கன்னா குறைவாக பயன்படுத்துங்கள், பரிந்துரை செய்யப்பட்ட அளவு தேவையான டைம் மட்டும் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உங்களுக்கு அறிவுரை சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே வந்துட்டு தெரிஞ்ச விஷயம், யூரியால என்னென்ன இருக்குன்னு தெரியும், பொட்டாஷ்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும், சூப்பர்ல என்னென்ன இருக்குன்னு தெரியும். நீங்க இந்த மாதிரி நீங்க வந்துட்டு வேஸ்ட் ஆயில் தான் பயன்படுத்தும் பொழுது அது என்ன இருக்கு அப்படிங்கறது முழுமையா தெரிஞ்சுக்காம நம்ம வந்துட்டு சொல்லவும் கூடாது, அது நம்ம பயன்படுத்தக்கூடாது. பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தன்மை மண்ணை போய் சென்றடையும், அந்த வேஸ்ட் ஆயிலுடைய தன்மை வந்து பயிருக்கு உகந்ததா அல்லது ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துதா அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஆராய்ச்சி பண்ணாம நம்ம வந்துட்டு டெஸ்ட் பண்ணாம எதுவும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதனுடைய விளைவுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வேஸ்ட் ஆயிலுடைய விளைவுகள் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நேர்மறைவாகவும் இருக்கலாம், எதிர்மறைவாகவும் இருக்கலாம். அதனால தயவு செஞ்சு அப்படி பயன்படுத்தாதீங்க. அப்படி பயன்படுத்துவதாக இருந்தால் டெஸ்ட் பண்ணிட்டு அது என்ன இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு முறையான ஒரு ஆலோசனையோட நீங்க பயன்படுத்துங்க.
1: ஓகே மேடம், அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசிடுவோம். வணக்கம்.
3: அம்மா வணக்கம், நான் சந்திரசேகர் பேசுறேன் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து. அம்மா எனக்கு 2 கேள்விகள் இருக்கு. இந்த நெல் வந்து சில சமயங்கள்ல அந்த மண் வளம் குறைந்தால் அதனுடைய சாகுபடி அப்படிங்கறது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேம்மா. எனக்கு மண் வளத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கறதும், சில பயிர்களுக்கு கூடுதலாக தண்ணீர் அப்படிங்கறது தேவைப்படும், இப்ப எந்த வகையான பயிர்களுக்கு தண்ணீர் வந்து கூட பண்ணும்? அந்த ட்ரை டெல்டா பயிர்கள்னு தெரியும், பட் அந்த ட்ரை சீசன்ல என்ன பயிர்கள் சாகுபடி இலகுவாக பண்ணலாம் கம்மியா தண்ணி இருந்தா, இத பத்தி சொல்றீங்களாம்மா?
1: சரி,
0: கண்டிப்பா.

0: பூங்கலத்தை மேம்படுத்துறதுக்குரிய இந்த என்னென்ன மேலாண்மை முறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி கட்டாயம் நீங்க மண் பரிசோதனை செய்யணும். மண் பரிசோதனை செய்து மண்ணில் என்னென்ன சத்துக்கள் அதிகமாக இருக்கு, குறைவாக இருக்கு, ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உரங்கள் போடணும். இந்த போடக்கூடிய உரங்கள் எல்லாமே ரசாயன உரங்களாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக மக்கு உரம், இயற்கை உரம் பயன்படுத்த வேண்டும். உயிர் உரங்கள் அப்படிங்கிறது இப்ப எல்லா பயிர்களுக்குமே இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அசோஸ்பெருளம், பாசோபாக்டீரியா, ரைசோபியம், இந்த மாதிரி நிறைய உயிர் உரங்கள் இருக்கு. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணோட்ட சத்துக்களை எல்லாம் கரைச்சி கொடுக்கக்கூடிய உயிர் உரங்கள் எல்லாமே இருக்கு. இந்த உயிர் உரத்தை நீங்க பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா, நீங்க நெல் சாகுபடி பண்ற விவசாயிகள்ங்கிறதுனால கட்டாயம் நீங்க பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தணும். பசுந்தாள் உரங்கள் உங்களால வந்துட்டு சாகுபடி இது பயிரிட்டு அதை மடக்கி விழ முடியாத அந்த தருணத்துல பசுந்தலை உரங்கள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க இப்ப எருக்கு நொச்சி இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், வயல சுத்தி இருக்கும், எங்க சாகுபடி இல்லையோ அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்க சேகரித்து கொண்டு வந்து நீங்க உங்களுடைய வயல்ல போட்டு மக்க வச்சு அதுல வந்து நீங்க பயன்படுத்தணும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து நெல் சாகுபடி பண்றதை நீங்க தவிர்த்துருங்க. ஒரு போகமாவது ஒரு சீசனாவது நீங்க பயிர் வகைகளை நீங்க சேர்க்கணும். நீங்க பயிர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒருவேளை வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க ஊடு பயிர்கள், வரப்பு பயிர்கள் சாகுபடி பண்ணுவதற்கு ஏற்ற நிலமாக இருந்தது, பகுதியாக இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க ஊடு பயிர், வரப்பு பயிரை நீங்க சாகுபடி பண்ணுங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, உவர் மண்ணாக அல்லது கலர் மண்ணாக இருந்ததுன்னா அதற்குரிய சீர்திருத்த முறைகள் இருக்கு. இப்போ உவர் மண்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உப்பு நிறைய இருக்கும், நீங்க அதனால நீங்க அந்த மக்கு உரங்கள், உயிர் உரங்கள், பசுந்தல் உரங்கள் போடணும். கலர் நிலங்களாக இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜிப்சம் போடணும். சோ இந்த மாதிரி முறைகளை எல்லாம் கடைபிடிக்கும் பொழுது மண்ணினுடைய வளம் வந்துட்டு கூடும். அடுத்தது நீங்க கேட்டது வந்து பாத்தீங்கன்னா, நீர் தேவையை குறைக்கிறதுக்கு, நீர் பயன்படுத்துவதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீர் பயன்படுத்துவதை குறைக்கிறதுக்கு நீங்க பயிர் மட்டும்தான் நீங்க மாத்தணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சாகுபடி பயிர்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே உங்களால ட்ரிப் இரிகேஷன் சொல்லக்கூடிய அந்த சொட்டு நீர் பாசனம் எல்லாம் உங்களால பண்ண முடியுதோ, அல்லது தெளிப்பு நீர் பாசனம், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், இந்த மாதிரி முறைகளை நீங்க கடைபிடிக்கலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா, நிலப்போர்வைன்னு சொல்லுவாங்க, மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிலப்போர்வையை பயன்படுத்தலாம், ஊடு பயிர்களை எல்லாம் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது நீரினுடைய அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாய்ச்சுவதை வந்துட்டு நம்ம குறைக்கலாம். இதை தவிர நீங்க பயிரை நீங்க மாற்றணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து குறுகிய கால பயிர்களை போகலாம். பயிர் வகைகள் போகலாம், எள்ளு போகலாம், இது வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா தாட்டாமலுக்கு போகலாம், சாரி நம்ம ஆமணுக்கு போகலாம். இந்த மாதிரி நம்ம வறட்சியை தாங்கக்கூடிய பயிர்கள் பண்ணணும். அடுத்து வந்து கடலை போடக்கூடிய நிலங்களாக இருந்ததுன்னா கடலை சாகுபடி பண்ணணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீர் குறைவாக தேவைப்படக்கூடிய அந்த மாதிரி பயன்படுத்தலாம். இதை நீங்க பயன்படுத்தலாம்.
1: ஓகே மேடம், ஒரு பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: விவசாயத்தை

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: செங்கல் சிலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் செல்ல சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன்ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
4: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும். நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமுனகை மாளிகை வழங்கும் பசந்தலை.
8: நெத்தி சுட்டி வரை, கை வளையல், கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமுனகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: மேடம், நம்ம இப்போ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இப்போ மண் வளத்தை, மண் வளம் அப்படின்னா என்ன, ஏன் நம்ம வந்து பாதுகாக்கணும், அதில் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வருது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விவசாயிகளோட சந்தேகங்களுக்கும் நல்லா தெளிவாக அழகாக ஆலோசனை சொன்னீங்க. எதிர்கால சந்ததிக்காக வந்து நம்ம மண் வளத்தை ஏன் பாதுகாக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன்.
11: அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உணவு இல்லாத எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும், சராசரியா ஒரு மனிதர்கள் வந்துட்டு எவ்வளவு நாள் உயிர் வாழ முடியும் அப்படின்னா அது 1 மாசத்துல இருந்து 2 மாசம். ஆனா உணவு இல்லாத கண்டிப்பா வந்து உயிர் வாழ முடியாது. அந்த 1 மாசத்துல இருந்து 2 மாசம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உணவு தவிர்த்துட்டு நம்ம தண்ணி அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு மூலமா நம்மளுடைய உயிரை வாழ்றதுக்கு நம்ம குடிச்சா மட்டும்தான் அந்த 1 மாசத்துல இருந்து 2 மாசத்தையும் நம்ம பொதுவாக சொல்ல முடியும். அதுவே தண்ணியை நம்ம தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம அதிகபட்சம் 2-3 வாரத்துக்கு மேல நம்மளால உயிர் வாழ முடியாது. அதனால நம்ம ஒரு மனிதர் அல்லது வந்துட்டு கால்நடைகளோ உள்ள உயிரினங்கள் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா மண் வளம் அப்படிங்கறது வந்துட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த உணவு பற்றாக்குறை அப்படிங்கறது வந்து நம்ம இந்த பஞ்சம், பட்டினி, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம சந்திக்காமல் நம்ம வந்து இந்த உணவு பற்றாக்குறையை தவிர்க்க கட்டாயம் நம்ம வந்துட்டு மண் வளத்தை நம்ம பாதுகாக்கணும். இந்த மாதிரி பாதுகாத்தா மட்டும்தான் நம்மளுடைய மனித வளம் தொடர்ந்து நம்ம இந்த உலகத்துல வந்துட்டு நம்ம உயிர் வாழ முடியும். அதனால கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மண்ணினுடைய வளத்தை
0: கண்டிப்பா
11: பாதுகாக்கணும். இல்லைன்னா நம்மளுடைய மனித இனமே பிற்காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அழியக்கூடிய அந்த சூழ்நிலையும் வந்துட்டு ஏற்படும்.
0: ஓகே மேடம், இதுவரை வந்து மண் வள மேலாண்மை குறித்து ரொம்ப தெளிவா அழகா சொன்னீங்க. நிலையத்தின் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் உழவை போற்றுவோம். மண் வள மேலாண்மை நீடாமங்கலம் வேளாண்மை அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் வே தனுஷ்கோடி அவர்கள் பங்கு பெற்ற நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர். சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.

நேரம் 2:55 பத்து நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கொள்ளிடம் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், புதுச்சேரி பாகூர், கடலூர், கடலூர் ஆட்சியர் அலுவலகம், திருப்பூர் தெற்கு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் வெட்டிக்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிதம்பரம், தேவாலா, குடிதாங்கி, ஆலங்குடி, திருப்பூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், காட்டுமன்னார் கோவில், பார்வுட், புதுச்சேரி, வானமாதேவி, லால்பெட், திருப்பூர் வடக்கு ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், குறிஞ்சிப்பாடி, பாப்பிரெட்டிப்பட்டி, நம்பியூர், கடலூர், அண்ணாமலை நகர், ராய்கோட்டை, காரைக்கால், வடக்குத்து, சேத்தியாத்தோப்பு, பரங்கிப்பேட்டை, திருவேற்காடு, வல்லம், மரக்காணம், நடுவட்டம், உளுந்தூர்பேட்டை, பேராபூரணி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆயன்குடி, குடலூர் பஜார், கிளன்மார்கன், புவனகிரி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு, சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர், கரம்புக்குடி, குப்பநத்தம், கொடைக்கானல் படகு குழாம், முகலிபாக்கம், உத்திரமேரூர், ஸ்ரீமுஷ்ணம், வளவனூர், நெய்வேலி, அரிமளம், திண்டிவனம், மன்னார்குடி, ஹாரிசன், வாலாஜா, மேல்கூடலூர், உட்பிரையர், மலையூர், நெய்வாசல், தென்பதி, அதிராமப்பட்டினம், தர்மபுரி, கீரனூர், பூவிருந்தவல்லி, புதுக்கோட்டை, ஜெயங்கொண்டம், பன்ருட்டி, கந்தர்வக்கோட்டை, கேளம்பாக்கம், லக்கூர், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், தென்கனிக்கோட்டை, செங்கம், அடையாறு, ஏற்காடு, கலவை, வால்பாறை, பிள்ளையார்குப்பம், ஆனைமடுவு அணை, சென்னை வடபழனி, சேந்துரை, எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.2 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னை, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, ஈரோடு, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி நாளை மறுநாள் 23ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் இடிமழை. செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 24ஆம் தேதியன்றும் 25ஆம் தேதியன்றும் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 26ஆம் தேதியன்றும் 27ஆம் தேதியன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கு பத்தன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 30.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரி கடற்பரப்பை ஒட்டி

0: உள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி. சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் PSR தங்க மாளிகையின் LSC லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சின்ன வயசுல அம்மா சமையலறைக்கு வாங்கின வெந்தயத்தை அள்ளி ஒரு பழைய பிளாஸ்டிக் டப்பால மண்ணை போட்டு தூவி வச்ச போது முளைச்ச அந்த சின்ன வெந்தய கீரையா இருக்கலாம். ஸ்கூல் ப்ராஜெக்ட்ல ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி வளர்த்த 6 புதினாவா இருக்கலாம். முதன் முதலா அதுல இருந்து வர சின்ன பச்சை இலைய வெளியே வரும்போது நாம அடைஞ்ச சந்தோஷம் இருக்கே அது வார்த்தையால வெல்லவே முடியாது. ஆமாங்க, இன்னைக்கு லைக் ஷேர் கமெண்ட்ல நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த அந்த முதல் செடி எது, அதை பத்தி தான் நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ண போறீங்க. நம்ம கைப்பட தண்ணி ஊத்தி தினமும் அது வளருதான்னு எட்டி பார்த்து வளர்ந்த அந்த செடி தான் நமக்கு முதன் முதலா அன்புனா என்ன, பொறுமைனா என்னன்னு கத்து கொடுத்துருக்கோம் இல்லையா. உங்க நினைவுல ஆழமா பதிஞ்ச அந்த முதல் செடி இருக்கா, அதை யார் கூட சேர்ந்து நட்டீங்க, இன்னைக்கு உங்க வீட்டுல அது மரமா வளர்ந்து நிக்குதா, இல்ல அந்த நினைவுகள் மட்டும் உங்க மனசுல பசுமையா இருக்கா. இப்பவே உங்க போனை எடுங்க, காரைக்கால் பண்பலை அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜ்ல லைக் ஷேர் கமெண்ட், நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த செடி அந்த போஸ்டுக்கு இல்ல நீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் செய்யலாம். அதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஒரு அழகான பூவை மலர வைக்கிற மாதிரி ஒரு மெலடி பாட்டு.

நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த செடி. லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடக்கமாக கடலூர் துறைமுகம் சுரேஷ், பட்டு ரோஜா செடி ஒரு தொட்டியில் சின்ன சின்ன கிளையாக கிள்ளி வைத்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். தொட்டிலில் முழுவதும் செடி வளர்ந்து பூக்கள் பூத்து அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த சிறு வயதில் எவ்வளவு ஆர்வம் எனக்கு, இப்பொழுதும் செடி வளர்த்து வருகிறேன் சொல்லியிருக்காங்க. வேதாரண்யம் பயத்த வரங்காடு மருத வடுகநாதன், எனக்கு கொய்யா பழம்னா ரொம்ப விருப்பம், அதனால நிறைய கொய்யா கன்று வச்சு வளர்த்து இருக்கிறேன். அதே போல சப்போட்டானா விரும்பி சாப்பிடுவேன். வீட்டில் பெரிய சப்போட்டா மரம் இருக்கு. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், பட்டு ரோஜா செடி இப்பொழுதுதான் தண்ணீர் ஊற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நினைவு தெரிந்த நாளில் நான் பராமரித்தது ரோஜா செடி தான் அப்படின்னு குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் எனது வீட்டில் புங்க மரம் வைத்திருக்கிறேன், எங்கள் அப்பா வச்சது, அதனால தான் நான் பராமரித்து வருகிறேன். இப்போது நிறைய செடி வச்சிருக்கிறேன். நான் வேலை செய்கிற இடத்துல சுற்றி மாமரம் நாவல் மரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடி வகைகள் இருக்கும். மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போம், அதனால் பார்க்கும்போதே மனசில் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி சத்யா, மல்லிகை பட்டு ரோஸ் செடி கொய்யா மரம்னு சொல்லியிருக்காங்க. வலங்கை மான் ஆட்டோதுரை, நான் செடியெலாம் வளர்த்தது இல்லைங்க, தென்னை மரம், அது இன்னும் காய்ச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காட்டு மன்னார் கோயில் டி மடப்புரம் தோப்புத்திரு வேல்முருகன், வீட்டு வாசல் பகுதியில் செம்பருத்தி செடி வைத்து வளர்த்தேன், இன்று சிறிய மரம் போல் வளர்ந்து நிற்கிறது, எனக்கு மரம் வளர்ப்பதில் மிகவும் ஆர்வம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் ரோஜா செடி நீண்ட நாட்களாக பாதுகாத்து வளர்த்து வரும், நிறைய பூக்கள் பூக்கும், எங்களுக்கு வைத்தும் கொள்வோம், மற்றவர்களுக்கும் கொடுப்போம். இப்போது அந்த செடி வந்து இல்லை, அந்த நினைவுகள் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு சிறு வயதில் மிகவும் பிடித்த செடி மல்லிகை செடி, தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி அக்கறையுடன் வளர்த்து வந்தேன், அதில் பூக்கள்

நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது திருத்துறைப்பூண்டி வட்டம்

பொன்னிறை கடை வீதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகும். பொன்னிறை நேயர்களே, காத்திருங்கள் இன்று மாலை 4 மணிக்கு ஒரு முறவும் நிகழ்ச்சிக்காக. நினைவு தெரிந்த நாட்களில் நீங்கள் பராமரித்த செடி. நாகை சிக்கல் சரண்யா சரவணன், நான் ஆசைப்பட்டு வளர்த்த பூச்செடிகள் கனகாம்பரம், டிசம்பர் பூ, குண்டுமல்லி செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வடவேற்குடி வசந்த் செம்பருத்தி செடின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா மதுரை சோ சண்முக சுந்தரம் கற்றாழை செடி. வரலட்சுமி விரதம், அதுவுமா இந்த க்வெஸ்சன் கேட்டதற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, துளசி செடி தாங்க, அதில் லக்ஷ்மி இருப்பாங்கன்னு சொல்லப்படுது புராண கதைகளில். அதனால் எங்களுக்கு வந்து நான் நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து அதை வளர்த்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு, ஸ்ரீகிருஷ்ணா வழுவூர் பண்டாரவாடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் சரவணன், நானும் ஒரு ரோஜா செடியை வைக்கிறேன், வளரவே இல்லை, இதுவரைக்கும் 4 செடியை வச்சேன், வளரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய அதுக்கு தகுந்த மாதிரி மண்புழு வரும், தலைச்சத்து நீர் டெய்லி ஊற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக வளருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியம், நினைவு தெரிந்த நாளில் நான் பராமரித்த செடி என்றால் அது செம்பருத்தி செடி, ரோஜா செடி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு ரோஜா அப்படின்னு திட்டச்செடி நிஷான் ஹலீம், சிறு வயதில் மல்லிகை பூச்செடி நிறைய பூக்கள் பூத்து குலுங்கியது, ஆனால் வீடு கட்டுவதற்காக அதை வெட்டி விட்டேன், இப்பொழுது மீண்டும் வைத்துள்ளேன், பூக்கும் என்ற நம்பிக்கையுடன் அப்படின்னு சொல்லிட்டு மின்சார கண்ணன் இஞ்சி குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. அதோட அரளிப்பூ நந்தியாவட்டை மறிக்கொழுந்து அப்படியும் வச்சுட்டு வளர்த்துட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இளம் வயதில் பள்ளியில் படித்த போது விவசாயம் பிரிவு என்ற பாடம் இருந்தது, அப்பொழுது காய்கறி பயிர்கள் வைத்து காப்பாற்றி வந்தோம், அந்த பொறுப்பை ஆசிரியர் என்னிடம் ஒப்படைத்து இருந்தார், நான் அனைத்து செடிகளையும் சரியாக பராமரித்தேன், இப்பொழுது வீட்டில் அந்த பணிகளை மனைவி பார்த்து கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு குவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன், காய்கறி செடிகள் சிறு வயதில் இருந்து வீட்டு தோட்டத்தில் ஆர்வம் உண்டு, இப்போது வரை தொடர்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, நினைவு தெரிந்த நாளிலிருந்து இன்று வரை ரோசாப்பூ செடி மற்றும் துளசி செடி வளர்த்து பராமரித்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. பணம் கட்டங்குடி அனுஷியா சங்கர், துலுக்கஞ்சாமந்தி அப்படின்னு ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலரில் மஞ்சள் கலரில் இருக்கும், அந்த பூவை எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பெரிய தோட்டமாக அழகாக வளர்த்து வச்சுருக்குறோம், அதை கலர் கலராக நல்ல குண்டு குண்டாக பூத்துருக்கும், பஸ்ஸில் போகிறவங்க எல்லோரும் எங்கள் வீட்டை பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறு வயதில் செம்பருத்தி செடி, டிசம்பர், கனகாமரம் போன்ற பூச்செடிகள் வளர்த்தேன், இப்பொழுது கொய்யாமரம், வாழை மரம் போன்றவர்களை வளர்த்து வருகிறேன் அப்படின்னு பெருளம் செந்தில் கண்ணன் சொல்லியிருக்காங்க. திருபுவனம் லக்ஷ்மி ரவி கொய்யா கன்று அதனுடன் அவரை கொடி என பராமரித்து அழகாய் தோட்டம் அமைத்து பராமரித்து வந்தேன், கண்ணை கவர்ந்து சொக்கி இழுக்கும் செடிகளை இன்றளவும் பராமரித்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களே, நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
2: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம். நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர், பிராட்காஸ்ட் அசிஸ்டன்ட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இப்பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள்: வயது வரம்பு 20 முதல் 50 வரை, கல்வி தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய கடைசி தேதி August 31.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.

0: இன்னைக்கு வாங்க
1: லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக யார் அனுப்பியிருக்காங்க? புஷ்பவனம் விஸ்வநாதன். நான் செடி வைக்கல மேடம், வீட்டை சுற்றி தென்னை மரம் வளர்த்து கொண்டிருக்கிறேன். அதுதான் நல்ல மகசூலை தந்துட்டு இருக்கு, எனக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பாப்பா கோவில்லேருந்து ரவி, வாழைக்கன்று செம்பருத்தி செடின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், என்ன செடி பராமரித்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசை, இதனால் சூழ்நிலை சரியாக அமையாததால்

0: வாழைக்கன்று செம்பருத்தி செடின்னு சொல்லியிருக்கிறாங்க. கும்பகோணம் குமரன், என்ன செடி பராமரித்து வளர்க்க வேண்டும் என்ற ஆசைதானாலும் சூழ்நிலை சரியாக அமையாததால் வளர்க்க முடியலை, இனிமே வளர்க்க முயற்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டிஆர் பட்டம் ரமேஷ், துளசி செடிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா இரவாஞ்சேரி சின்னக்கண்ணன், சிறு வயதில் வளர்த்த செடி கொடிகள் நிறைய உண்டு, சின்ன சின்னதாய் உள்ள பட்டு ரோஜா செடி, பாகற்காய் கொடி, இதை பராமரித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா நாகூர் முகமது ரஃபீக், சிறு வயதில் செம்பருத்தி செடி ரொம்ப பிடிக்கும், அதுதான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அத்துய பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த செடி. ஜோதி அன்னப்பன் பேட்டையிலிருந்து டிசம்பர் பூ செடி வளர்த்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலவாட்டார் ஃபாத்திமா, பெரிய கனகாமரம் டிசம்பர் செடி, சின்ன கனகாமரம், அதில் பூக்கும் பூ விலைக்கேற்று விற்பனை செய்தும் வருகிறேன், நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மங்கை மடத்துலேருந்து ஜெயந்தி கோவிந்தராஜ், கொத்தமல்லி செடி கனகாமரம் விதை போட்டு நானும் அம்மாவும் வளர்த்த நினைவு உண்டு, வீட்டின் நடுமுற்றத்தில் துளசி செடி வைத்து பூஜை செய்ததும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி நடத்தி வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
3: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது நம் காரைக்கால் பண்பலை 100.3 LSC லைக் ஷேர் கமெண்ட். நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த செடி. எரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் மாங்கன்று, கொய்யாக்கன்று, சப்போட்டா, கனகாமரம், ரோஜா, மல்லிகை, முல்லை, கத்திரி, வெண்டை, கொத்தவரை, தண்டுக்கீரை என அனைத்தும் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் ராமன், தக்காளி செடியும் கீரையும் தான், ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா அதை வந்து நிலச்சி நிற்கிறது கொய்யா மரம் மட்டும்தான், நெல்லி மரமும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா ரகுபதி பவித்ர மாணிக்கத்திலிருந்து, சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு குப்பை தொட்டி ஓரமாக ஒரு வேப்பங்கன்று முளைத்து வந்தது, அதை பிடுங்கி எறிய மனசு வரவில்லை, அதை எடுத்து தனியாக ஒரு கூண்டு அமைத்து நட்டு வைத்தேன், அது இன்று ஒரு மிகப்பெரிய மரமாக நல்ல நிழல் தரும் வகையில் பறந்து விரிந்து அருமையாக உள்ளது, இன்று நினைத்தாலும் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அருமை அருமை. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, எனக்கு வினவு தெரிஞ்ச நாள்லேருந்து எங்கள் வீட்டில் 2 தென்னை மரங்கள் நான் தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கேன், இன்றைக்கும் தேங்காய் காய்ச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலங்குடி பூங்கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் சொல்லியிருக்காங்க. கலியபெருமாள் பாளையங்கோட்டையிலேருந்து மாக்கன்றுன்னு சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர், எங்கள் வீட்டு முற்றத்தில் 10 காலமாக செடி வளர்த்து கொண்டிருக்கிறேன், பூச்செடிகள் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க.

0: நாளைய நிகழ்ச்சிக்கு அனுப்பி வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ்.

0: வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: திருத்துறைப்பூண்டிவட்டம் பொன்னிறை நேயர்களே, இன்று மாலை 4 மணிக்கு ஊரு உறவும் நிகழ்ச்சியானது உங்கள் ஊர் கடை வீதியிலிருந்து நேரடியாக ஒளிபரப்பாகவிருக்கிறது. காத்திரங்கள் நேர்களே, இன்று மாலை 4 மணி வரை காரைக்கால் பண்பலை 100.3 லைக் ஷேர் கமெண்ட். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு தக்காளி செடி ஒரு கண்ணு, அது என்னுடைய மகள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கலாம்னு சொன்னால், அதை வச்சா அதில் 2 வெங்காயம் காய்ச்சிது பாருங்க, இப்போவும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புலுவப்பாளையம் ஆனந்த முருகன், சிறுவயதில் கொய்யா செடி வைத்தேன், தற்பொழுது காய்கள் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பறித்து சாப்பிட்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி, எங்கள் தாத்தா அப்பாயி அம்மா உருவாக்குற மாமர செடி இன்னும் நானும் பார்த்துட்டு இருக்கேன், என் பிள்ளைகள் மாம்பழம் சாப்பிட்றாங்க, பெரிய மரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி மருதாணி செடி வீட்டின் வாசலில் ஓரமாக வச்சு வளர்ந்துட்டு வரதை ரசித்த நாட்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் பராமரித்த சரி என்றால் அது எங்கள் வீட்டு கொலைபுரத்தில் இருந்த ரோஜா செடி, மஞ்சள் ரோஸ் தினமும் அதுக்கு தண்ணீர் ஊற்றி வளர்வதை பார்த்து மகிழ்ந்த நினைவுகள் இன்றும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு வேப்பங்கன்று பெரிய மரமாக வளரும், அதுக்கு தினமும் தண்ணி ஊற்றி வளர்த்துட்டு பாதுகாப்பாக வளர்த்துட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் தக்காளி செடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்சூர் அலி ஆக்கூர் மடப்புரத்தில் இருந்து மாமரம் செடி, துளசி, பிரண்டை, மல்லி, ஓமம், பசலக்கீரைன்னு சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லக்ஷ்மி, எனக்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்து நான் பராமரித்த செடி டிசம்பர் பூச்செடி தான், அப்போதெல்லாம் இந்த டிசம்பர் பூ ரொம்ப பிரபலம், ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூத்துக்குலுங்கும், செவ்வந்தி பூவை விட நீல நிறத்தில் பூக்கும் டிசம்பர் பூக்களை தான் அதிகம் பிடிக்கும், நீண்ட சரமாக கட்டி நானும் என் தோழிகளும் போட்டி போட்டு வச்சுக்குவோம், அதே சமயத்தில் போட்டி போட்டு இயற்கை உரம் தண்ணீர் விட்டு பராமரித்து பாதுகாப்போம், அந்த வயதில் அந்த பூக்கள் தந்த மகிழ்ச்சி அதெல்லாம் மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க.

0: நேர்களே, நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா வினகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு வினகலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் போமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி வழங்கும் கதையும் காணமும், நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நினைவு தெரிந்த நாளில் நீங்கள் பராமரித்த செடி, இன்றைய லைக் ஷேர் கமெண்டில். அத்திக்கோட்டை பக்கிரிசாமி, தென்னை மற்றும் செம்பருத்தி செடிகள் சொல்லியிருக்காங்க கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலிருந்து. நான் மிகவும் பிடித்து பராமரித்த செடி பட்டு ரோஸ், மல்லிகை, கனகாமரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தில்லை

வில்லாளன், பவள மல்லி செடி, மாமரம், வாழை, கொய்யா, நெல்லின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார்குடி சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்க, ரோஜா, செம்பருத்தி, டிசம்பர், துளசி, ஓமவல்லி, தும்பை, மருதாணி, இந்திரம், இந்த மாதிரி நிறைய செடிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை அஞ்சு ரவிச்சந்திரன், கனகாம்பரம் செடி சிறுவயதிலிருந்து பூத்தது, என் அம்மா பறித்து எனக்கு வைத்து விடுவாங்க. டிசம்பர் மாதம் பூத்து குழுங்கக்கூடிய டிசம்பர் பூக்கும், அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள், ஷாலினி, ரியா, எங்கள் வீட்டில் அரளி பூச்செடி வைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. திருவாரூர் கூடூர் பிரபாகரன், பட்டு ரோஸ் செடி வளர்த்து வருகிறேன், கண்களை கவரும், மனதை மயக்கும் நிறத்தில் கலர் கலராக இன்றும் வளர்த்து வருகிறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கொய்யா செடி, மாமரம் பராமரித்து வருகிறேன், சிவபுரி சோமசுந்தரம், நீடாமங்கலம் வட்டம் காலாச்செடி, மணிமாறன், செம்பருத்தி மற்றும் கனகாமரம், பிரதாமராமபுரம் அருள்தாசன், மல்லிகை பூச்செடிதான், கோமல் சரவணன், ரோஜா செடி, செம்பருத்தி செடி, அதம்பார் தமிழரசி, ராமன், துளசி, கற்றாலை, செம்பருத்தி, அதம்பார் கலை செல்வி, கனகாமரம் செடி வைத்து வளர்த்து வருகிறேன் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஆனந்த செல்வம், என் மகள் பிறந்த நாளில் தென்னங்கன்று வீட்டில் மட்டுமல்ல நான் வேலை பார்க்கும் இடத்தில் கூட வைத்திருக்கிறேன், எலுமிச்சை கன்று, கொய்யாக்கன்று, மாங்கன்று பராமரித்து வருகிறேன். புதுப்பட்டி பொன்னமராவதி ஹைதா மஹி என்ன சொல்லியிருக்காங்க, டிசம்பர் பூன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் ஸ்ரீதர், முருங்கை மரங்கள் வீட்டில் வளர்த்தோம், தற்போது வீட்டை சுற்றிலும் செம்பருத்தி, மல்லிகை செடிகள், மணி பிளான்ட் போன்ற செடிகளை வைத்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் என்ன சொல்லியிருக்காங்க, கடம்போடு வாழ்விலிருந்து, தக்காளி, குறுத்தக்காளி, வெண்டை, மா, திட்டச்செரி, பைஜூர் ரஹ்மான், எலுமிச்சை தாங்க, மாங்கன்று இன்று காய்க்கிறது, நாங்கள் சுவைப்பதில்லை, மூத்தவர் குடும்பம் சுமைக்கிறது, நான் ரசிக்கின்றேன், யாருக்கேனும் நாம் வைத்த கன்று பயன்படுகிறதே என்று அப்படின்னு சொல்லிட்டு பாலுரான் படுகை மாதிரவேலூர் சீர்காழியிலிருந்து சொல்லியிருக்காங்க. ஆசை தம்பி நாகூர் யூசுப் மாலிம், செம்பருத்தி செடி நான் பராமரித்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்லிளம் சுப்பிரமணியன், சிறுவயதில் செம்பருத்தி செடி ஆசையுடன் வளர்த்தேன், இப்பொழுது அந்த சிறுவயது ஆர்வம் மாறாமல் ரோஜா செடிகளையும் கொய்யா மரத்தையும் அன்புடன் வளர்த்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், நான் இளம் வயதில் டிசம்பர் பூக்கள் செடியை அதிக அளவில் வளர்த்துள்ளேன், அதே போல கனகாமரம் இந்த செடிகளை வளர்த்துள்ளேன், எல்லாம் இளம் வயதில்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்று நான் சிறுவயதில் எனது ஃப்ரெண்டு வீட்டிலிருந்து எடுத்து வந்த சேஞ்சிங் ரோஸ் வளர்த்து வருகிறேன் அப்படின்னு நெம்மேலி ஆர் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. இயற்கை நமக்கே கொடுத்தது துளசி செடி, செம்பருத்தி வகைகள், அதை நான் வளர்த்து வருகிறேன்னு சொல்லிட்டு நன்னிலம் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க. அபிநாதன் வித்யா வீரமணி அவரைக்காடு, மருதாணி வைத்து வளர்த்து வருகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அக்கரை வட்டம் உஷா, செண்டு மல்லி செடி, மல்லியம் ரவி துளசி செடி, பாலுரன் படுகை மாதிர வேலூர் என்ன சொல்லியிருக்காங்க, மாங்கன்று, கொய்யாக்கன்றுன்னு சொல்லியிருக்காங்க. அமுதா சேகர் மேமாத்தூரில் இருந்து கனகாமரம் செடின்னு சொல்லியிருக்காங்க.

நிறைவு பெற்றது. லைக், ஷேர், கமெண்ட். நேரம் 4 மணி. சிந்தனை துளி. இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இணைவிருக்கும் இந்நிகழ்ச்சி ஊரும் உறவும். திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடை வீதியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரடியாக ஒளிபரப்பாகவிருக்கிறது. பொன்னிறை கடை வீதியிலிருந்து நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார் அறிவிப்பாளர் கே எஸ் பிரசாத் அவர்கள். வாருங்கள் நேயர்களே, நாம் செல்லலாம்.
1: நன்றி சுஜிதா மேடம். பண்பலை உறவுகளுக்கு இணைய மாலை வணக்கம். ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில மாலை 4 மணி ஆயிட்டாலே ஊரும் உறவும் அப்படிங்கிற நிகழ்ச்சி இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நேயர்கள் சந்திக்க அவங்க ஊருக்கே போவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம எந்த ஊர் வந்திருக்கோம் அப்படின்னா திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கடைவீதிக்கு தான் வந்திருக்கிறோம். அந்த பொன்னிறை அந்த அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கச்சனம் அப்படிங்கறது எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ஊர் தான். திருத்துறைப்பூண்டிக்கு முன்னாடி இருக்கிற ஊர். அந்த கச்சனத்துல இருந்து மேற்கே பாத்தீங்கன்னா திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கிற அந்த வழியை நோக்கி வந்தோம் அப்படின்னா அம்மனூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து வடக்க வந்தீங்க அப்படின்னா தெற்க வந்தீங்க அப்படின்னா அங்க வந்து அரிச்சந்திரா நதி அப்படிங்கிற ஒரு ஆறு இருக்கும். அந்த ஆறை கடந்து வந்தோம் அப்படின்னா அந்த பொன்னிறை கிராமம் பொன்னிறை கிராமத்துக்கு வந்தோம். பொன்னிறை கடைவீதிக்கு கூட வந்திருக்கலாம். இது வந்து எப்பவும் ஒரு பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு ஊர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா மாலை நேரத்துல இந்த ஊர் எப்பவும் பரபரப்பா தான் இருக்கும். இது பக்கத்துல பார்த்தா ரயில்வே டிராக் வேற இருக்கு. இந்த ரயில்வே டிராக்ல வந்து அடிக்கடி ரயில்கள் போற சவுண்டும் நம்ம கேட்க முடியுது. அரிச்சுதர நதியில இப்போதைக்கு தண்ணி இல்லை அப்படின்னாலும் இந்த அரிச்சுதர நதியில தண்ணி எப்பவுமே பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு அழகான ஊர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் 2 மாதம் கழித்து நம்ம ஊருக்கு வந்திருந்தோம் அப்படின்னா அந்த பச்சை பசுலின்னு வயல்வெளிகள் நம்மள வரவேற்றிருக்கும். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அந்த புழுதி அடிச்சு அந்த அறுவடை அந்த விவசாயத்துக்கு தயாராகிறதுக்கு நிலத்தை தயார் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த ஒரு பகுதி இருக்கு. ஃபுல்லாவே வயல்வெளிகள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு அழகு செறிந்த பகுதி இந்த பொன்னிறை. அப்படிப்பட்ட இந்த பொன்னிறை கிராமத்தில் இருக்கக்கூடிய நேர்களை சந்திக்க தான் நம்ம வந்திருக்கிறோம் ஊரும் உறவும் நிகழ்ச்சிக்காக. இது ஒரு அற்புதமான ஊர். அது கடைவீதியில நம்ம இப்ப இங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரயில்வே டிராக்குக்கு முன்னாடி இந்த அரிச்ச நதி பக்கத்துல ஒரு பாலம் ஒண்ணு இருக்கு. அந்த பாலத்து பக்கத்துலதான் நம்ம ஒரு இந்த கடைவீதியில நம்ம நேர்களை சந்திக்க காத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பொன்னிறை கிராமம் அப்படின்னு சொல்லும்போது பெரிய கிராமமா இருக்கு, நிறைய ஊர்கள் நிறைந்த பகுதியா இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த கடைவீதி அப்படின்னு சொல்லும்போது இதுல ஒரு 50 மீட்டர் அளவுக்கு இந்த கடைவீதி இருக்கு. அந்த 50 மீட்டர் கடைவீதியில நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதனால சொல்லணும் அப்படின்னா அந்த பாலத்து பக்கத்திலேயே நம்ம நேர்களை சந்திக்க காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்தோட நேயர் நம்மள இருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம், பேசணும்
2: சார். ராஜேந்திர சார்.
1: ராஜேந்திர சாருக்கு பொன்னிறை தான் ஊருக்கு.
2: பொன்னிறை
1: ஊரை பத்தி சொல்லுங்க. எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு
2: இருந்துச்சு. பெரிய இதா உள்ளது புட்டடி மருமகள் பாக்கி எல்லாம் ஸ்கூல் ஜானிகன் ஸ்கூல்லாம் இருக்கு. நல்ல பெரிய ஊர் தான் அது எல்லாமே.
1: ரயில்வே என்னென்ன ஊர்லாம் இருக்கு
2: பக்கத்துல வந்து ஆலயம் ஆண்டாங்கிற இன்னைக்கு ஆண்டாங்கிற ஆலயம்லாம் தகரவழி ஆழ்த்தம்படி எல்லாமே
1: குடும்பம்
2: பக்கத்துல இருக்கு.
1: காரைக்கால் அப்படின்னாலே சனீஸ்வரன் கோயில் தான் பேமஸ் சொல்லுவாங்க. இந்த ஊர் பக்கத்துல பொங்கு சனீஸ்வரர் கோயில் கூட இருக்கு அப்படின்னு
2: சொல்றாங்க.
1: திருப்பள்ளிக்காடுங்க எவ்வளவு தொலைவு இருக்கும்?
2: இங்க ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும்.
1: ஒரு சொல்லக்கூடாது இருந்தாலும் கேக்குறேன், ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கிறீங்க.

0: தொழில்நுட்ப வரத்துக்கான காரணம் என்னங்க?
1: அது மருந்துனாலதான் காரணம்.
0: எனக்கு
1: வருத்தமா தெரியாது, எல்லாரும் நான் முடிச்சாங்க நான் பேசுவேன்.
0: எனக்கு
1: ஒரு தன்னம்பிக்கை உண்டு. ஆரம்ப செஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு மிஞ்சி யாருமே செய்யல, இங்க அதுமே செய்ய மாட்டாங்க. அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன், தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கேன், அலுப்பு இல்லாம செஞ்சிட்டு இருக்கேன்.
0: இப்ப என்னன்னா, இப்ப வந்து பவர் மிஷின் வந்துட்டு நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க ஆரம்ப காலத்துல பாக்கும் போது மிஷின் அது வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கும்.
1: அப்ப வந்து கையால உருட்டி வச்சு அப்புறம் மோட்டர் வச்சு இப்ப பெரிய லெவல்
0: வச்சிருக்கேன். எவ்வளவு சிரமமா இருந்து கத்துக்கும் போது?
1: கத்துக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்படல, படிக்கவும் இல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்ட பிறகு இப்ப எனக்கு அது பெரிய ஒரு உதவியா இருக்கு. இப்ப பொண்ணு எல்லாம் வேலை பாக்குது, கிரும்பு மெடிக்கல் காலேஜ் வேலை பாக்குது.
0: ஓ, என்ன ஒர்க் பண்றாங்க அவங்க?
1: அங்க இந்த கேஸ்டியரா இருக்காங்க.
0: ஓ, சரி.
1: மாலை மாலை பேரு கேஸ்டியர் இருக்காங்க. பையன் கோயம்புத்தூர்ல கப்பல. வீடு மாடு வீடு எல்லாம் சுந்தமா, யாரையும் உதவி இல்லாம நானே எல்லாம் பண்ணிட்டு
0: இருக்கேன்.
1: நிறைவா இருக்கு, நிறைவா நல்லா இருக்கு.
0: ஆனா நீங்க கேட்கும் போது கொஞ்சம் வருத்தத்தோட கேட்டேன், இருந்தாலும் அதை நீங்க
1: இல்ல அதெல்லாம்
0: எடுத்துக்கிட்டீங்க. நீங்க சொல்லும் போது அந்த வார்த்தை தான் ஆரம்பிச்சீங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு தொழில்?
1: இல்ல நல்லா போயிட்டு, நல்லா பாக்கதான் முடியல, ஆளு வர மாட்டாங்க. இப்ப எல்லாம் தையல் உள்ள விடுங்கிறாங்க, அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க. என்னால முடியாது,
0: என்னாலும்
1: அவ்வளவு வேலைதான் இருக்கு.
0: சரி, இப்ப இப்ப ஆடி என்ன போயிட்டு
1: இருந்துச்சு உங்களுக்கு? இல்ல, எனக்கு 12 மாசமும் எந்த மாதிரியான ஓய்வோ இல்லைன்னு சொல்ல முடியாது. நானும் ஓய்வு
0: எடுத்துட்டாதான்
1: வேலையெல்லாம். அதெல்லாம் இப்ப நம்மள போட்டு
0: பொன்னிரைக்கு வர போறோம், பொன்னிரி கிராமத்துல நேரில் சந்திக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு ஆர்வத்தோட வந்த
1: நான்.
0: ஆனா உங்க கடையில ரேடியோ ஓடிட்டே இருந்துச்சு.
1: எப்பவுமே எனக்கு நைட்டு 10 மணிக்கு ஓடி விடுங்க, 6 மணி வந்து 7 மணி 8 மணி வரேன்னு வந்தோடனே போட்டுருவேன்.
0: ஆரம்பிச்சாங்கல்ல
1: 95 என்னமோ, அதுல எது எனக்கு எனக்கு என்ன வேலை எதாவது கேட்கணும்?
0: பொழுதுபோக்கா
1: எழுதி போட்டிருக்கீங்களா?
0: வரல, மறுபடியும் எழுதி போடுங்க. வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பா மனைவி நிகழ்ச்சியில வரும்.
1: அதுல
0: அச்சானை நிகழ்ச்சிக்கு எழுதி போடுங்க கண்டிப்பா.
1: ஏன்னா வரணும்னு
0: பாக்குறேன். கடிதம் எழுதி போடுங்க, அச்சானை நிகழ்ச்சியில பங்கேற்க வாய்ப்பு வேணும்.
1: நிறைய செய்ய சொல்லணும் எனக்கு. 1 மணி நேரம் பத்தாது எனக்கு.
0: 1 மணி நேரம்
1: இல்ல, அவ்வளவு வரலாறு எனக்கு இருக்கு.
0: உங்க வரலாறு தெரிஞ்சு நாங்க தயாரா தான் இருக்கோம். சரிங்களா, கடிதம் எழுதுங்க. மனுவேதி நிகழ்ச்சிக்கு அச்சாரி நிகழ்ச்சி கடிதம் எழுதுங்க.
1: கண்டிப்பா
0: எப்போ ரேடியோ கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா உங்களை சந்திச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: ஏன்னா
0: நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா எங்கேயாச்சு ரேடியோ ஓடிட்டு இருக்காதா, அங்க இருந்து நமக்கு பேச முடியாது நினைக்கும் போது கரெக்டா உங்க இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்.
1: அங்க அங்க கடை வச்சுனேன், இங்க மாத்திட்டாதான் என்ன முடியாது. அங்க நான் வரும், நீங்க நீங்க தேடி வந்துட்டீங்க.
0: உங்களுக்கு நாங்க
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி சார். உங்களுடைய தொழில் இன்னும் மேலும் வளர வாழ்த்துக்கலாம். கூட இருக்கு அச்சாரியில உங்களை பாக்கணும்னு
1: நினைக்கிறேன். சரி, கண்டிப்பா.
0: ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: குப்பை நிறைய விழுகுது, அதிகமா தள்ள வேண்டியதா இருக்கு. தள்ளு வண்டி அது தள்ளுறோம்.
0: ஓஹோ, கஷ்டமா தான் இருக்கு.
2: கஷ்டமா தான்.
0: ஆனா நம்ம இப்பதான் சொல்றோம் இல்லையா, மக்கும் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணி குடுக்கறாங்களா?
2: பண்றோம்.
0: தனித்தனியா
2: பிரிச்சு கொடுங்க, நான் தனித்தனியா எடுத்துக்கிறேன். நீங்க தனித்தனியா வச்சுட்டீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். அவங்க ஒண்ணும் கேட்க மாட்டாங்க.
0: இல்ல, நம்ம கேட்போம், நம்மளும் நம்பிக்கையோட இருப்போம். ஏன்னா நீங்க எவ்வளவு பெரிய வேலை பாக்குறீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கஷ்டமான ஒரு வேலை தான் அது. நான் 8 மணி 12 மணி வரைக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. வண்டி தள்ள குடம்பு இல்லங்கிறீங்க.
2: ஆமா, வண்டி மூட்டை மேல இருக்கு.
0: ஒரு நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து கஷ்டமா தான் இருக்கு.

0: பொன்னிறைக்கான பேரு இந்த ஊருக்கு ஏதாச்சும் வரலாறு அப்படி இருக்கா?
1: பொன்னிறைக்கான வரலாறுனா அர்ச்சந்திரனை தான் வரலாறு.
0: அர்ச்சந்திர நதி பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு.
1: போய் கடல்ல சேர்ந்துட்டு
0: தண்ணி உங்களுக்கு மழை காலத்துல ஜம்முன்னு இருக்கும்.
1: இந்த வருஷம் கொஞ்சம் ஏமாந்துச்சு மழை தண்ணி இல்லாதனால
0: ஏமாந்துட்டான்
1: அதே மாதிரி தான் அந்த பொன்னிரை இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல
0: சார், ஆக்சுவலா இப்ப பொன்னிரை அப்படிங்கிற போது நான் வரும்போது நான் என்ன யூகிச்சேன் அப்படின்னா, என்னோட கணிப்பு அது ஒரு போகம் இருப்போம், மானாவரி பயிரா இருக்கும் அப்படின்னு நான்
1: நினைச்சேன். பருத்தி ரெண்டு பக்கம் நெல்லு போர் செட்டு எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு மரங்கள் ஒண்ணு இப்ப யாரும் வைக்கிறது எல்லாம் வெட்டுறதுனால
0: உலகம் வெப்பமயல் ஆகுது.
1: பயங்கர
0: நமக்கு தான் பாதிப்பு,
1: நமக்கு தான் இப்ப பாதிப்பு, யாருக்குமே தெரியல.
0: ஒரு பக்கம் தானா?
1: ஒரு பக்கம் தான். ஒரு பக்கம் இப்ப ஒரு பக்கம் தானே?
0: ஒரு பக்கம் என்ன போடுவாங்க?
1: நெல்லுதான் உங்களுக்கு ஒரு பக்கம் நெல்லுதான் போடுவாங்க.
0: நெல்லுதான்,
1: நெல்லுதான்.
0: வேற விட்டுருவாங்க
1: இல்லனா எல்லாமே தெளிதா மானமத்த பூமி மாதிரி.
0: மழையை நம்பி இருக்கிற ஒரு பூமி
1: அப்படிதான்
0: உங்க பேர் நசுங்க சரி?
1: என் பேரு ஜெயபழனி.
0: ஜெயபழனி சார் பொன்னிருக்காரு. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க?
1: இப்போதைக்கு 500 கோயில் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்.
0: கோயில்ல பூஜை பண்ணி?
1: பூஜை பண்ணி.
0: ஆனா எனக்கு என்னன்னா, இந்த ஊர் பக்கம் வரும்போது அதிகமா கோயில பார்த்து நினைவு இல்லை எனக்கு. நான் சொல்றேன், ஏன்னா இங்க அம்மனூர் ரோடு பிரியும் போது இங்க ஒரு கோயில் ஒண்ணு பார்த்தேன், இங்க ஒரு கோயில் பார்த்தேன், அப்புறம் இங்க சர்ச் ஒன்று பார்த்தேன், பக்கத்து பார்த்தேன். இங்க கோயில்கள் எல்லாம் என்னென்ன கோயில் இருக்குங்க?
1: இங்க 500 கோயில் இருக்குது. புட்டடி மாரியம்மன், செல்லபெருமா, மருதப்பையனார், மகாகாளி, விநாயகர் கோயில், ரெண்டு மூணு விநாயகர் கோயில்
0: நிறைய ஆலயங்கள் இருக்கு.
1: இருக்கு, இருக்கு.
0: ஆடி மாசம் என்ன விசேஷம் நடந்துச்சு?
1: ஆடி எல்லா விசேஷம் உங்களுக்கு சந்தன காப்பு, வளவி அலங்காரம் எல்லாம் அவங்க அன்னதானம். அவங்க கிராமத்துல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து வசூல் பண்ணி அப்படி அப்படி எல்லாம் வரிசையா அன்னதானம். அதுல எல்லாம் எந்த குறையும் இல்ல. 30 வருஷம் காதிபூர்ல வேலை செஞ்சேன், திருப்பூர்ல, காந்தி நகர்ல. கொஞ்சம் சூழ்நிலைகள் சரியில்லாதனால ஜெய்ப்பூர் மாத்திரம் அப்படின்னா நான் வியாஸ் வாங்கிட்டு இங்க
0: வந்துட்டேன்.
1: இப்ப வந்து 20 வருஷம் ஆச்சு. இப்ப 20 வருஷம் ஆச்சு வந்து இப்ப கோயில் பூஜை பண்ணிட்டு
0: இருக்கேன். திருப்பூர்ல வேலை பார்த்ததுக்கு இப்ப கோயில்ல வந்து ஒரு
1: அங்க பார்த்ததோட இங்க கொஞ்சம் திருப்தியா இருக்கு. சம்பளம் இல்லைன்னா கூட மனசு திருப்தியா இருக்கு.
0: அதை சொல்லுங்க.
1: சில பிரச்சனைகள் இருக்கு, அது இருந்தாலும் தாண்டிதான் வரணும்.
0: திருப்பூர்ல எத்தனை வருஷம் வேலை பாத்தீங்க?
1: 28 வருஷம்.
0: காதில வேலை பாத்தீங்க?
1: காதி
0: போடு. காதி இங்க ஊர்ல எதுவும் காதி இல்லீங்களா?
1: ஏன் இல்ல? இந்த திருத்துறைப்பூண்டியில அண்ணா சில பக்கத்துல நான் இருக்கு. அது வந்து எனக்கு அது பிரச்சனையே இல்லை. அங்க எல்லாமே இருக்கு எனக்கு.
0: புரியுது. ஓகே.
1: அது ஹெட் ஆபீஸ் உங்களுக்கு. எங்கேயும் மாத்த மாட்டாங்க. இங்க இங்க மாறிட்டோம்னா இங்க ஒரு 10 ரூபா குறைஞ்சதுன்னா கூட 500 மாத்துவாங்க, கேத்தனூர் மாத்துவாங்க, புளியம்பட்டி மாத்துவாங்க, சக்தி மாத்துவாங்க. இங்க இருந்து தூக்கி அங்க போடுவான், அங்க இருந்து இங்க போடுவான், அப்படி எல்லாம் பண்ணுவாங்க.
0: அதனால நம்ம வந்து
1: அதனால இருந்து ஒரு 28 வருஷம் வியாஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்து
0: இப்ப கோவில வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க.
1: விவசாயம் வந்து பண்ணையில அவங்க செஞ்சு கொடுத்துருக்கேன். நமக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. அவங்களுக்கு
0: பழனி சார் வந்து பேசுறத பார்த்து நேரடியா வந்து பேசுவீங்க. அப்ப என்னோட யூகம் அடுத்த யூகம் சரியா இருந்தப்பறம் நீங்க வந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்காளு
1: அப்படின்னு
0: நான் யோசிக்கிறேன். ரேடியோ கேப்பீங்களா?
1: கேப்பேன்.
0: அதிகமா விரும்பி
1: கேட்பேன்.
0: நேரம் கிடைக்கும் போது பேசுறது. ரொம்ப மகிழ்ச்சி சார் உங்களை சந்திச்சதுல. ஏன்னா திருத்துறைப்பட்டம் பொன்னிறை கிராமத்துல நேரம் சந்திக்க நாங்க வந்திருக்கோம். ஒரு 3 நேரம் சந்திச்சிருக்கோம். அடுத்த நேரம் சந்திச்சு பேசலாம். ஒரு பாடல் இருக்கு.
1: தேங்க்யூ.

0: www.pmsuryagar.gov.in
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்தர் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: நாளை ரவி 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சோல் அமுது தார்பாய்கள் கிரீன் டோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சி கணத்தை வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும். இன்றைய நிகழ்ச்சியானது திருத்துறைப்பூண்டிவட்டம் பொன்னிறை கடை வீதியிலிருந்து நேயர்கள் மத்தியில் நேரடியாக ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. வாரங்கள் நேர்களே, நாம் மீண்டும் செல்வோம் பொன்னிறைக்கு.
7: ஆனால் இன்றைய ஊரும் உறவு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை அப்படிங்கிற ஊருக்கு தான் வந்திருக்கோம். அந்த பொன்னிறை கடை வீதியில குறிப்பிட்டு எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்ன பாத்தீங்க அப்படின்னா, அந்த அரிச்சந்தர நதி பாலம், அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து கொஞ்சம் கிழக்கு பாத்தீங்கன்னா பாலம் இருக்கும், பாலத்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடை தெருவுல அந்த தான் பேசிக்கிட்டு இருக்கோம். கூட ஒரு நேயர் இருக்கு, அங்க பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார்.
8: என் பேர் ராமசுப்ரமணியம்.
7: ராமசுப்ரமணியம் சாருக்கு என்ன ஊருங்க?
8: இதே ஊர் தான்,
7: பொன்னிறை.
8: பொன்னிறை
7: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
8: மன்னார்குடி,
7: வேதாரணியும் ஒரே பகுதி தான். இந்த மூணு பகுதியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன சொல்லுவீங்க? இந்த இடத்துல ஊருக்கு வேலை
8: எல்லா இடமே பிடிச்ச இடம் தான்.
7: சரி, ஒரு 20 வருடங்கள் 20 VAவா இருந்திருக்கு.
8: ஆமா,
7: இப்ப ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாற்று பெயர பயிர் போடுறது, இல்ல வந்து உளுந்து தெளிக்கிறது, இல்ல வந்து பருத்தி போடுறது, அந்த மாதிரி ஏதாச்சும் ஊர்ல
8: இல்ல? இங்க கிடையாது,
7: இங்க கிடையாது. வேலை வாய்ப்புங்கிறது அப்ப அடுத்து என்ன இருக்கணும்? விவசாய வேலையை தவிர்த்து வேற என்ன வேலை வாய்ப்பு இருக்குங்க?
9: என்ன
7: பண்றீங்க செல்வம் சார்?
9: நான் ரெண்டு பஞ்சாயத்து தண்ணி போடுறேன்,
7: வாட்டர் டேங்க்.
9: வாட்டர் டேங்க்
7: முக்கியமான வேலை பாத்துட்டு இருக்கீங்க. நான் வரும்போது எல்லாம் தண்ணி புடிச்சிட்டு இருக்காங்க.
9: பஞ்சாயத்து வேலை பாத்துட்டு இருக்கேன்.
7: சரி,
9: பிளம்பர் வேலை பாத்துட்டு இருக்காங்க.
7: ஆளினால அப்போ?
9: ஆமா,
7: இப்ப வீட்டுல வச்சு பைப் உடஞ்சாலும் நம்ம தான்.
9: ஆமா,
7: தண்ணி ஏன் வரமாட்டதுனாலும் நம்ம தான்.
9: ஆமா,
7: லைன் ஏன் உடச்சதுனாலும் நம்ம தான்.
9: ஆமா,
7: இப்ப 8Z நீங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் வரவே நிறைய பேர் தண்ணி குடத்துல தண்ணி பிடி நிறைய பேர் வெயிட் பண்ணி தண்ணி குடிச்சிருக்காங்க.
9: அதான்
7: நீங்க தான் காரணமா? எத்தனை மணி தண்ணி குடிங்க நீங்க?
9: நாங்க வந்து சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ஏரியா கொடுப்போம். இந்த கொள்ளிடு தண்ணி ஒரு ஏரியாவுக்கு தண்ணி இல்லாத போறதுனால கொள்ளிடு தண்ணி தான்.

0: அது வந்து வள்ளத்து வள்ளம் தான் ரெண்டு ஏரியாவும்.
1: ஓ சரி.
0: இதுல வந்து தண்ணியும் வாட்டர் டேங்க்ல இருந்து தண்ணி கிடையாது, அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஏரியாவுக்கு தான் கொடுக்க முடியுது. அதனால வந்து அந்த கொள்ளி தண்ணியை வச்சுதான் கொடுக்கறோம். இப்ப கூட போன் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி
1: வளர்த்து உங்களுக்கு தானா?
0: ஆமா, இங்க ஜம்புல தண்ணி இல்ல சரிங்களா, தண்ணி இல்லாததுனால தண்ணி கொடுக்க தண்ணி கொடுக்கா எங்க இருந்து குடுக்கறது?
1: உங்களுடைய சிரமம் உங்களுக்கு தெரியுது.
0: ஆமா
1: சரி, ஆனா அதே சமயத்துல யாராச்சும் தண்ணீரை வந்து வீணடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு நேரம் பாக்குறீங்களா?
0: இல்ல இல்ல, நிறைய பேர் வீணா அடிக்கிறாங்க தண்ணி வந்து, அது வந்து கொள்ளையிலையும் விடுறாங்க. அத வந்து நம்ம புடிச்சுக்கிட்டோமா, ஒரு பத்து உடம்பு புடிச்சுக்கிட்டோமா ஆஃப் பண்ணணும்னு கிடையாது. நம்ம வர்றது பூரா புடிச்சுக்கணும்.
1: எல்லாத்தையும் நமக்கே தான்,
0: நமக்கே தான்
1: கொள்ளைக்கு போகணும்,
0: கொள்ளிடம் தண்ணி இல்லாதனால கொள்ளிடம் தண்ணி

0: அடுத்ததே சொல்லுங்க, ரேடியோல சொல்லிட்டீங்களா அத்தாச்சி நம்ம தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்படி சொல்ல போறாங்க. அதனால வந்து இனிமேல் வந்து தண்ணி எல்லாம் ஒரு கொள்ளை எல்லாம் விடாம தண்ணியை பிடிச்சு வச்சுப்பாங்க அப்படி நம்புவோம் நம்ம.
1: தண்ணீர் வந்து கொள்ளிடம் பஞ்சாயத்து காலையில 9-8 மணிக்கெல்லாம் வேலைக்கு
0: போடுவாங்க.
2: நீங்க 8th படிக்கிறீங்க
0: பாட்டு பாடுறது தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணா திருத்தணி தான் போகணுமா? உங்க ஊரு தொகுதியுமே திருத்தணி மடிக்கடை வியாபாரம் எப்படி போயிட்டு
3: இருக்கீங்க? நல்லா தான் இருக்கு, சாவடி இல்ல, சாவடி கிடையாது, தண்ணி இல்ல.
0: பாருங்க இந்த சங்கிலி பாருங்க, நம்ம வந்து வீட்டை மரம் வளர்க்கல, நம்ம வந்து புவி வெப்பம் அதுவும் மழை வரமாட்டேங்குது, மழை வரலன்னா விவசாயம் இல்ல மாட்டேங்குது. விவசாயம் இந்த உங்க பேர் சொன்னீங்க
3: செந்தில்ராஜ்,
0: செந்தில்ராஜுக்கு வியாபாரம் ஆக மாட்டேங்குது. எல்லாம் ஒரு ஒரு கோரையில வந்துகிட்டே இருக்கு. இப்ப நார்மலா எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க நீங்க?
3: காலையில 5 மணிக்கு.
0: 5 மணிக்கு கடை திறப்பீங்க? 5 மணில இருந்து 10 மணி வரைக்கும் இருப்பீங்களா? அதுக்கப்புறம் 4 மணிக்கு வருவீங்க. இப்ப மதியம் 1 மணிக்கு எனக்கு நகரத்துக்கு வேணும் வாங்க போறது. இப்போ
3: வீட்டோட
0: பாப்பா நீங்க டெய்லி ஸ்கூல் ஆச்சு
2: படிப்பு
0: ரொம்ப முக்கியம் தான். அதே சமயத்தை சுலசன் வந்து ஸ்போர்ட்ஸ்லயும் அவங்களுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும் சரிங்களா? அவங்க நல்லா லாங் ஜம்ப் சொல்றாங்க, அதனால பாத்து அவன் நல்ல ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆகுங்க சரிங்களா? தேங்க்யூ சார். நேர்ல ஊரும் பொருள் நிகழ்ச்சியில நம்ம அடுத்து நேர சந்திச்சு பேசலாம். உங்க பேர்
4: சொல்லுங்க.
0: உங்க பேர் என்னங்க? சுட்டி பாபு. டீ கடை வச்சிருக்கீங்களா? என்ன ஊர்ல வச்சிருக்கீங்க?
4: நீங்க பொன்னேரி.
0: பொன்னேரி தான் வச்சிருக்கீங்க. டீ கடையில டீ மட்டும் தானா வேற ஏதாச்சும் உண்டுங்களா?
4: டிஃபன் உண்டு.
0: டிஃபன் இட்லி தோசை சாம்பார் அந்த மாதிரியா? இல்ல இட்லி மட்டுமா?
4: இட்லி மட்டும் தான் போயிருக்கு.
0: ஓ சரி. இட்லி கூட இப்ப சேர்த்து ஒரு இட்லி கேக்குறாங்க, அப்ப சேர்த்து ஒரு வடை ஒண்ணு வருமே அந்த மாதிரி வச்சு
4: ஒண்ணு.
0: சரி, எவ்வளவு ரேட் இருக்குங்க எங்கெல்லாம் இட்லி ரேட்டு?
4: 5 ரூபா.
0: என்ன சொல்றீங்க?
4: 5 ரூபா.
0: இப்ப எங்க ஊர் பக்கம் 12 ரூபா வைக்கிறாங்க, 10 ரூபா வைக்கிறாங்க. அப்ப நான் கூட 10 இட்லி சாப்பிடலாம் போலயே. சரி, எத்தனை ஒரு நாளைக்கு வந்து காலையில நீங்க எத்தனை மணிக்கு வியாபாரம் ஆரம்பிப்பீங்க, எத்தனை மணிக்கு நடக்குங்க?
4: கரெக்டா

0: ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 7 மணி பசியோட வந்தாலும் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். நம்ம கரெக்டா உட்காந்தோம்னா தத்து இட்லி 4 இட்லி ஒரு வடை. வடையே என்ன போடுவீங்க கடையில?
1: வடை.
0: யாரு வீட்டு சமையல்லாம் யாருங்க? நீங்க தானே கடையில ஃபுல்லா நீங்க தான் பாத்துருக்கீங்க. நீங்க ஒண்டி பாத்தீங்கன்னா
1: அப்பாவும்
0: அப்பாவும் வீட்டுல யார் சமைப்பா?
1: எங்க வீட்டுக்காரங்க
0: வீட்டுல சமைப்பா. அங்கேயும் நம்ம தனிச்சு விட்டு போறவங்க கேட்டா அதுக்காக கேக்குறேன். இல்ல இங்கேயும் சேர்த்து மாவட்டம் இல்ல, இங்கேயும் சேர்த்து ஆத்துக்குன்னு
1: சொல்றாங்களோ?
0: அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இங்க மட்டும் நம்ம மாவட்ட வேலை வீட்டுல அவங்க பாத்துப்பாங்க. சரி, யார் வைக்க சாம்பார் நல்லா இருக்கும்?
2: நிறைய இருக்கு. ஆலிவளம் இருக்கு, அண்டகரம் இருக்கு, அப்பா நிறைய இருக்கு.
0: சாப்பாடு கேப்பாங்களா? இட்லி இருக்கு, பொங்கல் இருக்கு, பூரி இருக்கு, வருஷம் அப்படி ஊர் பக்கம் எல்லாமே சுத்தி சொல்லிட்டே இருக்கு.
2: ஆமா.
0: சரி, இப்போ இந்த ஊர்ல வந்து இப்ப போக்குவரத்து அப்படின்னா
2: பேருந்து வசதி சிஆர்சி வருது, காலையில சாயந்தரம் சிஆர்சி வருது. திருவாரூர்
0: பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு,
2: நாங்கதான் போய் பாட்டுல ஒட்டி கொடுப்போம்.
0: ஒரு கபடி பிளேயர், ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், அந்த மாதிரி. கணிதம் பிடிக்கும் உங்களுக்கு? சரி, அது நிறைய ஃபார்முலாலாம் இருக்கு, நல்லா போடுவீங்களா நீங்க? ஏ பிளஸ் ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், அது மாதிரிலாம் அதெல்லாம் தெரியுமா? அது கஷ்டமா இருக்கும்ல நமக்கு? அதெல்லாம் கிடையாது. உங்க கணக்கு டீச்சர் பேர் என்ன? தெரியாது, ஆனா கணக்கு தான் ரொம்ப பிடிக்கும். சார் என்ன சொல்லுங்க, சயின்ஸ் சார் எல்லாம் பிடிக்காது உங்களுக்கு?
3: கொஞ்சம் பிடிக்கும்.
0: கொஞ்சம் பிடிக்கும். சரி, நல்லா படிக்கும். சரியா, நீங்க படிச்சு என்ன ஆகணும் உங்களுக்கு? போலீஸ் ஆகணும். கூட ஒரு போலீஸ் இருக்காரு, ரெண்டு சேர்ந்து போலீஸ் ஆயிடும். சரிங்களா? நேரில் இன்றைய ஊரும் ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்க அப்படின்னா திருத்துறைப்பூண்டு வட்டம் பொன்னிறை கிராமத்தில் தான் நேரில் சந்தித்து பேசியிருக்கோம். தொடர்ந்து பேசலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
4: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம்.

0: பயன்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 ஊரும் உறவும். வாரங்கள் நேர்களை நாம் மீண்டும் செல்லலாம் திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறைக்கு.
5: ஆமைகளை இன்றைய ஊரும் ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை கிராமத்துல தான் நம்ம இருக்கிறோம். அந்த பொன்னிறை கிராமத்தில் இந்த கடை வீதியில குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அந்த பாலத்து பக்கத்துல இருக்கிறது தான் நம்ம நேர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். ஒரு அம்மா நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க.
6: ஆச்சியம்மாள்.
5: கரெக்டா சொல்றேன்னா உங்களுக்கு என்ன ஊர் உங்களுக்கு?
6: வல்லம்.
5: வல்லமா? பொன்னிறைக்கும் வல்லத்துக்கு எவ்வளவு தொலைவு?
6: 2 மைல் இருக்கும்.
5: 2 மைல் இருக்கும். வல்லத்துக்காரங்க பொன்னிறைக்கு ஏன் வந்தாங்க? இப்போ
6: எங்களுக்கு கடையெல்லாம் இங்கதாங்க.
5: கடை தெருக்குன்னா இங்கதான் வரணுமா?
6: இங்கதான் வரணும்.
5: என்ன பொருள் வாங்க வந்தீங்க?
6: நாங்க டீ குடிச்சிட்டு கருவாடு வாங்கிட்டு போறாங்க.
5: அப்படிங்களா? கருவாடு வாங்கிட்டு போறீங்களா? பொன்னிறை கருவாடு தான் கிடைக்குமா?
6: இங்க கிடைக்காதுங்க. இங்க கிடைக்காதுங்க.
5: எங்க வாங்கிட்டு போறீங்க?
6: திருத்தமுடிய சந்தையில வாங்கிட்டு போறாங்க.
5: திருத்தமுடிய கருவாடு சந்தை இருக்கா?
6: இருக்குங்க.
5: பெரிய சந்தையா சின்ன சந்தையா?
6: பெரிய சந்தை இருக்கு.
5: அப்படியா? என்ன கருவாடு வாங்கிட்டு இன்னைக்கு?
6: கெழுத்தி கெழுத்தி
5: கெழுத்தி கருவாடு. நைட்டு வீட்டுக்கு வந்து கெழுத்தி கருவாடு குழம்பு இருக்கும்.
6: சாப்பிடலாம். சாப்பிடலாம்.
5: கெழுத்தி குழம்பு நல்லா இருக்குமா இல்ல வறுவல் நல்லா இருக்கும்?
6: வறுவல் நல்லா இருக்கும்.
5: அப்பவும் வறுவல்
6: குழம்புக்கும் நல்லா இருக்கும்.
5: குழம்புக்கும் நல்லா இருக்கும்.
6: வறுவலுக்கும் நல்லா இருக்கும்.
5: ஆச்சியம்மா வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்குமா, ரசம் வச்சு கருவாடு வச்சா நல்லா இருக்குமா?
6: ரசம் வச்சு கருவாடு வச்சாலும் நல்லா இருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லா
5: இருக்கும். ஊரே மணக்கம். இப்ப இன்னைக்கு ஊரே கெழுத்தி கருவாடு ஸ்மெல் தான்
6: எக்கடக்க.
5: எல்லாம் ஊரே எனக்கு ஜெய்ஜேன் இருக்க
6: போகுது.
5: நல்ல வாசமா இருக்குங்க. அப்ப நீங்க நிறைய படி போட்டு சாப்பாடு சமைக்கணுமே?
6: நான் சமைக்கிறேன்.
5: காபடி போட்டீங்கன்னா இப்ப நம்ம ஊரே சமைக்கும் போது ரெண்டு படியில போட்டு சமைக்கணும்.
6: ரெண்டு படி போட்டு மக்கள் எல்லாருக்கும் இலைய போட்டு சாப்பாடு கொடுத்து தண்ணி வச்சு இப்ப நிம்மதியா சாப்பிட்டு போங்கப்பா.
5: அவ்வளவுதான்.
6: சரியா போ.
5: அவ்வளவுதான். சரி,
6: என்ன என்ன தொழில்? ஒண்ணுதான், மக்கள் கிட்ட காசு இல்ல, மக்கள் கிட்ட குழப்பு இல்ல. என்ன தொழில் பண்ணாலும் எங்க காசு இருந்ததானே வாங்குவாங்க, காசு இல்ல வாங்கல.
5: அதனால செலவுமா தான் இருக்கு.
6: வேணுமோ.
5: சரி சரி. இப்ப இந்த இந்த வேலை தொட்டு வேற என்ன பாத்துட்டு இருக்கீங்க நீங்க?
6: வேலையும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா வேலை நல்லா இருக்கும்.
5: ரொம்ப நன்றிமா. ரேடியோ
6: கேட்கறதுங்க
5: ஊரே கேட்டுக்கிட்டு இருக்க. நாளைக்கு திருத்தப்பிள்ளைக்கு கருவாடு சந்தைக்கு போக முடியாது. ஆச்சியம்மா என்னப்பா என்ன பேசுறீங்க நீங்க? கெழுத்தி கருவாடு வாங்கிட்டு போங்க கேப்பாங்க பாருங்க நாளைக்கு வீட்டுக்கு கேட்டீங்கன்னா. வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: முல்லையம்பா.
5: முல்லையம்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஊர் உங்களுக்கு?
6: ஆதனூர்.
5: ஆதனூர் இங்க எவ்வளவு தொலைவு இருக்கும்?
6: 2 கிலோமீட்டர்.
5: எங்க
6: வீட்டுக்காரங்க
5: மட்டும் தான்.
6: மாடு
5: வச்சிருக்காங்க.
6: எனக்கு நிலம் இருக்குல்ல, அந்த வைக்கல போறது பண்ணி ஆளு விட்டு போறது.
5: ஓ சரி. இங்க எல்லாம் எப்படி?

0: மிஷின் கட்டுங்களா இல்ல கை கை கை தெரியுங்களா?
1: மிஷின்
0: இப்ப அதுல வைக்க எல்லாம் பாத்தீங்கன்னா மிஷின் கட்டாவே இருக்குங்களா இல்ல கையடி மிஷினா இருக்காங்க? கையடி
1: மிஷின்
0: அது அந்த வைக்க கிடைக்கிறது இல்ல. அந்த
1: யாருங்க இருக்கிற
0: இல்ல சில இடத்துல பார்த்தா கையடிச்சு வைக்கலாம் இருக்கும்ல
1: அதெல்லாம்
0: இல்ல.
1: அது
0: எல்லாம் போயிட்டு இப்ப என்ன மிஷின் கட்டுதான் அதை எடுத்து பிரிச்சு போட்டு உடச்சு போட்டு அது போராட்டி
1: ஆளு வச்சு அரிச்சு குமிச்சு திரட்டி கொண்டு போர்
0: வச்சுக்கணும். இதுக்கு நம்ம நம்ம பாத்துக்கிட்டு அவங்க டீ பூரியம் போட்டு குடுத்துட்டு இவ்வளவு வேலையும் பாத்துக்கிட்டு ஆடு மாடியும் பாத்துக்கிட்டு
1: அல்ல வேலையும்.
0: சரி ரொம்ப நன்றி வந்து பேசுறது. பால் நல்லா திக்கா இருக்குமா? கடைக்காரர் என்ன சொல்லுவாரு? கடைக்காரர் என்ன சொல்லுவாங்க?
1: புடி புடி பழம் போன
0: உங்களோட கஷ்டத்தை நீங்க சொல்றீங்க, நன்றிங்க. அடுத்து பேசலாம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என் பேர் எக்ஸ் இன்ஃபன்ட் ஜோஷ்வா.
0: பேர் என்னங்க?
2: எக்ஸ் இன்ஃபன்ட் ஜோஷ்வா.
0: இன்ஃபன்ட் ஜோஷ்வா, பேர் சூப்பரா இருக்கீங்களா? என்ன படிக்கிறீங்க நீங்க?
2: நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எங்க படிக்கிறீங்க?
2: ஆண்டனி ஸ்கூல்ல திருத்துறைப்பூண்டில படிக்கிறேன்.
0: திருத்துறைப்பூண்டி. டெய்லி எப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க?
2: நான் காலையில இங்க பஸ் வரும், அதுல இங்க போயிட்டு.
0: சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கேம்னா என்ன கேம் சொல்றீங்க?
2: எனக்கு பிடிச்ச கிரிக்கெட்.
0: கிரிக்கெட் யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: தோனி.
0: தோனி தான் பிடிக்குமா? பட் ஆனா அவர் இப்ப விளையாடுறது இல்லையே.
2: ஆமா, என்ன பண்றது?
0: அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கா பாத்தீங்களா? இப்ப ஜெனரேஷனுக்கு தோனி இப்படியா நம்ம பாக்குறீங்க? ஆனா திருத்துறைப்பூண்டி வட்ட பொன்னிறை அந்த கடையில் தான் இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். இப்போதான் இந்த ஊர் பக்கத்துல வந்திருக்கோம், நேரில் சந்திச்சு பேச போறோம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஊர்ல நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்த போறோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஊர்ல ஒரு பரிச்சயமான ஒருத்தர் இருப்பாரா அப்படின்னு தேடிட்டே இருக்கும் போது ஒருத்தர் இருந்தார், ரொம்பவும் ஒரு மூத்த நேயர், அவர்கிட்ட பேசலாம். வணக்கம், பேச சொல்லுங்க.
3: நன்றி, நான் பொன்னிறை தியாகேசன்.
0: ஓப்பனிங் நன்றியோட ஆரம்பிக்கும் போது புரிஞ்சுக்கணும், ஆகா நம்ம ஆளு, நம்ம ரேடியோ கேட்கிற ஆளு, ஒரு பரிச்சயமான நேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க சார்.
3: நான் வந்து தமிழின் இனிமையை பற்றி ஒரு சின்ன கவிதை. தென்னஞ்சோலையின் மெல்லிய பூங்காற்று தேகத்தில் விளைத்திடும் சுக உணர்வு, தேன்சுவை வண்டுகளின் ரீங்காரம் அது செவியினுக்கு இன்பம் தரும், நுண்மணர் கேணியில் ஊறிடும் நீர் அது தன்மையுடன் பருகிட தாகம் தீர்க்கும், வண்ணமலர் தோட்டம் நறுமணமும் கபற்றியும் தரும், வேங்குடல் இனிமை காற்றில் கலந்து செவியில் நுழைந்து மனச்சுமை நீக்கிவிடும், தூயவள் தாயவள் பாடிய குரலோசை மடலைக்கு தேவகானாய் நின்று நல் உறக்கம் தரும், பாலோடு தேன் சுவை கூட்டு மாந்தர் இதயத்துக்கு வலுவூட்டும், இவையாவிலும் இனித்திடும் தெள்ளமுது சீரழமை தமிழ் என்பார் கல்வி சான்றோர். இத்தகை தமிழ் கூறும் நல்லுலகில் தென்னகத்தின் தமிழோசையாய் என்று பொன்னிறைக்கு வந்த ஊடகமே காரை பண்பலையே, நீ வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க. சிந்தனை அரங்க இதுல மட்டும்தான் பங்கெடுக்கிறேன். இந்த நேரத்துல நிலையத்துக்கு ஒரு வேண்டுகோள், உரிமை உங்கள் குரல்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு, அந்த நிகழ்ச்சி இந்த நாட்டுப்புற பகுதி இந்த மாதிரி பகுதிகள் எல்லாம் சின்ன குறைபாடுகள் சாலை புனரமைப்பு தண்ணீர் எல்லாமே இதெல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த குரல் உங்கள் குரல் நிகழ்ச்சியால. அது கடந்த 5-6 வருடமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது, அது காரணம் என்னன்னு தெரியல. அதை வந்து இலக்க

0: இயக்குநர்கள் கவனப்படுத்த செய்தால் நலமாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கவிதை பூங்கா வந்து தமிழர்களுக்கு வளர்க்கறதுக்கு மட்டும்தான், அது கூட ஒரு முக்கியம் இல்லைன்னா கூட இந்த உங்கள் குரல்கள் நிகழ்ச்சியை நீங்க திரும்ப நடைமுறைப்படுத்தால் நலமாயிருக்கும் என்பதை அன்போடு
1: கேட்டுக்கிறேன். நெய்யர் தான் தியாகராசன் ஐயா, அடிக்கடி பேசுறது எல்லாம் உண்டு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போதைக்கு?
0: நான் வந்து ஓய்வு பெற்ற போஸ்ட் மாஸ்டர். இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி கவிதை எழுதுறது, பேசுறது, மற்றபடி வீட்டுக்கு உதவியா, வீட்டாரில் உள்ளவங்களுக்கு, வயதானவர்களுக்கு, பிள்ளைங்களுக்கு உதவியா, எங்க பேர பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் உதவியா, ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது செய்யறது. வயது வந்து ஒரு இது கிடையாது, முதிர்மைங்கிறது இல்லவே கிடையாது, இல்லவே இல்லை.
1: ஆனந்த
0: மீனும் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டா, நம்ம உள்ளத்தையும் உடலையும் நல்லா வச்சுக்கிட்டோம்னா என்றும் இளமையோடு இருக்கலாங்கிறது என்னுடைய கோட்பாடு. இந்த உள்ள வந்து ஒரு கோயில், இந்த கோயிலுக்கு வந்து மதுபானம் பண்றது, தேவையில்லாதவங்க செய்யறதா செஞ்சு உள்ள கோயிலை உடலுக்கு எடுத்துக் கூடாதுங்கிறது என்னுடைய கோட்பாடு.
1: எத்தனை வருஷமா நீங்க போஸ்ட் மாஸ்டர் ஒர்க் பண்ணீங்க? முதல்ல நீங்க பணிபுரிந்த இடம் கடைசியா ரிட்டையர்ட் ஆகும் போது எந்த இடத்துல வேலை பாத்தீங்க?
0: 21/12/65 கிராம தபால்காரரா சேர்ந்தேன். அப்போது எனக்கு சம்பளம் வந்து 35 ரூபா தான், வெறும் 35 ரூபா தான். அதுல இருந்து படிப்படியா 4 கட்டமா உயர்ந்து நான் வந்து 31/1/2006 ரிட்டையர் ஆன கீழையூர் நாகப்பட்டினத்துல இருந்து. ஆமா, உண்மையான பென்ஷன் பெனிஃபிட்டோட நான் ரிட்டையர் ஆனேன். அதுக்கப்புறமா என்னோட லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறேன். வெளியில தெரியாத அளவுக்கு ஒரு உள்ளார்ந்த தெய்வ நம்பிக்கை உண்டு. வெளிப்படையா தெரியாம மந்த தகனம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு உள்ளார்ந்த தெய்வ நம்பிக்கை உண்டு. அது இந்த இறைவன் அனுகிரகம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு அதிசயமா அற்புதமா நடந்துகிட்டு இருக்கிறது என்னுடைய அனுபவம்.
1: ரொம்ப நன்றி சார். ஏன்னா நீங்க சொல்லும் போதே அடுத்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பற்றி கோரியே சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கு இருக்க சந்தோஷமா இருக்கு. 1965 பணியில சேர்ந்துட்டு
0: 2012/65
1: முதல் போஸ்டிங் எங்க வந்துச்சு உங்களுக்கு?
0: முதல் போஸ்டிங் நான் வந்து தேவூர் தான் சேர்ந்தேன், கிளார்க்காகி சேர்ந்தேன். அதுக்கு முன்னாடி ரெண்டான்னு சொல்லுவாங்க, காக்கி சட்டை, போஸ்ட்மேன் காக்கி சட்டை, இந்த வெள்ளை உடை எடுத்து யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்து கிளார்க் ஆனது வந்து தேவூர்ல தான். தேவூர்ல தான் ஜாயின்
1: பண்ண. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் எடுத்து படிச்சு காட்டுவார்.
0: அந்த மாதிரி சில பேருக்கு வேலை உத்தரவுகள் இருந்துச்சு. வேலை உத்தரவுகள் வரும்போது அவங்களுக்கு வந்து விளக்கி சொல்லி உடனடியா போய் அதுல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வழி நடத்துவேன். சில பேருக்கு வந்து தந்தி எல்லாம் கொண்டு போய் வர காலத்துல கொடுக்கும் போது உடனே தந்தியை சொன்னா கிட்ட செய்தி பயப்படுவாங்க. அது அவங்களை வந்து அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நல்ல செய்தி உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். கூடுமானாலும் அந்த கன்வின்ஸ் பண்ணி அந்த எல்லாரையும் வந்து வழிநடத்துறது. ஒரு கிராமத்திலிருந்து கிராமத்துக்குள்ள அனைவருக்கும் ஒரு ஒருமைப்பாட்டு ஒரு இது மாதிரி அப்படிதான் நான் செஞ்சுட்டு இருந்தேன். அது எனக்கு நிறைவா இருந்துச்சு. நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம். நிகழ்ச்சி பேசுற அடுத்த நேர் வணக்கம் பேசலுங்க.
2: என் பேரு சஞ்சய் காந்தி.
1: சஞ்சய் காந்தி, என்ன ஊருங்க உங்களுக்கு?
2: என் ஊர் திருத்தங்கூர்.
1: திருத்தங்கூர் இங்க இருந்து எவ்வளவு தொலைவு இருக்கும்?
2: இங்க இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சார். பொன்னிறைங்கிறது எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஊர் தான். பொன்னிறை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஊர் தான். ஏன் அப்படி கேக்குறீங்கன்னா, எங்க அம்மா பிறந்த ஊர் தான்
1: பொன்னிறை.
2: அதனால பொன்னிறை ரொம்ப பிடிக்கும்.
1: பொன்னிறை பிடிக்கிறதுனால அம்மா பிடிக்கும், அம்மா பிடிச்சா பொன்னிறை பிடிக்கும்.
2: ரெண்டும் ஒண்ணுதான் நீங்க கேக்குறது. அம்மா பிடிச்சதுனால பொன்னிறை பிடிச்சா பொன்னிறை இப்ப ரொம்ப பிடிக்கும்.
1: ரொம்ப பிடிக்கும்.
2: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்ப அம்மா வீடுங்கிறது எவ்வளவு தொலைவு இருக்கு?
2: அம்மா வந்து அக்கறைக்கு வடக்கு ஆத்துக்கரையினுடைய வடக்கு பகுதி எங்க அம்மா ஊரு, தெற்கு பகுதி கடத்திருவா இருக்கும். நினைக்கிறாங்க. ஆனாலும் பூர்வீகமா இருக்கிற பொன்னிறை என்று மறக்க முடியாது. நீங்க பொன்னிறைக்கு வருகை தந்தது எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. கிரௌடுலயும் எங்களுக்காக வாய்ப்பு கொடுத்தது வைக்க ரொம்ப மகிழ்ச்சி.
1: சஞ்சய்காந்த் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருங்க?
2: ஐயா நான் ஆசிரியரா பணியாற்றி இருக்கேன். ஐயா தொடக்கப்பள்ளி ஆசிரியரா பணியாற்றுறேன்.
1: ரொம்ப கஷ்டமா இருக்குமே ஆசிரியர் அப்படிங்கும்போது.
2: தொடக்கப்பள்ளி ஆசிரியருங்கிறப்போ பணிங்கிறது சிரமங்கிறது இல்ல, மாணவர்களுடைய கல்வி கொடுக்கறோம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிந்தனையையும் அந்த கல்வி கொடுக்கறோம் அப்படிங்கறத நினைக்கும் பொழுது மகிழ்ச்சியா தான் நாங்க எடுத்துக்கிறோம்.
1: நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த மைக்கையும் போனையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு நான் இந்த பக்கம் நின்னலாமோ அப்படின்னு சொன்னேன். ஏன்னா உங்களோட வார்த்தை வந்து கடக்கடை கடக்கன்னு கோர்வையா இங்க ஆத்திர தண்ணி இல்லங்கிறாங்க. தண்ணி மாதிரி சில சொல்லணும் ஓடிட்டே இருக்கு.
2: நீங்கள் பரபரப்பா நிகழ்ச்சி முடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ நினைச்சிட்டு தான் அப்படி பரபரப்பா ஓடிட்டு இருக்கு.
1: நீங்க எத்தனை வரைக்கும் எடுத்துட்டு இருக்கீங்க?
2: ஐயா நான் ஒண்ணுல இருந்து அஞ்சு வரையும் எடுத்துட்டு இருக்கேன்.
1: ஓ சரி. இப்ப மாணவர்களுக்கு ஒரு அடிப்படை கல்வி அப்பதான் முக்கியம்.
2: கண்டிப்பா கண்டிப்பா.
1: இப்ப இருக்க மாணவர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுது?
2: இப்ப இருக்கிற மாணவர்கள் வந்து

0: கற்றல் இனிமையிலிருந்து தொடர்ந்து இப்ப எண்ணம் எழுத்து நிகழ்ச்சி அந்த கற்றல் அடிப்படையில சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். மாணவர்கள் வந்து இப்ப காலை உணவு தொடங்கி மதிய உணவு மற்ற விலையில்லா பொருட்கள் பெறுவதனால மாணவர்கள் ஆர்வமா கல்வியை பெறுறாங்க. ஆங்கிலம் ரொம்ப ஈடுபாட்டுடன் கல்வியை கற்பிக்கிறதுல ஆங்கிலம் செயல்பட்டு இருக்கோம். அதனால தொடக்க கல்விங்கிறது ஒரு மாணவர்களுடைய ஆரம்ப கல்வியா இருக்கிறதுனால நாங்க எங்களால முடிஞ்ச அளவு நாங்களும் கற்பிக்கிறோம், மாணவர்களும் சிறப்பா படிக்கிறாங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லிடுறோம்.
1: மகிழ்ச்சி சார். ஏன்னா ஒரு டாக்டர் ஆனாலும் வக்கீல் ஆனாலும் இன்ஜினியர் ஆனாலும் உங்களுக்கு பிடிச்ச சார் யாருன்னு கேட்டா என் ஒன்னாம் வகுப்பு சார் தான் பிடிக்கும்பாங்க, என் ரெண்டாம் வகுப்பு டீச்சர் தான் பிடிக்கும்பாங்க. ஏன்னா அந்த அடிப்படை கல்வி நான் முத முதல்ல பள்ளிக்கு போறப்ப சந்திக்கிற முதல் ஆசான் அவங்கதான். அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்க பணி இன்னும் மேம்மேலும் சிறக்கு, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சார், பொன்னிரி. திருமலை செல்வன் சார். திருமலை செல்வன்.
1: திருமலை செல்வன் பேர் நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க?
2: நான் சலூன் கடை வச்சிருக்கேன் சார்.
1: அப்படியா, அழகு படுத்துறது கொஞ்சம் நான் முன்னாடியே வந்திருக்கலாமு தோணுது. ஆனா நீங்க தாடியோட இருக்கீங்களே?
2: ஆமா, கோயிலுக்கு வச்சிருக்கோம் சார்.
1: கோயிலுக்கு வச்சிருக்கேன். இப்ப நாங்க இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் உங்க போக்குக்கு நீங்க செய்யுங்க, நான் அப்படியே கம்மு உட்கார்ந்து இருக்கேன். அந்த மாதிரி சொல்லிட்டு சலூன் ஸ்டாப் எங்க வச்சிருக்கீங்க?
2: நம்ம திருமண மண்டபம், என்ன திருமண மண்டபம், பொன்னிரை.
1: பொன்னிரை இங்கதான் இருக்கு. எத்தனை இடமா வச்சிருக்கீங்க நீங்க?
2: அது கிட்டத்தட்ட 20 வருஷமா இருக்கு.
1: ஆனா இப்ப நிறைய பேப்பர் ஸ்டைல் கட்டிலாம் கட்டிங்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு
2: இருக்கீங்க? அதெல்லாம் நம்ப முடியாதுல, நம்ம பழைய கட்டிங்க.
1: ஓ சரி, நம்ம நமக்கு ஏத்தாலே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காது.
2: சின்ன பிள்ளைங்க பண்றாங்க.
1: இப்ப நீங்க கடையில் நீங்க மட்டும் பண்றீங்களா, வேற யாரு
2: பையன் இருக்காப்ல,
1: அவர் செஞ்சு கொடுப்பாரு? அது மாதிரி அவர் ட்ரெண்டிங்ல அவரு.
2: ஆமா,
1: நம்ம வயசுக்கு நம்ம.
2: ஆமா,
1: இப்ப யாருக்கு அதிகமா ஆள் வராங்க?
2: சின்ன பையனோட.
1: அப்படியா, என்ன சொல்றீங்க?
2: ஆமா,
1: திருத்துறைப்பூண்டி வட்டம் பொன்னிறை அப்படின்ற கடைவீதியில தான் நேர்களை சந்திச்சு பேசுறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour எப்படி போனிச்சுனே தெரியல, அந்த அளவுக்கு நேர்களை சந்திச்ச மனநிறைவோட நிலையம் திரும்பலாம். ஒடிப்பொருள் பணியாற்றிய சுஜித் அவர்கள் நன்றி சொல்லிட்டு, அடுத்த ஊர் ஊர் நிகழ்ச்சி உங்க ஊர் தான் வரப்போதா எந்த ஊர் தெரிஞ்சு காத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறும். நான் கே எஸ் பிரசாத்.
3: நிறைவு பெற்றது ஊரும் உறவும். நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 Facebook, Instagram, YouTube, X வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: இனிய மாலை வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

இனி கேட்டு ரசிக்கலாம் திரை இசை. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் மனோ சித்ரா குரல்களில், இளையராஜா இசையில் ராஜா தி ராஜா.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும்.
3: இன்னைக்கு சிட்டு கோர்பாட்டு நிகழ்ச்சிக்காக நாம கருவி பகுதியின் மாணவர்களை சந்திக்க தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: தனுஸ்வரன்.
3: இப்போ நீங்க என்ன படிக்கிறீங்க? 5ஆம் வகுப்பா? சரி, நல்லா படிப்பீங்களா? சரி, ரொம்ப விரும்பி ரசித்து படிக்கிற பாடம் எது? உங்க எது ரொம்ப பிடிக்கும்?

0: படிக்கிற பாடத்துல
1: தமிழின் இன்மை.
0: உங்க எதிர்கால ஆசை என்ன? உங்க வீட்டுல அப்பா அம்மா என்ன வேலை பாக்குறாங்க?
1: அப்பா வந்து சிக்கெட்டு கம்பெனில வேலை பாக்குறாங்க, அம்மா வயல் வேலை.
0: உங்க கூட பிறந்தவங்க யாரா இருக்காங்க? அக்கா பேரு யாழினி. ஓ, அவங்க நல்லா படிக்கிறாங்களா? சரி, நீங்க படிச்சுட்டு முடிச்ச பிறகு நீங்க ஒரு நல்ல டாக்டர் ஆன பிறகு உங்க ஊருக்கெல்லாம் என்னென்ன செய்வீங்களா?
1: ஓட்டு போட்டு தருவேன், வாய்க்கால் நோண்டி தருவேன்.
0: ஓடு போடுதல், வாய்க்கால் நோண்டி தருது. அப்புறம் 60க்கு எத்தனை மாதிரி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?

0: சுட்டுக்கு ஒரு பாட்டு.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
2: 916 ஸ்டேடியம், ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்.
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
3: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: சந்தோஷ்.
3: சந்தோஷ், நல்லா இருக்கீங்களா? நீங்க என்ன படிக்கிறீங்க சந்தோஷ்?
4: டென்த்
3: போயிட்டீங்க? பரவாயில்ல, இப்போ நைன்த்து டென்த்தா? அரசு தேர்வு எழுதுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கீங்க. இப்போ நல்ல மார்க் வாங்கணும் இல்லையா? சரி, இப்போ என்னென்ன முயற்சிகள் பண்ண போறீங்க மார்க் எடுக்கிறதுக்கு?
4: உங்க வீட்டுல மொத்தம் நீங்க எத்தனை பசங்க? அண்ணன், எங்கள் அம்மா, எங்கள் ஆத்தா, எங்கள் அப்பா.
3: சரி, உங்களுக்கு எதிர்கால ஆசை அப்படின்னா என்ன வேலைக்கு போகணும் தம்பி? உங்களுக்கு
4: வந்து போலீஸ் ஆகணும்.
3: போலீஸ் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அப்படின்னா இந்த விளையாட்டுலாம் ஈடுபட்டு ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும் இல்லையா? சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பிற்காலத்தில் அந்த இன்டர்வியூக்கெலாம் போகிறப்ப பயன்படும். என்ன மாதிரி விளையாட்டுலாம் விளையாட ஆசையாக இருக்கும் உங்களுக்கு?
4: அது வந்து கிரிக்கெட், கபடி விளையாட ஆசையாக இருக்கும். கிரிக்கெட், வாலிபால், கேரம் போர்டு,
3: ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் அப்படிலாம் இருக்காங்களா? உங்க நண்பர்கள் பேரெல்லாம்
4: சொல்லுங்க.
3: மன கஷ்டம் போருமா? ஒரு சின்ன சின்ன கோச்சிங்களா, சண்டை போடுவீங்களா?
4: சண்டை போட்டுப்போம்.
3: ஓ பரவாயில்ல, அது ஏதோ ஒரு வருத்தம் இருந்தாலும் உடனே சேர்ந்துவீங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு?

0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும் ஒரு பாட்டு, ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி,
1: நைனோன்சி ஸ்டேடியம் ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்,
0: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி, ஸ்ரீ பரஞ்சோதி தங்கம் பலகாலம் தங்கும்.
2: தம்பி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: பரணி.
2: சரி, எல்லாமே உங்க ஃப்ரெண்டுங்க எல்லாரும் டி ஷர்ட்ல நிக்கிறீங்களா? என்ன செய்தி? நல்லதா இருக்கு டி ஷர்ட். எவ்வளவு, என்ன ரேட் அது?
3: சந்தோஷ், அஸ்வினி, முத்துமர் எல்லாம் டி ஷர்ட் தான் போட்டுப்போம்.
2: எல்லாம் ஒன்னா பேசிக்கீங்களா?
3: பேசிப்போம்.
2: அடே அப்பாடி, நீங்க நல்லா நல்லா படிப்பீங்களா?
3: படிப்பான்.
2: எவ்வளவு மார்க் வாங்குவீங்க?
3: நான் 50க்கு 60க்கு 50 வாங்குவேன்.
2: உங்க எதுகள ஆசை? என்ன மாதிரி உணவு எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
3: சப்பாத்தி,
2: சப்பாத்தி,
3: பூரி, ரைஸ்.
2: உங்க வீட்டுல நீங்க யாரா இருக்கீங்க? அப்பா அம்மா கூட வேற யாரும் இருக்கு?
3: அப்பா, அம்மா, நான், என் தங்கச்சி.
2: தங்கச்சி பேர் என்ன? அப்பா பேர் என்ன? அம்மா பேர் என்ன?
3: அம்மா பேர் ரஞ்சினி, அப்பா பேர் லட்சுமணன்.
2: வெரி குட், வெரி குட்.
3: பிரதீக்ஷா.
2: ஓகே, எல்லாம் நல்லா படிக்கிறீங்க. சரி, நீங்க ஒரு படிச்சு பெரிய வேலை ஆன பிறகு உங்களுக்காக கஷ்டப்பட்ட அம்மா அப்பா அம்மாவுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யலாம்னு ஆசை இருக்கு உங்களுக்கு?
3: எங்க அம்மாவையும் அப்பாவையும் நான் ஒரு பைக் வாங்கி அதுல வச்சு அழைச்சிட்டு.
2: சரி, நீங்க வாங்கி நீங்க அழைச்சிட்டு போவீங்க, ரைட்டு. அவங்களுக்கு தனித்தனியா என்னென்ன வாங்கி
3: கொடுப்பீங்க? எங்க அம்மாவுக்கு உடவை, எங்க அப்பாவுக்கு வேட்டி சட்டை, அப்புறம் பைக் வாங்கி தருவேன் எங்க அப்பாவுக்கு.
2: அதே அப்பா, இவ்வளவு ஆசை இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு விளையாட்டுனா என்னென்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
3: கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால்,
2: நன்றி. தம்பி வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார சீர்காழி பரிசோதி ஜுவல்லரி 916 KDF ஹால்மார்க் தங்க நகைகளின் கலைக்கூடம்
1: ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரி சீர்காழி
2: 100%
1: தங்கம் பலகாலம் தங்கும் நிகழ்ச்சி தயாரிப்பு LG ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 5:30. விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அன் கோ.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
5: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன் கோ தான் சரி.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி,
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: தட்ஸ் ரைட்.
9: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் ஸ்ரீநாகா பாடியது.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலி.
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல்லாமது.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா
2: ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
5: தட்ஸ் ரைட்
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி
3: தட்ஸ் ரைட்
2: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ
3: தட்ஸ் ரைட்
5: PSR தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம் வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் மனோ பாடியது

0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.

0: அட்டப்பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: கேட்டது விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்த் அன்கோ.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
2: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அன்கோ தான் சரி.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
2: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
2: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: சரி சரி சரி சரி சரி சரி,
4: தட்ஸ் ரைட்,
3: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ,
4: தட்ஸ் ரைட்.
0: இனி கேட்கலாம் பன்னிசை கைத்தலை என தொடங்கும் பாடல். பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள்.

0: online, the MEA spokesperson said that the secretary handed over consignment of life-saving medicines to the Palestinian government for the people of Palestine for their health needs. Union Minister for Electronics and Information Technology Ashwani Vaishnav today launched the Mobile Phone Manufacturing Scheme, MPMS. Union Cabinet had approved the scheme last month with a budgetary outlay of 62,500 crore rupees. The scheme tenure will be of 5 years from 2026-27 to 2030-31. The MPMS has two target segments, including incentivizing mobile phone manufacturing and supporting Indian mobile phone brands. The government has said that a total of 29 foreign direct investments, FDI, have been reported under the revised framework till yesterday, involving proposed FDI of more than 4,800 crore rupees. These investments span a range of sectors, including infotech, AI, information and communication, manufacturing and pharmaceuticals, among others. The Minister of Commerce and Industry said that the 29 investments have been reported by investors based in Mauritius, US, South Korea, Japan, Singapore, Luxembourg and the Cayman Islands. Union Home Minister Amit Shah inaugurated and laid the foundation stones for several projects worth around 189 crore rupees at the headquarters of the Sashastra Seema Bal SSB in Siliguri, West Bengal today. Mr. Shah stated that since the BJP government came to power the centre, the welfare of personnel responsible for border security has been given utmost priority. He highlighted that the SSB is performing the challenging task of guarding open borders with countries like Nepal and Bhutan, calling it one of the toughest duties. Mr. Shah also inaugurated an exhibition on Bharatiya Nyaya Sanhita in Siliguri. Health and Family Welfare Minister J.P. Nadda today reviewed the prevailing situation and preparedness for H1N1 influenza in the country with particular focus on the national capital. The ministry informed that Mr. Nadda emphasized the need for continued vigilance, robust surveillance and proactive preparedness with close monitoring of influenza trends. The government has assured that adequate sugar stocks are available in the country to meet domestic demand despite lower than estimated production. In view of the recent price rise in sugar, the government has taken a series of measures to ensure sufficient sugar availability and maintain stable prices for consumers. The Minister of Consumer Affairs, Food and Public Distribution said that it is closely monitoring the situation. Legendary Uriya playback singer Pranab Patnaik, whose distinctive voice captivated generations of music lovers, passed away at the age of 88 in Bhubaneswar today. With a career spanning over 5 decades, Patnaik sang more than 200 films and collaborated with several celebrated national-level singers. He was a 7-time Odisha State Film Award winner and a recipient of the prestigious Jaydev Puruskar. In the BWF Badminton World Championships, India's Trisha Joly and Gayatri Gopichand have stormed into the women's double semifinals and assured the country of a coveted medal at the prestigious championship. In hockey, the Indian women's team will take on the Netherlands in the opening match of the second pool phase of the FIH World Cup in Amsterdam, the Netherlands today. And that is the end of this news bulletin.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள். வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களைச் சேர்ந்த தலைமை செயல் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக விண்வெளி தொழில்நுட்பத்தின் விரிவான பயன்பாடுகளின் முக்கியத்துவம் குறித்து அவர் வலியுறுத்தினார். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். உலகம் விண்வெளியை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்தியாவை நோக்கும் வகையிலான ஒரு சூழல் அமைப்பை உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இளம் உள்ளங்களிடையே விண்வெளி வீரர் ஆர்வத்தையும்

0: ஈர்ப்பையும் வளர்க்கும் வகையில் செயல்படும் அட்டல் டிக்கரிங் ஆய்வகங்களுடன் விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். பிரதமருடனான இந்த சந்திப்பில் இந்தியாவை சேர்ந்த 20 விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அரசு துறை செயலர்கள் பங்கேற்ற 3வது உயர்மட்ட கூட்டம் பிரதமர் இல்லத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உள்கட்டமைப்பு, பாதுகாப்பு, வெளியுறவு மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் எதிர்கால செயல் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: அரசு துறைகளிடையே ஒருங்கிணைந்த செயல்பாடு மற்றும் தரவுகளை திறமையாக பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து நேற்று நடைபெற்ற இந்த உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் வலியுறுத்தினார். தரவுகள் என்பது ஒரு தேசிய சொத்து என்றும் எதிர்காலத்திற்கான பலம் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதிகாரிகள் குழு உணர்வுடன் பணியாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்திய பிரதமர் திரு மோடி, அதிகாரிகளிடையே கலந்துரையாடல் மற்றும் குழு உணர்வை வளர்க்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார். தேசத்தின் வளர்ச்சிக்கான கொள்கைகளை வகுப்பதில் அரசு துறைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் இளைஞர்களின் புதிய கண்ணோட்டங்களை பயன்படுத்த வேண்டியதன் தேவை குறித்தும் பிரதமர் எடுத்துக் கூறினார். இன்றைய சூழலில் நாட்டின் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்தி உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்ததாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து கூறிய பிரதமர், கோவிட் பெருந்தொற்று மற்றும் மேற்காசிய நெருக்கடிகளின் அனுபவங்களை மேற்கோள் காட்டி ஒருங்கிணைந்து செயல்படுவது என்பது அரசின் நிர்வாக கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் செயற்கை நுண்ணறிவு திறன்களை மனித நிபுணத்துவத்துடன் இணைப்பதற்கான புதுமையான வழிகளை ஆராய வேண்டும் என்றும் அரசு செயலர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார்.
0: மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிலிகுரியில் உள்ள மத்திய ஆயுத காவல்படை தலைமையகத்தில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், சுவேந்தி அதிகாரி மேற்கு வங்கத்தின் முதலமைச்சரானதிலிருந்து எல்லை பாதுகாப்பிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேபாளம், பூட்டான் போன்ற நாடுகள் உடனான சிறந்த எல்லைகளை பாதுகாக்கும் சவாலான பணிகளை மத்திய ஆயுத காவல்படை சிறப்பாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், சிலிகுரி வழித்தடத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசு அப்பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்தார். இவ்விழாவின் போது 189 கோடி ரூபாய் மதிப்பில் ஆயுதப்படைகளுக்கான பல்வேறு வசதிகளை உள்ளடக்கிய முகாம்கள் அமைப்பதற்கும் திரு அமித்ஷா அடிக்கல் நாட்டினார். மேலும் கவாஹலி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் திரு அமித்ஷா தொடக்கி வைத்தார். இந்தியா தலைமையேற்று நடத்தவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டையொட்டி உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர்களின் 12வது கூட்டம் இன்று புனேயில் தொடங்கியது. இக்கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசிய மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியாவிற்கான அர்ப்பணிப்புடன் கூடிய வழிகாட்டுதலில் எழுச்சிமிக்க, நம்பகமான, அனைவருக்கும் அதிகாரமளிக்கும் எதிர்காலத்திற்கான இந்தியாவின் தொலைநோக்கு பார்வை குறித்து கூறினார். மேலும் புதுமைகளை வளர்த்தல், நிலையான டிஜிட்டல் மாற்றத்தை செயல்படுத்துதல் ஆகியவற்றிற்கான இந்தியாவின் அணுகுமுறை குறித்து அவர் விரிவாக எடுத்துக் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, எதிர்கால வலை அமைப்புகள், இணைய பாதுகாப்பு, அனைவரையும் உள்ளடக்கிய டிஜிட்டல் அமைப்பு போன்றவை குறித்து பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு மேடையை இக்கூட்டம் வழங்குகிறது. ஜம்மு ஸ்ரீநகர் இடையே உதம்பூர் வழியாக 3வது வந்தே பாரத் ரயிலை இயக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அவரது கோரிக்கையை ஏற்று 3வது வந்தே பாரத் ரயிலுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த ரயில் சேவையின் மூலம் உதம்பூர் பகுதியின் பொருளாதாரம், சுற்றுலா மேம்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். உதம்பூர் மக்களின் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங்கிற்கு எழுதியுள்ள கடிதத்தில் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: சிங்கப்பூரில் நடைபெற்ற 4வது இந்தியா சிங்கப்பூர் அமைச்சர்கள் வட்டமேசை மாநாட்டில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் ஆகியோருடன் கலந்து கொண்ட திரு பியூஷ் கோயல், இந்தியாவின் வலுவான பொருளாதார வளர்ச்சி பாதை, முதலீட்டு வாய்ப்புகள் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வணிகம் செய்வதை

0: எளிதாக்குவதற்கு மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்தும் எடுத்து கூறினார். இந்தியாவின் பல்வேறு வகையான விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை அதிகப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கண்காட்சியை சிங்கப்பூரின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு கான்சியோ ஹுவாங் மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களுடன் திரு பியூஷ் கோயல் பார்வையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சிங்கப்பூரில் தலைமையிடமாக கொண்டு செயல்படும் உலகளாவிய ஆலோசனை மற்றும் முதலீட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி உட்பட அந்நாட்டு முக்கிய தொழிலதிபர்களுடன் திரு பியூஷ் கோயல் விரிவான பேச்சுவார்த்தை மேற்கொண்டார்.
1: தற்போது சுமார் 12 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் மருத்துவ தொழில்நுட்பத்துறை வரும் 2030 ஆண்டிற்குள் 20 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டும் என்று கணிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். உலகளாவிய 18வது மெட்டெக் உச்சி மாநாட்டில் இன்று காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், அறிவியல், தொழில்துறை, சுகாதார நிறுவனங்கள் மற்றும் சந்தை ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த வேண்டியது தற்போதைய அவசிய தேவையாக உள்ளது என்று கூறினார். ஆராய்ச்சி என்பது ஆய்வகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடாமல் நிஜ உலக சுகாதார சவால்களுக்கு உறுதியான தீர்வுகளை அளிப்பதாக மாற வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆராய்ச்சி மற்றும் புதுமை முயற்சிகளில் தனியார் துறையின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் 1,00,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திட்டம் ஒன்றை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் மற்றும் மருத்துவ பூங்காக்கள் மூலம் உள்நாட்டு மருத்துவப் பொருட்களின் உற்பத்தியை வலுப்படுத்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டிருப்பதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுத இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்த 3 ஆண்டுகள் கட்டாய பயிற்சி என்பதை ஓராண்டாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான வழக்கை இன்று விசாரித்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இந்த புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீதித்துறை சார்ந்த தேர்வுகளை எழுதும் இளநிலை சட்டப்பிரிவு மாணவர்கள் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் சட்டப்பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை கடந்த ஆண்டு மே 20 தேதியன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல் நலக்குறைவு காரணமாக காலமானார். சவுகார் ஜானகி என பரவலாக அறியப்பட்ட 94 வயதான நடிகை சங்கராமஞ்சி ஜானகி தென்னிந்திய திரையுலகில் 400 படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். 1950ஆம் ஆண்டு தனது திரையுலக வாழ்க்கையை தொடங்கிய இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1950ஆம் ஆண்டு சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அவர் அறிமுகமானார். 1952ஆம் ஆண்டில் வளையாபதி என்ற திரைப்படத்தின் வாயிலாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள இவர் பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, 2 நந்தி விருதுகள் மற்றும் கலைமாமணி விருதையும் பெற்றுள்ளார். தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக வரும் 23ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய விண்வெளித்துறையானது உலகளாவிய திறமையாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் முதலீடுகளை ஈர்க்கும் காந்தமாக மாற முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடக்கி வைத்தார். சிங்கப்பூர் மற்றும் ஆசியா முழுவதற்குமான பொருளாதார ஒருங்கிணைப்பை ஆழப்படுத்துவதற்கும் வலுவான வணிக ஒத்துழைப்பை வளர்ப்பதற்கும் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: காரைக்கால் பண்பலை 100.3. இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அமர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
5: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
6: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை. நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.

0: இன் சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை, ஒரு தேடல் இருக்கும், ஏன் வியாதி வருது? எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க ஆத்தா வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க அம்மா சுகர் மாத்திரை பிபி மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப நாமெல்லாம் மாத்திரைகளே மருந்தா சாப்பிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மனித வாழ்க்கைங்கிறது நோய்களோட, நோய் சார்ந்த துன்பங்களோட போயிட்டு இருக்குது. இன்றைக்கு வரையும் துன்பம் பத்தி தானா? ஆமாங்க. அப்படின்னா இந்த தெளிவு வேணும்ல. ஒரு மருத்துவர்கிட்ட போய் எனக்கு ஏன் நோய் வந்தது அப்படின்னு கேட்டா அந்த மருத்துவர் காரணம் சொல்றாங்களோ இல்லையோ, நிறைய மருந்துகளை தருவாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் நோய் வந்த பிறகு என்ன செய்யறதுங்கிறதோட நோய் வராம தடுத்து வாழ்றது எப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கு விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ஏன் வியாதி வருதுன்னு சொல்லுதுங்க. என்னது? தன்னைத்தான் பேணாதாலும், சரீரத்தின் தண்டிப்பாலும், பின்புற்ற விகாரத்தாலும், பின் சல மலத்தினாலும், அன்னத்தை ஒறுப்பதாலும், அரை உடல் முழுகலாலும், தன்மத்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும். நோய்ங்கிறது திடீர்னு வர்றதில்ல, அது நம் வாழ்க்கை முறையின் விளைவா உருவாகுதுன்னு சொல்றாங்க. எப்படி? நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கை முறையோட நெருக்கமா அந்த பாட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு வாழ்க்கை முறை நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகரிச்சு வர்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி பாட்டு ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கு. என்னது? உடம்ப பேணாம இருக்கிறது, இந்த உடலுக்கு ஏற்ற உழைப்பு உடற்பயிற்சி தராம இருக்கிறது, அளவுக்கு அதிகமா உழைக்கிறது அல்லது ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்றது, மல சில கழிவுகளை முறையாத வெளியேற்றாத நிலை, நேரம் தவறி சாப்பிட்றது, உடலை தூய்மையா வச்சுக்காம இருக்கிறது, இதுதான் உடல்நலத்தை பாதிச்சு நமக்கு நோய் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. இதோட நிற்கிறாரா? இல்ல, கடைசியா ஒரு விஷயம் சொல்றாரு. என்னது? தன்மத்தை இகழ்வதாலும் அப்படின்னா என்னங்க? அறநெறிய புறக்கணித்து வாழ்றது மனிதனை பாதிக்கும், அது வியாதி வர வைக்கும். அர்த்தமல்ல, அந்த அறமான வாழ்க்கை இருக்குல்ல, அது மன நிம்மதியை தரும். மனத்திற்கு நிம்மதிங்கிறது உடலுக்கு ஒரு பெரிய மருந்து அமையுங்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகமா தான் சொல்லுது, நல்ல உணவு, ஒரு தினசரி நல்ல உடற்பயிற்சி, போதுமான உறக்கம், தூய்மை, இது மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறப்போ நிறைய வியாதிகளே வராதுங்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் ஒரு நல்ல உடல்நலத்தினோட தூண்கள் சொல்றாங்க. இதை இப்ப சொல்லலைங்க, இதை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. உடலை நேசிக்கிறது, உணவில் ஒழுங்கை கடைபிடிக்கிறது, உழைப்பிலும் ஓய்விலும் சமநிலையை காக்கிறது, மனதை அறநெறியில் நிலை நிறுத்துறது, அப்பதான் ஆரோக்கியம் நம்மை தேடி வரும். அறம் செய்யாவிட்டால் நோய் வரும் அப்படின்னு நேரடியா சொல்லாம, அறமுள்ள மனம் மன அமைதியை தருகிறது, மன அமைதி உடல்நலத்திற்கு துணை புரிகிறதுங்கிறதுல நோய் என்பது நம் வாழ்க்கை முறையோடு தொடர்புடையதாக இருக்கலாங்கிறது மைய கருத்தை புரிஞ்சுக்கிறது. நோய் போன்ற அறிகுறி தென்பட்டா உடனே மருத்துவரை போய் பாக்குறோம், அவங்க செய்யற மருந்தெல்லாம் வாங்கணுமா? வாங்குங்க. மருந்தை வாங்கிட்டு அப்படியே சாப்பிடலாமா? நம்ம உடம்புக்கு நோய் வராம காப்பாத்திக்கிட்டோம்னா எந்த மருந்துமே தேவையில்லை. நன்றி, வணக்கம்.
0: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், நாச்சியார் கோவில்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், மயிலாடுதுறை.
5: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க, ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:25:40. லைட் ஹவுஸ், இன்று நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். இவ்வறிவிப்பினை தொடர்ந்து 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்களியான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், நெல்லும் காய்கறி சாகுபடியும். நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவர்களுடன் நேர்முகம். 8:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது. 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம் கேட்டீர்கள், இனி கேட்கலாம்.

நாளைய நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைதானும் நல்லவை கேட்க. படைப்பு சென்னை வானொலி நிலையம். ஆறு 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோவின் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வி யாழிசை. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்

பாட்டு 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சொல்லரங்கம் உத்வேக சொற்கள் இந்த தலைப்பில். 11:00 வணக்கம் தோழி, 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் பங்கு பெறுபவர் செல்வி யாழிசை, 12:55 பன்னிசை ஏறினார் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் சுவாமிநாதன் அவர்கள், 1:00 தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலை, காரைக்கால் மாவட்டம் காரைக்கால்மேடு RMAS பக்கிரிசாமி பிள்ளை உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி, 3:00 LSE, 4:00 மனம் விழையுதே, பங்கேற்கும் நேயர் தேத்தாக்குடி டி செல்வபாரதி, 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் நண்பேண்டா, மாலை 5:15 கலக்கல் நேரம், 5:30 விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை திருமுறை என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமச்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது, 6:25 லைட் ஹவுஸ். கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் முன்னோட்டம். லைட் ஹவுஸ் இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சௌகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்கள் நடத்தி வரும் இளம் தொழில் முனைவோர்களுடன் கலந்துரையாடியதை சுட்டிக்காட்டியுள்ளார். விண்வெளித்துறையில் இந்தியா கடந்த சில ஆண்டுகளாக சாதனை படைத்து வருவதற்கு இவர்களின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையில் மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு இந்த இளம் தொழில் முனைவோர்கள் வரவேற்பு தெரிவித்ததாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் பன்றிக் காய்ச்சல் பாதிப்புகளை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது இந்த காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் தீவிரப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் அறிவுறுத்தினார். இது தொடர்பாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தினார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். இன்று சட்டப்பேரவையில் தமது துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.

0: சென்னை கொளத்தூர் அருள்மிகு சோமநாத சுவாமி திருக்கோயில், வேளச்சேரி அருள்மிகு தண்டீஸ்வரர் திருக்கோயில், நுங்கம்பாக்கம் அருள்மிகு பிரசன்ன வெங்கடேசபெருமாள் திருக்கோயில் உட்பட சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் 3 புதிய மரத்தேர் இந்த ஆண்டு செய்து தருவதற்காக அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில், திருவெற்றூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில், மதுரை தெப்பக்குளம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 105 திருக்கோயில்களில் திருக்குள பணிக்காக இந்த ஆண்டு 45 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் உட்பட 3 திருக்கோயில்களில் 11 கோடி மதிப்பீட்டில் பக்தர்களுக்கான தங்கும் விடுதி இந்த ஆண்டு கட்டப்படும். திருவண்ணாமலை, பழனி, சிறுவாபுரி, இருக்கன்குடி உள்ளிட்ட 22 திருக்கோயில்களில் ரூபாய் 50 கோடி மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். பக்தர்கள் அதிக அளவில் வருகை புரியும் 20 திருக்கோயில்களில் பக்தர்கள் நலன் கருதி சுமார் 3 கோடி மதிப்பீட்டில் அவசர கால ஊர்திகள் வாங்குவதற்கான நடவடிக்கைகள் இந்த ஆண்டு மேற்கொள்ளப்படும்.
1: சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கார் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை மாநில அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கார் தேவைப்படும் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு அரசு கடனுதவி வழங்கலாம் என்றும் யோசனை தெரிவித்தார். நிதி நிலைமையை காரணம் காட்டி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேக அரசு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு கார் வழங்க முடிவு செய்துள்ளது முறையானதல்ல என்று திரு சண்முகம் கூறினார். மேகதாது அணை பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்கு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை கர்நாடக அரசு மத்திய அரசிடம் தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இப்பிரச்சினையில் உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரியுள்ளார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பதில் தாவேக அரசுக்கு உடன்பாடு இல்லை என்றால் அனைத்து கட்சி தலைவர்கள் அடங்கிய குழுவுடன் தில்லி சென்று பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் கோரிக்கையை நேரில் வலியுறுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் திரள வேண்டும் என்று தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக்கு அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் குறைந்துள்ளதாகவும் இது வரவேற்கத்தக்கது என்றும் திரு ஜி கே வாசன் கூறினார். விவசாயிகளுக்கான குறுவை தொகுப்பு திட்டத்தின் பயன்கள் முழுமையாகவும் உடனடியாகவும் விவசாயிகளுக்கு சென்றடைவதை தாவேக்கு அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குறுவை தொகுப்பு அறிவிக்கப்பட்டு 2 மாதங்கள் முடிவடைந்ததை சுட்டிக்காட்டியுள்ளார். ஏற்கனவே பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பையும் உரிய நேரத்தில் வழங்காமல் காலம் தாழ்த்துவது தவறானது என்று அவர் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் தாவேக்கு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு டிடிவி தினகரன் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 94. திரைத்துறையில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து பத்மஸ்ரீ, கலைமாமணி உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை அவர் பெற்றுள்ளார். கதாபாத்திரங்களுக்கு தமது வசனத்தின் மூலம் மெருகேற்றியதற்கு சான்றாக அவர் நடித்த எதிர்நீச்சல் திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த காட்சி விளங்குகிறது.
3: ஆபீஸ் போனஸ் படமா?
4: 700 ரூபா.
3: ஐயோ வந்துட்டா,
4: கையை நீட்டாத.
3: குடுங்களே, நான் எண்ணி பார்க்க மாட்டேனா?
1: சவுகார் ஜானகி மறைவுக்கு முதலமைச்சர் திரு விஜய், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், திரையுலகினர் மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல

0: டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் களியம்பூண்டி அரசு சுகாதார மைய வளாகத்தில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான நிறைவடைந்த கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டு மற்றும் நேரடி சேர்க்கை முகாமை ஆட்சியர் திரு விஷு மகாஜன் இன்று தொடங்கி வைத்தார். வடகோவை ரயில் நிலையத்தில் சேலம் ரயில்வே கோட்ட மேலாளர் திரு பன்னாலால் இன்று ஆய்வு மேற்கொண்டார். கடலூர் மாவட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற கலை திருவிழாவை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி சிறப்பு மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கால்வாய்களில் வண்டல்கள், குப்பை கழிவுகள் மற்றும் ஆகாய தாமரை அகற்றும் பணிகளுக்கு ஏதுவாக ட்ரோன் மூலம் அவற்றை கணக்கெடுக்கும் பணிகளை ஆணையாளர் திரு சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்லோவாக்கியாவின் பிராட்டிஸ்லாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜல் தங்கப்பதக்கத்தையும், 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலால் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா தகாஹாஷி வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விண்வெளித்துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பன்றிக் காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மத்திய அமைச்சர் திரு JP நட்டா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள 22 திருக்கோவில்களில் 50 கோடி ரூபாய் மதிப்பில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பழம்பெரும் திரைப்பட நடிகை சவுகார் ஜானகி இன்று சென்னையில் காலமானார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் காஜல் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமுடி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 6:42.
8: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
2: தலைமுறையா இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
9: உங்கள் கடை காரைக்கால்
10: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
3: தொடர்புக்கு 8925936936.
4: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
5: வணக்கம், நான் டாக்டர் சக்தி, ஆயுர்வேத மருத்துவர். இன்னைக்கு நம்ம இந்த வானொலி மூலமா ஆர்த்ரைட்டிஸ், அதாவது மூட்டு வலி சம்பந்தமான நோய்களை பத்தி பேசுறோம். ஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலிங்கிறது வந்து அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோன்னா நிறைய வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஒரு நோயா இருந்துச்சு. பட் இன்னைய காலகட்டத்தில் பார்த்தோன்னா இளைஞர்களுக்கு இது மாதிரியான மூட்டு வலி சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் இப்போ நம்ம நிறைய பார்க்க முடிகிறது. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இருக்கிற தவறான நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்னாலையும் நம்மளோட உணவு முறைகள்லாம் மாறுபட்டதுனால, அன்னைக்கு கிடைச்ச சத்துக்கள் நமக்கு இன்றைக்கி கிடைக்காததுனாலையும் தான் இந்த மாதிரியான நோய்கள்லாம் நமக்கு தாக்க காரணமாக இருக்கிறது. ஆயுர்வேதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நோய்க்கான முக்கிய காரணமாகவே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உணவு தான். அதாவது உணவை கரெக்டாக நம்ம சாப்பிடும்போது உணவே ஒரு மருந்தாக இருக்குது. அதே உணவை நம்ம தவறான முறையில் எடுக்கும்போதும், அந்த உணவை சரியான செரிமானம் ஆகாமல் அடுத்த உணவுகளை நம்ம எடுக்கும் போதும் அது நமக்கு டாக்ஸின்ஸாக மாறி நோய்க்கான காரணமாக மாறுது. இப்போ இந்த ஆர்த்ரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக வாத நோய்களுக்கு கீழே கொண்டு வரப்படுது. மனுஷங்களோட உடலே அமைப்பே எப்படின்னா ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கிறது வாதம், பித்தம், கஃபம், இந்த மூணு தோஷங்களோட சமநிலையில தான் ஒரு ஆரோக்கியமே சார்ந்திருக்குது. அதுவே இந்த தோஷங்கள் வந்து சமநிலை மாறுபடு ஏற்படும் போது அது நோய்களாக நமக்கு காமிக்கும். வயசான காலத்தில் பொதுவாகவே வாதம் நம்மளோட உடலில் அதிகமாக இருக்கும். அந்த வாதம் சம்மந்தப்பட்ட நோய்கள் அந்த காலகட்டத்தில் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். அப்போது இந்த ஆர்த்ரைட்டிஸ்லாம் வரத்துக்கு முக்கிய காரணமே அந்த வயசில் வாதம் அதிகமாகிறதுனால தான் வரும். மூட்டு வலிகளில் பல விதங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக பார்க்க போகிறது எதுனா சந்திவாதம்னு சொல்லுவாங்க. அதாவது தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய வாதத்தை சந்திவாதம்னு சொல்லுவாங்க. ஆமவாதம் அதாவது முடக்குவாதம்னு சொல்லுவாங்க. வாத ரத்தம் அப்படின்னா கீழ்வாதம்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஏதாவது இன்ஃபெக்ஷன்னாலையும் நமக்கு மூட்டு வலிகள் வரலாம். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் எதோட காரணங்கள்னால இந்த நோய்கள் நமக்கு வருது, இந்த நோய்க்கான சிம்டம்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூட்டு வலிகளில் நிறைய விதங்கள் இருந்தாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் தெரியாமல் நம்ம பொதுவான மருத்துவம், எல்லா மூட்டு வலிக்கும் ஒரே மாதிரியான மருத்துவம் எடுத்தோன்னா நோய் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் முதல்ல இந்த நோய் எப்படி நமக்கு சிம்டம்ஸ் காமிக்குது, அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த காரணங்களில் நம்ம தவிர்த்தாலே பாதி அந்த நோயிலேருந்து நம்மளை தடுத்துக்கலாம். இல்லை நோய் வந்திருந்தாலும் அந்த மேற்கொண்டு அது அதிகப்படியாக ஆகாமல் அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கலாம். ஸோ பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்க்கான முக்கியமான காரணங்கள்னு பார்த்தோன்னா நமக்கு வயோதிகத்தினால ஏற்படுறது ஒரு காரணம், இல்லை நம்மளோட தாய் தந்த வழியில இருந்து நமக்கு வரக்கூடிய முறை இருக்கு. உடல் எடை அதிகரிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக மூட்டு வலிகள் வரும். அதே மாதிரி முன்னாடியே நமக்கு ஏதோ ஒரு இடத்துல அடிபட்டிருக்கோம், அதை நம்ம வந்து அந்த டைம்ல ப்ராப்பராக டாக்டரோட அட்வைஸ் படி நம்ம ரெஸ்ட் எடுக்காமலோ அதுக்கான கரெக்டான மருந்து மாத்திரைகளை நம்ம எடுக்காம இருக்கும் போது என்ன ஆகும்னா நாளடைவில் அது ஒரு மூட்டு வலிக்கான காரணமாகி மூட்டு வலியை அதிகரிக்க செய்யும். அதுவே ஒரு காரணமாக இருக்கும்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
0: கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
6: உங்கள் கடை காரைக்கால்.
7: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை காரைக்கால்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: காரைக்கால் பண்பலை 100.3.

0: இசை தூரிகை.
1: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இசை தூரிகையில் வரும் முதல் பாடல் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் அமரன் படத்திலிருந்து.

0: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
1: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
0: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இசை தூரிகையில் இனி கேட்கலாம் அறிவியல் நேரம். பறவைகளின் குரல் ரகசியம். உலகெங்கிலும் உள்ள 3000-க்கும் மேற்பட்ட பாடும் பறவை இனங்களின் குரல்களை ஆய்வு செய்து சர்வதேச விஞ்ஞானிகள் அவை பாடும் லட்சக்கணக்கான ராகங்களுக்கு பின்னால் வெறும் 8 அடிப்படை ஒலி வடிவங்கள் மட்டுமே உள்ளன என்பதை கண்டறிந்துள்ளனர். இயற்கை கழிவு நீரை சுத்திகரிப்பில் பாக்டீரியா. நிலத்தடி நீரில் கலந்துள்ள அபாயகரமான யுரேனியம் இது போன்ற நச்சுப் பொருட்களை பாக்டீரியாக்கள் மூலம் 95% வரை வெற்றிகரமாக உறிஞ்சி அகற்றும் புதிய முறையை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர். கேட்டது அறிவியல் நேரம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பா விஜயின் வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் சைரன் படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸின் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாலை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணவும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நண்பேண்டா.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசைத்துறையில் வரும் அடுத்த பாடல் ஷான் ரோல்டான் குரலில் மோகன்ராஜனின் வரிகளில் லப்பர் பந்து படத்திலிருந்து.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இசைத்தூரிகை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இளையராஜா இசையில், இளையராஜா அனன்யா பட் குரல்களில் விடுதலை 2 படத்திலிருந்து.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இசைத்துறையில் வரும் நிறைவான பாடல் வாழை படத்திலிருந்து.

நேர்களே, இன்றிரவு 10 மணிக்கு இரவும் மலரும் சகலகலா நாயகி சவுகார் ஜானகி. சவுகார் ஜானகி அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்களை கேட்கலாம். நிறைவு பெறும் நிகழ்ச்சி இசைத்தூரிகை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் டெஸ்ஸா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். எல்லைப் பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய அரசின் இந்த நடவடிக்கைக்கு செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என குற்றம் சாட்டினார். தற்போது பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் இப்பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். புதிய குற்றவியல் சட்டங்களை செயல்படுத்துவதற்கும் முந்தைய அரசு முட்டுக்கட்டையாக இருந்ததாக அவர் குறை கூறினார். பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டத்தின் ஆட்சி நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்களின் நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார். இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சிங்கப்பூரில் உள்ள துணை நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்திய போது இதனை தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதார அடித்தளம் வலுவாக உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று தொடங்கி வைத்தார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், 62,500 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மொபைல் போன் உற்பத்தியை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர்

0: புறப்பட்டார். புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் உதவிடும் என திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற பிரிக்ஸ் அமைப்பின் அறிவியல் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான அமைச்சர்கள் கூட்டத்தை அவர் தொடங்கி வைத்து பேசினார். இந்த துறைகளில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடற்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக கப்பல் போக்குவரத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் கூறியுள்ளார். ஒடிசாவில் உள்ள பாராதீப் துறைமுகத்தில் 427 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைத்து அவர் பேசினார். கடல்சார் பொருளாதாரத்தில் இந்தியா விரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமரின் சுதந்திர தின உரை குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மொரீஷியஸுடனான எரிசக்தித்துறை ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டமைப்பில் உறுப்பினராக மொரீஷியஸ் இருப்பதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களை சுத்திகரிக்கும் திறனை இந்தியா அதிகரித்துள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியிருக்கிறார். சர்க்கரை விலை உயர்வை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த மாதம் 20ஆம் தேதி 48.18 ரூபாய் இருந்த சர்க்கரை விலை நேற்று 55.70 ரூபாய் அதிகரித்துள்ளதை அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எத்தனால் உற்பத்திக்கும் சர்க்கரை விலை உயர்வுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்றும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை விலையை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளும் அந்த செய்திக்குறிப்பில் பட்டியலிடப்பட்டுள்ளது. இந்தியர்கள் 22 பேர் பயணம் செய்த வணிகக் கப்பலை சோமாலியா மற்றும் ஏமன் கடல் பகுதியில் கடற்கொள்ளையர்கள் கடத்திச் சென்றுள்ளனர். இருப்பினும் இந்தியர்கள் பாதுகாப்புடன் இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. அவர்களை மீட்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மணிப்பூரில் இம்பால் திமாப்பூர் குவஹாத்தி வழித்தடத்தில் போக்குவரத்து 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று தொடங்கியது. அம்மாநிலத்தில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்ற போது இந்த வழித்தடத்தில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தற்போது இந்த வழித்தடத்தில் பேருந்து சேவை தொடங்கப்பட்டது இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கான முக்கிய நடவடிக்கையில் ஒன்றாக கருதப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திரிபுராவின் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலம் முழுவதும் கல்வி கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளை கொண்டு கல்வி கற்பிக்கும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இது மாணவர்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்றும் திரு டாக்டர் மாணிக் சாஹா கூறினார். தேசிய பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதே தமது அரசின் நிலைப்பாடு என மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். இன்று சிலிகுரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டால் எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும் என கூறினார். மத்திய பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை உறுதி செய்யாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமைச் செயலருக்கு அறிவுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்டம் ஒழுங்கு பணியில் தொய்வு ஏற்பட்டாலோ கவனக்குறைவாக செயல்பட்டாலோ நடவடிக்கை நிச்சயம் என எச்சரித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றும் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்களை அகற்றுவது தொடர்பாக கள ஆய்வு நடத்தப்படும் என அரசு கூறுவது தாமதப்படுத்தும் தந்திரம் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திரு சதீஷ்குமார் திரு ராஜசேகர் அமர்வு முன் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு சார்பில் அறிக்கை ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. சீமை கருவேல மரங்களை அகற்றுவது குறித்து கள ஆய்வு நடத்தி மாவட்ட ஆட்சியர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது.

0: இருந்தது. இந்த அறிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், சீமை கருவேல மரங்களை அகற்றுவதற்கு 5 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்க வேண்டும் என அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் உத்தரவிட்டனர். இதனை செயல்படுத்தவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்த நீதிபதிகள் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் குடிநீர் விநியோகம் மற்றும் துப்புரவு பணிகளை ஆசிய மேம்பாட்டு வங்கியின் கடனுதவியுடன் நவீனமயமாக்கும் திட்டத்திற்கான ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது. ஆசிய வளர்ச்சி வங்கியும் மத்திய அரசும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்த திட்டத்தின் கீழ் 120 கிலோமீட்டர் தொலைவிற்கு குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளுக்கான குழாய்கள் அமைக்கப்பட உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 7 நீரேற்றும் நிலையங்களும் 38 கழிவு நீரேற்றும் நிலையங்களும் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 16-21, 21-15, 21-13 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜாங் ஷூ ஜியான் ஜியா இ ஃபான் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 19-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அசுகா டாக்கசாஷியை வென்றார். மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் லிஷா பால் 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொமோகோ கிமுராவை வென்று அரையிறுதிக்கு முன்னேறினார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியனும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மொபைல் போன் உற்பத்தி திட்டத்தை மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் கடல்சார் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இந்தியாவும் மொரீஷியஸும் முடிவு செய்துள்ளன. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரெசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:25.
2: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
3: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
4: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைக்கு கொள்ளுங்க www.psuryagar.gov.in.
1: இன்னைக்கு இருக்கலாம் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
6: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: சித்ரா, சித்ரா, சித்ரா ஆளே இருக்கிற மாதிரி தெரியலையே.
10: அக்கா இங்க பாருங்க, மேல இருக்க, மேல வாங்க.
9: இந்த நேரத்துல அங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? இரு இரு வர. அட சித்ரா, இங்க இவ்ளோ செடி வச்சிருக்கியா? நான் இன்னைக்கு தானே பாக்குறேன் இதெல்லாம். நீயும் சொல்லவே இல்ல பாத்தியா?
10: நானே உங்களை ஒரு நாள் சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்து காட்டலாம் தந்தேன், இன்னைக்கு நீங்களே வந்துட்டீங்க பாருங்க.
9: அது சரிம்மா, இது என்னம்மா அந்த 3 க்ரோ பேக்கும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம இருக்கு?
10: அதையக்கா கேக்குறீங்க, அந்த 3லயுமே கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன், நல்லா வளர்ந்து வர மாதிரி தெரிஞ்சு.

0: ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு.
1: ஓ, கொத்தமல்லியா? அதை வளர்க்கறது அவ்வளவு சுலபம் இல்லையம்மா. இன்னும் சொல்ல போனா சவாலான விஷயம் ஒண்ணு கூட சொல்லலாம்.
0: நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா கொத்தமல்லி வளர்க்கறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் போல இருக்கே.
1: இல்லையா பின்ன, நான் எத்தனை தடவை கொத்தமல்லி போட்டு வளர்த்துருக்கேன்.
0: அப்படின்னா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஒன்றும் இல்லைம்மா சித்ரா, இந்த மாடி தோட்டத்தில் கொத்தமல்லி நம்ம வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா மண்கலவை பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்மா. மணல் கலந்த செம்மண்ணை தான் பயன்படுத்தணும். அதுவும் நல்லா வடிகால் வசதி இருக்கிற மாதிரி நம்ம

0: நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா மண்கலவு பண்றதுல ரொம்ப கவனமா இருக்கணுமா. மணல் கலந்த செம்மண்ணை தான் பயன்படுத்தணும். அதுவும் நல்ல வடிகால் வசதி இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா கொஞ்சம் தண்ணி தேங்கிடுச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம போட்ட கொத்தமல்லி அத்தனையும் அழுகி போயிடும்.
1: ஏங்கா, இந்த மண்ணு கலவன் சொல்றீங்களே, அது எப்படிக்கா பண்றது?
0: அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ செம்மண்ணோ இல்ல நல்ல தோட்டத்து மண்ணோ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோயே, அதுல ரெண்டு மடங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொழு உரம், அப்படி இல்லைன்னா மண்புழு உரம், அப்படி அதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, காய்கறி கழுவுல இருந்து எடுக்கிறோம் பாரு உரம், அந்த உரத்தையாவது ஒரு மடங்கு அதுல கலக்கணும். அது மட்டும் இல்லாம வேப்ப முன்னாக்கு இருக்கு பாரு, அது ஒரு கைப்பிடி கலந்துக்கணும். அது கூட முக்கியமா உயிர் உரம்னு சொல்லுவோம்ல,
1: ஆமா,
0: சூடோமோனாஸ் அசோஸ்பைரிலம் ட்ரைகோடெர்மா விரிடி பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த மாதிரி உயிர் உரங்கள்ல ஏதாவது ஒண்ண ஒரு தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து நல்லா கலந்துக்கணும். அது மட்டும் இல்ல, ஈரப்பதத்தோட அந்த மண்ணு ஒரு 7 நாள் இருக்கிற மாதிரி நம்ம முதல்ல வச்சிடணும். அதுக்கும் பிறகுதான் நம்ம விதைய விதைக்கவே ஆரம்பிக்கணும்.
1: அது சரிக்கா, மண்ணே இப்படி கலந்துக்கலாம், இந்த விதைய அப்படியே விதைக்கலாமா இல்ல அதுக்கும் வேற ஏதாவது முறை இருக்கா?
0: கொத்தமல்லி கீரைக்கு பொதுவா பாத்தீங்கன்னா வெயில் அப்படிங்கறதே ஆகாத ஒண்ணு, குளிர்காலத்துல நல்லா வளரும். கொத்தமல்லி விதைய அப்படியே நம்ம விதைச்சிடாம ரெண்டா உடைச்சி பிரிச்சு விதைக்கணும். அந்த மாதிரி நம்ம ரெண்டா உடைக்கும் போது விதை பாதிக்காம பாத்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதுலயும் இந்த ட்ரைகோடெர்மா சூடோமோனாஸ் இந்த மாதிரி உயிர் உரங்கள்ல விதை நேர்த்தி செஞ்சு நம்ம விதைச்சோம்னு வச்சுக்கோ, அருமையா வளருமா.
1: இதுல கூட விதை நேர்த்தி இருக்காக்கா, அது எப்படி பண்றது?
0: அது ரொம்ப சுலபம்தான். சாதம் அடிச்ச கஞ்சி இருக்கு பாரு, அதுல இந்த உயிர் உரங்களை சேறு பதத்துல கலந்து விதைகளை அதில் நல்லா கலக்கி நிழல்ல ஒரு அரை மணி நேரம் உலர்த்தணும். உலர்த்திட்டு உடனடியா அந்த விதைகளை விதைச்சிட வேண்டியதுதான். இது இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் இப்படி எது இருந்தாலுமே அந்த கரைசல்ல விதைய ஊற வச்சு கூட விதை நேர்த்தி செஞ்சு விதைக்கலாம்.
1: அக்கா, இன்னைக்கு நீங்க வந்ததுக்கு ஒரு அருமையான விஷயத்த சொல்லிட்டீங்கக்கா.
0: ஆனா நான் வந்தது எதுக்குன்னு நீ கடைசி வரை கேட்கவே இல்லையே.
1: மறந்தே போயிட்டனே, எதுக்குக்கா வந்தீங்க?
0: அது ஒண்ணு இல்ல சித்ரா, நாளைக்கு நர்சரி போலான் இருக்கேன் ரோஜா செடி வாங்குறதுக்கு, அதுக்கு ஒன்னால சத்த வர முடியுமான்னு கேக்குறதுக்கு தான்.
1: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்ன கூட்டிட்டு போகலன்னா தான் நான் வருத்தப்படுவேன்.
0: அப்ப சரி.
2: கேட்டது உழவர்களுக்கு.
3: கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
3: காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 7:31.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது
7: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
6: உழவர் அரங்கம்.
7: இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்
6: காரைக்கால் ONGC காவேரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை ரிக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அத எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதெறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.

0: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
2: சுபா, என்ன உங்க வீட்டு நடையில நெல்லு மூட்டைய மட்டும் நல்லா அழகா அடுக்கி வச்சிருக்க, இந்த காய்கறிய இப்படியே போட்டு வச்சிருக்கியே, ஏம்மா?
3: வாங்க துளசிக்கா, எங்கக்கா நேரம் கிடைக்குது, இப்பதான் நெல்லு வேலை எல்லாம் முடிஞ்சுது.
2: அப்ப இந்த காய்கறி சாகுபடிய நீ பெருசா கவனிச்ச மாதிரியே தெரியலையே, காய் ஒன்னும் செழிப்பாவே இல்லையே.
3: வீட்டு தேவைக்காக கொஞ்சோண்டு போட்டதுக்கா.
2: ஏன் வீட்டு தேவைக்கு போட்டா அத சரியா கவனிக்க கூடாதா என்ன?
3: கவனிக்கணும் தான்க்கா. இப்ப ஆடிப்பட்டத்துல நிறையவே காய்கறி சாகுபடி செஞ்சிருக்கோம்க்கா, அதுல நிறையவே மகசூலும் கிடைக்கும்.
2: சரி சுபா, ஏற்கனவே உனக்கு ஒரு அனுபவம் இருக்குனாலும் இன்னைக்கு நம்ம காரைக்கால் பண்பலையில விவசாய நிகழ்ச்சியும் நெல்லும் காய்கறி சாகுபடி பத்தியும் தான்.
3: யாருக்கா சொல்ல போறாங்க?
2: அதுவா சுபா, நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தன மங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவங்க தான் பேச இருக்காங்க.
3: அப்ப சரிக்கா, நிகழ்ச்சி அப்ப எனக்காக தான் வருது போல இருக்கு, கேக்கலாமா?
2: ஏன், எனக்கும் சேர்த்துதான், நானும் கேப்பேன்.
3: வணக்கம் நேர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில நிறுத்தன மங்கலத்துல இருந்து ஒரு விவசாயி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன மாதிரியான விவசாயம் பண்றாங்க இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா, நீங்க எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
4: நான் ஒரு 50-60 வருஷமா நெல் சாகுபடி செஞ்சுட்டு வரேன்.
3: சரிங்க.
4: இதர விவசாயின்னு சொல்லுவாங்க, இதர விவசாயினா பெரிய விவசாயி, பெரும்படியா செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப பாக பங்கெல்லாம் பிரிச்சது பிறகு சிறு விவசாயி ஆயிட்டேன். சிறு விவசாயி இருந்தாலும் நான் தொடர்ந்து வானொலி கேட்பேன். வானொலி கேட்டுட்டு அதுல இருந்து வருகின்ற லேட்டஸ்ட் தொழில்நுட்பங்களை உடனே செஞ்சு அதை பார்ப்பேன். இப்ப இந்த வருஷம் அணையில தண்ணி 80 அடி இருக்கு, மழையும் பெய்யல. இந்த வருஷம் என்ன செய்யலாம்னு எல்லா விவசாயிகளும் என்கிட்ட கேக்குறாங்க. ஆனா உழவர் விவாத குழு அமைப்பாளர், நான் 100 விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பொறுப்புல இருக்கிறேன். இப்ப இந்த வருஷம் வந்து நேரடி விதைப்பு தான் விதைக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி 35 முன்னாடி ஒரு தண்ணியும் இல்லை மழையும் பெய்யல, அது மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நானும் எங்க வீட்டுக்கு ஏத்த விவசாயி கணேசன் பேரு, ரெண்டு பேரும் தான் நேரடி விதைப்பு வச்சோம். வச்சதுக்கு பிறகு மறுபடியும் மழை பெஞ்சது, மறுபடியும் சாப்பிடி ஆச்சுன்னு வைங்களேன். அப்புறம் தான் ஒரு 2 தின்று சிக்கல் இல்லை. என்ன மாதிரி உழவர் வாத குழு அமைப்பாளர் பழனியப்பன்னு பேர், அவர் தலைமையில் செயல் விளக்கம் செய்து காட்டினாங்க. அப்புறம் ஒத்தரா பார்த்து எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க.
3: நேரடி நெல் விதைப்பு. சரிங்க. இப்போ குருவை போட்டிருக்கீங்களா?
4: குருவை இல்லை, குருவைக்கு ஒன்றும் வகை இல்லை. போன வருஷம் குருவை போட்டிருந்தோம், குருவை இல்லை. இந்த வருஷம் சம்பா, அதாவது மத்திய கால ரகங்கள், குறுகிய கால ரகங்களை. இப்போ நிறைய புது புது நெல், அறிவியல் நிலத்திலாம் எங்கே பார்த்தாலும் புதிய நெல்லாம் வந்திருக்கு. அதிக விளைச்சல் தரக்கூடிய நெல்லுள்ளத நம்ம தேர்வு செய்ய போடுவோம்னு இருக்கேன்.
3: இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறீங்களா எப்படிங்க?
4: இயற்கையும் செயற்கையும், அதாவது வந்து பூச்சி மருந்தே தெளிக்காம. எப்படி தான் நம்ம இயற்கை உரம் இருந்தாலும் செயற்கை உரம் போட்டால் தான் கொஞ்சம் மகசூல் காணும், இல்லைன்னா கட்டுப்படி ஆகாது. அதுக்காக செயற்கை உரமும் போட்டேன். ஆனால் வந்து ஒரு 15 எந்த விதமான பூச்சி மருந்தும் தெளிக்காம சாப்பிட செஞ்சுட்டு வரேன்.
3: 15
4: ஆமா. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேளாண்மை துறையில ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க 4 சிக்கல் அறிவியல் நிலையத்துல, நான் முழுமையாக எடுத்துக்கிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அதிகாலையில போய் நம்ம போய் பார்க்கணும். நெல் பயிரில் வந்து அதிகமான பல ஆயிரக்கணக்கான பூச்சிகள் இருக்கும். அந்த பூச்சிகளை நாம அடையாளம் கண்டுக்கணும். எப்படின்னா, 3 குணாசிசியங்கள் உள்ள பூச்சிகள் இருக்கு. அதிகாலையில 6 போய் அந்த பயிரை பார்க்கணும். ஒரு பந்தை இப்படி கீழே தட்டினோம்னா ஏறி இறங்கி இப்படி போகுதுல, அது மாதிரி அதை பார்த்தோம்னா அதில் என்னென்ன பூச்சிகள் இருக்குது. பூச்சிகளை பார்த்தோன்னா விவசாயிகள் வந்து டக்குன்னு மருந்து அடிக்க போயிடுறாங்க. மருந்து அடித்து அது புண்ணியமே இல்லை. இந்த தீமை செய்யும் பூச்சிகள் வந்து மறைவு இடத்துல இருக்கும், நன்மை தரும் பூச்சிகள் வந்து மேனோட்டமாக இருக்கும். மருந்து அடித்தோடனே உடனே இந்த நன்மை தரும் பூச்சிகளை காலி பண்ணுவாங்க. காலி பண்ணிவிட்டால் மறுபடியும் அதுக்கு இன்னும் கொண்டாட்டமாக போடும். அதனால வேளாண்மை துறையில கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பங்கள, இது வந்து ஒரு நல்ல தொழில்நுட்பம்.
3: அதை நீங்க வந்து பயிற்சிக்கு போய் தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க?
4: பயிற்சிக்கு போய் தான் தெரிஞ்சு.
3: பூச்சிகளை பத்தி
4: பொதுவா வந்து விவசாயிகள் வந்து நன்மை தரும் பூச்சிகள் அப்படின்னு 3 பூச்சி தான் சொல்லுவாங்க. ஊசி தட்டம், பொறிவண்டு, சிலந்தி அப்படிம்பாங்க. சிலந்தியிலே பல விதமான சிலந்தி இருக்கு, வளையகட்டும் சிலந்தி இருக்கு. வளையை கட்டிட்டு அதுல உட்காந்துருக்கும், அதுல வந்து இந்த தீமை தரும் பூச்சி விழுந்துன்னா போய் பிடிக்கும். சிறுவிட்ட சிலந்தின்னு கால் குட்டை குட்டையா இருக்கும், அது வந்து கீழே வந்து பயிரில் கீழே இருந்து மேலையும் கிடையும் நின்று ஒரு நல்ல 8 பூச்சிலேருந்து 10 பூச்சி வரலையும் அதிகாரிகள் கணக்கெடுத்து வச்சிருக்காங்க. அது மாதிரி இருக்கு. நீர் தாண்டி இருக்கு, நீர் மதிப்பெண் இருக்கு, ஸ்டால் பென் வண்டி இருக்கு. இதெல்லாம் வரைபடமா வரைஞ்சி வச்சிருக்கேன்.
3: சரிங்க. 60 விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க.
4: ஆமாங்க.
3: 15 வந்து ரசாயன உரங்களோட பயன்பாட்டை குறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. எந்தெந்த வகையில குறைச்சிருக்கீங்க, எந்த வகையில இயற்கை முறையில சாகுபடி செய்யறீங்க?
4: தொழு உரம் வர வர கால்நடையெல்லாம் குறைஞ்சி வச்சு நாங்க 20 வரலையும் வச்ச வர சொல்ல பண்ணோம். குடும்பம் ஒன்னா இருந்தோம்னா எல்லாம் செய்ய முடிஞ்சு. இப்ப எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு மாடெல்லாம் குறைஞ்சி போச்சுன்னு வைங்களேன்.
3: இப்ப எத்தனை மாடு?
4: இப்ப மாடு இல்ல, ஆடும் கோழியும் தான் இருக்கு.

0: பார்க்க முடியலன்னு வைங்களேன்,
1: சரி
0: அது மாதிரி இருக்கு. இப்போ முழுமையா நம்ம கவனிச்சு கொண்டது மூணு, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிலத்தில் உள்ள தாய்ப்பால் சுத்தமாக எடுபட்டு போச்சு, நம்ம இயற்கை உரம் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் வந்து வேப்ப மரம், புங்க மரம், இந்த மரங்கள்லாம் வீட்டு சுற்றி வளர்த்து வச்சுருக்கேன், வயல் உரத்துலையும் இருக்குது. இதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா, கழித்து நடவாக இருந்ததுன்னா கழித்து போட்டு உழவு செஞ்சு செய்கிறது. இப்போ என்ன ஒரு புது மெத்தடை செஞ்சுட்டு வரோம், நம்ம நடவு நடும்போது சுற்றி இருக்கக்கூடிய நிழல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நிழல் இருந்தால் அங்கேருந்து அந்த நிழல்லேருந்து தான் ஆரம்பித்து இலை சுருட்டு போய் ஆரம்பிக்குது. ஆக வந்து அந்த இலையெல்லாம் இல்லாமல் கட்
1: வயலில் சுற்றி உள்ள மரங்களெல்லாம் கழிச்சு
0: பண்ணும். நம்ம நடவு நடும் போது செய்ய முடியலன்னு வைங்க, தண்ணி ஓடுற வாமடையில ஒரு 8-6 அளவுக்கு குழி எடுத்து ஒரு 3-4 அடி அளவு, நம்ம எந்த அளவுக்கு தழப்படுமோ அந்த அளவுக்கு குழி ஆழமா எடுத்துடணும்.
1: சரி,
0: இதை கட்டுக்கட்டா தினசரி முடிஞ்ச அளவு கட்டுக்கட்டா கட்டி கொண்டு போய் அதில் போட்டு மேலே அரை முட்டை சிமெண்ட் சாக்கில் மண்ணில் போட்டு கட்டி தூக்கி போட்டோம்னா அது பாட்டுக்கு கிடக்கும். நம்ம தண்ணி வைக்கும்போது இது அழுகி அழுகி அப்படியே சன்னமாக போயிட்டே இருக்கும். நம்ம இது கூட நிப்பட்டப்படாது, நம்ம எப்பப்போ கிடைக்குதோ அப்பையெல்லாம் போகும்போதெல்லாம் அந்த இதை பண்ணோம்னா இது வந்து அழுகி போயிட்டுருக்கும்னு வைங்களேன். இலையிலெல்லாம் நல்ல சத்துக்கள் இருக்குங்க, அதனால நம்ம வந்து எப்போ பண்ண நேரம் கிடைக்குதோ கண்டிப்பாக நம்ம சும்மா போகக்கூடாது, அப்பப்போ வெட்டி தலையை எடுத்துகிட்டு போகணும். நான் வந்து கொள்ளையில் ஒரு 12-8 குழி எடுத்து வச்சிருக்கிறேன். போன வருஷம் இந்த கார்த்திகை மாளிகையில் எல்லா தலைகளும் வெட்டி சூப்பரு, சுண்ணாம்பு, சாணிப்பால் இதெல்லாம் ஒரு அடுக்குக்கு ஒரு ரே ஊற்றி அதை போட்டு மூடி வச்சிருக்கேன். அது இப்போ மக்கியிருக்கு, இந்த வருஷமும் அது மாதிரி செய்கிற இருக்கேன்னு வைங்களா.
1: இப்படி நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் பயன்படுத்துகிற உரங்களோட அளவு குறையுதா?
0: அளவு குறையுதோ குறையிலையோ, விவசாயிகள் வந்து மண்ணை வீணாடித்தது காரணம் அதிக மகசூல் தருங்கிற ஆர்வத்தின் காரணமாக அவங்க பாட்டுக்க உரங்களை கணக்கு வழக்கில்லாமே கொடுத்து கொடுத்து மண் வந்து அலறாகவும் மண் ஊறாகவும் கலராகவும் மாறி போச்சு. இப்போ இதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா, விவசாயிகளுக்கு அளவு தெரியல. வேளாண்மை துறையில் ஒரு அளவுகோல்னு கொடுத்துருக்காங்க, எந்த உரமாக இருந்தாலும் ரேடியோ கேட்கணும், மீட்டிங் போகணும், இந்த செய்தித்தாளில் வரும், இதெல்லாம் பார்த்து வேளாண்மை துறையில் சொல்கின்ற உரங்களை கொடுக்கணும், வேளாண்மை துறையில் சொல்கின்ற அளவில் கொடுக்கணும், வேளாண்மை துறையில் சொல்கின்ற காலங்களில் பிரித்து கொடுக்கணும். ஒரு விவசாயி கண்ணும் கருத்துமாக சாப்பிட செஞ்சாங்கன்னா புதிய புதிய தொழில்நுட்பம் அவங்களுக்கே வரும். நான் என்ன செய்வேன்னா, இந்த 22 கிலோ யூரியாவை 15 நாளைக்கு கொடுக்க சொல்லுவாங்க, நான் வந்து 2 பிரிச்சுக்குவேன்.
1: சரி,
0: 2 பிரிச்சுக்கிட்டு கொடுக்கறதுனால இந்த தழைச்சத்து வந்து சீராக கிடக்கிறதுனால பூச்சிகள் வந்து கிட்டாது. இதை பார்த்து பல விவசாயிகள் வந்து ஏதோ சொல்லிட்டு மேலோட்டம் போனாங்க. பக்கத்தில் விவசாயி விஏஓ ஓய்வு பெற்றவர் அண்ணன் கூப்பிடுவார், அண்ணன் என்னமோ மந்திரம் பண்ணிட்டு போகுது மந்திரம் பண்ணிட்டு போகுதுன்னு 2-3 வருஷம் சொன்னார். அப்புறமா திரும்பி அதோட வந்து இப்போ அவரும் ஒரு 3-4 வருஷமாக பூச்சி மருந்து தெளிக்காமல் சாப்பிட்டு வர்றாரு. வானொலிக்கும் அழைச்சிட்டு வந்து பேசிட்டு போயிருக்காரு.
1: ஒரு போகம் தான் பண்ணுவீங்களா?
0: அதாவது தண்ணி மின்னடி வந்தால் 2 போகம் பண்ணுவோம். இங்கே உழுது தயாராக வச்சிருக்கணும், நேரடி எதிர்ப்பு வச்சிடணும். நேரடி எதிர்ப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஓரளவு விவசாயிகளுக்கெல்லாம் தெரிஞ்சது தான். இப்போ இந்த காலகட்டங்களில் கோட உழவு அதிகமாக எடுக்காமல் இருக்காங்க. கோட உழவு ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான். அதான் நடவுக்கு வேணா சும்மா சேர் உழுது செய்யலாம். இதுக்கு வந்து எப்படின்னா, கண்டிப்பாக கோட உழவு எடுத்தால் தான் நேரடி எதிர்ப்பு விதைக்க முடியும். எடுக்காத விவசாயிகள்லாம் வந்து இப்போ கையோட எடுக்கலாம். இப்போ மழை தூர்னாலும் சரி தூராவிட்டாலும் சரி, டிராக்டர்காரங்களுக்கு கொஞ்சம் டீசல் வாங்கி கொடுத்து கலப்பையை இறக்கி விட்டு மெதுவாக போகணும். வேகமாக போனால் ரோட்டில் போகிற மாரி இப்போ தான் பேராது, மெதுவாக நடந்து போகிற மாரி போனால் கண்டிப்பாக பேந்துடும். 2 சாலை அடிச்சுட்டு இன்னொரு சாலை முடிஞ்சால் ரொட்டேட்டர் விட்டு அடித்தோம்னாக்கா எல்லாம் பவுடரை போய் சின்ன சின்னதாக, அதாவது 1.5 ஜல்லின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இருக்கும்போது நம்ம நெல்லை வந்து 1 ஏக்கருக்கு 30 கிலோ 28 கிலோ தெளிச்சாவே போகிறோம்.
1: விதை நெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க, என்ன ரகங்கள் பயன்படுத்துறீங்க?
0: விதை நெல் வந்து சிக்கல் அறிவு நிலையத்தில் எனக்கு TKM 13 ஒரு புது ரகம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் 20 கிலோ கொடுத்தாங்க. எனக்கு வந்து முன்னையே நான் சொல்லியிருந்ததுனால எனக்கு திருவர்குப்பம் நெல் ஆராய்ச்சியிலிருந்து 20 கிலோ வந்தது, இவங்க 20 கிலோ கொடுத்தாங்க. 40 கிலோ மறுபடியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நண்பர் வாங்கினாரு, அதையும் கொடுத்து அதை போட்டோம். நல்ல மகசூல் கண்டிச்சு, எல்லாமே வேற நெல்லுக்கு விற்றுப்பிட்டேன்.
1: ஏன்னா
0: ஏன்னு கேட்டிங்கன்னா, புது நெல்லுங்கும் போது நீடாமங்கலத்தில் அறுவடை TKM 13 அறுவடை எடுத்தது பேப்பரில் வந்து, இந்த பேப்பரை பார்த்தோன்னா எல்லாரும் வாங்கிட்டாங்க. பூச்சி கீச்சியெல்லாம் ஓரளவு கட்டம், ஆனால் கொஞ்சம் மோட்டார் இருக்கணும்னு வைங்களா, 135 நாள் அது பூச்சி மருந்தெல்லாம் தெளிக்காமல் சாப்பிட்டுருந்தோம். அது 2-3 வருஷம் ஓடிச்சு. என்ன தான் நம்ம சொன்னோம்னா, 2 வருஷம் புதுசாக இருந்தப்ப பண்ணுவாங்க, மறுபடியும் ஏதாவது புது நில பின்பற்றி போவாங்க.
1: இப்போ TKM 13 வந்து போட்டிருந்தீங்க.
0: TKM 13 போட்டோம். இப்போ மறுபடியும் வந்து இந்த வருஷத்துக்கு ஆடு வர 45 போடலாம்னு இருக்கேன். ஏன்னா அது குறிய காலம் 105-110 நாள் தான். எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு இன்னும் 20 நாளில் நம்ம நில முளைக்க வச்சிட்டோம்னா, அப்படியே இல்லாட்டிமுனாலும் கடின உழைப்பான விவசாயிகள் வந்து பேப்பர் நாத்து விடலாம்.
1: பேப்பர்
0: சுருள் பண்ணாத்துன்னு சொல்லுவோம். அந்த சுருள் பண்ணாத்து இடம் கொஞ்சம் இருக்கணும். இடம் இருந்ததுன்னா குலையில மட்டமாக பண்ணிவிட்டு சும்மா அந்த சின்ன மோட்டர் இந்த வீட்டுக்கு உபயோகத்துக்கு இருக்கிற அந்த மோட்டர் இருந்தால் கூட போகும், ஆனால் நல்ல தண்ணி இருக்கணும்.
1: சுருள்பா நாத்தனா என்னங்க?
0: அது வந்து பழத்தை மட்டம் பண்ணி வச்சுட்டு இந்த பேலித்தீன் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் அப்படியே ஒரு மணல் எவ்வளோ கிணத்துக்கு இருக்குமோ அந்தமாரி ஒரு

0: நல்லா நீட்டும் போகணும். சாம்பல் கிடைச்சிதுன்னா முதல்ல சாம்பலை போடலாம். சாம்பலை முதல்ல போட்டோம்னா இந்த மண் மேலே போட்டாக்கா அந்த சாம்பலை வெளியே கொண்டு வராமல் இருத்திக்கும். சாம்பல் வந்து உரத்துக்கு, இந்த மணல் வந்து ஈரத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு.
1: சரி,
0: கனமாக போட்டால் பறிக்கும் போது வேறு அருந்து போடும். இந்த ஒரு பேப்பர் மறையிற அளவு ஒரு மணல் எவ்வளோ பெருசு இருக்குமோ அதுமாரி போட்டு பரப்பி வச்சுட்டு ஊற வச்ச ஒரு ரெண்டாம் கொம்புன்னு இல்லை, அப்படியே ஒன்று மேலே ஒன்று வரக்கூடாது. ஒரு சரமீட்டுக்கு 2 கிலோ நம்ம அளவு கூட கணக்கு பார்க்கணும். நம்ம கையாலே லேசாக போட்டுட்டு போகணும் கீரை வளர்த்து வைக்கிற மாதிரி.
1: இந்த
0: நெல் மேலே நெல் ஏறி இருக்கக்கூடாது, ஒரு நெல் முறைக்கு இருக்கணும். அப்படி போட்டுட்டு அதை வந்து நல்லா அமைச்சு விடணும். நெடுவாக அமைச்சு விட்டு ஸ்ப்ரேரால் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து கீத்த போட்டு மூடிடணும். கீத்த கலக்க போட்டு மூடிடணும். மூடிட்டு மத்தியானம் அதுமாரி செய்யணும், சாயங்காலம் அதுமாரி செய்யணும். 3 நடை ஒரு நாளைக்கு அமைச்சு விடணும். இது மெயினாக கவனிக்கணும். 3 நடை அமைச்சு விடணும்னா சுருட்டிட்டு வேறு மேலே வந்துடும். அது நல்லா ஏறி கூட நிற்கலாம், அந்த அளவுக்கு அமுத்தி விடலாம்.
1: அந்த கீத்து மேலே ஏறி நிற்கணுமா?
0: அல்ல, அந்த கீத்தை எடுத்துட்டு இந்த நம்ம நெல் போட்டுருக்கோம்ல, அந்த நெல்லை வந்து அந்த பழைய வச்சு நல்லா அமுத்தி விடணும். ஏறி கூட நிற்கலாம், அந்த அளவுக்கு வெயிட்டு தாங்கினாலும் ஒன்றும் செய்யுது. அப்படி அமுத்தி விட்டுட்டு தண்ணி வந்து ஸ்ப்ரேயர் அழுத்திக்கணும். அப்போ தான் நெல்லை குமிச்சு விடும். 2-4 வரையிலும் பண்ணிவிட்டு அப்புறம் பூவாளி அலையில் ஊற்றலாம். 3-4 நாள் போயிட்டுனா அப்புறம் நீங்கள் தண்ணியை கீழேந்து ஊற்றினாவே அது ஓடி போயிடும். அது எலி கிளி போகப்பட்டாமல் பார்த்துக்கணும். நல்லா இந்த சூரியன் வெளிச்சம் டைரெக்டாக படக்கூடாது, பட்டா பயிர் சுழிச்சுப்படும். சில பேர் பனைமட்டையை போட்டு மூடுவாங்க, பனைமட்டை போட்டால் உள்ளே காற்று போகாமல் செத்து போயிடும். இந்த கீத்தை தான் குறுக்க கம்ப உள்ள வச்சு கீத்தை போட்டுடணும்.
1: ஒரு சந்தேகம், நீங்கள் வந்து ரொம்ப கனமாக இல்லாமல் லேசாக பரப்பணும்னு சொல்கிறீங்க, சாம்பல் அந்த மண் அதெல்லாம்.
0: வளர்ந்து பேப்பரை விரித்து அதுக்கும் கீழே இந்த உளுத்தம் செடி இலை இருக்குது பாருங்கள். இலை வந்து டிஏபியை விட அதிகமான சத்து இருக்கும். இந்த இலையோட தூள் தேயிலை மாதிரி இருக்கும். அது வந்து சல்லடையில் போட்டு நீட்டு சளிச்சுட்டு போனோம். சளிச்சுட்டு போனால் இந்த பேப்பரில் நீட்டுவை உளுந்துட்டு அப்புறம் லேசாக அதை மணலில் போட்டு மறுபடியும் நெல்லை போட்டு மறுபடி அமுத்தி விட்டு மறுபடி தண்ணி தெளித்தேன். இது பார்த்தோன்னா டிஏபி மாரி நல்லா கரு கரு கருக்குன்னு வந்துட்டு.
1: எத்தனை நாள் கழித்து இந்த நாற்றை எடுப்பீங்க?
0: நாற்று வந்து இந்த நாற்றே வந்து குருவிக்கு தான் சிபார்சு.
1: சரி,
0: 14 நாளில் எடுக்கணும். நாங்கள் 14 நாள் அங்கே சேர் பண்ணி தயாராக ஆகலை. நாற்றும் சுமாராக தான் இருந்துச்சு. 22 நாள் நல்ல மகசூல் இருந்துச்சு. அங்கே நடவு நடும்போது ஒரு எப்படி நீங்கள் எட்டி தூக்கி இருந்தீங்கனாலும் இப்படி சுற்றிக்கிட்டு வந்து என்ன செய்யும், நேராக தான் இப்படி விழுந்துடாது.
1: மேட்டு மாதிரி
0: மேட் மாதிரி அப்படி நேராக விழுந்துடும்.
1: சரி,
0: அதை பற்றி கவலை இல்லை. அப்படி போட்டு
1: பாய் நாட்டாங்கல் மாதிரி
0: பாய் நாட்டாங்கல் தான் சொல்றது. ஏன்னா சுருட்டி எடுத்துட்டு போறோம்ல, அந்த பழைய காலத்தில் சுருட்டு பண்ணாத்தன்னு சொல்லுவாங்க, பாய் நாட்டாங்கல்னு சொல்லுவாங்க. அதான் வேற ஒன்று,
1: ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா?
0: ரெண்டும் வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒன்னே தான்.
1: அப்போ பாய் நாட்டுறாங்கள தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க?
0: ஆமாம், சுருள் பண்ணாத்தன்னா அந்த ஆரம்பத்தில் அப்படி தான், ஏன்னா சுருட்டி தானே எடுத்துகிட்டு போனோம். இப்போ இவங்க வந்து லேட்டஸ்ட்டாக பாய் நாத்தாங்கன்னு சொல்லிவிட்டாங்க.
1: ஆனால் நாட்டாக தான் நடுவீங்க, இயந்திரம் கிடையாது?
0: இயந்திரம் இல்லை, இயந்திரம் வந்து சில மட்டமாக இல்லைன்னு வைங்க, ஒரு இடத்துல பழுதாகி சிலரெல்லாம் பார்க்கணும். இப்போ ஒருத்தூரில் கூட போன வருஷம் நட்டாங்க, நிறைய ஃபெயிலராக தான் இருந்துச்சு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவேரி அசட்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: துளசியக்கா, உங்களால இந்த விவசாய நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க பண்ணிட்டு இருக்க நெல்லும் காய்கறி சாகுபடியும் பத்தி சொல்லிட்டு இருக்க, நாகப்பட்டினம் மாவட்டம் நிறுத்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவங்களுக்கு எத்தனை வருஷம் அனுபவம் பாருங்கக்கா இந்த விவசாயத்துல. இவங்கள பாத்தீங்களா, எந்த ஒரு விவசாய பயிற்சியா இருந்தாலும் கடந்துப்பாங்களாம். வேளாண் துறை மூலம் என்னென்ன தொழில்நுட்பங்கள் புதுசா வந்தாலும் அதை பத்தியும் தெரிஞ்சுப்பாங்களாம்.
4: நல்லா தான் கேட்டிருக்க. அவங்க இந்த பாய் நாற்றாங்கல் முறையும் அப்படிதான் தெரிஞ்சுக்கிட்டாங்களாமே, அதைத்தான் இப்போ வரைக்கும் பின்பற்றிட்டு வராங்களாம்.
1: சரியா சொன்னீங்கக்கா. அது மட்டும் இல்லாம மண்வளத்தை அதிகரிக்கிறதுக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறேன்னு சொன்னாங்க பாருங்க.
4: இரு இரு சுபா, இப்படி நீயே பேசிட்டு இருந்தா அடுத்த பகுதி வந்துரும்ல, நேரமாகுது பாரு.

0: இப்ப நெல் விவசாயம் மட்டும் தானே, வேற எதுவும் சாகுபடி செய்யறீங்களா?
1: விவசாயம் பண்றேன், குள்ளையில காய்கறி சாப்பிட கொஞ்சமா பண்ணிருக்கேன், வீட்டு தேடுறது பண்ணிருக்கேன்.
0: நெல் எவ்வளவு பார்ப்பளவுல பண்றீங்க?
1: நெல் ஒரு 2 ஏக்கர்ல பண்றேன்.
0: சரிங்க, காய்கறி எல்லாம் எப்படி பண்றீங்க?
1: காய்கறி புடலை, கீரை, பாகல், புடலை அதெல்லாம் இப்போ போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் பையன் போட்டு சின்னதுன்னா இருக்கு. மழை செஞ்சுன்னா கொஞ்சம் கலர் விட்டு போடலான்ட்டு இருக்கிறேன்.
0: காய்கறி வியாபாரத்துக்குங்களா?
1: வியாபாரத்துக்கெல்லாம் பண்ண முடியாது, இல்லை கொஞ்சம் தான் வீட்டுக்குள்ள. ஆனால் இந்த ஆர்வமாக இதாக இருந்தாலும் செய்வேன். திருச்சியில் போய் அரைக்கிற வாங்கியாந்து போடுவேன். அரைக்கிறேன்னாக்கா முளைக்கிற மாதிரி இருக்கும், கிள்ளி விட்டோம்னா மடி துளுத்து வரும், பொன்னாங்கண்ணி மாதிரி மடி துளுத்து வரும். சுவையே தனியாக இருக்கும். அயல் வாரத்தில் வரப்பில் எல்லாம் வெண்டி, கொத்தவரை, மஞ்சள் இதெல்லாம் போடுவேன். ஏதோ ஒன்று பெரும்படியாக இல்லை, நம்ம சொந்த இது காந்து பண்ணிக்கிற அளவுக்கு.
0: மஞ்சள் போடுவீங்களா?
1: ஆமாங்க, பொங்கலுக்கு உள்ள மஞ்சள் இருங்க. அந்த மஞ்சள் வந்து சாதாரண விரலி மஞ்சள்னு சொல்லுவோம், நல்ல அதிக மகசூல் தரக்கூடிய மஞ்சள் இருக்குது. அடுத்தபடியாக நாங்கள் சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலையத்துக்கு 3ஆம் மாதம் உழவர் தின விழா நடக்கும் சாக்கோட்டை உழவர் பயிற்சி நிலையத்தில். அப்போ எனக்கு அழைப்பு வந்தது, விளைந்த விளைப்பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. நான் உளுந்துல ஒரு செடியில 346 காய் காய்ச்சிருந்தது, அதை எடுத்துட்டு போனேன்.
0: ஒரு செடியில 340 காய்ங்களா?
1: பேப்பர்ல இருக்கு, இதை கொண்டு போய் வச்சேன். போது மஞ்சள், பறங்கிக்காய், என்னமோ கொண்டாந்து வச்சுருந்தாங்க. இது மஞ்சள் யாரோடயா, மஞ்சளுக்கு முதல் பரிசு உண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸில் போய் உட்காந்துட்டேன். 5 பேர் போட்ட குழு தயார் பண்ணி அதை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. மஞ்சள் தான் முதல் பரிசு.
0: மஞ்சள் அப்படி என்ன சிறப்பு இருந்துச்சு?
1: அதில் வந்து நல்லா சரியான கேள்வி மேடம். அது வந்து அவர் சொன்னார், பவானிசாகர் 1, பவானிசாகர் 2, பவானிசாகர் 3, இந்த 3 ரகமும் கொடுத்தாங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு இருந்தேன். இந்த 2 தவிர பாக்கி 1, 3 அதிக மாசு தருதுன்னு எனக்கு ஒரு பாதி கொடுத்தாரு. அதை வாங்கி அந்த தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல மகசூல் தரும்.
0: பொங்கல் மஞ்சள்னு சொல்றீங்க, ஆனா பொங்கல் மஞ்சள்ங்கிறது அது அப்படியே செடியோட எடுத்துருவாங்களா? அப்படியா, இல்லை நீங்க நல்லா வளர்ந்து சாகுபடி செஞ்சு மஞ்சளுக்காகவே அது பறிப்பீங்களா?
1: ஆமா ஆமா, மஞ்சளுக்காக தான் எடுத்துறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, 1 அடி ஆழத்துக்கு குறைஞ்ச இல்லாம வெட்டி சாம்படுத்திவிட்டு நம்ம தண்ணி இறச்சி விடணும். இறச்சி விடும் போது எந்த அளவுக்கு நம்ம தண்ணி இறக்க முடியுமோ அது மாதிரி சின்ன சின்ன பாத்தியா கோழி விடணும். கோழி விடும்போது அதுல வந்து இந்த குழிக்கு குழி 4 வரைக்கும் கீழே ஆழத்துலாம் போகணும், வாழை மாதிரி மேலே வந்துடும் கிழங்கு. அதுக்கு எடுத்துகிட்டு போய் சாணி உரம் எவ்வளோ போட முடியுமோ அதிகமாக போடலாம். போட்டுட்டு தண்ணி வச்சு விட்டுட்டு இருக்கணும். மஞ்சளுக்கு 6 மாதம் தங்களுக்கு தவறு, 8 மாதம் 9 மாதம் மஞ்சள் கூட இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா போட்டு இடையில 2-3 கொத்தாவது குறைஞ்சதை குத்துணும். 1.5 மாதத்துக்கு 1 முட்டாவது குத்தி விடணும். குத்தி விட்டோம்னா தான் மஞ்சள் வேகமாக பெருத்து வரும். கடுமையாக இருந்ததுன்னா பூமி வராது.
0: எத்தனை மாதங்க மொத்தம் மஞ்சளுக்கு?
1: மொத்தம் 8-9 மாதம் மஞ்சள்னு இருக்குது, 8 மாதம் மஞ்சள்னு இருக்குது.
0: எப்போ கொத்தி விடணும்?
1: எப்போ அதாவது வந்து முளைச்சியே உரிச்சாங்க வந்ததுலேருந்தே 1.5 மாதத்துக்கு 1 முட்டை கொத்தி விடணும்.
0: 1.5
1: கொத்தி விட்டு களத்துல கிடக்கும் கற்கா, இப்ப கூட பஞ்சமா போச்சு, எங்க பார்த்தாலும் சென்டர்ல இட்டு போடுறாங்க. அந்த கற்காயை சேமிச்சு அந்த கற்காயை உள்ள போட்டு கொத்தி விட்டோம். கொத்தி விட்டோம்னாக்கா உங்களுக்கு மண்ணில் புலவுழுப்பு தன்மை இருக்கும். ரொம்ப நிறங்கி போயிருந்துச்சுன்னா சேர்த்த கொஞ்சம் கொஞ்சம் யூரியா கட்டலாம். யூரியா கட்டி போட்டுட்டோம்னு வைக்கலாம். நம்ம 1 அடி 1 அடிக்கு கம்மி இல்லாமல் போடணும். களிமண்ணுக்கு நல்லா வரும். நம்ம அதுக்கு முன்னே மம்புட்டியால் வெட்டுறோம், இப்போ எல்லாம் தொழில்நுட்பம் மாறி போச்சு. பாறையால் 2 பக்கம் கிள்ளி விட்டு ஆழத்தில் பாறையை கீழே ஊனி அப்படி நம்பினோம்னா அப்படியே முழுசாக வந்துடும். இந்த 2 பக்கமும் சுத்தமாக கிள்ளி விடாமல் சும்மா இருந்தோம்னா பாதி மஞ்சள் பூமியிலே இருக்கும். கீழே ஆழமாக நோண்டி பாறையை போட்டு அப்படி நம்பினோம்னா முழு மஞ்சள் வந்துடும்.
0: அறுவடை எப்போ எப்படி, செடியே சோர்ந்து போன மாதிரி ஆகிடுமா இல்லை எப்படிங்க?
1: இல்லை இல்லை இல்லை, அது அப்படியே முழுசாகவே இருக்கும். 3-4 வரலையும் இருக்கும். அப்புறமா தான் வெயில் இருந்தால் தான் வாடி போயிடும்.
0: அது அப்போ அந்த நாள் கணக்கு முடிஞ்சோடனே நீங்கள் அறுவடைக்கு ரெடியாக
1: எடுத்துக்குவோம். அதாவது வந்து இது திரும்பி நாங்கள் விறகு விடுவோம். யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இதை நோண்டி ஆடி மாதத்தில் நம்ம சித்திரை வைகாசியில் நோண்டி பக்குவம் பண்ணி வைக்கணும். காத்தோட்டமாக 1 வாரம் போட்டு வச்சிருந்து ஒரு ஏனத்தில் உமி இருக்குல்ல, தவிட்டு உமி, உமியும் அதையும் பறிச்சு வச்சுருந்தோம்னா ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வந்துடும். அப்படி நீங்கள் சப்போஸ் வெட்டவே இல்லைன்னு வைங்க, இந்த நேரத்தில் நான் மஞ்சளை சேமிச்சையும் பக்குவம் பண்ணியும் முளைக்க வச்சுருக்கேன், கொஞ்சம் விட்டு வெட்டாமலும் வச்சுருக்கேன், அதுவும் முளைஞ்சிட்டு அது இந்த இயற்கையில் மழை பெஞ்சோன்னா அந்த பருவகாலம் தான் அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடும்.
0: சரி, இப்போ மஞ்சளை விதையாக கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல,
1: முளைக்க வச்சு செடியாக தான் கொடுக்குறது.
0: அப்போ வந்து செடி கணக்காக கொடுப்பீங்களா?
1: அது வந்து பொங்கலுக்கு செடி கணக்காக 100 ரூபாயிலையும் எடுத்துச்சு ஒரு மஞ்சள். இந்த வருஷம் 100 ரூபாய்க்கே கிடைக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு தண்ணி இல்லையே, எங்கே பார்த்தாலும் தண்ணி இல்லையே. இப்போ மஞ்சள் சாவடி பண்ணுறவங்க நல்லா சான்ஸு, ஆனால் தண்ணி ஆசை இருந்து தண்ணி கொடுக்கணும் பராமரிக்கணும்ல முடியாது.
0: நீங்க போட்டிருக்கீங்களா?
1: எல்லாம் பதியம் போட்டு எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. இனிமே மழை பெஞ்சாதான் வெட்டி வாங்கணும். சிமெண்ட் தர மாதிரி இருக்கு, எப்படி வெட்ட முடியும்?
0: தண்ணி இல்லாதனால இப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரிங்க, நெல், மஞ்சள், காய்கறி பண்ணுவேன்னு சொன்னீங்க.
1: இந்த எலியை கேட்காம விட்டுட்டீங்களா?
0: சொல்லுங்க.
1: எலி சொல்ல நிறைய இருக்கும்.
0: எதுல, மஞ்சளா?
1: இல்லை, நெல்லுல வந்து பஞ்சுக்கட்டும் தரணும்னு ஒரு தருணம் இருக்கு மேடம். பஞ்சுக்கட்டும் தரணும்னா இந்த சிறப்பு சிறப்பாக அந்த கர்ப்பமான நேரம், அந்த நேரத்தில் எலி வெட்டும். நமக்கே தெரியாத நேரத்தில்

0: எலி வெட்டும், அதை அது போய் பார்த்தோம்னா எலி வெட்டியிருக்கோம். அப்போ வந்து எலி வெட்டுறதுக்கு நாங்கள் எலி கட்டி உத்தரவு போடுறாரு. எலி கட்டி போட்டு ஒரு மூணு நாளைக்கு, ரெண்டு மூணு நாளைக்கு பிடிச்சோம்னா அது களையப்பட்டு கொஞ்சம் ஓடி போடணும், இருந்தாலும் வெட்டிவிடும். அவர் இப்போ எல்லாம் கொஞ்சம் எல்லா உயிரினமும் குறைஞ்சி வருது, இப்போ எலியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வைங்களா. இதுக்கு என்ன செய்வோம்னா, கோடையில் அஞ்சாவது ஆறாவது மாதத்தில் எந்த தீனியும் இருக்காது. பொறி இதுவும் வேளாண்மை துறையில் பழக்கப்படி சொன்னது தான், வேளாண்மை துறையில் சொல்லி கொடுத்தது, பொரியை வெறும் பொரியை உணவு பழக்கம்னு ரெண்டு மூணு நாளைக்கு போடுவோம், அது பொறிக்கி தின்னுடும். அதை எந்த இடத்துல எலியும் நடமாட்டம் இருக்குங்கிறத பார்க்கணும். இந்த நொச்சி குத்து, இந்த நாணை குத்து, இதெல்லாம் அந்த இடத்துல தான் இருக்கும். அதில் கொண்டு போய் போட்டுட்டு வந்து மச்சநாள் இசங்கின அந்த பொரியை கொண்டு போட்டோம்னா அதெல்லாம் பொறுக்கி காலம்புரை இறந்துடும். எலியில் வந்து பல விதமான ரகங்கள் இருக்குது. எலி வயலில் வந்து சுண்டலி, வய எலி, இன்னொரு எலி இருக்குது, அது மாதிரி மூணு எலி இருக்குது. நம்ம வீட்டில் இருக்குது பாருங்கள், நெத்தி வெறுவ நிலத்தில் கூட பாடுபட்டு கொண்டு வந்த தானியங்களை சேமித்து வச்சுருக்கோம். அப்போ வந்து அது ஒரு பக்கம் திங்கிறதுன்னு ரெண்டு பக்கத்தை சேதம் பண்ணுது, ஒன்று துருக்கையும் சிறுநீரும் போட்டு. அதை வந்து என்ன செய்யணும்னா, இப்போ வீட்டில் எலி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்மளுக்கு அறுப்பு அறுத்தது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது, ஆனால் இந்த எலிக்கு ரெண்டு நாளில் தெரிஞ்சுப்படுது. 10-11 மணிக்கு மேலே எலி உருட்டுற சத்தம் இருக்கும். இப்பெல்லாம் கூரை வீடெல்லாம் காங்கிரீட் வீடாக போட்டு, காங்கிரீட் வீடு இருந்தால் கண்டிப்பாக டிவி இருக்கும், டிவி இருந்தால் அண்ணன் இருக்கும். இதை என்ன செய்யணும்னா, சத்தம் கேட்கும்போது ஜன்னலை முதல்ல ரெண்டு பேர் வேணும், தெரு போய் ஜன்னலாம் தாத்திட்டு லைட்டை போடணும், சேர்த்து விட சேர்த்து ஒரே அடிக்கணும். காலி பத்தாம் இருந்ததுன்னா நெல்லுக்காக உள்ளே போயிடும், உள்ளே போயிட்டுன்னா திரும்பி வரதுக்கு பாதை இருக்காது. லேசாக கையால் தூக்கும்போது டப்புன்னு விழுந்துடும். நம்மளுடைய கருத்துக்களில் சில சில தொழில்நுட்பங்களை கற்றுக்கணும்.
1: மண் பரிசோதனைலாம் நீங்கள் பண்ணுறது உண்டா?
0: மண் பரிசோதனைலாம் கண்டிப்பாக செய்யணும் மேடம்.
1: எப்போ பண்ணீங்க லாஸ்டா?
0: நான் பண்ணது ஒரு 2 வருஷம் இருக்கும் மேடம். ஏன் ஒன்று சொன்னேன்னா, அவர் வந்து மண் மாதிரி எடுக்கணும்னு சொன்னார். ரெண்டு பேரும் செலவு பண்ணி ஆடுதுறைக்கு போகணும். இப்போ எங்கே பார்த்தாலும் சிக்கல் அருவலாம் எங்கே பார்த்தாலும் வந்துட்டு கொண்டு போய் நாங்கள் அந்த ஆய்வில் போடுற மாதிரி பக்குவம் பண்ணி கொண்டு போயிட்டோம். கொண்டு போய் போனோன்னா 3 மணிக்கெல்லாம் ரிசல்ட் கொடுத்துட்றாங்கன்னா 4 மணிக்கு ரிசல்ட் கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம் வைங்களாம். அதே மாதிரி நாம் எந்த வேளாண்மை செய்வதாக இருந்தாலும் அடிப்படை மண். இந்த மண் வந்து நல்லா குணாதிசயங்கள் உள்ள மண்ணாக இருந்தால் தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மகசூல் கிடைக்கும். அப்படியே மண் நல்ல மண்ணாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது, இல்லை. அப்படியே நல்ல மண்ணாக இருக்குன்னா என்ன பிஹெச் இருக்கணும், 6.8.5 இருந்தால் இது நல்ல மண்ணாக இருக்கும், மண்ணோட காரமிலத்தன்மையை குறிக்கிறது. இதுவும் ரேடியோலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான்.
1: சரிங்க. தொடர்ந்து ரேடியோ கேட்பீங்களா?
0: தொடர்ந்து ரேடியோ கேட்பேன்.
1: எத்தனை வருஷமாக கேட்டுருக்கீங்க?
0: நான் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷமாக கேட்டுட்ருக்கேன்.
1: விவசாய நிகழ்ச்சி,
0: விவசாய நிகழ்ச்சி எது கேட்டாலும் கேட்கணும், விவசாய நிகழ்ச்சி கண்டிப்பாக கேட்பேன்.
1: வேற எதிர்கால திட்டமாக வேற என்னென்ன விவசாயம்லாம் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? சிறுதானியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா?
0: சிறுதானியம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் ஆடு மாடுகள் ஒன்றும் அடப்பு தப்ப எங்கே பார்த்தாலும் இப்போ நெல் சாப்பிடியே அடைச்சா தான் சாப்பிடி பண்ணுறாங்க மாதிரி வந்துட்டு, விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு ஒரு உணர்வே இல்லை. இந்த இது மாதிரி செய்கிறமே போகிற மாதிரி அதெல்லாம் எவ்வளோ போதுனாலும் ஒன்றும் கண்டுக்கிறதும் இல்லை. ரொம்ப போராடி தான் இது பண்ணுறது. சிறுதானியம் இதெல்லாம் உளுந்து பயிர்லாம் நல்லா விளைஞ்சிதுங்க பேப்பரில் பண்ணால். இது வந்து ஒரு செடியில் 346 காய் காய்ச்சிருக்கு. இது என்ன
1: அப்படின்னீங்கன்னா, என்ன
0: ரகம்? ரகம் வந்து ஆடுதுறை மூணு. இதுல ஒன்றும் வித்தியாசமே இல்லை, நீங்க கூட செய்யலாம். பருப்பு மண்ணை நல்லா போடு மண்ணா, போடு மண்ணுனாக்கா தப்பு முதல் காய்க்கிற மாதிரி, போடு மண்ணுக்கு புலப்புழப்பு தன்மை இருக்கும். இடையில 3-4 மழை பெஞ்சிட்டு பாத்தீங்கன்னா அது பாட்டு ஆழமரம் மாதிரி இது நிக்க முடியாம அப்படியே கிடக்குது.
1: பரப்புல போட்டிருந்தீங்க?
0: பரப்புல போட்டிருந்தான். சாக்கட்டு உடவு பிரச்சனையில இருந்து ஜலேந்திரன்னு ஒரு அதிகாரி வந்தார், என்ன பாக்குறது செக்கிங் பார்த்தோன்னா இது மாதிரி உளுந்து விளைஞ்சிருக்கணும்னு பார்த்தோன்னா எண்ணி பார்த்தா தட்டுக்கிட்டே போச்சு. எண்ணி இப்படி பார்த்தாலும் சட்டுக்கிட்டு போச்சு, செடியை பிடிங்கிட்டோம். பிடிங்க கிளகிளையாச்சு, பண்ணி பார்த்துட்டு போனோன்னா அப்புறம் பேப்பரை கொடுத்துட்டு விட்டாரு, பேப்பரில் வந்துச்சு, வாங்கி வச்சிருக்கேன்.
1: தொடர்ந்து போடுறது உண்டுங்களா? அதே ரக போடுறீங்களா எப்படிங்க?
0: அது இப்போ எல்லாம் வந்து போன வருஷம் 9-11 உளுந்து தட்டலில் போட்டிருந்தேன், அது சுமாராக விளைஞ்சிருந்ததுன்னு வைங்களேன். இப்போ 12 ஒரு ரகம் வந்துருக்கு. 12 வந்து கொஞ்சம் காயும் நீளமாக இருக்கும், அதிக மசூலாக இருக்கும். அது வந்து அறிபடியாக வேற கிடைக்கல, இந்த வருஷம் வாங்கினா கண்டிப்பாக வாங்கி போடலாம்னு. ஆடு மாடு தொல்லையால் தான் உளுந்து பேரே ரொம்ப மோசமாக போயிட்டுங்க. அதே ஒரு புகம் விளையிற மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தரிசில் நெல் தரிசில் செழிச்சிட்டு இருந்துருவோம், 7 நாளில் கிடைச்சிரும்.
1: 60 வருஷமாக விவசாயம் அனுபவம் உங்களுக்கு இருக்கு.
0: ஆமாம்.
1: விவசாயம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் என்னென்ன பண்ணலாம் உங்கள் வயசுக்கு?
0: லேபர் எங்கே பார்த்தாலும் தட்டுப்படாது. அப்போ ஏதோ இந்த இதெல்லாம் யோசனை பண்ணி தான் வேளாண்மை துறையில் எல்லா வயசுக்கும் கருவியை கண்டுபிடிச்சிட்டாங்க. கருவி இல்லைன்னா இதுவரையிலும் விவசாயம் இல்லை. இதை கண்டுபிடிச்சது பெரிய பாராட்ட வேண்டிய விஷயம்னா, எல்லாத்துக்குமே மிஷின் வந்துட்டு
1: இல்லைங்க. நீங்க நிறைய பயிற்சிக்கெல்லாம் போறீங்க, வேளாண் அறிவியல் மையத்தோட தொடர்புல இருக்கீங்க. ட்ரோன் பயன்பாடு தெரியுமா உங்களுக்கு?
0: அது தெரியும், எங்க ஊருக்கு வரல.
1: ஒரு ஆர்வத்துல
0: ஓடிக்கிட்டு இருக்கு.

0: வேற ஒன்றும் இல்லை.
1: ஏன் நீங்கள் 60 வருஷமாகவே விவசாய தொழில் மட்டும்தான் பண்ணுறீங்களா, வேற எதுவும் வேலை பார்த்தீங்களா?
0: விவசாயம், மாடு 15, எருவு மாடு, பால் வியாபாரம், இதெல்லாம் இந்த ஆகணும் வந்தோம். இதெல்லாம் குடும்பம்லாம் பிரிஞ்சு எல்லாம் போய் ஒன்றும் அது மாதிரி வீட்டில் இருக்கிற எங்கள் அம்மா வந்து கட்டிக்காரம் படிப்பறிவெல்லாம் இல்லை, அந்த அளவுக்கு போய் மாடு வாங்கிட்டு வரணும், மாடு கறக்கிறது எல்லாமே வந்து கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா யாரும் எந்த வேலையும் செய்யணும்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க அந்தந்த வேலைக்கு அப்படி இப்படி போய் செய்வாங்க.
1: சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா, நிலையத்துக்கு வந்து உங்களோட விவசாய அனுபவங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. இன்னும் கேட்டுட்டு இருக்க நேயர்கள் உங்கள்ட்ட சந்தேகங்கள் இருந்தா கேட்கணும்னு நினைக்கலாம், அதுக்காக உங்களோட அலைபேசி நேயர்களுக்கு தரேன். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே, நாகப்பட்டினம் மாவட்டம் ஆர் திருநாவுக்கரசு அவங்களோட அலைபேசி எண் 7639522472. மீண்டும் ஒரு முறை 7639522472. ரொம்ப நன்றிங்கய்யா,
0: வணக்கம்.
2: சுபா, இன்னைக்கு நிகழ்ச்சி நெல்லும் காய்கறி சாகுபடியுன்ற தலைப்புல நாகப்பட்டினம் மாவட்டம் நிர்த்தனமங்கலம் ஆர் திருநாவுக்கரசு அவங்க நெல்லை பத்தியும் காய்கறி பத்தியும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா மஞ்சள் கூட அவங்க சாகுபடி செஞ்சிருக்காங்களாமே.
1: ஆமாங்கா, மஞ்சள், கீரை, இந்த மாதிரி என்னென்னலாம் விவசாயம் பண்ண முடியுமோ அனைத்தும் பண்றாங்க.
2: மண் வளம் சரியா இருந்தா எதை வேணாலும் செஞ்சு பாக்கலாங்கறதுதான் அவங்க யுக்தி போல இருக்கு.
1: அதுக்காக தானக்கா, மண்ணுல என்ன சத்து இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி உரங்கள் கொடுக்கணும்னு மண் பரிசோதனை விடாம செய்யறாங்க.
2: இவங்கள போல ஒவ்வொரு விவசாயியும் தொழில்நுட்பத்தை சரியா உள்வாங்கிட்டு செஞ்சாங்கன்னா வயல் மட்டும் செழிப்பா இருக்காது, விவசாயிகளுடைய வாழ்க்கையும் ரொம்ப செழிப்பா இருக்கும். அது சரி சுபா, உங்க வீட்டுல வந்த இந்த காய்கறியை வீணாக்காம வத்தலாவது போட்டுரு.
1: இது நல்ல ஐடியாவா இருக்கே.
2: அப்பப்ப தேவைப்படும் போது நானும் 2 வாங்கிட்டு போவேன்ல.
1: இதை எதிர்பார்க்கல காணா.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
1: உழவர் அரங்கம்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.

0: காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் தொட்ட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழையுங்கள் 0436823123 அல்லது 2994840 அல்லது 2995850 இந்த எண்களில். இன்னைக்கு காற்றில் வரும் கணம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட்டும் போட்டிருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் மிகவும் ரசித்து விளையாடிய விளையாட்டு எது? ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் மிகவும் ரசித்து விளையாடிய விளையாட்டு எது? என்ன விளையாட்டுலாம் நீங்கள் விளையாண்டுருக்கீங்க அப்படிங்கிறத காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவிடலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது கரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இனி முதல் நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
3: அன்பான சோரிக்கு அன்பு வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரையில இருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
2: ஆண்டனி சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
3: இளமை காலங்கள் திரைப்படம் சோரி, மோகன் எடுத்த திரைப்படம். அது அத்தை பண்ண வருவாங்க, ரோஹிணி இன்ட்ரோடியூஸ் பண்ண திரைப்படம். அதுல நவராத்திரி கோலில கனவு காம்பாங்க, மோகனோட பாடுற மாதிரியே. அந்த ராகவனே ரமணா ரகுநாதன் என்ற பாடல்ல ஒரு ஆன்மீக பாடலை தமிழ் விடுமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
2: நன்றி, கண்டிப்பாக உங்களுக்காக இதோ அந்த பாடல்.

0: பஞ்சபூதங்கள் சாட்சியா நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்ன
2: பாடல் வேணும்?
1: அப்படின்னு தொடங்க பாடல்.
2: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.
1: அனைத்து மாவட்ட நேயர்களுக்காகவும்,
2: கண்டிப்பாக அனைவருக்காகவும்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேரம் நாம சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் கோடலூர் சங்கர்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் என்ன பாடல் வேணும்?
1: பாடல் சென்னதமிலிருந்து தூளியிலே ஆட வந்தோம்.
0: சரி, பாடல் கேட்கலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி மேடம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு.
4: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
5: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் வசுந்தலித். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
7: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கணமும். நாளை காலை 8 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசச்சிட்டியா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள் கேட்கலாம். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் நண்பேண்டா. காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் கோடாலி சங்கர் கேட்ட பாடல் சின்ன தம்பி படத்திலேருந்து இப்போ கேட்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையமறுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: படம் பட சின்ன கண்ணம்மா பாடல் என் வாழ்க்கையில் சொல்லி பூக்கள் வேண்டும்.
0: சரி, கண்டிப்பாக உங்களுக்காக இது அந்த பாடல்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
1: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: PSR தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டு காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம். ஸ்மார்ட் போன்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் மிகவும் ரசித்து விளையாடிய விளையாட்டு எது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையிலும் 45 கமெண்ட்ஸ் வந்திருக்குது. யார் யாரெல்லாம் என்னென்ன அனுப்பியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல் கமெண்ட் வந்து காரைக்கால் கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. நான் மிகவும் விரும்பி விளையாடிய விளையாட்டு செஸ், அதற்கு அடுத்து வீடியோ கேம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மலேசியாவிலேருந்து இஞ்சிக்குடி கைலாஷ் முருகன், கிட்டி கில்லி விளையாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எரவஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன், நான் என் குழந்தைகளோடு செஸ், கேரம்போர்டு, பரமபதம் போன்ற விளையாட்டுகள் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, நான் மிகவும் ரசித்து விளையாடிய விளையாட்டு கேரம்போர்டு, கிரிக்கெட், அது ஒரு அழகான கனாக்காலங்கள், மீண்டும் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் நான் விரும்பிய விளையாட்டு கபடி, கிரிக்கெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பூங்குன்றன் காவலாக்குடியிலேருந்து, பளிங்கி, கபடி, கிட்டிப்புல் நான் சொல்வது 80களில் விளையாடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் நளினி, நாங்கள் விளையாடாத விளையாட்டே இல்லை, என்ன விளையாட்டு விளையாடும், என்ன விளையாட்டும் விளையாடுவோம், படிக்கிறத தவிர மற்ற எல்லாம் செய்வோம். அந்த தெரு ஒத்த லைட்டில் எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்றது, எல்லாரும் சேர்ந்து சுற்றி விளையாடுறது, பம்பரம் சுற்றுறது, கோழிக்குண்டு விளையாடுறது, கிட்டிப்புல், கொலக்கொலைக்கா, முந்திரிக்கா, அனைத்து விளையாட்டுகளுமே செம்ம ஜாலியாக இருக்கும். வாடகை சைக்கிள் ஓட்டியது அப்படியே மலரும் நினைவுகள் அப்படியே நம்மள்கிட்ட பகிர்ந்துருக்குறாங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பரமபத விளையாட்டு விளையாடுறதா சொல்லியிருக்கிறாங்க ஷிபா. அடுத்து மேலவுடுதுறை சேப்பு விஜயராகவன், அனைத்து விளையாட்டுகளையும் ரசித்து விளையாடுது, என்னால் மறக்க முடியாத மலரும் நினைவுகள்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், ஷெட்டில் கார்க், இறகு பந்து விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேட்டுப்பாளையம் நாகராஜன், சிறு வயதில் விளையாண்டது கிட்டிப்புல், பளிங்கி, இப்போ அந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் இல்லை, வேலை வேலை அப்படின்னே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் நான் விரும்பியது பல்லாங்குழி, பம்பரம், தாயம் கோடு, வட்டிக்காய், சைக்கிள், டயர் வண்டி விளையாட்டு விளையாடுவேன்னு. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அப்போது இருந்த சந்தோஷம் இப்போ இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பல்லாங்குழி, பள்ளி விடுமுறை நாட்களில் நாள் போவதே தெரியாமல் விளையாடிய நாட்கள், பசுமையானவைன்னு. எழில் முத்துசுவாமி நாழிக்கல் பட்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார், என்ன அப்படி கேட்டுட்டீங்க மேடம்னு கேட்டிருக்காங்க. முதலில் உட்கார்ந்து விளையாடுற விளையாட்டு கிடையாது, எல்லாம் ஆட்டம் பாட்டம், கிட்டிப்புல் விளையாடுறது, அடுத்து கபடி பயங்கரமாக இருக்கும், அடுத்து ஆற்றுல நீந்தி விளையாடுவது, காவிரி ஆற்றில் பழசை ஞாபகப்படுத்திய பண்பலைக்கும் உங்களுக்கும் நன்றி, இன்னும் நிறைய விளையாட்டு இருக்குது மேடம், நான் சொல் அந்த நாள் பத்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாச்சியார் கோவில் ஞானசேகரன், தாயம், பல்லாங்குழி இவை இரண்டும்னு சொல்லியிருக்காங்க. வழுவூர் பண்டாரவாடி ஸ்ரீ கிருஷ்ணா கிரிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. பனைபுரம் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லேருந்து தாயம், பல்லாங்குழி, கேரம் சொல்லியிருக்காங்க. அடுத்து நன்னில மம்பலவாணன், நான் மிகவும் ரசித்து விளையாடியது

சட்டிப்புல் மற்றும் பளிங்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, பண்ணைப்புற மணிகண்டன் இரவு வணக்கம் சொல்லிட்டாங்க. இன்னும் எங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது, இப்போ இரவு வணக்கம் சொல்ல முடியாது, ப்ரோக்ராம்லாம் கேளுங்க. அடுத்து யார், அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரி வள்ளல், காலை ஒரு விளையாட்டு, மதியம் ஒரு விளையாட்டு, இரவு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பளிங்கு விளையாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜன் நஜ்முதீன், ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் ரசித்து விளையாட விளையாட்டு, பம்பரம் சுற்றுதல், கோலி குண்டு விளையாடுறது, அடுத்து கிட்டிப்புல் அதை சொல்லியிருக்காங்க. ரசித்து விளையாடுது விளையாடியது கோலி குண்டு விளையாட்டு, பனங்காயில் வண்டி செய்து ஓட்டுவது, பழைய சைக்கிள் டயர் உருட்டி விளையாடுவது என ரசித்து விளையாடிய நிறைய விளையாட்டுகள் உண்டுன்னு இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க புஷ்பனம் விஸ்வநாதன். அடுத்து கபடி, பல்லாங்குழி, கொக்கோ, ஐஸ் பால், பாம்பு அட்டை அப்படின்னு சங்கரன் பந்தல் ஷாஹுல் ஹமீது சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆக்கூர் மடப்புறம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் நான் விரும்பிய விளையாட்டு 86 ஸ்கிப்பிங் நல்லா விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வாட்டார் மன்னார்குடியிலேருந்து கலைவாணி வெங்கடேஷ், நண்பர்களுடன் சேர்ந்து பல்லாங்குழி, தாயம், கண்ணாமூச்சி இது போன்ற நிறைய விளையாட்டுகள் விளையாடியிருக்கின்றோம். அந்த நினைவுகள் மிகவும் இனிமையானது. இன்று அதனை எங்களுக்கு நினைவூட்டியதற்கு காரை பண்பலைக்கு நன்றிகள்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாக்கோவில் ரவி நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பார் ராமன், கொக்கி கொம்பு விளையாட்டு, கபடி, பம்பரம், கிட்டிப்புல் இந்த மாதிரி விளையாட்டுக்கள்லாம் விளையாடியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. சங்கரன் பந்தல் ராஜு கபடி, கிரிக்கெட் சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி நிசான் ஹலீம், கண்ணாமூச்சி, ஒருவர் கனை மூடிக்கொள்ள மற்றவர்கள் ஒளிந்து கொள்ளும் விளையாட்டு, சிறு பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நாகூர் அலவன்ஸ் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்க, 50 முன்பு மிகவும் விரும்பிய விளையாட்டு கபடி விளையாட்டு, இரவு 7 ஆரம்பித்து 11 வரையிலும் லைட் போட்டு விளையாடுவோம், உடலுக்கு ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், சிறு வயதில் விளையாடிய நினைவுகள் இன்னும் மனதில் இனிமையாக இருக்கின்றன, குறிப்பாக கிட்டிப்புல், பம்பரம், கபடி போன்ற விளையாட்டுகள் நண்பர்களுடன் விளையாடியது மறக்க முடியாத பசுமையான நினைவுகள், அந்த சிறுவயதின் நினைவுகளை மீண்டும் நினைவூட்டியதற்கு காரைக்கால் பண்பலைக்கு நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நாகை பாபு, எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு பம்பரம் சுழற்றுவது, அதுபோல் தாயம் விளையாடுவேன், ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் இப்போ விளையாடுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க ஆனந்த முருகன். அடுத்து அமுதா சேகர் மேமாத்தூர்லேருந்து, என் பிள்ளைகளோடு 100 குச்சி என்ற விளையாட்டு, ராஜாராணி, திருடன், போலீஸ் பேப்பரில் எழுதி போட்டு விளையாடுவது, இந்த விளையாட்டுகள் மழை நேரங்களில் பிள்ளைகள் வெளியில் போகாமல் விளையாடுவார்கள்னு சொல்லியிருக்காங்க. நன்னிலம் நாகை குமரன் செஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேரளம் செந்தில் கண்ணன் தாயம் பல்லாங்குழி சொல்லியிருக்காங்க. காட்டூர் சிவகுமார் கிரிக்கெட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாகர்கோவில் மந்திர மூர்த்தி கோலி, கில்லி, கபடி இதெல்லாம் விளையாடுவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க, டிஆர் பட்டினம் ரமேஷ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கேரம்போர்டு என்னுடைய சிறந்த பொழுதுபோக்கு விளையாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அலிவலம் சக்தி முருகானந்தம், எனக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு நான் விளையாடக்கூடியது கபடி ஒன்று தான்னு சொல்லியிருக்காங்க. ஆல் டைம் கிரிக்கெட் தான் அப்படின்னு எம்எல்ஏ நந்தகுமார் அனுப்பியிருக்காங்க. நான் சிறு வயது முதல் அன்றும் இன்றும் என்றும் நேரம் கிடைக்கும் பொழுது எப்பொழுதும் விளையாடுவது செஸ் விளையாட்டு மட்டுமேனு பவித்ரா மாணிக்கம் ரகுபதி சொல்லியிருக்காங்க. புதுத்துறை சித்ரா தேவி, கேரம்போர்டு, ஸ்கிப்பிங் கயிறு, 7 கல், தாயம் போன்ற விளையாட்டுக்கெல்லாம் விளையாடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து வாஞ்சூர் ஃபாத்திமா, மேலே வாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்க, பல்லாங்குழி, சில்லுக்கோடு, பரமபதம் விளையாட்டுக்கள்னு சொல்லியிருக்காங்க. குடந்தை கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து நான் மிகவும் ரசித்து விளையாடியது கிட்டுப்புல், கபடி, கொக்கி விளையாட்டு அப்படின்னு பெருஞ்சேரி ஜார்ஜ் அனுப்பியிருக்காங்க. நாகப்பட்டினம்லேருந்து ராஜவேல், கபடி, கில்லி, பளிங்கு விளையாட்டு, பம்பரம் போன்ற விளையாட்டுக்கள்லாம் விளையாடுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுவரையிலும் 51 கமெண்ட்ஸ் நம்ம நேயர்கள் அனுப்பியிருந்தாங்க. வந்த அனைத்து கமெண்ட்டுமே நம்ம படித்தாச்சு. இன்னும் நேரம் இருக்குது, கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத காலத்தில் விளையாண்டீங்க அப்படிங்கிறத எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கலாம்.

0: இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் இணையம் அடுத்த நேயர் வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம். நாகை மாவட்டம் கருங்கணிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
1: புதுநெல் புதுநாட்டிலிருந்து சிட்டாஞ்சிட்டாங்குருவி சினுக்குதான்.
0: சரி, ஓகே, கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உள்ளாவரும். நன்றி,
2: ரொம்ப நன்றி டாக்டர். உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஸ்மார்ட் ஈவி கார் பைக் வாட்ச் சும்மா அப்கிரேட் ஆட்டு போயிட்டே இருக்கீங்க ப்ரோ, எப்படி இதெல்லாம்?
5: பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழ் உங்க வீட்டு ரூஃப் டாப்ல 3 kW சோலார் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணா மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியம் உங்களுக்கு கிடைக்கும். இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கம் நீங்களும் ஜெனரேட் பண்ணலாம். 6% வட்டியில் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ப்ரோ. இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க www.pmsuryagar.gov.in.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, நாளை காலை 9 காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.

0: மருத்துவமனை
1: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
0: GL மருத்துவமனை
1: காரைக்கால்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: VPN கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமியம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலைக்கேற்றும் விலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் & கோ.
5: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
6: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் & கோ தான் சரி.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலி.
7: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது.
8: வீட்டு உபயோக பொருட்கள்
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
10: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில கருங்கணி ரமேஷ் கேட்ட பாடல் புதுநெல்லு புதுநாத்து படத்திலேருந்து இப்ப கேட்கலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில நேயம் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கமா, மயிலாடுதுறை மாவட்டம் மல்லிகைச்சேரி எம் கண்ணன்.
4: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும்?
5: பொன்னஞ்சல் பாட்டுல இருந்து ஆகாய பந்தநிலை அந்த பாடல்.
4: சரி, பாடல் கேட்கலாம். நன்றி.

0: மிக மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை யார் கேட்கிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்
3: வேணும்? படத்துல இருந்து தன்னந்தனியே.
2: கண்டிப்பாக உங்களுக்காக அந்த பாடல் உலாவரும். நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

நம்ம காரைக்கால் பண்பலையின் ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லாத காலத்தில் நீங்கள் மிகவும் ரசித்து விளையாடிய விளையாட்டு என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். இதுவரையில் ஒரு 51 கமெண்ட்ஸ் வந்திருந்தது, அதை படிச்சிட்டோம். மீதி யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டிஆர் பட்டினம் நளினி சக்கர், நான் விளையாடிய விளையாட்டு சில்லுக்கோடு பல்லாங்குழி, மழைக்காலங்களில் பரமபதம்னு சொல்லியிருக்காங்க. ஃபோன் இல்லாத காலத்தில் நான் விரும்பி விளையாடிய விளையாட்டு கபடி அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி அனுப்பியிருக்காங்க. நன்னிலம்லேருந்து சுகுணா சுப்பிரமணியன், சிறுவயதில் விளையாடிய நினைவுகள் இன்னும் மனதில் இனிமையாக இருக்கின்றன. குறிப்பாக கண்ணாமூச்சி மற்றும் பல்லாங்குழி விளையாடிய நாட்கள் இன்றும் மறக்க முடியாத பசுமையான நினைவுகளாக உள்ளன. அந்த நாட்களை நினைத்தாலே மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் அருள் ஷாலினி ரியா, சிறுவயதில் விளையாடிய விளையாட்டு போதக்காய் கண்ணபுத்தி விளையாடுவது, திருடன் போலீஸ், அப்போது வந்து தீப்பெட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும் சீட்டுக்கட்டு, அந்த விளையாட்டு, ஸ்கிப்பிங் கயிறு, கபடி, தண்ணி ஊற்றி ஒரு பூ பறிச்சா கூட்டாஞ்சோறு ஆகிறது, அது ஒரு கனாக்காலம். நிறைய புதுசாக ஏதோ விளையாட்டுக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதில் நிறைய விளையாட்டுக்கள் என்னென்னே தெரியல. அடுத்து சிவபுரி சோமசுந்தரம், சைக்கிள் டயர் வைத்து ஓட்டுவோம், பனங்காய் வண்டி வைத்து ஓட்டுவோம், அதில் யார் வேகமாக ஓட்டுறதுங்கிறது தான் பந்தயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மன்னார்குடியிலேருந்து சசிகலா தியாகராஜன், தாயம் பல்லாங்குழி, திருடன் போலீஸ், இது மாதிரி விளையாட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பல்லாங்குழி, தாளம், சில்லுக்கோடு, கோழிக்கொண்டு, சைக்கிளில் சுற்றுவது என்று கூறிக்கொண்டே போகலாம், நான் சொல்வது 82, 83களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவரையிலும் யார் யாரெல்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்களோ எல்லாரோட கமெண்ட்ஸையும் நம்ம படிச்சுட்டோம். 57 கமெண்ட்ஸ் இதுவரையிலும் வந்திருந்துச்சு. வந்த கமெண்ட் அனைத்தையுமே நம்ம எதையுமே மிஸ் பண்ணலை, எல்லா கமெண்ட்டையுமே படிச்சுட்டோம். கமெண்ட் செய்த நேயர்களுக்கு காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுக்கள்.

0: அனிருத்தர் ஒரு நெடிய பெருமூச்சு விட்டார். அவர் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்தது என்பதை அவருடைய முகம் எடுத்துக்காட்டியது. பின்னர் அவர் கூறினார்,
1: தேவி, 25 வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரு குற்றம் செய்தேன். முதன் முதலாக அதை இப்போது தங்களிடம்தான் சொல்லுகிறேன். கரையர் மகளை தேடி வரும்படி தங்கள் தந்தை என்னை அனுப்பினார் அல்லவா? விரைவாக குதிரை மீது செல்லும் ஆட்களுடன் நானும் போனேன். கோடிக்கரை போய் சேர்ந்தோம். அங்கே கொந்தளித்து கொண்டிருந்த கடலில் அவள் கலங்கரை விளக்கின் உச்சியிலிருந்து விழுந்து விட்டாள் என்பதை அறிந்தோம். அந்த பயங்கர காட்சியை நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். தியாக விடங்கரே நடுங்கிய குரலில் நாக்குடரக் கூறினார். அதைத்தான் நானும் தஞ்சாவூருக்கு வந்து என் நண்பரிடம் தெரிவித்தேன்.
0: இதில் தங்கள் குற்றம் என்ன ஐயா? என்றாள் குந்தவை.
1: குற்றம் இதுதான், கரையர் மகள் கடலில் விழுந்தாளே தவிர அதில் முழுகிச் சாகவில்லை. அந்த கொந்தளித்த கடலில் படகு விட்டு கொண்டு வந்த வலைஞன் ஒருவன் அவளை கண்டெடுத்து படகில் ஏற்றி காப்பாற்றிவிட்டான். கோடிக்கரைக்கு வெகு தூரத்தில் அப்பால் அவன் வந்து கரையேறினான். திரும்பி வரும் வழியில் நான் அந்த கரையேறும் படகை பார்த்தேன். அதிலிருந்த பெண் யார் என்பதையும் தெரிந்து கொண்டேன். அந்த படகுக்காரனிடம் நிறைய பணம் கொடுத்து அவளை பத்திரமாக இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கும்படியும் அங்கேயே இருக்கும்படியும் கூறினேன். அவனும் சம்மதித்து சென்றான். நான் திரும்பி தஞ்சைக்கு வந்து கரையரின் மகள் கடலில் விழுந்து மாண்டுவிட்டதாக கூறினேன். தங்கள் தந்தைக்கு நன்மை செய்வதாக நினைத்து கொண்டுதான் மனமறிந்து அத்தகைய குற்றத்தை செய்தேன். அந்த குற்றம் இத்தனை காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு விபரீதமான விளைவை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை.
0: இளைய பிராட்டி குந்தவை அப்போது குறுக்கிட்டு, ஐயா, தாங்கள் செய்தது குற்றமாயிருந்தாலும் என் தந்தைக்கு நன்மை செய்யும் எண்ணத்துடனேயே செய்தீர்கள். பிறகு அக்கரையர் மகளை பற்றி தாங்கள் கேள்விப்பட்டு வந்தீர்களா? என்று கேட்டாள்.
1: ஏன், அடிக்கடி கேள்விப்பட்டுதான் வந்தேன். இளவரசு பட்டம் சூட்டிக் கொண்டதும் சுந்தர சோழர் மதுரை போர் முனைக்குப் போனார். நான் காசி க்ஷேத்திரத்துக்குச் சென்றேன். சில ஆண்டுகள் அங்கேயே தங்கி வேதாகம சாஸ்திரங்கள் பயின்றுவிட்டு திரும்பி வந்தேன். அப்போது பழையாறையில் ஈசான பட்டரின் தந்தை அந்த கரையர் மகளோடு அந்தரங்கமாக உரையாடிக் கொண்டிருந்ததைக் கண்டு வியந்தேன்.

0: அவர் ஒரு அதிசயமான செய்தியை சொன்னார். அந்த கரையர் மகள் பெரிய பிராட்டியின் அரண்மனை தோட்டத்தில் வந்து சில நாள் தங்கி இருந்ததாகவும், இரட்டை குழந்தைகள் பெற்று அங்கேயே போட்டுவிட்டு ஓடி போனதாகவும் கூறினார். எப்போதாவது நினைத்து கொண்டு குழந்தைகளை பார்ப்பதற்காக அவள் ரகசியமாக வருவதுண்டு என்றும் தெரிவித்தார். குழந்தைகள் என்னாயின என்று கேட்டேன். அவர் சொல்ல மறுத்துவிட்டார். அது செம்பியன் மாதேவிக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் என்று கூறினார். நானும் அதை பற்றி அதிகம் கிளறாமல் இருப்பதுதான் நல்லது என்று சும்மா விட்டு விட்டேன். தேவி, அருள்மொழி குழந்தை பிராயத்தில் காவேரி நதியில் விழுந்துவிட்ட போது அவனை காவேரி அன்னை காப்பாற்றினாள் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் அல்லவா? அப்படி காப்பாற்றியவள் உண்மையில் கரையர் மகள்தான் என்று என் மனத்தில் அச்சமயமே தோன்றியது.
1: தங்கள் உள்ளத்தில் தோன்றியது உண்மைதான் ஐயா. அருள்மொழி ஈழ நாட்டில் அந்த மாதரசியை பார்த்துவிட்டு வந்து அவ்வாறுதான் சொன்னான். ஆனால் இந்த விந்தையை கேளுங்கள். என் தந்தை என்ன எண்ணுகிறார் தெரியுமா? கடலில் விழுந்து இறந்த கரையர் மகள்தான் ஆவி வடிவத்தில் வந்து தம் மக்கள் மீது பழிவாங்குவதாக எண்ணுகிறார். நேற்றிரவு வெளியில் கடும் புயல் அடித்தபோது என் தந்தையின் உள்ள புயலும் வேகத்தை அடைந்தது. இரவு முழுவதும் அவர் தூங்கவே இல்லை, என்னையும் தூங்க விடவில்லை. பழைய கதைகளையெல்லாம் மறுபடி சொன்னார். கடலில் விழுந்து இறந்த அந்த பழிகாரிதான் இப்போது என் பேரில் பழிவாங்குகிறாள். அவள்தான் என் அருள்மொழியை கடலில் மூழ்கடித்து கொன்றுவிட்டாள். கரிகாலனையும் அவள் பழிவாங்காமல் விடமாட்டாள் என்று அடிக்கடி அலறினார். என் ஒரு மகனாவது உயிரோடு இருக்கும்போது என்னை கொண்டு போக மாட்டாயா யமனே என்று கதறினார். அவருக்கு எவ்வளவோ நான் சமாதானம் சொல்லியும் கேட்கவில்லை. அதன் பேரிலேதான் நாகைப்பட்டினம் புத்தவிகாரத்தில் அருள்மொழிவர்மன் பத்திரமாயிருப்பதை பற்றி அவரிடம் சொல்ல வேண்டி நேர்ந்தது.
0: அதற்கு பிறகு சக்கரவர்த்தி சிறிது ஆறுதலடைந்தாரா?
1: அதுதான் இல்லை. அதன் பிறகு சித்தப்பிரமை இன்னும் அதிகமாகிவிட்டது. முதலில் அந்த செய்தியை அவர் நம்பவே இல்லை. ஆனால் நேரில் பார்த்துவிட்டு வந்தேன் என்று சொன்ன பிறகு நம்பினார். ஏன் அவனை அழைத்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார். குளிர் சுரத்துக்குப் பிறகு பிரயாணத்துக்கு வேண்டிய உடல் பலம் வரவில்லை என்றும் விரைவில் அழைத்து கொண்டு வர ஏற்பாடு செய்வதாகவும் கூறினேன். ஆனால் அவனை இப்போது இங்கு அழைத்து வருவதால் ராஜ்யத்தில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை பற்றியும் லேசாகச் சொன்னேன். இதை கேட்டதும் அவருடைய மனப்போக்கு வேறு விதமாக திரும்பிவிட்டது.
0: இந்த ராஜ்யந்தான் என் பிள்ளைகளுக்கு யமனாக ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்யம் அவர்களுக்கு இல்லை என்று தீர்ந்தால் என் புதல்வர்கள் உயிரோடு சுகமாயிருப்பார்கள். அதற்காகத்தான் அவர்களை இங்கு அழைத்து வர இவ்வளவு அவசரப்படுகிறேன்
1: என்றார். திடீரென்று இன்னொரு பீதி அவர் மனதில் குடிகொண்டது. உக்கிரமான புயல் காற்றினால் நேற்றிரவு அரண்மனையெல்லாம் கிடுகிடுத்து போயிற்று. ஒரு தடவை பேரடி இடித்து ஓய்ந்ததும் என் தந்தை வெறிகுண்டு விட்டார்.
0: மகளே, அருள்மொழியை இனி நான் பார்க்கப் போவதில்லை. கீழே கடலில் தோன்றும் புயல் காற்றுகளையும் சுழிக்காற்றுகளையும் பற்றி எனக்கு நன்றாய் தெரியும். இன்று அடிக்கும் புயலினால் கடற்கரையில் தென்னை மர உயர அலைகள் எழும்பும். உள்நாட்டில் வெகு தூரம் கடல் பொங்கி வந்து மூழ்கடிக்கும். காவேரி பட்டணத்தை அன்று ஒரு நாள் கடல் கொண்டது போல நாகைப்பட்டணத்தையும் கொண்டு போனாலும் போய்விடும். அதிலும் கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் உள்ள புத்த விஹாரம் ஒரு நாளும் தப்பி பிழைக்காது. அந்த பழிகாரி கரையர் மகள் கடலில் என் மகனை கொண்டு போக முடியவில்லை. அதற்கு பதிலாக கரையிலேயே வந்து என் மகனை கொல்லப் போகிறாள். நான் போய் இதோ அவளை தடுத்து என் மகனை காப்பாற்றப் போகிறேன்
1: என்று கதறிக்கொண்டு எழுந்திருக்க முயன்றார். அந்த முயற்சியில் தளர்ச்சியுற்று படுக்கையில் விழுந்தார். ஐயா, அப்போது என் தந்தை விம்மி அழுத குரலை கேட்டால் கல்லும் மலையும் உருகிவிடும் என்றாள் இளைய பிராட்டி. அவளுடைய கண்களில் அப்போது தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. குந்தவை கண்ணீர் விடுவதை பார்த்துவிட்டு வானதியும் விம்மத் தொடங்கினாள். உலகத்தில் எத்தனையோ இன்ப துன்பங்களை பார்த்தவரான அனிருத்த பிரம்மராயரின் இரும்பு நெஞ்சமும் இளகியது.
0: ஐ, சக்கரவர்த்தி இப்போது படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமானவன் இந்த பாவிதான். என்ன பிராயச்சித்தம் செய்து அந்த பாவத்தை தீர்த்து கொள்ளப் போகிறேனோ தெரியவில்லை
1: என்றார். ஐயா, தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. ஆயினும் எனக்கு தெரிந்ததை சொல்லுகிறேன். அந்த கரையர் மகள் இறந்து விடவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை தந்தைக்கு தெரிவித்துவிட்டால் அவருடைய துன்பம் தீர்ந்து மன அமைதி ஏற்பட்டுவிடும். அதை சொல்வதற்கு

0: ஆகவே தங்களிடம் வந்தேன். எப்படியாவது என் பெரியன்னையை அழைத்து வர ஏற்பாடு செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். ஆனால் தாங்களே அதற்கு பிரயத்தனம் செய்திருக்கிறீர்கள் என்றாள் இளைய பிராட்டி.
1: ஆமாம்மா, நானும் அத்தகைய முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். மந்தாகினி தேவி உயிரோடு இருக்கும் விபரத்தை சக்கரவர்த்தியிடம் தெரிவித்துவிட தீர்மானித்து விட்டேன். ஆனால் வெறுமனே சொன்னால் அவர் நம்ப மாட்டார். முன்னே நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் அவரை நம்பச் செய்வது? அதற்காகவே இந்த தேவியை இங்கே அழைத்து வரச் செய்த பிறகு சொல்ல எண்ணினேன். நேரிலே பார்த்தால் நம்பியே தீர வேண்டும் அல்லவா? அதற்காகவே முக்கியமாக இலங்கை தீவுக்குச் சென்றிருந்தேன். ஆனால் தங்கள் தம்பியோடும் பெரிய வேளாரோடும் சதி செய்வதற்காக நான் ஈழ நாட்டுக்குப் போனேன் என்று பழுவேட்டரையர்கள் சக்கரவர்த்தியிடம் சொல்லியிருந்திருக்கிறார்கள். அது இல்லை என்று நிரூபிப்பதற்காக வேணும் மந்தாகினி தேவியை தங்கள் தந்தையின் முன்னால் கொண்டு போய் நிறுத்தப் போகிறேன் என்றார் அனிருத்தர்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: தன் தம்பிய நாகப்பட்டினம் சூடாமணி விகாரத்தில் இருக்கும்படி செய்ததால் ஏற்பட்டிருக்கிற விபரீத பலனை எண்ணி வேதனைப்படுறா குந்தவை. ஆறுதலா சொல்றார் அனிருத்தர். ஒன்றும் நேர்ந்து விடலையே. நடுக்கடல்ல காப்பாற்றின கடலரசன் இப்போ கரையில பத்திரமா இருக்கும்போது தீங்கு செய்வானா? ஆனா தந்தை மகளிடம் கதறியபடி சொன்னதை கேட்டோம். கடற்கரைக்கும் கால்வாய்க்கும் மத்தியில் இருக்கிற புத்த விகாரம் புயலுக்கு ஒருபோதும் தப்ப முடியாது. என் மகன் கடல்ல இருக்கும்போது அந்த கரையர் மகளால் கொண்டு போக முடியல, அதுக்கு பதிலாக கரையிலேயே கொல்ல போறான். நேர்களே, இக்கட்டான இந்த நிலையில மந்தாகினி தேவி உயிரோடு தான் இருக்கிறா என்பதை சுந்தர சோழர் நம்பணும்னா அவளை அவர் நேரிலேயே பார்க்க செய்யணும். அழைச்சிக்கிட்டு வர பூங்குழலியும் அனிருத்தரின் சீடனும் போயிருக்காங்க. வெற்றிகரமா அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்களா? சில சொற்களை சற்று நுணுகி பார்க்கலாம். மான், இது மாட்சிமையை குறிக்கும். மாண்பு, அழகு, பெருமை, மாட்சிமை, இதையெல்லாம் உள்ளே அடக்கியது. மாண்டல் இந்த சொல் மாட்சிமைப்படுதல் என்பதோட இரத்தல் என்கிற பொருளையும் கொண்டிருக்கிறது. மாள் என்கிற சொல்லை அடிப்படையாக கொண்டு இரத்தல் என்கிற பொருளையும், மான் என்பதை கொண்டு மாட்சிமைப்படல் என்ற பொருளையும் தருது. மாண்ட என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். முதுமைக்கான அறிகுறிகள் எதுவும் தம்மிடம் இல்லாமைக்கு பல காரணங்களை சொல்றார் பிசிராந்தையார். அவற்றில் ஓர் அம்சம் குடும்பம். மேன்மையான குணங்கள் கொண்ட மனைவி, அறிவு நிரம்பிய பிள்ளைகள். இன்னொரு எடுத்துக்காட்டு, மடியின்மை என்கிற அதிகாரத்தில் இடம்பெறும் குறட்பா. குடிமடிந்து குற்றம் பெருகும், மடிமடிந்து மாண்ட உங்கேற்று இளவர்க்கு. சோம்பலுக்கு அடிமையாகி நல்ல முயற்சி இல்லாமல் வாழறவங்களுக்கு குடியின் பெருமை அழியும், குற்றம் பெருகும். மாண்ட நல்ல சிறந்த மாட்சிமைப்பட்ட, உங்கேற்று என்றால் முயற்சி. ஆஹான்னு வியக்கச் செய்கிற முன்னோட்டுகளில் ஒன்று ஆ. வடமொழியில் கம் நா போதல், ஆகம் அப்படின்னா வருதல் என்று பொருள், திரும்பி வருதல். ஆகமம் என்ற சொல்லுக்கு வந்து சேருவது, அதாவது தொன்று தொட்டு பின்பற்றி வந்த விதிகளை போற்றி வந்தபடியே பின்பற்றுவது. நாலு பகுதிகளை கொண்டது ஆகமம். ஞானபாதம், யோகபாதம், கிரியாபாதம், சர்யாபாதம். சரி, முன்ன நான் கூறியது பொய், இப்போது சொல்வதுதான் உண்மை என்று எவ்விதம் சக்கரவர்த்தியை நம்ப செய்வது? மிகவும் சிக்கலான இந்த நிலையை எப்படி கடக்கப் போறார் அனிருத்தர்?
2: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: கரைக்கால் பண்பலை 100.3. இசை ஊஞ்சல்.

இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பாண்டியராஜனின் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் உள்ளம் கவர்ந்த கல்வன் படத்திலிருந்து, ஜெயச்சந்திரன் குரலில்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளங்கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. உங்கள் மனதோடு இணைந்த சுகமான ராகங்களோடு உலா வந்து கொண்டிருக்கும் இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பாண்டியராஜனின் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் தாய்குலமே தாய்குலமே படத்திலிருந்து.

நேர்லே நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பாண்டியராஜனின் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் பாட்டி சொல்லை தட்டாதே படத்திலிருந்து.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பாண்டியராஜனின் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் வாய்க்கொழுப்பு படத்திலிருந்து.

0: இதுவரை வானொலியில் உலா வந்தது இசை ஊஞ்சல். இன்றைய இசை ஊஞ்சலில் நடிகர் பாண்டியராஜனின் திரைப்பட பாடல்களை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 9:56.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடையின் நாகப்பட்டினம், தார்பாய் கிரீனட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடையின் நாகப்பட்டினம்,
2: உங்கள் கடை காரைக்கால்,
3: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய யோசனை, ஒரு தேடல் இருக்கும், ஏன் வியாதி வருது? எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க ஆத்தா வெத்தலை பாக்கு கொடுத்தாங்க, எங்க அப்பா சாப்பிட்டு முடிச்சோன்னே எங்க அம்மா சுகர் மாத்திரை, பிபி மாத்திரை கொடுத்தாங்க. இப்ப நாமெல்லாம் மாத்திரைகளே மருந்தா சாப்பிட்டு இருக்கோமோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மனித வாழ்க்கைங்கிறது நோய்களோட, நோய் சார்ந்த துன்பங்களோட போயிட்டு இருக்குது. இன்றைக்கு வரையும் துன்பம் பத்தி தானா? ஆமாங்க. அப்படின்னா இந்த தெளிவு வேணும்ல. ஒரு மருத்துவர்கிட்ட போய் எனக்கு ஏன் நோய் வந்தது அப்படின்னு கேட்டா அந்த மருத்துவர் காரணம் சொல்றாங்களோ இல்லையோ, நிறைய மருந்துகளை தருவாங்க. ஆனா பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் நோய் வந்த பிறகு என்ன செய்யறதுங்கிறதோட நோய் வராம தடுத்து வாழ்றது எப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதற்கு விவேக சிந்தாமணியோட ஒரு பாட்டு ஏன் வியாதி வருதுன்னு சொல்லுதுங்க. என்னது? தன்னைத்தான் பேணாதாலும், சரீரத்தின் தண்டிப்பாலும், பின்பற்ற விகாரத்தாலும், பின் சல மலத்தினாலும், அன்னத்தை ஒறுப்பதாலும், அரை உடல் முழுகலாலும், தன்மத்தை இகழ்வதாலும் சரீரத்தில் வியாதி தோன்றும். நோய்ங்கிறது திடீர்னு வர்றதில்ல, அது நம் வாழ்க்கை முறையின் விளைவா உருவாகுதுன்னு சொல்றாங்க. எப்படி? நம்முடைய இன்னைக்கு வாழ்க்கை முறையோட நெருக்கமா அந்த பாட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இன்னைக்கு வாழ்க்கை முறை நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அதிகரிச்சு வர்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி பாட்டு ஒரு முன்னெச்சரிக்கையா இருக்கு. என்னது? உடம்ப பேணாம இருக்கிறது, இந்த உடலுக்கு ஏற்ற உழைப்பு உடற்பயிற்சி தராம இருக்கிறது, அளவுக்கு அதிகமாக உழைக்கிறது அல்லது ஒழுக்கமற்ற வாழ்க்கை வாழ்றது, மழை சில கழிவுகளை முறையாத வெளியேற்றாத நிலை, நேரம் தவறி சாப்பிட்றது, உடலை தூய்மையாக

0: வச்சுக்காமல் இருக்கிறது, இதுதான் உடல்நலத்தை பாதிச்சு நமக்கு நோய் கொண்டு வருதுன்னு சொல்றாங்க. இதோட நிற்கிறாரா? இல்லை, கடைசியாக ஒரு விஷயம் சொல்றாரு. என்னது? தன்மத்தை இகழ்வதாலும் அப்படின்னா என்னங்க? அறநெறிய புறக்கணித்து வாழ்றது மனிதனை பாதிக்கும், அது வியாதி வர வைக்கும் சொல்லலாம். அர்த்தமல்ல, அந்த அறமான வாழ்க்கை இருக்குல்ல, அது மன நிம்மதியை தரும். மனத்திற்கு நிம்மதிங்கிறது உடலுக்கு ஒரு பெரிய மருந்தா அமைங்கிறாங்க. இன்னைக்கு மருத்துவ உலகமா தான் சொல்லுது, நல்ல உணவு, ஒரு தினசரி நல்ல உடற்பயிற்சி, போதுமான உறக்கம், தூய்மை, இது மன அழுத்தத்தை குறைக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறப்போ நிறைய வியாதிகளே வராதுங்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் ஒரு நல்ல உடல்நலத்தினோட தூண்கள் சொல்றாங்க. இதை இப்ப சொல்லலைங்க, இதை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்க்கை நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்க. உடலை நேசிக்கிறது, உணவில் ஒழுங்கை கடைபிடிக்கிறது, உழைப்பிலும் ஓய்விலும் சமநிலையை காக்கிறது, மனதை அறநெறியில் நிலை நிறுத்துறது, அப்பதான் ஆரோக்கியம் நம்மை தேடி வரும். அறம் செய்யாவிட்டால் நோய் வரும் அப்படின்னு நேரடியா சொல்லாம, அறமுள்ள மனம் மன அமைதியை தருகிறது, மன அமைதி உடல் நலத்திற்கு துணை புரிகிறதுங்கிறதுல நோய் என்பது நம் வாழ்க்கை முறையோடு தொடர்புடையதாக இருக்கலாங்கிறது மைய கருத்தை புரிஞ்சுக்கிறது. நோய் போன்ற அறிகுறி தென்பட்டா உடனே மருத்துவரை போய் பார்க்கறோம், அவங்க செய்யற மருந்தெல்லாம் வாங்கணுமான்னா வாங்குங்க. மருந்து வாங்கிட்டு அப்படியே சாப்பிடலாமா? நம்ம உடம்புக்கு நோய் வராம காப்பாத்திக்கிட்டோம்னா எந்த மருந்துமே தேவையில்லை. நன்றி, வணக்கம்.
1: இன் சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: காரைக்கால் பண்பலை 100.3.

0: இரவும் மலரும் இன்றைய இரவு மலரும் சகலகலா நாயகி சௌகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும். சௌகார் ஜானகி தென்னிந்திய திரையுலகின் மிகச்சிறந்த நடிகை. நீண்ட காலம் வெற்றிகரமாக பயணித்த பழம்பெரும் நடிகைகளில் ஒருவர். தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் ஆகிய பல மொழி திரைப்படங்களில் நடித்து கோடிக்கணக்கான ரசிகர்களின் உள்ளங்களை வென்றவர்.
1: கொடுப்பேளா அசடா இருந்தா மறுப்பேளா
2: ஏண்டி புதுசா கேக்குறேன்.

புடவைக்கு ஏதடி பட்டு புடவைக்கு ஏத

0: மந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்?

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சௌகர் ஜானகி December 12, 1931 பிறந்தவர். ஆந்திர பிரதேசத்தின் ராஜமுந்திரி இவரது சொந்த ஊர். இவரது இயற்பெயர் சங்கரமாஞ்சி ஜானகி என்பதாகும். திரையுலகிற்கு வருவதற்கு முன்பு சென்னை வானொலி நிலையத்தில் ஒலிபரப்பு கலைஞராக பணியாற்றியவர். இந்த வானொலி அனுபவமே பிற்காலத்தில் திரையில் இவரது தனித்துவமான கம்பீரமான குரல் வளத்திற்கு தெளிவான உச்சரிப்பிற்கும் பெரிதும் உதவியது.

இன்றைய இரவு மலரும் சகலகலா நாயகி சௌகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும். ஆயிரத்து தொள்ளாயிரத்து 1950 இயக்குனர் எல்வி பிரசாத் இயக்கத்தில் வெளியான சௌகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக திரையுலகில் அறிமுகமானார். இப்படத்தில் ஒரு பணக்கார குடும்பத்து பெண்ணாக நடித்ததனால் இவர் பெயருக்கு முன்னால் சௌகார் என்ற அடைமொழி சேர்த்து நிலைத்துவிட்டது.

இணைந்திருக்கிறோம் நேர்களே, இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவு மலரும் சகலகலா நாயகி சௌகர் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும். 1952 டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளியான வளையாபதி படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் காலடி எடுத்து வைத்தார் சௌகர் ஜானகி.

0: மற்றும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இரவின் நாதமாய் ஒலித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் சகலகலா நாயகி சௌகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும். தமிழ் மற்றும் தெலுங்கில் ஒரே நேரத்தில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த இவர் பின்னர் கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களிலும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தார். தன் வாழ்நாளில் சுமார் 400 திரைப்படங்களிலும் 300 மேற்பட்ட நாடகங்களிலும் நடித்துள்ளார் சௌகார் ஜானகி.
2: கோலும் மண்டபம்.

0: நேர்லே நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தற்பாய்கள் சல்லுசை வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் விலை நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
7: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலி
8: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன் சொல்ல
9: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க
10: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
11: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை
12: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு

இன்றைய இரவு மலரும் நிகழ்ச்சியில் சகலகலா நாயகி சௌகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசைப்பாடல்களோடும். வெள்ளித்திரையை தாண்டி சின்னத்திரையிலும் தன் முத்திரையை பதித்தவர் சௌகார் ஜானகி. 1991 தூர்தர்ஷனில் வெளியான ஊரறிந்த ரகசியம் தொடங்கி பல்வேறு தமிழ் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி தொடர்களில் தன் முதிர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். சௌகார் ஜானகி தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான சிவாஜி கணேசன், எம்ஜி ராமச்சந்திரன், ஜெமினி கணேசன் போன்றோருடன் இணைந்து பல மறக்க முடியாத திரைப்படங்களில் நடித்துள்ளார்.

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போட்டுருக்கேன். நான் போய் நிறுத்திட்டு வந்தேன்.
0: வேண்டாம் அந்த பாட்டையே கேட்கலாம்.

நிலவு ஒளியில் இசை கேட்டுக் கொண்டிருக்கும் நேரம். இரவும் மலரும். சகலகலா நாயகி சௌகர் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும் தன் சினிமா பயணத்தின் ஆரம்பத்தில் முன்னணி கதாநாயகியாக வலம் வந்த இவர் காலம் மாறும்போது தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு தாய், அண்ணி, பாட்டி என பல பரிமாணங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து முத்திரை பதித்தவர். சிவாஜி கணேசன் முதல் கமல்ஹாசன் வரை

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் சகலகலா நாயகி சௌகர் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் மற்றும் இந்தி என பல மொழி படங்களில் நடித்த இவர் அனைத்து மொழிகளிலும் சொந்த குரலிலேயே பேசி டப்பிங் செய்யும் திறமை பெற்றிருந்தார்.

இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் மலரும். இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் மிக முக்கியமான மற்றும் விருப்பமான நடிகைகளில் சௌகார் ஜானகி ஒருவராக திகழ்ந்தார். பாலச்சந்தரின் பல திரைப்படங்களில் இவரது கதாபாத்திரம் கதையின் போக்கை தீர்மானிப்பதாக அமைந்தது. 1965 வெளியான நீர்க்குமிழி இத்திரைப்படம் இவரது திரைப்பயணத்தில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கும் ஒரு பெண்ணின் மனநிலையை மிக யதார்த்தமாகவும் உணர்வு பூர்வமாகவும் வெளிப்படுத்தியிருப்பார்.

கலைத்துறையில் இவர் ஆற்றிய மாபெரும் பங்களிப்பிற்காக பல உயரிய விருதுகள் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2022 ஆண்டின் இந்திய அரசின் 4வது உயரிய குடிமகன் விருதான பத்மஸ்ரீ இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதும் சிறந்த நடிகைக்கான மாநில விருதாக இரு கோடுகள் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகைக்கான விருதும் வாழ்நாள் சாதனையாளர் விருதாக ஃபிலிம்ஃபேர் வாழ்நாள் சாதனையாளர் விருது, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வாழ்நாள் சாதனையாளர் விருது மற்றும் பல மதிப்புமிக்க விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.

மிக நீண்ட மற்றும் வெற்றிகரமான கலை பயணத்திற்கு பிறகு தனது 94வது வயதில் இன்று சென்னையில் காலமானார். தமிழ் திரையுலகில் தன் கம்பீரமான நடிப்பாலும் ஆளுமையாலும் இன்றும் நினைவு கூறப்படும் பெருமைக்குரியவர் சவுகார் ஜானகி அவர்கள்.

சவுகார் ஜானகி அவர்கள் வெறும் ஒரு நடிகை மட்டுமல்ல, தமிழ் திரையுலகின் பொற்காலத்தை நேரில் கண்ட சாட்சி மற்றும் பல தலைமுறை பெண்மணிகளுக்கு உத்வேகம் அளித்த ஒரு கம்பீரமான கலை ஆளுமை. சவுகார் ஜானகியின் மறைவு துயரம் திரையுலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருந்தாலும், அவர் படைத்த கதாபாத்திரங்கள் மற்றும் தடம் பதித்த சாதனைகள் வழியாக அவர் எப்போதும் நம் நினைவுகளில் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவருக்கு காரைக்கால் பண்பலையின் இசையஞ்சலி.

நிறைவு பெறும் நிகழ்ச்சி இரவும் மலரும். இன்றைய இரவும் மலரும் சகலகலா நாயகி சவுகார் ஜானகி அவர்களின் நினைவுகளோடும் அவர் நடித்த திரை இசை பாடல்களோடும் வலம் வந்தது. காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 11 மணி. காற்றலையில் நாளை நம்

நிலை ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் செந்தில் ஆண்டவன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ONGC காவிரி எசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸின் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வி யாழிசை. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ. 8:05 துள்ளி வரும் பாட்டு. 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட். முதலில் காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து வழக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:00 சொல்லரங்கம் உத்வேக சொற்கள். 11:00 வணக்கம் தோழி. 12:00 FM எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கு பெறுபவர் செல்வி யாழிசை. 12:55 பன்னிசை. ஏறினார் என தொடங்கும் பாடல் பாடியவர் தருமபுரம் சுவாமிநாதன் அவர்கள். 1:00 தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். 2:30 சிறுவர் சோலை. காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மேடு RMAS பக்கிரிசாமி பிள்ளை உயர்நிலை பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 3:00 LSE. 4:00 மனம் விழைதே. பங்கேற்கும் நேயர் தேத்தாக்குடி டி செல்வபாரதி அவர்கள். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் நன்வேண்டா. 5:15 கலக்கல் நேரம். 5:30 விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை திருமுறை என தொடங்கும் பாடல் பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரமின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை முறையில் காய்கறி சாகுபடி தொழில்நுட்பங்கள். அரியலூர் மாவட்டம் உதயநத்தம் தினக்குடி கே ரகுநாத் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம். மயிலாடுதுறை ABC கல்லூரி மாணவ மாணவிகள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். நாளை ஒளிபரப்பாக உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை காலை 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். 10:00 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும். நாளை மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். கேட்டது நாளை நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகளின் அறிவிப்பு.

0: The top two teams from Pool E will qualify for the semi-finals. India trailed Netherlands 0-1 at half-time. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேரம் 11:10. துயிலும் முன், வாழ்க்கை என்பது உங்களை நீங்களே கண்டறிவது அல்ல, உங்களை நீங்களே உருவாக்கிக் கொள்வது. ஜார்ஜ் பெர்னாட் ஷா. நேர்களையத்துடன் 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிலையத்தின் அடுத்த ஒலிபரப்பு நாளை காலை மணி 5:51 ஆரம்பமாகும். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறும் நான், உங்கள் ஆர்ஜே ஏ புஷ்பா செல்வா. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. ஜெய்ஹிந்த்.